ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: தற்கோலம் என்று தற்காலத்தில் வழங்கப்படும் தலம் தேவாரத்தில் திரு ஊரல் என்று குறிப்பிடப்படுகின்றது. செங்கற்பட்டிலிருந்து அரக்கோணம் செல்லும் இருப்பு பாதையில் உள்ள தற்கோலம் என்ற ரயில் நிலையத்திற்கு கிழக்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம். ஆலயத்தின் அருகில் ஒரு நந்தியின் வாயிலிருந்து எப்பொழுதும் நீர் வழிந்து வந்ததாலும் பெருமானுடைய திருவடிகளிலிருந்து நீர் சுமப்பதாலும் இந்த ஊருக்கு திரு ஊரல் என்ற பெயர் ஏற்பட்டது என்பர். கலிகை மாநகர் என்றும் இந்த ஊருக்கு பெயர் உண்டு என்று பெரிய புராண குறிப்பால் அறிய முடிகிறது. இந்த தலத்தில் உள்ள கங்காதர சன்னதியின் மேற்கு பிரகாரத்தில் நந்தியினுடைய கோயில் மதிலோரத்தில் இருக்கின்றது. இந்த இடத்தை நந்தி மடு என்கின்றார்கள். இதில் நீராடுதல் விசேஷமாக குறிப்பிடப்படுகின்றது. கோயிலின் மேற்புறம் மலைச்சரியில் ஒரு இயற்கை ஊற்றும் அமைந்திருக்கிறது. இது சம்பர்த முனிவர் என்பவர் வழிபட்ட தலம். உதவி முனிவருடைய வேண்டுகோளின்படி நந்தி தேவர் தனது வாய் வழியாக தெய்வ கங்கையை வரவழைத்தார் என்பர். இங்கு செய்யும் சிவபுண்ணியங்கள் 100 மடங்காக பலன் தரும் என்று இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. குசஸ்தல ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் இது. கிழக்கு நோக்கிய சன்னதி, அம்பிகை வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறாள். கோயில் பழமை வாய்ந்ததாக இருக்கிறது. இறைவனுடைய திருப்பெயர் உமாபதீஸ்வரர் என்றும் ஜலநாதேஸ்வரர் என்றும் வழங்கப்படுகிறது. அம்பிகை உமையம்மை என்றும் கிரிராஜ கன்னிகை என்றும் வழங்கப்படுகின்றாள். தீர்த்தமாக பார்வதி தீர்த்தத்தையும் தலவிருட்சமாக தக்கோல மரத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இந்த தலத்திற்கு திருஞானசம்பந்த பெருமானருடைய திருப்பதியும் ஒன்று அமைந்துள்ளது. இந்த பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் கூறி அவரை நாம் தியானிக்க வேண்டும் என்று நமக்கு அவர் உபதேசம் செய்கின்றார். இந்த திருப்பதிகத்தில் திரிபுரம் எரித்த செய்திகள், யானையை உரித்தது, இராவணனை நெரித்தது, அயனறியில் காணாமல் அனல் உருவாக தோன்றியது ஆகிய பெருமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் சிவானந்த முக்தி பெறுவார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த தலத்தினுடைய வரலாறுகளை தலபுராணம் சற்று விரிவாகவே குறிப்பிடுகின்றது. சூதமுனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்வதாகவும், கந்தபுராணத்துள் காளிகாண்டத்தில் இந்த தலத்தினுடைய மகாத்மியம் குறிப்பிடப்பட்டது என்றும் அறியப்படுகிறது. தேவகுருவாகிய பிரகஸ்பதியினுடைய தம்பி உததி முனிவர் என்பவர், அவருக்கும் அவரது மனைவி மமதைக்கும் மகனாக தோன்றியவர் தீர்கதர் என்பவர். கலைகள் பலவற்றை கற்றபின் தவத்தை மேற்கொண்ட தீர்த்தகர் தனது ஆசிரமத்தின் அருகில் காமதேவன் வரும் காட்சியை கண்டார். தமது வேள்விக்கு வந்தவர்களை உபசரிப்பதற்காக தன்னோடு இருக்க வேண்டும் என்று காமதேனுவை வேண்டினார். ஆனால் காமதேனுவோ, இந்திரனுடைய கட்டளை இல்லாமல் நான் இங்கு தங்கிவிட மாட்டேன் என்று இணங்க மறுத்தது. முனிவர் அதனை கட்டுவதற்கு முற்பட்டார். அப்பொழுது அந்த காமதேனு பசுவானது தீர்த்தகரரை செண்டாளராகும்படியாக சபித்துவிட்டது. முனிவர் காமதேனுவை சாதாரண பசுவாகும்படியாக பதிலுக்கு சபித்தார். உததி முனிவர் தம் புதல்வனுக்கு நேர்ந்த கதியை அறிந்து மிகவும் வருந்தினார். நாரதருடைய அறிவுரையின்படி தக்கோல நகரை அடைந்து சிவபெருமானை வழிபட்டார். இறைவன் வழிபட்டு இந்த குறை நந்திதேவரை வழிபட்டு அவர் வாயிலிருந்து தெய்வகங்கையை இங்கு நீ வரவழைத்து எமக்கு அபிஷேகம் செய்தால் தீரும் என்று அருள் செய்தார். அதேபோல் உததி முனிவரும் கோயிலுக்கு வடவால் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டு நந்தியம்பெருமானை நோக்கி தவம் செய்தார். அப்பொழுது நந்தியன் பெருமான் வெளிப்பட்டு தன் வாய் வழியாக தேவகங்கையை வரவழைத்தார். முனிவர் அந்த கங்கை நீரால் திருவூரல் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தனது முதல்வரையும் அதில் மூழ்கும்படி ஆக்கியதார். தீர்க்க முனிவர் தனது செண்டாள உருவம் நீங்கி அருள் பெற்றார். காமதேவன் பசுவானது முனிவரது சாபத்தினால் சாதாரண பசுவாகி இந்த தலத்தை அடைந்தது. பெருமான் மீது பால் சிரிந்த போது பெருமான் அதற்கு இறங்கி வழிபட்டு அதனுடைய பழைய உருவம் வரும்படியாக அருள் செய்தார். இதனை கேள்வியுற்ற இந்திரன் முதலியோர் இந்த தலத்தை வந்து அடைந்து இறைவனை வழிபட்டு பின்னர் காமதேனுவை தனது உலகத்திற்கு அழைத்துச் சென்றதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. தக்ஷனுடைய புதல்வியர் 27 பேர். அவர்களை சந்திரனுக்கு மனம் செய்து வைத்தான் தக்ஷன். ஆனால் சந்திரனோ ரோகிணியினிடம் மட்டும் அன்புடன் இருந்தான், ஏனையவரை மறந்தான். இதனை அறிந்த தக்ஷன் சந்திரனுக்கு கயரோகம் வரும்படியாக தப்பித்து விட்டான். அதனால் உடல் உறுப்புகள் குறைய கண்ட சந்திரன் திருவூரலை அடைந்து தேவகங்கையில் நீராடி பெருமானை வழிபட்டு வந்தான். திருவூர் பெருமானும் வழிபட்டு அவனது நோயை நீங்கும்படியாக அருள் செய்து எல்லா மனைவியர்களிடத்தும் சமமான அன்பு செலுத்தி வாழ்வாயாக என்று அருள் செய்தார். இத்தலத்தில் சிவாச்சாரர் என்ற ஒரு அடியவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஆயுட்காலம் முடிவு பெற்றதை அறிந்த யமன் தனது இரண்டு தூதுவர்களையும் இவரிடம் அனுப்பினான். சிவாச்சாரர் கங்கை நீர் ஆடும்போது தூதுவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த தீர்த்த துளி தங்கள் மீது பட்ட அளவில் தமது பிழையை உணர்ந்து அடியவர்களாகிவிட்டார்கள். யமன் மேலும் இருவரை அனுப்பினான். அவர்களும் அவ்வாறே ஆனார்கள். முடிவில் யமனே அங்கு வந்து சேர்ந்தான். சிவாச்சாரர் இறைவனுக்கு பூத்துடுக்கும் வேளையில் வந்து அழைத்த யமன் மீது வாழை நார் ஒன்றை வீசினார். அந்த நார் யமனது கை கால்களை கட்டிவிட்டது. யமன் தனது பிழைக்கு மன்னித்தருளுமாறு வேண்டினான். இனிவர் திருவோர் பெருமானை சென்று வழிபடுமாறு அவனுக்கு பணித்தார். அதன்படி யமனும் இறைவனை வழிபட்டு வந்தான். பெருமான் வழிபட்டு சிவனுடையார்களை கண்டால் அவர்களை நீ வணங்கி அகன்று விடுவாயாக என்று கூறி யமனை தனது உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். மயனுக்கு இரு புதல்வியர்கள் உஷை சாயை என்ற இரண்டு பெண்கள். அவர்களை சூரியன் மனம் செய்து கொண்டான். அவனது பேரொளியை தாங்க முடியாதவர்களாக அந்த பெண்கள் மூச்சை அடைந்து வந்தார்கள். சூரியன் அந்த தலத்தை வந்து அடைந்து இக்குறை நீங்குமாறு பெருமானை வழிபட அவரும் அவ்வண்ணமே அருள் செய்தார். திருப்பார்கடலிலிருந்து ஆலகால விஷ்ணு வெளிப்பட்ட போது திருமால் கருநீளமாக மாறிவிட்டார். தமக்கு உண்மை உருவம் கிடைக்க வேண்டும் என்று இந்த தலத்தில் வந்து இறைவனை வழிபட்டார். பெருமான் அவருக்கு காட்சி தந்துருளி திருமாலை நோக்கி கரிய நிறமே உன் உருவாகுக என்று கூறி அதுவே எனக்கு அழகும் தருவதாகும் என்று கூறி அருள் செய்தாராம். பாண்டவர்கள் ஒருவனாகிய அர்ஜுனனும் இங்கு வந்து வழிபட்டு மித்ரமாமுனிவருக்காக காய்க்கக்கூடிய ஒரு அரிய மாங்கனி ஒன்றை திரௌபதிக்கு கொடுப்பதற்காக பறித்தான். அங்கிருந்த முனிவர்கள் மித்ரமாமுனிவர் அறிந்தால் உன்னை சபித்து விடுவார் என்று அச்சுறுத்தினார்கள். அதற்கு பயந்தவனாக அர்ஜுனன் திருவூரல் மகாதேவரை வழிபட்டான். அவரது ஆணைப்படி கிருஷ்ணன் பாண்டவர்களை அழைத்து அவரவர்கள் தங்களுடைய மனத்தில் என்னவெல்லாம் எண்ணினார்களோ அவற்றை கூறும்படியாக பணித்தார். அதே போல ஐவரும் திரௌபதியும் தங்கள் மனத்தில் எழுந்த எண்ணங்களை வெளியிட்டார்கள். பழம் உயர்ந்து சென்று மரத்தின் முன்போல ஒட்டிக்கொண்டது. பின்னர் பாண்டவர்கள் திருவூரில் ஈசனை வணங்கிவிட்டு சென்றதாக வரலாறு குறிப்பிடுகிறது. சவிதா என்ற சிவாச்சாரியார் ருத்ராட்சம் அணியாமல் சிவபெருமானை புதித்ததை பார்த்து சதானந்த முனிவர் இட்ட சாபத்தினால் கண்டமாலை என்ற நோய் வருக்கு வந்தது. சாமந்த முனிவர் கட்டளைப்படி இந்த தலத்தை வந்து அடைந்து கங்கை நீரால் அபிஷேகித்து இறைவனுடைய அருள் பெற்று தனது நோய் நீங்க பெற்றார். திருவூரன் மன்னனாகிய சிவாதித்தன் என்பவன் ஒரு அரக்கனால் பெயருற்று திருவூரநாதனிடம் வந்து முறையிட்டான். பெருமான் காளியை ஏவி அவனை அழிக்குமாறு செய்தார். தக்கன் பிரம்மஹத்தியாய் காளியை தொடர்ந்தான். காளி பெருமானை பூஜித்து பிரம்மஹத்தி நீங்க பெற்று இந்த தலை எல்லையில் விழுந்தவாருக்கு வேண்டும் வரம் அளித்து தலத்தை காத்து வருகின்றாள். சப்த ரிஷிகளாகிய சத்திரிய அங்கிரசர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜ, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் ஆகியோருடைய மனைவியர்கள் தங்கள் கணவன்மார்கள் செய்யக்கூடிய யாகங்களுக்கு இடையூறு வராதபடி இந்த தலத்தை வந்து அடைந்து தவம் செய்தார்கள். அப்பெண்மணிகளுடைய தவத்தை கலைக்க வந்த அசுரர்களை முருக பெருமான் வீழ்த்தி கந்தர் குன்று எழுந்துள்ளினார். அப்பெண்கள் முருக பெருமானையும் திருவூரநாதனையும் வழிபட்டு தங்கள் இருப்பிடத்துக்கு சென்றார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள தேவகோஷ்டங்கள் பெரியதும் பெருமை வாய்ந்ததாக அமைந்துள்ளன. இறைவன் ஜலநந்தீஸ்வரர் என்று கல்வெட்டுகளில் வழங்கப்படுகின்றார். ராஜகேசரிவர்மனுடைய காலத்தில் கங்க மன்னன் ஒருவன் வெள்ளி பாத்திரம் தானம் செய்ததாக கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அவனது மனைவி அருள்மொழி அருள்மொழி நங்கை கோதானம் செய்தாளாம். துர்கையம்மனுக்கு விளக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. குலோத்துங்கன் ஆட்சி காலத்தில் திருக்காலத்தி தேவன் என்கின்ற யாதவன் நிலத்தை தானமாக அளித்துள்ளான். மற்ற கல்வெட்டுகள் மூலமாக விளக்கிற்கும் மற்ற செலவுகளுக்கும் பொன், பணம், நிலம், ஆடுகள், நெல் ஆகியவை வழங்கிய செய்திகள் அறியப்படுகின்றன. சோழர்கள் காலத்தில் மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்ட ஆலயங்களுள் திருவூரலும் ஒன்று என்பதை நாம் இதன் மூலம் அறிகின்றோம். இந்த தலத்தின் மீது ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் அருளி செய்துள்ளார். மாறியில் அவுணர்

மலையான்மகள் அஞ்ச அன்று கையால் மெத்த உரித்த எங்கள் விமலன் குறும்பும் இடம் கொத்தலரும் பொழில் சூழ்

ஏ கோடல் இரும் புறகில் கொடிமாடக் கொச்சையர்மன் மெச்ச ஓடு புனல் சடைமேல் கரந்தான் திவூரல் நாடலரும் புகழான் இது ஞான சம்பந்தன் சொன்ன பாடல்கள்.

புகுது பலமுறை போற்றி சுரர் குருவுக்கு இளைய முனி வழுவில் தவம் புரிந்து ஏத்தமன் தம்மை மலர்ந்த

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்குடமூக்கு. பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனி திருக்குறுந்தொகை பொதுப்பதிகம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: திருப்பந்துருத்தில் அமர்ந்த செஞ்சடையானை பொய்யிலியை கண்டேன் என்று வெறுப்புறு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்கு நாம் என்னும் குறுந்தொகையும் நாம் அடி போற்றுவது என்று பொங்கு தமிழ் சொல் விருத்தமும் போற்றி மகிழ்ந்தார் அப்பதிகங்களாவன.
1: தலம் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரார்த்தனை 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உழைத்த பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை, திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
3: மனந்திர குறைத்தல்.
2: வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாயனமன்.
4: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி. ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. மனம் சிறப்புரைத்தல், மனமுரசு கூறல், பிரசம் திகழும் வரைபுரை, யானையின் பீடழித்தார்.

பறை தோன்ற மகிழ்வூறு தோழி நிறைவழக்கு நின்று ஊரைத்தது. மகிழ்ந்துரைத்தல் இருந்துதி என்பாயின் இருந்துதி என்பயின் கொண்டவன் யானே.

வாழ்க்கை நலம் கூறல் தொண்டினம் ஏவும் சுடற்கழ நோந்தில்லை தொல்நகரில் கண்டயு நம்மேவும் இனியவள் நின் கொழு நன் செழுமென்

தெய்வம் பணிய சென்றாலும் மண்வாழ்ந்த அன்றி சேர்ந்து அறியான் பயோவம் மணி மணி அண்ணாவரே சின்ன பான்மைகளே வில் போலி நுதலி கட்பறிவித்தது வில் போலி நுதலி கற்பு அறிவித்தது கற்பு பயப்புரைத்தல் சிற்பம் திகழ் தரு தின்மதில் தில்லை சிற்றம்பலத்து புண்பந்தி என்ன சடையவன் பூவனம் அன்ன பொன்னின் கற்பந்தி வாய் வடமேனும் கடக்கும்படி கடந்தோ பதிவாயே வைகள் செல்லாதவன் நீழ்கடீரே கற்பு பயந்த அற்புதம் உரைத்தது கற்பு பயந்த அற்புதம் உரைத்தது மருதல் உரைத்தல் மன்னவன் தெம்முனை மேல் செல்லும் ஆயினும் மாலரீர் அன்னவ தேற்புறத்தல்கள்.

0: மகிழ் தோங்கு உளத்தோடிகு உளை கூறியது. மனம் சிறப்புரைத்தல் முற்றி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதர் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: புதர் பிரிவு கல்வி நலம் கோரல். சீரளவில்லா திகழ் தரு கல்வி செம்பொன் வரையின் ஆரளவில்லா அளவு சென்றரம்ப

வீத்தது பிரிவு நினைவு உரைத்தல். வீதலுற்றார் தலைமாலையன் தில்லை மிக்கோன் கழத்தி காதலுற்றார் நன்மை கல்வி செல்வி தரும் என்பது கொண்டோதலுற்றார் உற்றுணர் உற்றார் சொல்லல் மல்லழல் காண்போதலுற்றார் நின்புணர் முலை உற்ற பரவுலர்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது காவர் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: காவர் பிரிவு பிரிவு அறிவித்தல். மூப்பானிடையவன் முன்னவன் பின்னவன் மூப்பூரங்கள் வீப்பாந்தியில் தில்லை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம்தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை, திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பகைத்தனி இணை பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: பகைத்தனி வினைப்பிரிவு பிரிவு கூறல் நிகழ்த்து.

0: திருச்சி திரும்பலும் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி, அருளடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயம். சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்க வாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: திருச்சி திரும்பலும் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, ஆரோரடிகள் திருவடிகள்.

திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார், எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திரு சிற்றம்பல கோவையார், வேந்தர்க்கு உற்றுழி பிரிவு, பிரிந்தமை கூறல். போது கூலாய

திரள்வேந்தர் வெம்முனைக்கண் திரள்வேந்தர் செல்வரென்றது. பிரிவாற்றாமை கார்மிசை வைத்தல். பொன்னி வளைத்த புனல் சூழ் நிலவி பொலி புலியோர் வன்னி வளைத்தவள்.

கற்றது முன்பணிக்கு நொந்து உரைத்தல் சுற்றின வீழ்பணி தூங்க துவண்டு துயர்க என்று பெற்றவளே என்னை பெற்றாள் பெட்ட

துயரம்ணிந்தது இரும்பணி எதிர்வுகள் தூரும் வீவர் குழலி துயரம் நினைந்தது. இளவேனில் கண்டு இன்னல் எய்தல் வாழும்படி ஒன்று கடிலம் வாழியும் மான்போழில் தேன் சோழும் முகச்சுற்றும்.

பருவமன்று இன்று கூறல் தெளிதரல் காரண சீரணம் சிற்றம்பல தடியேன் கழிதர கார்மிடற்றோ.

தேர்வரவு கூறல் திருமாலரியாசெறிகழல் தில்லை சிற்றம்பரத்தையும் கருமால் விடை உடையோன் கண்டம் போல் கொண்ட என் திசையும் வரும்.

வரவிடு துரைத்தல் பணிவார் குழியழியோன் தில்லை சிற்றம்பலம் மனைய பணிவார் குழு மடமா.

0: வேந்தர்க்கு உற்றொழி பிரிவு முற்றிற்று.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சிவவேடம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் சிவவேடம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தப வேடம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் தவ வேடம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: Rezeptor.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு திரு நீரணக்க நாயனார் புராணம். பாடியவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்

கருத்துடையார் ஆ

மேம்படும் அடியவர் மிக அனைவார்க்கு முன்பு போலவர் வேண்டுவ விருப்புடல்.

தல் விண்ணப்பம் உத்தரகோசமங்கையில் அருளியது பிரபஞ்ச வைராக்கியம் பற்றினை நீக்கினாலே பரஞ்ஞானம் கிட்டும் என்னும் உண்மையைத் தழுவி மாணிக்கவாசகப் பெருமான் உலகப்பற்றினை நீக்கி அருளுமாறு சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்வதாக அமையப்பெற்றதே நீத்தல் விண்ணப்பமாகும். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் என்னும் உட்கருத்தினை புலப்படுத்தும் விதமாக சுவாமிகள் பாடி அருளியுள்ளார். இது 50 பாடல்களை கொண்டதாகும்.

விரிந்திரனேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே

கை வெண்ணீரில் கடிப்ப மூழ்கி விதலைச்சை வேணை விடுதி கண்டாய் விடக்குண்மடைந்த திதலைச்சை காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலைச்சை பூன்முலை.

மாபரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே பழிப்பில் நின் பாதப் பழந்தொழும்பு எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். என்னங்க? திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். அப்பூதி அடிகள் யார் தெரியுமா? அவங்க 63 நாயன்மார்கள்ல அவங்களும் ஒருத்தங்க. சரியா? அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க, எப்படி அவங்க பெருமான் திருவடி போனாங்க, அவங்க எப்படி வழிபாடு பண்ணாங்க, இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரசர் பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோழ நாட்டுல எல்லா தலங்களுக்கும் நடந்தே போய் பெருமானை வழிபட்டு பாடல்கள் எல்லாம் பாடி உழவார பணி செஞ்சு அப்படியே தலங்கள் தோறும் போயிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ போற வழியில என்னாச்சு? பெண்ணாகடத்துல நம்ம சாமி திருநாவுக்கரசருக்கு இடபம் சூலம் பொறிச்சார் இல்லையா? அப்புறம் திருநல்லூர்ல திருவடிய சூட்டினார் இல்லையா? இதைத்தான் நம்ம முந்தின கதைகள்ல பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமான் நல்லூர்ல இருந்து கிளம்பி அப்படியே வேற தலங்களுக்கு போறாங்க. போகும்போது திருப்பழனம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க. எந்த ஊருக்கு வராங்க? திருப்பழனம். சரிங்களா? அந்த ஊரு ரொம்ப அழகான ஊரு. அங்க பூரா வயலா இருக்கும். அப்படியே கோயிலுக்கு பின்னாடியே அப்படியே காவிரி நதி ஓடிட்டு இருக்கும். ரொம்ப அருமையான தலம் அது. அந்த கோயில் கூட ரொம்ப பெரிய கோயில். நடந்தோன்னா காலே வலிச்சிடும், அந்த அளவுக்கு பெரிய கோயில். சரியா? அந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. என்ன ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கோயில். ஒரு அமைதியான இடம், அழகான ஒரு இயற்கை சூழலோட அந்த கோயில் ரொம்ப அருமையா இருக்கும். சரியா? அந்த கோயில்ல நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே பெருமானை வழிபட்டுட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு. பழனத்துக்கு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்துல திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை நோக்கி அப்படியே நடக்கிறாங்க. சரியா? நடந்து போகும்போது வழியில திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒரு பெயர் பலகை இருக்கும். அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும். எல்லாரும் அங்க வழிபோக்கர்கள்லாம் அங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தாலே ஒரு ஆச்சரியமா இருக்கும். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் இந்த ஊர்ல யார் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே போவாங்க. போனா திங்களூருக்கு உள்ள போக போக வழியெல்லாம் திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம், திருநாவுக்கரசு மடம் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் ஒரே திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நிறைய தர்ம காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். சரியா? அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும். என்ன இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்களே, யார் இதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு இடத்துல போய் கேட்பாரு. ஆமா, இந்த ஊர்ல எல்லா பேரும் அப்படி திருநாவுக்கரசுன்னே வச்சிருக்காங்களே, யார் இதை செய்யறவங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் போய் கேட்பாரு. தான் தான் திருநாவுக்கரசன் யாத்தையும் சொல்ல மாட்டாரு, சொல்லாம மெதுவா போய் கேட்பாரு. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருநாவுக்கரசர்னா உயிர், திருநாவுக்கரசர் தான் அவங்க குருவா ஏத்துட்டு இருக்காங்க, அவங்க பேர்ல தான் அவர் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யறாரு அப்படின்னு அப்பூதி அடிகளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு அந்த அப்பூதி அடிகளை பார்க்கணும்னு தோணிடும். சரியா? கேட்பாங்க, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? இன்னும் இங்க பக்கத்துலதான் இந்த இருக்கே, இதான் அவங்க வீடு அப்படின்னு அவங்க வீட்டை எல்லாரும் காமிப்பாங்க. அப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணுவாரு, அப்படியே மெதுவா நடந்து அப்பூதி அடிகளுடைய வீட்டுக்கே வந்துடுவார். சரியா? இப்ப அப்போதியடிகள் வீட்டுக்கு யார் வந்திருக்கா? திருநாவுக்கரசர் வந்திருக்காரு. ஆனா அப்போதியடிகளுக்கு அது தெரியாது. வந்திருக்கிறத திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது. சரியா? இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம அப்போதியடிகள் யாரு என்னங்கிறத முதல்ல பாக்கலாம். சரியா? இந்த திங்களூர்ல அப்போதியடிகள் வந்து அந்தமர் குலத்துல பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்க திருமணமாகி மனைவி ரெண்டு மகன்கள் அவருக்கு உண்டு. சரியா? அவருக்கு திருநாவுக்கரசரை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து திருநாவுக்கரசரை மனசால அப்படியே குருவா ஏத்துக்குவாரு. சரியா? திருநாவுக்கரசர் வந்து சமணர்கள் கொடுத்த எல்லா தீங்குல இருந்தும் வென்று வந்தார் இல்லையா? அப்புறம் கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட மிதந்து வந்தார் இல்லையா? அதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே அப்படியே திருநாவுக்கரசர் மேல அப்படி ஒரு குருபக்தி. சரியா? அவரை மனசார குருவா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு? தன் வீட்டுல இருக்க எல்லா பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சிருப்பார். அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு அன்பு. சரியா? தன்னுடைய மூத்த மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். இளைய மகனுக்கு இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். வீட்டுல இருக்க தராசு கோல், படி, பாத்திரம் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். சரியா? அவரு நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணுவாரு. தண்ணீர் பந்தல், அப்புறம் அன்னச்சத்திரம், மடம், இதெல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுன்னு தான் பேர் வச்சிருப்பார். சரியா? அப்புறம் அந்த ஊர்ல வந்து நிறைய கிணறு, குளம் இதெல்லாம் கூட வெட்டியிருப்பார். அவர் இதெல்லாம் போற வரவங்களுக்கு எல்லாம் தண்ணீர் வேணும் இல்லையா? அந்த தண்ணீர் தாகத்தை தீக்கிறது அந்த பெரிய பணியை அவர் செய்வாரு. அதனால அந்த வெட்டுன குளம், கிணறு எல்லாத்துக்கும் கூட திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். சரியா? இப்படி ஒரு திருநாவுக்கரசர் மேல அவ்வளவு ஒரு குருபக்தி உள்ள ஒரு, சரியா, அவர் மனசெல்லாம் திருநாவுக்கரசு, வாயெல்லாம் எப்போது திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசுன்னு அவரோட நாமத்தையே ஜபிச்சுட்டே இருப்பார். சரியா? இப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசரை இதுவரைக்கும் நேர்ல பார்த்தது இல்லை. சரியா? நேர்ல பார்க்காமலே இந்த அளவுக்கு ஒரு குருபக்தியோட திருநாவுக்கரசர் அப்படியே மனசெல்லாம் நிறைச்சு அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். சரியா? இப்ப என்னாச்சு? திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு இல்லையா? ஆனா வந்திருக்கிறது திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியல. வந்த உடனே ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு? அங்க வந்து சிவனடியாரை வணங்கி வரவேற்பார். வரவேற்று என்ன, இங்க எங்கிருந்து வர்றீங்க சாமி அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வாரு, நாவுக்கரசர் சொல்வாரு, நான் பழனத்துக்கு போயிட்டு அங்க பெருமானை வணங்கிட்டு அப்படியே உங்க ஊருக்கு வந்தேன். வர வழியெல்லாம் திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசுங்கிற பேர்ல நிறைய அறக்காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டோடனே அதையெல்லாம் நீங்க தான் செய்யறாங்க, செய்றீங்க தான் எல்லாரும் சொன்னாங்க, அதனால உங்களை பார்க்கலான்னு வந்தேன், அதான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்வார். சொன்னோடனே, ஆமா ஆமா சாமி, எனக்கு திருநாவுக்கரசர்னா குரு, அவர் தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்வார். அப்போ நம்ம நாவுக்கரசர் என்ன சொல்வாரு? ஆமா, நீங்க இவ்வளவு காரியங்கள் செய்றீங்களே, இதையெல்லாம் வந்து நீங்க உங்க பேர்ல செய்யாம வேறொரு பேர்ல செய்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்பாரு? இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க உங்க பேர்ல செய்யாம வேறொரு பேர்ல செய்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்பார். உடனே அப்போது இவங்களுக்கு ரொம்ப கோவஞ்சிரும். திருநாவுக்கரசரோட பேரு உங்களுக்கு வேறொரு பேரா? அவரோட பெயர் திருப்பெயர், அது நீங்க வேறொரு பேர்னு எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா? அவரு சமணர்கள் செய்த எல்லா துன்பங்கள்ல இருந்தும் மீண்டு வந்தவரு, கல்லுல கட்டி கடல்ல வீசின போது கூட மிதந்து வந்தவரு. அப்படிப்பட்டவரை உங்களுக்கு தெரியாதா? நீங்க சிவனடியார் திருவிடத்துல இருக்கீங்களே, உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா? அது தெரியாமலா இருக்கிறீங்க நீங்க சைவத்துல அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டுடுவாரு. நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுடுவாரு. அப்ப நாவுக்கரச பெருமானுக்கு இப்படி ஒரு அன்பு உண்டா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவர் சொல்லுவாரு, இனிமே சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியவன் நான் தான் அப்படின்னு சொல்வார். அப்படி சொன்னோடனே அப்படியே அப்போதைகளுக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியாது, கால் அப்படியே விழுந்து வணங்குவாரு. இவ்வளவு நாளும் யார குருவா நினைச்சு மனசெல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரோ அவர் இன்னைக்கு தன்னோட வீடு தேடி வந்திருக்காரு இல்லையா? இந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அப்படியே திருநாவுக்கரசரோட திருவடியை பற்றி அப்படியே விழுந்து வணங்குவாரு. சந்தோஷம், அவர் ஆனந்தம் தாங்க முடியாது. வீட்டுக்கு ஓடி போய் அவங்களோட மனைவி மகன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு. வாங்க வாங்க, திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க, திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு ஓடி வருவாரு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடி வருவாரு. வாங்க வாங்க, எங்க வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் திருநாவுக்கரசரை வணங்கும்படி செய்வாரு. சரியா? அப்புறம் திருநாவுக்கரசருக்கு அப்படியே பாத பூஜை பண்ணி அப்படியே அந்த பாதத்தை விளக்குன்னு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை தீர்த்தம் போல எடுத்து தன் மேல தெளிச்சுக்குவாரு. சரியா? அந்த அளவுக்கு ஒரு குருபக்தி அவருக்கு. அப்புறம் திருநாவுக்கரசரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க அமுதம் எடுக்கணும், இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அப்ப திருநாவுக்கரசரும் அந்த அன்புக்காக சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, இப்ப என்ன ஆகும், வீட்டுல அறுசுவை உணவு தயாராகுது. ஏன்னா திருநாவுக்கரசருக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா, அதனால அறுசுவை உணவு தயாராகுது. பார்த்துக்கோ, அறுசுவைனா என்ன, என்னென்ன சுவை அறுசுவை, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு. சரியா, இதுதான் ஆறு சுவை. உவர்ப்புனா என்ன, உப்பு. கார்ப்புனா என்ன, காரம். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இந்த ஆறு சுவையும் இருக்கும். சரியா, அந்த ஆறு சுவையோடு அவங்க உணவு தயாரிக்கிறாங்க. யாரு, அப்பூதி அடிகளாருடைய துணைவியார். சரிங்களா, இப்போ நம்ம அப்பூதி அடிகள் என்ன பண்றாங்க, நாவுக்கரசர் பெருமானை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பணிவிடை எல்லாம் செஞ்சு அவங்கள ஒரு நல்ல உயர்வான ஆசனத்துல அமர பண்ணி அவங்களுக்கு பணிவிடை எல்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ மனைவி சமையல் செய்யறாங்க இல்லையா. இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு மகன், பெரிய மகன் பேர் என்ன, மூத்த திருநாவுக்கரசு இல்லையா. அந்த மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு கொஞ்சம் வாழையில நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. சரியா, வாழையில போட்டுதான் விருந்து வைப்பான் இல்லையா, விருந்து சாப்பிடும்போது வாழையில தானே விருந்து போடுவாங்க இல்லையா. அது நல்ல குறுத்து வாழையிலையா பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் குறுத்து வாழையில இலசானது, இன்னும் முழுசா விரியாம அப்படியே சுருண்ட மாதிரி இருக்கும், அதான் குறுத்து. சரியா, அந்த குறுத்து எல்லாம் அப்படியே இலசா இருக்கும். அந்த இலசு வாழையிலையே நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூத்த திருநாவுக்கரசுக்கு சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பாவும். சரியா, மூத்த திருநாவுக்கரசும் ரொம்ப நல்ல குழந்தை, நீங்க எல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப் எல்லாம் பண்றீங்கல்ல, அதே மாதிரி மூத்த திருநாவுக்கரசு கூட தன்னோட அம்மா அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, அவங்களோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லவங்க. சரியா, அப்ப மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த வாழை இலையை நறுக்கிறதுக்கு பின்னாடி பக்கம் போற, வீட்டோட புறக்கடை பக்கம் போற. சரியா, வாழை இலை பறிக்க மூத்த திருநாவுக்கரசர் போறாரு. இங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப சமையல் ஆயிட்டே இருக்குது. அப்போ மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, புறவாசல் பக்கத்துல இருக்கிற அந்த வாழை தோட்டத்துக்கு போற. சரியா, போய் அங்க போய் நல்ல ஒரு குருத்து இலையா பார்த்து நறுக்கிடுவார். நறுக்கி முடிக்கும் போது அந்த வாழை மரத்துல ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பை இவர் கவனிச்சிருக்க மாட்டார். அந்த பாம்பு என்ன பண்ணிடும், பட்டுன்னு அப்படியே கொத்திரும். யார, மூத்த திருநாவுக்கரச பாம்பு கொத்திரும். சரியா, அப்படியே விஷம் ஏறும். அப்போ கையில வாழை குருத்து இல்லையா, அது திருநாவுக்கரசருக்கு விருந்துக்காக நறுக்கப்பட்ட வாழை இலை இல்லையா, அது மண்ணில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்ணுவாரு, வேகமாக ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட அப்படியே அந்த வாழை இலையை கொடுத்துட்டு அப்படியே கிட வந்துடுவார். அதுக்குள்ளே அப்படியே அவர் ஓடி வேற வந்தார் இல்லையா, அப்போ விஷம் வேகமாக ஏறிடும், ஏறி அப்படியே உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு அப்படியே விரைச்சி கிட விழுந்து இறந்தே போயிடுவார். சரியா, ஆனாலும் அந்த பக்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அப்பாவை மாதிரியே அவங்க அம்மாவை மாதிரியே அந்த மூத்த திருநாவுக்கரசும் கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாது, தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சி ஓடி வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காருல்ல. அப்போ அந்த பக்தி எப்படி இருக்குல்ல, குரு பக்தி, அவங்க அப்பா மாதிரியே அவங்க அம்மா மாதிரியே அந்த குழந்தையும். சரியா, இப்படி நம்ம மூத்த திருநாவுக்கரசு வாழையிலையை கொடுத்துட்டு கீழே விழுந்து இறந்தே போயிட்டார். சரியா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தோன்னே திக்குன்னு இருக்கும், என்னடுது இப்படி ஆகிப்போச்சே, இது தெரிஞ்சா திருநாவுக்கரசர் சாப்பிட மாட்டாரே நம்ம வீட்டில் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். என்ன பண்ணுவாங்க, சரி இது வழியே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு பாய எடுத்து அப்படியே அந்த இறந்து போன மகனுடைய உடம்ப நல்லா சுற்றி அப்படியே புறவாசல் பக்கத்தில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருவாங்க. மறைச்சி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி முகத்தில் எப்போதும் போல சிரிப்பு, ஏன்னா மகன் இறந்து போயிருக்கான், இந்த இடத்துல அவங்க எதுவுமே வெளியே தெரியாம வந்து உணவு பரிமாறுறாங்கன்னா அது எல்லா அம்மா அப்பாவாலையும் முடியுமா, நம்மளால முடியுமா, அவங்களோட குரு பக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த இடமெல்லாம் சான்று. சரியா, என்ன பண்றாங்க, அப்படியே வாழையிலே போட்டு அழகா அந்த சமைச்ச அரிசுவை உணவு பரிமாறி என்ன பண்றாங்க, விழுந்து வணங்கி அமுத எடுத்துக்கணும் பெருமானே அப்படின்னு வேண்டி நிற்கிறாங்க. அப்ப திருநாவுக்கரசு பெருமான் என்ன பண்றாரு தெரியுமா, அவங்க அப்புதிரில குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டுட்டு, எங்க உங்க மூத்த மகன், அவரையும் கூப்பிடுங்க, அவருக்கும் திருநீர் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்புதிரிகளுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாது, மூத்த மகன் இறந்து போயிட்டாரு இல்லையா, எப்படி சொல்றது, சொன்னா சாப்பிட மாட்டாரே வீட்டுல அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கமா இருக்கும். அப்போ என்ன சொல்லன்னு தெரியாம, சாமி அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் சாமி அப்படின்னு மெதுவா தயங்கி தயங்கி சொல்லுவார். சரியா, அவன் இப்ப நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். டைரக்டா அப்படியே இறந்து போயிட்டான்னு சொல்ல மாட்டார். சரியா, அவன் இப்ப நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். சரி, என்னமோ நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கேட்பார். அப்போ அப்புதிரிகளுக்கு குருநாதர்கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா, அதனால உண்மையை சொல்லிடுவார். இந்த மாதிரி வாழை இலை நறுக்க போன இடத்துல வாழை மரத்துல இருந்த பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான், மூத்த திருநாவுக்கரசர் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புதிரிகள் சொல்லுவாங்க. சொன்னோடனே அப்படியே திருநாவுக்கரசர் எழுந்திருச்சிருவாங்க. எழுந்திருச்சு, என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுடைய இறந்து போன அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலை எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போவாங்க. அந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு போய் முன்னாடி அந்த குழந்தைய அப்படியே அந்த இறந்த உடலை அப்படியே போட்டு திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு பதிகம் பாடுவார். சரியா, என்ன பதிகம் தெரியுமா, ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பதிகத்துல ஒரு சிறப்பு இல்லை தெரியுமா, இந்த பதிகத்துல 10 பாட்டு இருக்கும், முதல் பாட்டுல இருக்க 4 வரியுமே ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கும். இரண்டாவது பாட்டுல இருக்க 4 வரியும் இரண்டுன்னு ஆரம்பிக்கும். மூணாவது பாட்டு மூன்றுன்னு ஆரம்பிக்கும். இப்படியே 10வது பாட்டு 10 இருக்கும். சரியா, இது வந்து என்ன அலங்கார முறைன்னு சொல்லுவாங்க. எங்களை வச்சே அப்படியே ஒரு கவிதைக்கு ஒரு பாடலுக்கு அழகு சேர்க்கிறது இல்லையா. இப்படி ஒரு எண் அலங்கார முறையில இந்த பாடலை பாடி ஒன்று கொலாம் அப்படிங்கிற பாடல பதிகத்தை பாடி என்ன பண்ணுவாங்க, பெருமானை வணங்கி நிற்பாங்க. அப்படியே சிவபெருமான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே அந்த குழந்தையுடைய விடம், அந்த உடம்புல ஏறி இருந்த விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் எல்லாம் அப்படியே இறங்கி அந்த மூத்த திருநாவுக்கரசு அப்படியே தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிருவார். சரியா, எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். சுத்தி இருந்தவங்க எல்லாம் அறகறன்னு அப்படியே மகிழ்ச்சியில அப்படியே கூத்தாடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. மூத்த திருநாவுக்கரசு எழுந்து பெருமானை வணங்கி அப்படியே திருநாவுக்கரசரையும் வணங்கி தன்னோட பெற்றோரையும் வணங்கி அப்படியே நிற்பார். சரியா, இப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இறந்து போன மகன் திரும்ப உயிரோட கிடைச்சானா எப்படி இருக்கும், இல்ல பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனா அப்போது இறைகள் என்ன நினைப்பாரு, இந்த திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசு இப்படி இறந்து போய் இவ்வளவு நேரம் அப்படி பானதுனால, இந்த நிகழ்வு நடந்ததுனால நம்ம குருநாதர் நம்ம நாவுக்கரச பெருமான் உணவு எடுத்துக்கிறதுக்கு தாமதமாய் போச்சேன்னு நினைப்பார். இந்த அன்பை நம்ம என்னன்னு சொல்றது இல்ல, ஒரு இறப்பு ஒரு இழப்பு இதை கூட பெருசுபடுத்தாம திருநாவுக்கரசர் தன்னுடைய குருநாதர் சாப்பிட தாமதமாயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறாருன்னா, அந்த அப்பூதியர்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லையா, அந்த குருபக்தி எப்படிப்பட்ட குருபக்தி இல்லையா, நினைச்சா ஆச்சரியமா இருக்குல்ல. எந்த அம்மா அப்பாவாலையும் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்க முடியாது இல்லையா. ஆனா அப்பூதியடிகள் அந்த அளவுக்கு குருபக்தியை காமிச்சார். சரியா, அதனால அப்பூதியடிகள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்க அப்புறம் எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டாங்க. சரியா, விருந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம நாவுக்கரச பெருமான் கொஞ்சம் நேரம் அங்க இருந்துட்டு அப்புறம் அப்பூதியடிகள்கிட்ட விடைபெற்று அப்படியே அடுத்த வேற தலங்களுக்கு எல்லாம் போறாங்க. சரியா, இந்த ஊர்ல இந்த அப்பூதியடிகளுடைய இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதை காமிக்கிறதுக்காக அந்த கோயில்ல திங்களூர்ல கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல அங்கேயே அப்பூதியடிகளுக்கு அவங்க மனைவி மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு இந்த 4 பேருக்கும் திருமேனி அங்க இருக்கும். நீங்க போனீங்கன்னா அடுத்த தடவை கவனிச்சு பாருங்க. அப்புறம் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு இருந்தது இல்லையா, தண்ணீர் பந்தல்னு அவங்களுக்கு தெரியும் தானே, மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் தண்ணீர் பந்தல். சரிங்களா, அந்த தண்ணீர் பந்தல் இப்ப கூட இருக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால இருந்த தண்ணீர் பந்தல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வேற வேறவங்க அந்த தண்ணீர் பந்தல பராமரிச்சுட்டே வந்து இப்பவும் அந்த தண்ணீர் பந்தல் இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா, திருப்பழனம் கோயில்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்ச தூரம் நடந்தே போயிடலாம். நடந்து போனா அந்த தண்ணீர் பந்தல் சின்ன ஒரு அறை தான். அந்த அறையில ரெண்டு பெரிய மண்பானையில அழகாக மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. சிவனடியார், ஒரு வயதான சிவனடியார் அதை பார்த்துட்டு இருக்காங்க. வரவங்களுக்கெல்லாம் அப்படியே திருநாவுக்கரச பெருமானுடைய பாடல்களை பாடி 5 எழுத்தை சொல்லி அழகாக தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. சரியா, நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா கண்டிப்பா அந்த தண்ணீர் பந்தலுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா, அது வெறும் தண்ணி கிடையாது, அது தீர்த்தம். சரிங்களா, அதனால கண்டிப்பா குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அந்த காலத்துல பெரிய இறந்து போன உயிர்களை கூட மறுபடியும் மீட்டெடுக்கிற அந்த வல்லமை நம்மளோட அருளாளர்களுடைய பாடலுக்கு இருந்துச்சு. சரியா? அதனால இப்ப கூட இந்த ஒன்று கோலாம்ங்கிற பதிகத்தை இப்ப கூட நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல பாம்பு கடிய விஷத்தை இறக்குறதுக்கு இப்ப கூட பயன்படுத்துறாங்க. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் அதிகமா வயல்காடு இருக்கும் இல்லையா, அந்த வயக்காட்டுல பாம்புகள் இருக்கும். அதனால அடிக்கடி இந்த பாம்பு கொத்து அதெல்லாம் வந்து அங்க வந்து சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கும். அப்ப அங்கெல்லாம் கிராமங்கள்ல வைத்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வைத்தியர்கள்ட்ட தான் கூட்டிட்டு முதல்ல ஓடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வர நேரம் இருக்காது இல்லையா, அப்போ பாம்பு கொத்துன உடனே அப்படியே வைத்தியத்தை எடுத்துட்டு ஓடுவாங்க. அந்த வைத்தியர்கள் மருந்து கொடுத்து ஒன்று கொலாம்ங்கிற அந்த பதிகத்தை பாடி அந்த விஷத்தை இறக்குறது இப்ப கூட நிறைய கிராமங்கள்ல நடக்குது. சரியா? அது வந்து ஒன்று கொலாம் பதிகம் நாவுக்கரசரை தான் பாடினது, அது தேவாரம் இதெல்லாம் தெரியாமலே பாடிட்டு இருக்காங்க. சரியா? என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம அருளாளர்களுடைய வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மந்திர சக்தி இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வாக்கு பதிவாக்கு, சிவபெருமான் வாக்கு தான் அவங்களோட வாக்கு, அவங்க தானா தன்னோட இச்சையால் சொல்ற வார்த்தைகள் இல்லை அது. சரியா? அதனால அது சிவபெருமான் வாக்காகவே இருந்ததுனால அது அந்த பதிகங்கள் இப்போவும் மந்திரம் போல பயன் கொடுக்குது. சரிங்களா? சரி, இப்படி அப்பூதியடிகள் வந்து குருவையே வணக்கம் பண்ணி குருவையே எந்த நேரமும் தியானிச்சு இந்த குரு வழிபாடாலேயே அவர் சிவன் திருவடிக்கு போனார். சரியா? நம்ம அடியார்கள் வந்து மூணு முறையில் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஒன்று குரு, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று திருக்கூட்டம். அது வந்து குரு லிங்க சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவலிங்கத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவன் அடியார்களை வழிபட்டு திருக்கூட்டத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க. சரியா? அதில் நம்ம அப்பூதியடிகள் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனவங்க. சரியா? இனி திங்களூருக்கு போகும்போது நம்ம அப்பூதியடிகளார மனசால் நினைச்சு வணங்கிக்கோங்க. அவரோட அந்த திருமேனியெல்லாம் பாருங்க. தண்ணீர் பந்தல்ல போய் மறக்காம தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? சரி, இனி நாளை பாப்போமா. திருச்சி சம்பளம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நமசிவாய்.
5: யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
0: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: போற்றி அருளுக நின். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அடுத்து 20வது திருப்பாடல். இதோடு அவர்கள் நீராடுதல் முடிந்து அவர்கள் அனுஷ்டானத்திற்கு பூசை முதலியவற்றுக்கு சென்று ஆலய வழிபாட்டுக்கு செல்வார்கள். இந்த 20வது திருப்பாடலிலே ஒவ்வொரு தொடரிலும் பெருமானுடைய திருவடியையே போற்றி பாடி இந்த திருவம்பாவியினை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். முதல் 2 அடியில வரக்கூடிய போற்றி என்பதை நாம எச்சமாக கொள்ள வேண்டும். அடுத்த அடிகளில் வரக்கூடிய முதல் 2 அடிகளில் முதல் அடி போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்களின் அந்தமான் செந்தடிகள். ஆமாம், 2 அடிகள் தான், 2 அடிகள் தான். புத்தகத்தில் அது உள்ள தள்ளி எழுதியிருக்கிறாங்க. இது 8 அடிகளில் வரக்கூடிய பாடல். முதல் 2 அடிகளில் வரக்கூடிய போற்றியை நம்ம வந்து எச்சமாக பொருள் சொல்லும்போது நமக்கு விளங்கிடும். மற்ற அடிகளில் வர்ற போற்றின்னா வியங்கோள், பொருள் சொல்லும்போது நமக்கு விளங்கிடும். நின் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்பது, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, எல்லா பொருளுக்கும் முதலாக விளங்கக்கூடிய உன்னுடைய திருவடி மலர்கள் எம்மை பேணி அருள்வதாகுக, எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. போற்றினா பேணி பாதுகாத்து, அப்படி பொருள் வருது பாருங்க. அதான் எச்ச பொருள். போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள், நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி அருளுக. எல்லா பொருளுக்கும் முடிவாக விளங்கக்கூடிய செம்மையான தளிர்கள் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய உன் திருவடி மலர்கள் எம்மை பாதுகாத்து அருளுக. அது மாதிரி எல்லா பொருளுக்கும் அந்தமாக விளங்கக்கூடிய தளிர் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்க. போற்றிங்கிறது அருளுக என்ற வினை கொண்டு முடிகின்றது. போற்றி அருளுக, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி அருளுக. அடுத்ததுலாம் போற்றி என்றதை நம்ம முடிவாக வைத்துக் கொள்ளலாம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். இதை வந்து எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி. எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு ஏதுவாகிய பொன் போன்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. அங்க போற்றி அருள்கன்னு சொன்னார். இங்க போற்றி என்பதிலேயே போற்றி அருள்கிற பொருள் அடங்கிட்டது. மூன்றாம் அடியில போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் வருது இல்லையா. எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, போற்றின்னு சொல்றதே போற்றி அருள்க என்ற குறிப்பு வந்துட்டு காத்தருள்க. அங்க போற்றி என்று சொல்லி அருள்கன்னு தனியா வந்தது. என்ன மூணாவது அடியிலிருந்து போற்றி என்பதிலேயே அந்த அருள்க என்பதும் அடங்கி இருக்கின்றது. அவ்வாறு உரை கூறியுள்ளார். முதல் ரெண்டு அடியிலே சொல்லிட்டார், எல்லா உயிர்களுக்கும் ஆதியாக இருப்பதும் திருவடிதான், அந்தமாக இருப்பதும் திருவடிதான் சொன்னார். அந்த ஆதி அந்தம்னு தொகுத்து சொன்னதே ஐந்தாக வகுத்து சொல்லி அருள்கின்றார். ஆதிங்கிறது எது, தொடக்கம் வந்து என்ன தொழில், முடிவாக இருப்பது என்ன தொழில் என்று வகுத்து சொல்கின்றார். தொடக்கமாக இருக்கின்ற தொழில் படைத்தல், முடிவாக இருக்கின்ற தொழில் அருளல், முடிந்த முடிவாக இருக்கின்ற தொழில். இடையில் வருகின்ற அழித்தல் என்பது முடிவான தொழில் ஆகாது. அழித்தல் என்பது உலகங்களை ஒடுக்குதல். ஒடுக்கின பிறகு மீண்டும் என்ன செய்வார், தோற்றுவிப்பார். அதான் தளிர் என்ன செய்யும், அது மேலும் வளரும். அதனாலதான் அந்தமாம் சென் தளிர்கள்னார். ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படும், ஒடுங்கி மலத்து உலதாம் என்பது சிவஞான போதம். அதனால தளிர் வந்து அது மேலும் வளர்ச்சி அடையக்கூடியது. அதனால தான் ஒடுக்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல தளிர்கள்னு சொன்னார்னு ஒரு நயம் சொல்லுவார்கள், அந்தமாம் சென் தளிர்கள்னு. என்ன அதே சமயத்துல இது ஒரு நயம் சொல்வார்கள், அடியே என்ன நினைக்கின்றேன் என்றால், அங்கு அந்தம் என்று சொன்னதை வந்து முடிவான அருளைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா முதல்லயே ஆதி அந்தம்னு சொல்லியாச்சு, திரும்பவும் வந்து தோற்றம் போகம் ஈராம்னு தனித்தனியா சொன்ன தோற்றம் சொன்னது மறுபடியும் ஆரம்பமா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அதான் ஆதியாம்னு முதலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்னது ஆதியாம் அந்தமாம்னு சொன்னது தொகுத்து சொன்னது. தொடக்கமாகவும் இருக்கின்றன அவனுடைய திருவடிகள், முடிவாகவும் இருக்கின்றன. தொடக்கங்கிறது என்ன, முடிவுங்கிறது என்ன, தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையில வேற என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும் இல்லையா. அதைத்தான் தொடக்கம் என்பது படைத்தல் தொழில், தோற்றுவித்தல். படைத்தலை தோற்றம் என்று சொல்வார்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம். எல்லா உயிர்களுக்கும் பிறவி தோன்றுவதற்கு, பிறவி ஏற்படுவதற்கு காரணமா இருக்கின்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருளுக. போற்றி பாதுகாத்து அருளுக. எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி. அப்படி பிறவி எடுத்த உயிர்களுக்கு அந்த உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய வினைப்போகங்களை எல்லாம் என்ன தரக்கூடிய அந்த அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள்க. போகமாம் பூங்கலர்கள் போற்றி, பூங்கலர்கள் அழகிய திருவடிகள். ஆக பிறவிக்கும் காரணமாக இருப்பது திருவடி தான், பிறவி எடுத்து வாழும் உயிர்களுக்கு உலக போகங்களை ஊட்டுவதும் அந்த திருவடி தான். எனவே பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. பிறவி எடுத்து வாழ்கின்ற உயிர்களுக்கு போகங்களை ஊட்டும் திருவடிகள் எம்மை காத்தருள்க. அப்புறம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போகங்களை அனுபவிச்சு வர்ற உயிர்கள் இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒடுக்கத்தை செய்வதும், ஒடுக்கத்தை செய்வதும் இந்த திருவடிகள் தான். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்கு ஏதுவாகிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. அதான் எல்லா உயிரும் ஈராம் இணையடிகள். இணையடிகள் இரண்டு திருவடிகள். எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி. எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்தை செய்யக்கூடிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி. என்னன்னா மால் நான்முகன், மால் என்பது திருமால், திருமாலும் நான்முகனும் காண இயலாத திருவடிகள் எம்மை காத்தருள்க இல்லையா. அந்த இடத்துல போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று சொன்னார். அந்த இடத்துல திருவடியை புண்டரிகம் தான் தாமரை தான் பொருள்படும். தாமரை என்பது அந்த திருவடியை தான் குறிக்கிறது. அந்த தாமரையாகிய திருவடி, அந்த தாமரை போன்ற திருவடி அல்லது திருவடியாகிய தாமரை, அந்த திருவடியாகிய தாமரை திருமாலாலும் அறியப்படவில்லை, பிரம்மனாலும் அறியப்படவில்லை. திருமால் தாமரை கண்ணன் என்று புகழப்பெற்றவர். அவருக்கும் அந்த திருவடி தாமரை அறிய முடியாதாக இருக்கின்றது. பிரம்மாவோ தாமரை மலரிலேயே இருப்பவர். ரெண்டு பேருக்கும் தாமரையோடு தொடர்பு உண்டு. ஆனா இந்த திருவடி தாமரை அவர்களாலே அறிய முடியாதாக இருக்கின்றது என்று நயமாக சொல்லது பாருங்கள். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று அந்த இடத்துல புண்டரிகம்னு தாமரையை சொன்னார். போற்றி யாம் உய்ய, அவர்களுக்காக அவர்களுக்கு காண முடியாததா இருந்தா என்ன, அடியார்களாகிய யாம் உய்ய ஆட்கொண்டவர்களது அந்த திருவடிகள் இல்லையா. போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி. அடியார்களாகிய நாமெல்லாம் உய்யும் வண்ணம் அடிமை கொண்டு இன்பம் அருளுகின்ற, எங்கும் இல்லாததோர் இன்பம் அருளுகின்ற, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்து அதற்கேற்ப நம்மை கோதாட்டி செங்கமல பொற்பாதம் தந்து எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக செய்கின்ற அந்த திருவடிகள் அதான் யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். பொன்மலர்கள் அந்த உய்ய ஆட்கொண்டருளும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பொன்மலர்கள் சொன்னாங்க பாருங்க. ஏன்னா எத்தனை பிறவிகள்ல உய்ய முடியாம மீண்டும் மீண்டும் பிறந்தோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேனார். வீடுறுதல் தான் என்னதை ஆகவே யான் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் அந்த உய்ய கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த திருவடியை பொன்மலர்கள்னு சொன்னார். ஏன்னா செல்வமே இல்லாமல் வருந்துகின்ற ஒரு ஏழையானவன் அவனுக்கு ஒரு பொன்னாளாகிய ஒரு புதையல் கிடைக்கின்றது என்று சொன்னார். அப்போது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும். அத மாதிரி வீடு பேருக்கே வழி இல்லாம மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கின்ற ஆன்மாவானது அந்த பிறப்பிறப்பை எல்லாம் நிறுத்தி ஒரு நிலை பேச்சினை வழங்கி பேரின்ப அனுபவத்திலே அந்த ஆன்மாவை திளைக்க செய்யக்கூடிய ஒரு திருவடி கிடைத்தால் அது வறியவனுக்கு பெருநிதி வாய்த்தது போல அல்லவா. ஆகவே அந்த சமயத்தில் அதை பொண்ணு தானே சொல்லணும். ஆகவே யான் உய்ய ஆட்கொண்டரலும் பொன்மலர்கள்னாரு சிவபுராணத்திலையும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் சொன்னார். போற்றியாம் மார்கழி நீர் ஆடையரோர் என்பாவா. இத்தனை சிந்தனைக்கும் இடம் தந்தது இந்த மார்கழி நீராடல் அல்லவா. ஆகவே நாம் ஆடுகின்ற இம்மார்கழி நீர் எம்மை காத்தருள்க. இல்லையா, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மார்கழி நீராடல் எமக்கு வாய்த்து இந்த சிவசிந்தனை மேன்மேலும் பெருகும் பொருட்டு எம்மை காத்தருள்க என்று சொன்ன இந்த அளவிலே இந்த திருவம்பாவை சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
0: Tiruchitrambalam Shaivam.org in Anbana Neergalukku Vanakkam. அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: Shivaya. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya.
4: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் நமஸ்சிவா.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் வளைந்தது வில்லு திரு உந்தியார். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரு உந்தியார் நான்கு பாடல் கண்ட அமைப்பிலே, நான்கு பாடல் சதுரசுர அமைப்பிலே பாட வேண்டும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிட்டம்பலம், ஓம் நம சிவாய். நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, ஒன்றாம் திருமுறை, அறை கொண்ட மலர் தூவி, திருச்செங்காட்டங்குடி திருப்பதிகம், பண் பழந்தக்கராகம், திருஞான சம்பந்தர் அருளியது. பாடியிருப்பவர்கள் திருத்தணி திரு சுவாமிநாதன் மற்றும் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள். திருச்சிட்டம்பலம், ஓம் நம சிவாய்.

Nada más, mi querida, no más, quiero ser

I'm gonna go to the hospital.

மண்வடிவமாக இறைவன் இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தினுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதிய தக்கேசி பெண்ணில் அமைந்த பாடல்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: பூஜா அம்மாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிதம்பர புராணம் திருச்சிற்றம்பலத்திருக்கத்தில் 17வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லா உலகங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். கடவுள் தன்மையே இப்படி என்று அளவிட்டு சொல்ல முடியாததாக இருப்பது. கடவுளினுடைய தன்மையை இப்படி என்று அளவிட்டு சொல்ல முடியாததாக இருப்பது. அப்படிப்பட்ட கடவுளை அருளாளர்கள் அவர்கள் ஞானத்தாலே கண்டு அந்த ஞானத்தின் மூலமாக உண்டாகிய அந்த உண்மைகளை பாடல்களாக பாடி தந்திருக்கிறார்கள். அந்த பாடல்களின் மூலமாக கடவுளினுடைய தன்மை ஒருவாறு உணர முடியும், முழுவதும் உணர முடியாது. அப்படிப்பட்ட அந்த கடவுளாகிய சௌர்வான் எல்லா உலகங்களிலும் இருக்கின்றான். அதற்கு மேலே உயிர்கள் கண்டு வழிபடுவதற்காக கோயில் கொண்டு இருக்கிறான். அப்படி கோயில் கொண்டு இருக்கின்ற தலங்களிலும் மிக பிரதானமாகவும் தலைமை ஆபீஸ் என்பது போலவும் விளங்குவது கைலாய திருமலம். அதுதான் அவருடைய ஹெட் ஆபீஸ் சொல்லலாம். அந்த ஆபீஸிலே தன்னுடைய துணைவியாரோடு குழந்தைகளோடு பரிவாரங்களோடு இளைஞரோடு இருக்கிறான் என்று நூலிலே சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த கைலாயத்தை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி இந்த நூலிலே சொல்லும். பரமேஸ்வரன் கைலாயத்திலே உமாதேவியோடு இருந்து இருக்கிறான் என்று தேவரில் எமக்கு திருவாயி பலர்ந்துள்ளீர்கள். அதற்கு மேலே சிற்றம்பலத்திலே உமாதேவி காணும்படியாக ஆடுகின்றார் என்றும் சொல்லுகிறீர்கள். இதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுன்னு கேட்டார். அங்கேயே இருக்கிறான் சொல்லி இங்கே மிக மகிழ்ச்சியாக இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறான் சொல்லியா, இங்கே அவன் வந்து சிறப்பாக எழுந்தருடி இருக்கிற இடம் இங்கயா அங்கயா என்று சொல்லி சந்தேகம் வந்தது. அது சைமணி முனிவர் வியாசமுனிவரிடத்தில கேட்டார். நல்ல சந்தேகத்தான் நீ கேட்டா. இதே சந்தேகத்தை தான் திருமாலூர் தடவை சௌருமான கேட்டார். சௌருமான் அதற்கு சொன்னார், விட அதை இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த முறையில இப்ப கைலாயத்தை பத்தி ஒரு நினைப்பு. கைலாயம் பிரகோஷம் கிடையாது, வெள்ளிமலைன்னு பேர். ரட்சிதகிரின்னு பேர். ரட்சிதம்னா வெள்ளி, பிரகாசம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கைலாயத்தினுடைய ஒளி ஆகாயம் அளவும் அளாவி இருக்கிறது. கைலாயத்தினுடைய ஒளி ஆகாயம் அளவும் அளாவி இருக்கிறது. சேர்வன் உமாதேவி பக்கத்தில் இருக்கிறாளா, அவளுக்கு வேண்டிய உபசாரங்களை இவர் செய்து கொண்டு அவர்கள்ட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாரா இருக்கணும். மனைவியிடத்தில் கடவுள் எப்படி இருக்கணும், அன்பா. இதை கண்டு கங்கைக்கு பொறுக்க முடியலையா, அவளுகிட்ட அன்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொறுக்க முடியாது. அவ தன்னுடைய இருப்பிடத்துக்கு புறப்பட்டு போற மாதிரி இருக்கு அந்த ஒளிங்கிறார். கங்கை வெண்மையாட்டா இருப்பா, எங்க இருந்து வந்தா, மேலிருந்தானே வந்தா. அந்த கங்கை மறுபடியும் திருப்பி அங்க தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு வானகங்கை தானே ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஒளி பத்தி சொல்லு போய் சொல்ற. வயங்கு அண்டமே அக்கிளி ஒளி எழன் மார்பில் புயங்கள் அம்பிகைக்கு அன்பு செய்வது பொறாள் வேணி வயங்கு கங்கையாள் பிறந்தகத்து எழுதல் போன்றிடும். அதனால இவரோட பணங்கிக் கொண்டு அந்த கங்கையானவர் பணங்கிக் கொண்டு தன்னுடைய பிறந்தகமாக இருக்கின்ற அந்த ஆகாயத்துக்கு செல்லுவது போல இருக்கிறது அந்த ஒளி. ஒளி கங்கையினுடைய ஒளிய போல கங்கை வெண்மையாத்தான் இருக்கும். முயங்கு தாரக அந்த நீர்முக்குள்ளே இருக்கும். அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் நீரிலே தோன்றுகின்ற கூலி போல இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். வீடிலா பெரும் கடவுளர் விமானம் ஒன்றோடு ஒன்று ஊடுதாக்கிய முழக்கம் உடுங்க மேல் கிழரும் கூடு கட்டிய முகநிகர் குஞ்சரம் உழக்கும் தேடுமார்க்கதியான ஒரு திருமலை சூழல். அதனால அங்கே விமானத்தில் கடவுளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். போல் ஒளி வரும் கடவுள செங்கை முந்தகங்கட்கு முக வனசங்கட்கு செங்கை முந்தகங்கட்கு சிவபெருமானை கும்பிடுவதற்கு காலம் தெரிந்து இந்த காலத்துல போனா கும்பிடலாம் என்கின்ற ஒரு முறை இருக்கும் அல்லவா. இப்ப பெரிய ஒரு தலைவரை பார்க்க போறோம்னா நினைச்ச நேரம் பார்க்க முடியாது இல்ல, இந்த நேரத்துக்கு வர சொல்லு என்றுதானே அங்க உத்தரவு தருவார். அது போல காலம் தெரிந்து தேவர்கள் நந்தி தேவருடைய உத்தரவின் பேரில் உள்ளே செல்கிறார் சிவபெருமானை வணங்குவதற்காக. அப்படி வணங்க போகின்ற அந்த தேவர்களுக்கு திருநந்தி தேவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் சென்றால் சுவாமியை பார்க்கலாம் என்று சொல்லுகிறாரா. அப்படி சொன்ன உடனே அவர்களுக்கு சந்திரனும் சூரியனும் உதயமானது போல இருக்குது. அந்த தேவர்களுக்கு திருநந்தி தேவர் உத்தரவு சொன்ன உடனே இங்கு உள்ள போய் கும்பிடலாம்னு சொன்ன உடனேயே அவர்களுக்கு சந்திரனும் சூரியனும் உதயமானது போல இருக்குது. அது எப்படின்னு கேட்டா அப்படி சொன்ன உடனே கையை தூக்கி கும்பிடுகிறார்களாம். இப்படி கும்பிடும் போது இது குவிந்து விடுதா, கை குவிந்து விடுதா. இந்த கையாகிய தாமரை குவிவதனாலே சந்திரன் உதயமானா தாமரை குவியும். கையாகிய தாமரை குவிகிறது, முகமாகிய தாமரை மலருகிறது. சூரியன் உதிச்சா தாமரை மலரும், சந்திரன் உதிச்சா தாமரை குவியும். ஒரே சமயத்தில் ரெண்டு நிகழ்ச்சியும் நடக்குது. சொன்ன உடனே அந்த வாசகத்தை கேட்ட உடனே முகம் மலருது, கை கூப்புகிறது. மலருவதனாலே சூரியன் உதிக்கிறான், முகமாகிய தாமரை மலர சூரியன் உதிக்கிறான், கையாகிய தாமரை குவிய சந்திரன் உதிக்கிறான். இந்த புலவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அருப்புலவர்களுக்கு அப்படிலாம் அண்டர் நாயகர் பணிதர கால நன்றனைந்து கண்டவேர் புகன் மொழி வரும் கடவுளர் செங்கை முண்டகங்கட்கு செங்கையாய் முண்டகம்னா தாமரை, செங்கையாய தாமரைக்கு முக வரசங்கட்கு வரசம் என்றாலும் தாமரை வரணங்களுக்கு மதி கொண்ட பேருளி எரவியோ மதி கொண்ட பேருளி எரவியோ குவிந்து அலர்ந்தனவால் மதியும் எரவியும் ஒரு காலத்திலே தோன்றினால் ஒரு தாமரை குவியும் ஒரு தாமரை மலரும் அல்லவா. அது போல இருக்கு அடி இறைஞ்சி மில் கடவுளர் அமர அமல அமலனின் ரெம்பான் முடி துளைக்கினன் பார்த்தனன் முகமலர்ந்தனன் ஓர் வடியிலாமொழி பகர்ந்தனன் மகிழ்ந்தனன் அடிய வேரொலி மறையொலி சிறிதனன். வேதங்கள் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வேதங்கள் ஒலித்து வேதம் வேதங்கள் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கும். வேதாகமங்கள் அறவோலி ஆகமங்கள் அறவோலி அற என்கின்ற சப்தம் நிறைய நூல்கள் சொல்லுது. இந்த அரகரன்னு சொல்றதை பத்தி நிறைய நூல்கள் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறான். யாருப்ப அரகரான்னு யாரும் சொல்றதில்ல. அருள் என்ன சொன்ன பாட்டுக்கு இலக்கணம் ஆயிட்டான் எல்லாரும். அரகர மூடர் திருவண்ணீரிடா மூடர் அப்படி ஆயிப்போச்சு. அரகரான்னு சொல்லாத மூடர்ங்கிறார். அரகரான்னு சொல்றதுக்காகத்தான் நவப்பாரிபதி பதையேன்னு சொல்ல வச்சாங்க. எத்தனையோ கூடி காலமா செய்ய மறுல. ஆகையினாலே அங்கே வேதங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும். அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணாலா வந்து எதிர் திசைப்ப சிரம் வரமலி வானன் வந்து வழிதந்த எனக்கு ஏறுவதோ சிரமலி யானை தந்தான் உடித்தார் மலை உத்தவனே என்பது சுந்தர தேவாரம். யானை மேல போகும்போது பாண்ட பாட்டு இதா. ஆகையினாலே அப்படிப்பட்ட வேதங்கள் ஒலிக்கின்ற ஒலி சப்தத்தை இன்னொரு ஒலி அடக்கி கொடுதான். ரொம்ப கட்டிகாரமா நம்மளும் சொல்லியாரு அவரும் பண்ணி பாடுங்க. இந்த வேதங்கள் ஒலிக்குது அல்லவா, அந்த வேதத்தினுடைய ஒலியே இன்னொரு ஒலி அடக்கி கொடுதான். இந்த சத்தத்தை அந்த சத்தம் அடக்குதான். அது என்ன சத்தம்னு கேட்டா இந்த வேத ஒலி அடக்கிற சத்தம். இந்த தேவர்கள் எல்லாம் சென்று சுவாமியே வணங்கினார்களா. அப்படி வணங்கி விட்டு வரும்போது அவங்க அந்த வந்த வணங்கி விட்டு வருகின்ற தேவர்கள் உள்ளே செல்லுகின்ற தேவர்கிட்ட பேசுறாங்களா. அப்படி பேசுறது சாமி என்ன பார்த்தாரு கண்ணால நல்லா பார்த்தாரு அப்படிங்கிறா ஒருத்தன். எனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் லேசா சிரிச்சாருங்கிறானா ஊருக்கு. எனக்கு இப்படி கையை ஆசீர்வாதம் பண்ணாரு அப்படிங்கிறானா. இன்னொரு தேவ என்ன வருதுன்னு சொன்னாரு. இப்படின்னு பேசிக்கிற ஒலி இந்த வேதத்தினுடைய ஒலி அடைக்கிறான். சந்தேகம் வரும். அது சொல்றாரு, அடி இறங்கி மீள் கடவுளர் அமலன் இன்று எம்பான் முடி துளைக்கிறது. பார்த்த உடனே தலையாசிச்சாரு, முடி துளைக்கின பார்த்தனன் முகம் அலர்ந்தனன் ஓர் படியிலா முடி பகர்ந்தனன். ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு மக்கள வாக்கியம், மகிழ்ந்தனன் என்னும் நெடிய பேரொலி மறையொலி சிறிதனன். கருத நாரதராதியல் காணையாழிசை, நாரதர் தும்புரு கிண்ணரன் முதலானவர்கள் யாழ் வாசிக்கிற அந்த வாசி, குடலொலி யாழொலி குத்தொலி எத்தொலி எங்கும் குழாம்பரி விளவூலி உன்னடவும் சென்று மிகுதுருவாரூரில் என்றார் போல கருத நரதராதியில் காணை ஆடிசையும் சுருதி ஓசையும் வேத ஓசையும் அந்தர குந்திமி முழக்கம் முருகு மெய்த்தவத்து அடியவர் மெய்த்தவத்து அடியவர் சிவாகமத்து ஒலி அழகா சொன்ன மரும ஏழ்கடல் ஓதையும் வளர்ந்தடு நாடு. இப்படிப்பட்ட ஒலி அல்ல, ஏழு கடல் சத்தம் போட்டால் இப்படி இருக்குமோ அது போல இருக்கும். உலகின் உள்ளன ஒளியலா ஊரிடத்து எய்தி, உலகில் உள்ளன ஒளியலா சூரியனுடைய ஒளி சந்திரனுடைய ஒளி நட்சத்திரங்களுடைய அக்னியுடைய ஒளி எல்லாம் கூடி ஒரு இடத்துல வந்தாரு போல எல்லா ஒளியும் ஒரு இடத்துல வந்தது. இலகு கோபுரம் மண்டபம் தெற்றிகள் நீல்கள் அலையின் மாளிகை சூளிகை ஆகினவென்ன குலவுகின்றத கிரியினம் பரம்பரன் கோயில். மண்டபம் தெற்றிகள் மாளிகை சூரிய இவைகளெல்லாம் பார்க்கும் போது அந்த அத்தனை ஊழிகளும் சூரியனுடைய பிரகாசம் திரம் பிரகாசம் நட்சத்திர பிரகாசத்தினுடைய பிரகாசம் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு உருவமாக இருக்கிறதோ என்று சொல்ல முடியாத பிரகாசமாக இருக்கிறது. என்ன இப்ப நம்ம கைலாயத்தை நேரா போய் பார்க்க முடியாது, யாரும் பார்க்கல, என்ன யாரும் என்ன பார்க்கல. கைலாயத்திரன் கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் அனுடப்பான்மையோர் அடைவதற்கு எளிதோ அப்படின்னு கேட்டார் சிவருமான். யார திருநாவுக்கரசன் கைலை மால் வரையாவது கைலாயத்துக்கு போய் சிவருமான கும்பிடலாம் நான் நினைக்கிறேன். தேவர்களே போக முடியாது நீ போறேங்கிறியா, பரவாயில்ல நல்லாடு. யாரு சொன்னது? சிவருமான் திருநாவுக்கரசன். கைலை மால் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட மனிதன் போக முடியுமா ஐயா, பயிலும் மானுடப்பான்மையோர் அடைவதற்கு எளிதோ. அவனுமே எளிதா இருக்குதா, மனுஷன் போய் பாக்கிறாப்புல அயுள்கோள் முத்தலை அமரரும் அணுகுதற்கறிதால் தேவர்கள் கூட செல்ல முடியாது. வெயில்கோள் வெஞ்சுர தெஞ்செய்தீர் வந்தது, இவ்வளவு வெயில்ல இவ்வளவு பாலைவனத்துல இவ்வளவு மோசமா இருக்கிடத்துல எதுக்கியா திருப்பி வந்திருக்கிற வந்து புண்ணா போய் படுத்திருக்கிற அப்படின்னு கேட்டார் அந்த ஐயர். யாரு? அப்படிப்பட்டது கைலாயம். யாரும் இன்னும் பார்த்ததில்லை, இன்னும் பார்த்ததில்லை. இந்த அந்த மகா கைலாசம் இருக்குது வார் சிவபுரம் என்கின்ற மகா கைலாசம், அந்த கைலாயத்துக்கு பிரதிநிதியாக கலை ஆபீசாக இருக்குது இந்த கைலாயம், இமயமலை இருக்கிற கைலாயம். அது மகா கைலாசம், அது ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே சொல்றாரு அல்லவா அந்த இடம். பிரமபதம் விஷ்ணுபதம் இந்திரபதம் சந்திரபதம் குபேரபதம் வாயுபதம் வர்மபதம் என்று சொல்லப்படுகின்ற பதங்கள், பதங்கள் என்றாலும் உலகங்கள் என்றாலும் ஒன்று விஷ்ணுலோகம் பிரம்மலோகம் புரியுதா. இப்படிப்பட்ட உலகங்கள் எல்லாவற்றையும் கடந்து இருப்பது, எல்லாம் கடந்தவன் இருப்பது, எல்லா உலகங்களையும் கடந்த உலகத்தில் இருக்கிறான். எல்லாம் கடந்தவன் இருக்கின்ற உலகம் எல்லா உலகத்தையும் கடந்து இருப்பது சிவலோகம், அதான் மகா கைலாசம், அதான் மகா கைலாசம் சொல்றது. அங்கதான் நம்ம எல்லாம் அவசியமா போக முடியா இருக்கும். மகா கைலாசம் அந்த கைலாசத்தினுடைய கடை ஆபீஸ் இந்த கைலாசம், அங்கேயும் இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் எங்கேயும் இருக்கிறார் விளங்குத. அதனால இந்த கைலாசத்தை பத்தி இப்படி வருணிக்கிறாரு. அண்டகோடகை பரப்பலாம் அலர்கதிர் பரப்பும் சண்ட சூரியர் அளவிலார் சாரி அங்க அவன் கண்டதாரகை கணமென ஒளிகடச் சூரி கொண்ட மண்டபம் ஒன்றத கோயிலில் உள்ளதார். அப்படிப்பட்ட பிரகாசம் புருந்திய மண்டபத்திலே அந்த மண்டபத்தினுடைய அரண்மனை நடுவிலே குழு மண்டபம், அது இருக்குமோர் அவைகளின் ஒளிகளாகும். சூரியனுக்கும் நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி இருப்பது போல மழுங்க அநேக சூரியனும் ஒரு இடத்துல உதிச்சான்னு வச்சுக்கோ. அந்த சூரியனுடைய ஒளி எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு ஒளியே. அது மாத்திரம் இல்ல, சூரியன் உதிச்சா நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி மழுங்கி போகுது இல்ல. அதுபோல இந்த மண்டபத்துக்கு மண்டபத்துல வந்து அநேக சூரியன் உதிச்சாலும் அந்த ஒளி எல்லாம் மழுங்கி போகுமா? அப்படிப்பட்ட ஒளி இந்த மண்டபத்தினுடைய ஒளி. இப்ப சொல்றது வழங்கா, சூரியன் உதிச்சா அத்தனை நட்சத்திரங்களுடைய ஒளியும் மங்கி போவது போல இந்த மண்டபத்துல ஒரு கோடி சூரியன் உதிச்சாரு வச்சுருவோம், அந்த ஒரு கோடி சூரியனுடைய ஒளியும் மங்கி போகுமா? இருக்கிற இடம் தெரியாம போகுமா? அப்படிப்பட்ட ஒளி அந்த மண்டபத்துலதான் எல்லாமே இருக்கிறார். கொண்ட மண்டபம் இன்ன பேரொளி இன்னது ஒப்பன இசைக்கரிய அண்ண மண்டபம் சொல்லிவிட்டார். அதுக்கு ஒண்ணு ஓமே சொல்ல முடியாது, ஓரளவு சொன்னேன், ஆனா அதுக்கு மேல இருக்க அது சொல்ல முடியாது. ரொம்ப கட்டிக்காரு. இன்ன பேரொளி இன்னது ஒப்பன இசைக்கரிய அண்ண மண்டபம், அது அன்பர்தம் உள்ளமோ அழகா சொல்லு. அந்த மண்டபத்தை அன்பருடைய உள்ளமாக இருக்குமா? அந்த மண்டபம் மெஜடியாக இருக்கிறாருவா பரமஞானிகள் அவருடைய உள்ளமாக இருக்குமா? வேத சென்னியோ வேதத்தினுடைய முடியோ அறியோ அதில் திகழ் அரியணை மேல் அதில் சிங்காதனத்தில் தன்னை நேர் உமையுடன் அருட்டலைவன் வீற்றிருந்தான். தனக்கு தானே ஓமை உடையவளாகிய உமாதேவியோடு சௌரமாக வீற்றிருந்தான். அந்த மண்டபத்தில் வண்டூலாங்குழல் மலைமகளுடன் வட கையில அண்ணர் நாயகர் வீற்றிருக்கும். பெரியவரா வண்டூலாங்குழல் மலைமகளுடன் வட கையில அண்டர் நாயகர் வீற்றிருக்கும். அப்பரிசுர அவர் அடியே கண்டு கும்பிட்டு விருப்புடன் காதலில் அடைப்பேன். கண்டு நேரா போய் கும்பிட்டு விடலாம்னு வந்தேன். யார் சொல்றது? திருநாவுக்கரசர். கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலில் அடைப்பேன் கொண்ட என் குறிப்பிது முனியே என கூற. அப்படி சிம்மாதனத்தில் எழுந்தருள் இருக்கிறான். அங்கே ஆலவட்டங்கள் விசிதிகள் அதற்கு மேலே சிறப்பு பொருந்திய உபச்சாரங்கள் எல்லாம் தேவ அறம்பயர்கள் செய்கின்றார்கள். அந்த சடாவகடத்தில் இருக்கிற கங்கை அந்த ஆலவட்டம் வீசுறது, ஆலவட்டம் இப்படி இருக்கும் வட்டமா உபச்சாரம், அது வந்து கங்கையானவ அலை அலை புரண்டு விடுவது போல இருக்கிறதா. வெஞ்சாமலை வீசுவது தோடு அலர்ந்த புண் இதழியன் தொங்கலும் இதழில் விரிந்து தங்க நிறத்தையுடைய பொன்றை மாலைகள் கொன்றை மாலைகளும் அதற்கு மேலே திங்கட்கோடலர்ந்த விண்சூரியம் கொன்றை மாலையினுடைய நிறம் அதற்கு மேலே திங்கள் சந்திரன் பிரகாசிக்கின்ற அந்த நிறம் அதற்கு மேல குடும் பணி கட்டிகை குடும் பணி சுடிகை மாடலர்ந்த செம்மணிகளும் இந்த பாம்புகள்லாம் இருக்கு இல்ல அது தலையில ரத்தனங்கள் இருக்குவார் ரத்தனங்கள் அதனுடைய ஒளி மணிகளும் கங்கையும் பவளக்காடு அடர்ந்தன சடாடவி கதிரிசை கதிரிசைகளும் கொன்றை மலனுடைய ஒளி திங்களினுடைய ஒளி அதற்கு மேலே அந்த நவரத்தங்களுடைய பாம்பு தலையில் இருக்க நவரத்தங்களுடைய ஒளி அதற்கு மேலே கங்கையினுடைய ஒளி எல்லாம் பவளக்காடு பவளக்காடு வளர்ந்தது போல செந்தாமரைக்காடு அணைய திருமீனிம்பார்லாம் மாணிக்கவர் அது போல மீது சாத்திய இளம்பெற விளங்கிய தவள சோதிதாக்கியது என இந்த தலையில் அணிஞ்சிருக்கிறார் அல்லவா சந்திரனே அது உண்மையான சந்திரன அந்த ஜோதி தாக்கியது போல நெற்றியில விபூதியம் சிவருமா நெற்றியில விபூதியம் சொல்ற மீது தாக்கிய ஜோதி தாக்கியதன தற்புண்டரம் சுடர மாது பார்த்து உளம் மகள் தர அம்பிகை பார்த்து பார்த்து மகளுராளா வீட்டுக்காரங்க வயங்கை செங்கடி வாய் போது பூத்த புன் முருவலும் செவியும் புரிய அப்படி அவள் பார்க்க இவர் அப்படி புனு சிரிப்பு சிரிக்க இப்படி இருக்குது அந்த இடம் முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மாடனை அவர் வாயவே பார்த்துக்கிட்டு இருக்காளா ஐவன் என்ன சொல்றாரு சாமி வாக்கே நோக்கிய மங்கை மாடனை முக்கே நீ முரலாய் என்கிறார். அப்படி கணவனுடைய வார்த்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் மனைவி என்ன சொல்றாரோ உத்தரவு அப்படி அங்கதான் முடியும் சிலுங்கதிர் கருங்குடி என புரூரங்கடுகட செழுங்கதிர் கருங்குடி என புரூரங்கள் பிரச்சுடர்கள் பிரச்சுடர்கள் இந்த இரண்டுகள் நெற்றிக்கணும் எல்லாருக்கும் அருள் புரிவதற்காக விளங்குகின்ற கண்களும் வதனமும் புரிய பேதியா ஒளி பரிதியர் பன்னிருவையரும் நீதியில் உற்பவித்து உற்பவித்தார் இவற்றன்று என்று செக்கும் சோதி வீசிய காதிடை குண்டலச்சுடர்கள் ஆதிவான் முக தாமரை கயல் ஒளி எரிப்பர். இந்த சூரியன் இருக்கிறான் பாருங்க, சூரியன் அவன் பன்னிரண்டு சூரியன். அந்த பன்னிரண்டு சூரியன் எங்க இருந்து தோன்றினான்னு சொன்ன சாமி அணிந்து இருக்கிற குண்டலங்கள்ல இருந்து பிறந்தானுதான் சொல்ல வரும். அப்படிப்பட்ட ஒளி குண்டலம் போட்டுக்காரலவா, அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய திருமுக மண்டலத்தோடு எழுந்தொழியிருக்கிறார். அண்டம் யாவையும் அழித்தருள் கண்டவர். இந்த கண்டன் தான் இந்த அண்டத்தை எல்லாம் காப்பாத்தியது. புரியுதா? இந்த கண்டன் தான் எல்லாருடைய கண்டத்தையும் போக்கி அண்டத்தை காப்பாற்றி.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு புள்ளிருக்கு வேளூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இசை பாராயணம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபோகச்சார பாடல்கள். பாடியிருப்பவர் பாலச்சந்தர் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: திருச்சிற்றம்பலம்

മുത്തി കൂട്ടിടുവാനും പിറപ്പിൽ ആട്ടിവിടുവാനും അരൻ முன்னை வினைக்கீடா முதல்வன் அருள் நமை கொண்டு என்ன வினை செய்ய இயற்றுமோ முதல்வன் அருள் நமை கொண்டு என்ன வினை செய்ய இயற்றுமோ இன்ன வினை செய்வோம் தவிர்வோம் திரிவோம் இருப்போம்.

இன்னவினை செய்வோம், தவிர்வோம், திரிவோம், இருப்போம், இங்கு உய்வோம் எனும் வகையேது. ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை உன்பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை உன்பதத்தை பூட்டி பிடித்து புசிப்பிக்கும். கேட்டு திரியாதே வந்து தில்லை தெய்வமே என்றென்று எரியாதே நெஞ்சே இரு. கேட்டு திரியாதே வந்து தில்லை தெய்வமே என்றென்று எரியாதே நெஞ்சே இரு. என்னதன்றி நின் செயலே என்றறிந்தால் யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேன் ஈசனே. என்ன என்று வாய் திறப்பேன் ஈசனே. இன்னமின்னம் எப்படியோ நாயனை ஈடேற்ற வேண்டும். நாயேனை எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும். உனக்கு அப்படியே செய்தருளுவாய். வன்மை புரி காயம் மறப்பாவை தன்னை அரல் கண்மமெனும் சுத்திரத்தால் பூங்கட்டியே. கண்மமெனும் சுத்திரத்தால் கட்டியே நன்மை திண்மை ஆட்டுவது நாடாது அறிவிலார் தம் செயலாய். அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல் போல் உண்டோ நகை. ஆறாறு தத்துவம் ஆணவமும் ஆறாறு தத்துவமும் ஆணவம் நீங்கி உயிர் பெறா.

ஓங்கி உயிர் பேராக ஆனந்தம் பெற்றாலும் வேறாக பார்த்திருப்பதன்றியே பாழான கன்மத்தை

ஞானிகள் தாம் யான் எனதென்று எண்ணி ஏந்திடினும் ஆன சுகதுக்கத்து அழுந்திகினும் ஞானிகள் தாம் யான் எனதென்று எண்ணி ஏந்திடின் தானதற்கு வேறென்றருளால் தானதற்கு வேறென்றருளால் விரளமாய் காணில் என்றும் எருமோ கண்மங்கிலை சத்துரு.

பெத்த மலம் வீட்டும்படிக்கு, பெத்த மலம் வீட்டும்படிக்கு வினைக்கீடுரு, வினைக்கீடுரு அனைத்தனுவோடு, வினைக்கீடு உனைத்மீத்து உனைத்தனுவோடு ஆட்டும் சிவனென்று அறிய பெத்தமலம் வீட்டும்படிக்கு வினைக்கீடு உனைத்தனுவோடு ஆட்டும் சிவனென்று அறிய உனைத்தனுவோடு ஆட்டும் சிவனென்று அறிய இன்னவினை இன்னதலத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்தேன். இன்னவினை இன்னதலத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்தே. அன்னவினை அன்னதலத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னமர கூட்டும் பிறான், பின்னமர கூட்டும் பிற அன்றே அநாதி அமைத்தபடி அல்லாதொன்று இன்றே புதிதாய் இயையுமோ. அன்றே அநாதி அமைத்தபடி அல்லாதொன்று இன்றே புதிதாய் இயையும்.

மெலியாதிருந்து விடு. ஆர் பெரியர் ஆர் சிறியர், ஆர் உறவர் ஆர் பகைஞர், சீர் பெரியர் ஆனந்த சிற்சொரூபர், பேர் பெரியர் எங்கெங்கும் தாமாயிருந்து சட சித்தனைத்தும் அங்கங்கு இயற்றுவதனால் இயற்றுவதனால் ஆர் பெரியர் ஆர் சிறியர் ஆர் உறவர் ஆர் பகைஞர், சீர் பெரியர் ஆனந்த சிற்சொரூபர், பேர் பெரியர் எங்கெங்கும் தாமாயிருந்து

நன்கருத்தே தென்கமலே ஞான பிரகாசனேயே, என் கருத்தே உன் கருத்து என்று எண்ணாமல் ஞான பிரகாசனே, என் கருத்தே உன் கருத்து என்று எண்ணாமல் உன் கருத்தே என் கருத்து என்று எண்ணியே, யான் பட்ட துன்பமெல்லாம் உன் கருத்தே என் கருத்து என்று எண்ணியே, யான் பட்ட துன்பமெல்லாம் உன் கருத்தே தீர அறியும், உன் கருத்தே தீர அறியும், அமைத்த வினைக்கீடா அனுதினமும் செய்வது, இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை, இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை, இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை, உமைக்கு உரியான் எல்லாம் அறிந்து எங்கு இயற்றுவதும் தன்னடிமை வல்லார், தன்னடிமை வல்லார் தமக்கு உணர்த்துவார், தன் அடிமை வல்லார் தமக்கு உணர்த்துவார். கள்ளரனே கருணையுடன் என் அறிவில் உள்ளே சுகம் தந்துவிட ஒண்ணாதோ, என் அறிவில்

ஆக்கி நீளாதளித்த பரவீட்டில் எனை ஆள உனக்கு பொறியோர் உனை தொடர்ந்தால் என்ன எனக்கு பொறியோயினி.

பொல்லாத தீவினையில் போகார்கள் போனாலும், பொல்லாத தீவினையில் போகார்கள் போனாலும், எல்லாம் சிவன் செயலே என்றிருப்பர், எல்லாம் சிவன் செயலே என்றிருப்பர். நல்லார்கள் நற்றும் கமலையில் வாழ்

சற்றும் பிரியாதவர்கள். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு

உள்ளதுதான் போமோ, மற்ற இல்லாதது வருமோ, உள்ளதுதான் போமோ.

உள்ளதுதான் போமோ, மற்ற இல்லாதது வருமோ? பள்ளமே வெள்ளம் பரவாதோ, கள்ளமாய் பித்து போலே பிதற்றும்.

ஈசன் பலகீனம் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியல. ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அடிப்பதும் தானானால் நோக்குவது யாம் பிறரை நொந்து தேசம் சிவாலயங்கள் சேர அலைய ஒரு மோசம் வந்ததையோ முதல்வனே. தேசம் சிவாலயங்கள் சேர அலைய ஒரு மோசம் வந்ததையோ முதல்வனே. தேசத்து மண்ணை வெறுப்பேனோ, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ, வருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ, மண்ணை வெறுப்பேனோ, வருவினையை

உன்னை வெறுப்பேனோ உரை துரத்தி உன்னை ஆசை தொடராமல் துரத்தி உன்னை ஆசை தொடராமல் என்றும் விரத்தியினால் ஆங்கவற்றை விட்டேன் பரத்தே அன்பு செய்யடா செய்யடா பரத்தே அன்பு செய்யடா செய்யடா.

பொய்யடா பொய், அனைத்துலகும் நம்பால் அனுக்கிரகம் பெற்றல், அனைத்துலகும் நம்பசமாய் ஆயன், அனைத்துலகும் நம்பால் அனுக்கிரகம் பெற்று என், அனைத்துலகும் நம்பசமாய் ஆயன், அனைத்துலகும் கொண்டாடி என்னை வினை கொத்தறுத்து, அனைத்துலகும் கொண்டாடி என்னை வினை

திசையும் எவ்வுலகும் எத்தொழிலும் எப்பயனும் எத்திசையும் எவ்வுலகும் எத்தொழிலும் எப்பயனும் நித்தியமென்று எண்டே எப்பயனும் நித்தியமென்று எண்ணில் நிலையாதே எத்தொழிலும் நிலையாதே எத்திசை தொழியமென்று எண்ணில் நிலையாதே.

தோன்றி மாறிவிடுங்கான் இவற்கனவித்தான் கேட்டாலும் எத்தனை சாதித்திருந்தாலும் எத்தனைதான் கற்றாலும் சாதித்தாலும் இன்புறா எத்தாலும் இன்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் மெய்யாக பொய்யாக தோன்றாத போது அனை தோன்றாத

தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் மின் போல தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் என் போலிகள் திறமென்று எண்ணுவார் என் போலிகள் திறமென்று எண்ணுவார் உலக வாழ்வனைத்தும் திறமென்று எண்ணுவார் என் போலிகள் திறமென்று எண்ணுவார் தேசம் ஊர் பேர் காணி சீவரிசை சாதி எனும் ஆசையால் நெஞ்சே அலையாதே தேசம் ஊராசையால் பேராசையால் காணி ஆசையால் சீர்வரிசை ஆசையால்

நின் அறிவில் போக்குவரவற்று இருப்பானை பார்த்தே இரு. ஆகம் பகையாவதன்றி பகையுண்டோ மோகம் தவிர்ந்த முனிவோர்க்கு இங்கு. ஆகம் பகையாவதன்றி பகை உண்டோ மோகம் தவிர்ந்த

யாத ஈசல் அருள் அல்லால் ஒருவர் துணை உண்டோ உரை, ஒருவர் துணை உண்டோ உரை, ஈசன் அருள் அல்லால் ஒருவர்

அளவிலா செல்வத்து அடைந்தாலும் அளவிலா செல்வத்தடைந்தாலும் ஆகத்து அளவிலா சித்திகள் உண்டாயும் அளவில் கலை ஆய்ந்தாலும் என்னை அளவில் கலை ஆய்ந்தாலும் என்னை சுகரல்லார் சிவாரந்த தோய்ந்தார்கள் அன்றோ சுகர் அளவில் கலை ஆய்ந்தாலும் என்னை சுகரல்லார் சிவானந்த தோய்ந்தார்கள் சிவானந்தம் தோய்ந்தார்கள் அன்றோ சுகர் சிவானந்தம் தோய்ந்தார்கள் அன்றோ சுகர் ஆகாத காரியம் செய்தாம் சுகமும் ஆகாத காரியம் செய்தாம் சுகமும் அங்கதனால் போகாத துக்கம் பொருந்துவதும் ஓகோ உரக்கிலம் உரைக்கிலம் எந்த மாமேறு வரைக்கும் நிகராமதி உரைக்கி அணுவுக்கும் ஓகோ உரைக்கி அணுவுக்கும் உயர்ந்த மாமேறு வரைக்கும் நிகராமதி ஓகோ அணுவுக்கும் உயர்ந்த மாமேறு வரைக்கும் நிகராமதி பொய்யில் வரும் துன்பம் புகுந்தறிந்தும் புரணமான் இன்ப விளைவறிந்தும் பொய்யில் வரும் துன்பம் புகுந்தறிந்தும் புரணமான் இன்ப விளைவறிந்தும் ஐயோ தெளியாத தன்ன நலம் தீங்கு கண்டு

என்ன மயக்கம் சற்றும் கழியாததென்ன மயக்கம் ஆகம் சிறைச்சாலை அக்கரணம் காவலாள் ஓகம் புவனம் பொருந்துமிடம் ஓகோ இதனுள் படும் உயிர்கட்கு ஈடேற்றம் செய்வார் இதனுள் படும் உயிர்கட்கு ஈடேற்றம் செய்வார் அதனுக்கு இறைவர் அரண் அரண் அதனுக்கு இறை

அதிட்டால் ஈசன் அருளன்றி மற்ற அதிட்டானம் எல்லாம் அதிட்டானம் ஈசன் அருளன்றி மற்ற அதிட்டானமெல்லாம் அதித்தம் அதிட்டானம் பொய் என்று அறியாமல் பூதலத்தி நெஞ்சமே மெய் என்று உடல்வதெல்லாம் வீண் அதிட்டானம் பொய் என்று அறியாமல்

நின்னை மதித்த கதிகர் செல்வ நிலை, நின்னை மதிக்கின் நினக்கதிகர் செல்வ நினை, நின்னை வரிஞன நீ நினையில், நின்னை வரிஞன நீ நினையில், நின்னில் சிறியார் வறுமை நினை, நீனில் சிறியார் வறுமை நினை, சிந்தை புக என்றும் புரியார் இடும்பை துக்கம் கோள். நின்னில் சிறியார் வறுமை நினை, நின்னில் சிறி

அநித்தியத்தை நித்தியமென்று ஆதரிக்கும் புனித்தருடன் கூடி மறுவாழ் அநித்தியத்தை நித்தியமென்று ஆதரிக்கும் பொல்லாமனித்தருடன் கூடி மறுவாழ் தனித்திருந்து மோனந்தமாம் சிவத்தில் மூழ்கி தனித்திருந்து மோனந்தமாம் சிவத்தில் மூழ்கி மனத்தை அறுத்து ஆனந்தமாய் அழுந்துவார் ஆனந்தமாய் அழுந்துவார் சிவத்தில் மூழ்கி

தாக மறந்து சதுர் மறந்து தான் மறந்து தேக மறந்து அட்டமாசித்தி மறந்து தாக மறந்து சதுர் மறந்து தான் மறந்து தேக மறந்து அட்டமாசித்தி மறந்து ஆகத்தில் வந்தறியாதிருந்து மாறா சிவானந்தம் சந்ததம் வாழ்வார்க்கு ஆசரி சிவானந்தம் சந்ததம் வாழ்வார்க்கு ஆர் சரி சரியார் யார் சரி சிவானந்தம் சந்ததம் வாழ்வார்க்கு ஆர் சரி உள்ள மல நீங்கி ஒழியா சிவானந்த வெள்ளம் துளைந்து விளையாடும் துளைந்து விளையாடும் பிள்ளைகள் அத்துவித நீ மாகம் பிரிந்தோமென்று பிள்ளைகள் அத்

அறிவாய் அறிவிழப்பில்லாகின்ற இன்ப அறிவாய் அறிவிழப்பில்லாகின்ற இன்பச் செறிவாய் சுகமாய் தினமும் சுகமாய் தினமும்

ஈசந்தனையறி பாசவினையறியார் ஆனந்தமேவார் தனை அறியும் சிட்டர் தமக்கு இல்லாத தீங்கு உரைப்பர் தனை அறியும் சிட்டர் தமக்கு இல்லாத தீங்கு உரைப்பர் பொல்லாத துட்டர் தமக்கு உள்ள தொழில் பொல்லாத

0: தனை அறியும் சிட்டர் தமக்கு இல்லாத துட்டர் தமக்கு உள்ள தொழில்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம். வென்ற ஐம்புலனால் மிக்கார் திருநீலகண்ட குயவனார் புராணம்.

திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் முதற்கண் குறிக்கப்பட்ட நாயன்மார் திருநீலகண்டத்து குயவனாராவார். மூவாயிரம் மறையவர்கள் வாழும் பழமையான தில்லையின் கண் குயவர் குலத்தில் தோன்றியவர் திருநீலகண்ட நாயனார். இடமருங்கில் இருந்தருளும் உமையம்மையாரை நோக்கியவாறு நிலை பெற்ற சிற்றம்பலத்தின் கண் முதலும் முடிவும் இன்றி வியக்கத்தக்கதும் உப்பற்றதுமாய திருக்கூத்தினை ஆடுகின்ற பெருமானின் திருவடிகளை வாழ்த்தி வழிபட்டு வரும் பத்திமையில் சிறந்தவராகவும் இருந்தார் திருநீலகண்டர். நிலையில்லாத உலகியற் பொருள்களில் பற்று வைக்காது நிலையுடைய மெய்ப்பொருளாகிய சிவபெருமானிடத்து மட்டுமே பற்று வைத்து வாழ்ந்து வந்தார். உண்மையான அடியவர்களுக்கு உரிய தொண்டுகளை செய்து வருவதில் பெரு விருப்பு உடையவராகவும் விளங்கினார். உலகினரால் போற்றப்பெறும் செயல்பாடுகளை உடைய இல்லறத்தை ஏற்று சைவத்தின் உண்மை பொருளாக விளங்குகின்ற சிவ பரம்பொருளை சார்ந்து வாழ்வதே வாழ்வெனக் கருதும் தன்மையராய்த் திகழ்ந்தார். இடம் திருநீலகண்ட நாயனார் இல்லம்.

0: திருநீலகண்டம் இறைவா, பொன்மண்டினை இடமாக கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் கூத்தினை இயற்றும் இத்தில்லையம்பதியிலே வாழும் பெட்டினை அடியேனுக்கு அருளிய உன் பெரும் கருணையை நான் எவ்வாறு போற்றுவேன்? திருநீலகண்டம் திருநீலகண்டம்.
1: சுவாமி, அடியவர்களுக்காக திருவோடு செய்ய வேண்டும் என்று கூறினீர்களே, தாங்கள் செய்துவிட்டீர்களா?
0: திருநீலகண்டம் ஓ, இன்று காலையிலேயே செய்து முடித்து விட்டேனே. சிவனடியார்களுக்குரிய பணியினை தாமதிக்க கூடாது அல்லவா? சதா சர்வகாலமும் தன்னை நினைக்கும் அடியவர்கள் இறந்துண்டு உலகில் வேறு எவற்றிலும் மனம் சிதறாது தன் கடல் எட்டச் செய்வதற்கு பயன்படுவன் ஒன்றோ திருவோடு. நாம் செய்யும் மட்கலங்களை நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஊதிய பொருளாக ஆக்கிக் கொண்டு ஏனையவற்றை கூத்தப் பெருமானின் அறியவர்களுக்கு என்னாலும் அவர் தம் திருவுள்ளம் மகிழ்வதற்கு காரணமான சிறப்புகள் பெருக அவர்களுக்கு திருவோடு கொடுத்து வரும் ஒப்பற்ற பணியினையும் நமக்கு அருளிய எம் திருநீலகண்டத்து இறைவனின் கருணையை நினைக்கும் போது என் நெஞ்சம் உருகுகின்றது. திருநீலகண்டம் திருநீலகண்டம்.
1: சிவசிவ, கண்ணுதர் கடவுளின் கருணையே கருணை. சுவாமி, எனக்கு ஒரு ஐயம், அதனை நான் கேட்கலாமா?
0: திருநீலகண்டம், தாராளமாக கேட்கலாமே, உன் ஐயம்தான் என்ன?
1: சுவாமி, பொதுவாக சிவனடியார்கள் இறைவனுடைய திரு ஐந்தெழுத்தையும் அவருடைய பல கோடி நாமங்களில் சிலவற்றையும் கூறிய வண்ணம் இருப்பர். ஆனால் தாங்களோ சதா சர்வகாலமும் இறைவனுடைய திருநீலகண்டத்தையே நினைந்தவாறும் கூறியவாறும் இருக்கின்றீர்கள். திருநீலகண்டத்தின் பெருமையை யானும் அறியலாமா? அப்படியாயின் தாங்கள் அதை எனக்கும் அருளுங்கள்.
0: திருநீலகண்டம் திருநீலகண்டம். நன்று கேட்டாய் தேவி. நம் சிவபெருமான் உலகலாம் உயிரர் பொருட்டு பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை அமுதமாக உண்ண அந்நஞ்சு உச்சல்லாது தடுக்கப்பெற்று திருக்கண்டத்திலேயே நிலவண்ணமாக இருக்கப்பெற்றது. எனவே நம் சிவபெருமானின் திருக்கழுத்தை திருநீலகண்டம் என்று இத்திருந்து உலகம் போற்றுகின்றது. இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் பொருட்டல்லவா நம் இறைவனுடைய கண்டம் கருத்தது. அவர் அவ்வாறு செய்யாது இருந்திருந்தால் இவ்வுலகமே அழிந்திருக்கும் அல்லவா? நம் பொருட்டு தம் கண்டத்தை கருக்கச் செய்த நம் சிவபெருமானின் இத்தனியே பெருங்கருணையை நாம் திணைத்தனை பொழுதும் மறந்துவிடக் கூடாதல்லவா? அது மட்டுமல்ல, திருநீலகண்டம் என்பது ஒப்பற்ற திருமந்திரமாகும். எனவேதான் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று நம் இறைவனை இறைஞ்சுகின்றேன். தேவி, நம் இறைவனின் கண்டம் கருத்த வரலாறு உனக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேள். முன்பொரு நாள்

0: சுவாமி, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமுதம் பெற பார்க்கடலை கடைகின்றார்களாமே. சுவாமி, தங்கள் புன்னகை பொருள் பொதிந்ததாக உள்ளதே.
1: ஆணவமும் ஆணவமும் அமுது வர முனைகின்றது.
0: சுவாமி, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
1: தேவி, உனக்கு தெரியாதது இல்லை. இந்த அசுரர்கள் தம்முடைய வலிமையினை பெரிதாக நினைந்து ஆணவத்தால் தீங்கிழைத்து அழிபவர்கள். இந்த தேவர்களோ பிறர்க்கு உதவுவது எல்லாம் தாம் உயர்ந்து தம்மை எல்லாரும் தொழ வேண்டும் என்ற ஆணவத்தால். இந்த இரண்டு ஆணவங்களும் மும்மரமாக செயல்பட்டால் அமுதமா வரும்.
2: நாங்கள் நீண்ட காலம் வாழ பார்க்கடலில் அமுதம் கிடைந்தோம்.
3: ஆனால் பெருமானே, கொடிய ஆளாளமாகி நஞ்சம் விளைந்தது.
2: அந்நஞ்சம் எம்மையெல்லாம் துரத்துகின்றது. இறைவா, உண்மையே சரணமடைகின்றோம்.
3: மகாதேவா, எம்மை காப்பாற்றுவோர் வேறு எவரும் இல்லை.
2: எம் வாழ்முதலாகிய பொருளே, பரம்பொருளே, இறைவா எம்மை காப்பாற்றும்.
1: அஞ்ச வேண்டாம், நாம் காப்போம். சுந்தரா.

0: சுவாமி சுவாமி.
1: தேவி அஞ்ச வேண்டாம், நஞ்சோ அமுதமோ நம்மை என் செய்யும்?
2: இறைவா, அம்மை திருக்கரம் பட்டதும் நஞ்சம் தங்கள் திருமணத்திலேயே தங்கிவிட்டது. மேலும் பொன் போன்ற தங்கள் மேனியில் தங்கள் கண்டம் நீல வண்ணத்துடன் அழகுமிலர விளங்குகின்றது. இறைவா, அடைக்கலமின்றி உங்கள் திருவடிகளையே நாடி வந்த எங்களை காத்தருளினீர்கள். இன்று முதல் தங்களுடைய திருக்கருணையின் திறத்தை உலகத்தவர் உணர்ந்து போற்றி தங்களுக்கு இடர் வரும்போதெல்லாம் வணங்கி இடர் தீர்மன்னம் தங்கள் திருக்கருணையின் அடையாளமாக இந்த நீல நிறம் எப்போதும் தங்கள் கண்டத்து இருக்கருள் புரிய வேண்டும்.
1: அப்படியே ஆகட்டும். தேவ அசுரர்களே, இதுவரை உம்மாணவத்தார் பாற்கடல் கடைந்தீர்கள், நஞ்சுதான் கிடைத்தது. இப்போது திரு அருளினால் கடையுங்கள், அமுதம் கிடைக்கும்.
2: ஹரஹர ஹரஹர ஹர சிவசிவா ஹரஹர. இறைவா, தங்கள் திருவருளே வாழும் வழி. திருநீலகண்டம் திருநீலகண்டம்
3: திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீல

0: திருநீலகண்டம், திருநீலகண்டம்.
1: சிவ சிவ சுவாமி, திருநீலகண்டத்தின் பெருமையை இப்பொழுது மிகவும் உணர்ந்தேன். சிவ சிவ
0: திருநீலகண்டம். தேவி, நாம் கோயில் சென்று நம் கூத்த பெருமானை வணங்குவோம்.
1: தங்கள் சித்தம், இப்பொழுதே செல்வோம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சல் இயலாத போழ்தினும்

பெப்பொழிய மீனவர்க்கு நீரழித்த வேதியந்தாள் எப்பொழுதும் சிந்திப்போம் யாம் என்று ஞானசம்பந்த பெருமான் பொன்னார் கழல்களையும், பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே நம்மளுடைய பிறவி பயனை அடைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்வினை செய்து இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் எல்லோரும் சமய வளர்ச்சியிலே முன்னேறும்படி இந்த நிகழ்வை தந்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று முப்பொருள்களுள் பதியை பற்றியும் பசுவை பற்றியும் நாம் சிந்தித்தோம். அதற்கு பதியை பற்றி விரிவாக ஞானசம்பந்த பெருமான் சொன்ன முதல் பாடலையும் விரிவாக சிந்தித்தோம். அவர் இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அந்த சின்ன பிராயத்திலேயே ஒரு பாடலில் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அது உரை சேரும் 84 100000 யோனி பேதம் என்ற பாடல். அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பொருள் எல்லாம் நித்திய பொருள் அப்படிங்கிறத அவர் எவ்வளவு அழகா விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தழையாயின தவிரவருள் தலைவன் அது சார்பாம் களையார் தரு கதிராயிரம் உடையவனோடு முளைமாமதி தவழும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முப்பொருளும் உண்மை பொருள். இது ஒரு காலத்தில் தோன்றியது கிடையாது. ஒரு காலம் சொல்லியாச்சு, தோற்றம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அந்த பொருளை நம்ம நித்திய பொருள்னு சொல்ல முடியாது. இந்த முப்பொருளும் அனாதின்னு நம்ம சொல்றோம். அதனால விளையாததொரு பரிசில் என்று சொல்லுகின்றார். சரி, அடுத்து இவை இதெல்லாம் நீங்கணும். எது நம்ம இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பதற்கு இருக்கக்கூடிய பாசம் நீங்கணும். அதற்கு அருள் செய்பவன் இறைவனாகிய தலைவன் என்று நமக்கு

மிக அழகாக தலைவன் அது சார்பாம் இல்லையா, பாச வேதனை ஒன் தழை அப்படிங்கிறது. இந்த பசு அப்படிங்கிறது உயிரை குறிக்குது, பாசம்ங்கிறது ஆணவத்தை குறிக்குது, வேதனை அப்படிங்கிறது நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளையும் குறிக்குது, ஒன் தழை அப்படிங்கிறது மாயையை குறிக்குது. அப்போ ஒரு அந்த ஆணவக்கட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதற்கு துணை செய்வதால் மாயையை ஒன் தழை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பாருங்க, எந்த காலத்திலே நமக்கு இவ்வளவு அழகாக அவர் சித்தாந்த கருத்தை தன் பாடலிலே வைத்து நமக்காக வழங்கியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்படியே இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர் அல்லவா, அந்த ஞானத்தை முழுமையாக பெற்றவர் என்பதால் மிக அழகாக நமக்கு அதனை எடுத்து சொல்லியிருக்கின்றார். சரி, வேதனை பசு பாச வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதெல்லாம் விளையாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிராரத்தத்தை நுகர்கின்றோம், அதுதான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இன்ப துன்பம். அப்போ வந்து மேல் வினைக்கு வித்தாகாத வண்ணம் முனைப்பில்லாமல் நம்ம எதையும் நுகரணும் இன்ப துன்பத்தை. இதில் வர்ற இன்பத்தினாலேயோ துன்பத்தினாலேயோ நம்மளுடைய எண்ணங்கள் அல்லது சொல் அல்லது செயல் வேறுபாடாக இருந்தால் அது ஆகாமியமாக மேல் வினையாக மாறிடும். அப்படி இல்லாமல் முனைப்பு இல்லாமல் எல்லாமே அவரால் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு ஆகாமியமானது ஏறாது என்று மிக அழகாக அதிலே அந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார். அப்போ உயிர்களோடு அனாதியாகவே வேதனைகளை தரக்கூடிய பாசங்கள் ஒள்ளிய தலைகள் நீங்குமாறு அருள் புரிவதற்கு எழுந்தருளியுள்ள இறைவன் இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டால் திருமுதுகுன்றம் என்று அந்த தலத்திலே நமக்கு அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையான சைவ சித்தாந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாடல் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது இறைவன் நம்மோடு அத்திவிதமாக இருக்கின்றார், இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அவர் எப்படி கலந்து இருக்கின்றார் என்றால், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் இயக்கும் போது உடனாகவும் இருக்கின்றார் என்று நமக்கு சித்தாந்தம் சொல்கிறது. இந்த கருத்தை திருவிழி மிளலை தலத்தில்

0: என்ற பாடலிலே அத்துவித கருத்தை நமக்கு மிக மிக மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் பெருந்தகை. இப்போது அந்த பாடல் கருத்தை பார்க்கலாம். ஊழி காலத்துல அனைத்தையும் ஒடுக்குபவது யார் அப்படின்னா சிவபெருமான். அப்படி எல்லாவற்றையும் ஒடுக்குவோனாய் ஒடுங்கிய உடலை தான் ஒருவனே முதற்பொருளாய் நின்று தோற்றுவிப்பவரும் அவர்தான். அதான் ஈராய் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் முடிவை தரக்கூடியவர், ஒடுக்கத்தை தரக்கூடியவர். முதல் ஒன்றாய் இல்லையா, அப்ப அவர்தான் அடுத்து முதற் பொருளாக இருந்து நமக்கு தருகின்றார். இரு பெண் ஆண் அப்படின்னு சொல்லும் போது சக்தி சிவம் என்று இருவகைப்பட்டதாக, குணம் மூன்றாய் அப்படின்னு சொல்லும் போது முக்குண வடிவன் வடிவினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, மாறா மறை நான்கு, எந்த காலத்திலையும் மாறுபடாத நான்கு மறைகள், ரிக் யஜுர் சாமம் அதர்வதம் அதர்வனம் அப்படிங்கிற வேதங்கள். அடுத்து என்ன, வரு பூதம் அவை ஐந்தாய், பூதங்கள் பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், அந்த பூதங்கள் ஐந்தாகவும் அவரே இருக்கின்றார் அப்படி, எல்லாமாகவும் அவர் தான் இருக்கின்றார் அப்படின்னு, அந்தந்த புலன்கள்ல இருந்து தோன்றக்கூடிய பூதங்கள் ஐந்தாகவும் அவரே இருக்கின்றார். அடுத்து ஆறார் சுவை, ஆறு வகையான சுவைகள் நம் நாவால் உணரக்கூடியது, அது என்னவெல்லாம் என்றால் உப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு, புளிப்பு, இனிப்பு, அதான் தித்திப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறு சுவையாகவும் ஏழு ஓசை இல்லையா, ஏழு இசையா இசை பயனாய்னு சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சட்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம், இந்த ஏழு ஓசையாகவும். இது வடமொழி வழக்கு. தமிழ்ல வந்து இதை எப்படி சொல்லலாம்னா குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தார், இது தமிழ் வழக்கு. ஆக இந்த ஏழு இசையாகவும் எட்டு திசை, மாயா காரியமான உலகத்துல காணப்படக்கூடிய எட்டு திசை, நேர் திசை நான்கு, கோணல் திசை நான்கு, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, ஆக எட்டு திசையாகவும். அப்ப இது எல்லாத்துலயும் எப்படி இருக்கிறாரு, எட்டு திசை தானாய் அப்படின்னு வந்தாச்சு. இந்த தானாய்ங்கிறது தான் அவர் ஒன்றாய் இருப்பது, கலப்பினால் ஒன்றா இருக்க, எல்லாத்துலயும் கலந்து இருக்கிறார். இப்ப பாருங்க, இதுல பார்த்த எல்லாத்துலயும் சிவம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற, எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு அப்புறம் சுவாமிகளும் சொல்வாங்க இல்லையா, அது மாதிரி இதை நம்ம மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கின்றார், தானாய்னா ஒன்றாய், வேறாய் அப்படின்னு சொல்லியாச்சு, அது நமக்கு நல்லா புரியுது. அவர் இதிலிருந்து வேறா இருக்கணும், ஏன்னா கலப்பினால் நம்ம கூட அவர் ஒன்றாய் இருந்தாலும் கூட அந்த ஒன்றாய் இருக்கிறத ஞானிகளால் மட்டும்தான் உணர முடியுது, நமக்கு உணர முடியல. இப்ப நம்ம கூட தான் அவர் இருக்கிறார், ஆனா அந்த உணர்வு இன்னும் வருவது இல்லை. அதற்கு காரணம் லௌகீகத்துல அதிகமான ஈடுபாடு. இதற்கு சரியான ஒரு தியானமும் ஜபமும் யோகமும் பண்ணி வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பா இருப்பை நாம் உணர முடியும். சரி, அதை நம்ம நீங்க அருளாளர்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல அவங்க இறைவன் உள்ளிருந்து உணர்த்துறத போறோம் உணர்ந்து சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு நம்மை போன்ற லௌகீக உணர்வுகள் கிடையாது, ஆகையால் அவர்களால் எளிதாக உணர முடிந்தது. நாம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும், பற்றற்றான் பற்று இருக்கணும், அப்பதான் நமக்கு இது புரியும். சரி, அப்போ வேறாகவும் இருக்கின்றார். அடுத்து உடனாய் அப்படின்னா, இப்ப நம்மளை இயக்கும் போது அவர் நம்ம கூட உடனா இருப்பார். அந்த பின்னாடி சூத்திரத்தில் வரும் காணும் உபகாரம், காட்டும் உபகாரம், காட்டும் உபகாரம் மட்டும் பண்ணுனா நம்ம அதெல்லாம் பயன் பெறுவதில்லை, அதனால நம்ம கூடவே அவர் இருந்து காணும் உபகாரமும் பண்ணுறாரு, அதனால உடனாகவும் இருக்கின்றார். நம்மை இயக்குவதும் போது அவர் உடனாக இருக்கின்றார். அப்போ முதல்ல ஒன்றாய் அப்படின்னு சொல்றது கண்ணும் ஒளியும் போல, அடுத்து வேறாய்ங்கிறது கதிரும் அறுக்கனும் போல, அடுத்து ஒளியும் சூடும் போல, இப்படி மூவகையாக கலந்து நிற்கின்ற நிலையை நமக்கு இந்த பாடல் ஒரு எண்ணலங்காரம்னு சொல்லுவோம். ஒன்றாய் வருது, இரு ரெண்டாய் வருது, மூன்றாய் வருது, நான்காய் வருது, ஐந்தாய் வருது, ஆறாய், ஏழாய், எட்டாய், இப்படி எல்லாமா எண்ணலங்காரத்துல மிக அழகாக இறைவன் நம்மோடு எப்படி அத்துவிதமாக கலந்து இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுல பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும், உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்தொலி பலவும், மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழி மிளலையே. அதே பதிகத்திலே மற்றொரு பாடல். அதுல எப்படி இருக்கிறாரு, இசையாகவும் இருக்கிறார், இசைக்கு அடிப்படையான ஏழு ஸ்வரமாகவும் இருக்கின்ற ஸ்வரங்களாகவும் இருக்கிறார். அப்புறம் பல ஓசை அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லோசை மெல்லோசை, அந்த ஓசையாகவும் இருக்கின்றார். தமிழ் அந்த ஓசை தமிழாகவும் இருந்து உள் நின்றதோர் சுவை, ஆறு சுவை நம்ம அப்பத பார்த்தோம், அது உணவினால் வருவது நாவிற்கு புலப்படுவது. இது என்னன்னா உள்ளத்துல வரக்கூடிய உணர்வை சுவை என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து தாளம் இல்லையா, அந்த தாள ஒலியாகவும், அதாவது தாள வேறுபாட்டு ஒலிகள் அதாகவும், அப்புறம் மண் புனல் காற்று நெருப்பு விண்ணு இந்த பஞ்சபூதங்களையும் சொல்லி சூரியன் சந்திரன் அதற்கு அடுத்தபடியாக உயிர் அதாவது அட்டமூர்த்தமாகவும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்வம் சிவமயம், எல்லாம் சிவமயமாக தான் இருக்கு, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றிங்கிறத வடமொழியில் உள்ள வேதத்தில் சொல்லப்பட்டது, நம்முடைய திருமுறைகளில் சொல்லப்பட்டது. அந்த பூசுரனாகிய ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்து அதே பதிகத்தில் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறான்னு பாருங்க. நமக்கு வந்து எப்போதுமே நம்முடைய முன்னோர்கள் இறை அனுபவம் பெற்றவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிடணும். நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஆய்வுக்கு முடிவு ஒரு நாளும் கிடைக்காது நமக்கு. அதை அழகாக நமக்கு சொல்கிறாரு, ஆயாதன சமயம் பல அறியாதவன், அதாவது நிறைய இறை உண்மை இறை இலக்கணத்தை அளவை அனுபவத்தால் அழகாக நமக்கு சித்தாந்த சைவம் சொல்லுது. அது ஒழித்த மற்ற சமயங்களால இறைவனை பற்றிய சிறப்பு இயல்பை நமக்கு சொல்லவே முடியாது. நெறியின் தாயானவன் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. நெறி அப்படின்னா இறைவனை அறிவதற்கு ஏற்ற பல்வேறு சமய நிலைகள். திருவாசகத்துல நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று சொல்லுகின்றார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை என்று சொல்லுகின்றார். பக்தி நெறி அறிவித்து இல்லையா அப்படின்னு அழகா பக்தி நெறியை நமக்கு இறைவன் தான் அறிவிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அது மாதிரி அறநெறிகளோடு தாயாக இருக்கின்றார். நெறியின் தாய் அப்படின்னா அறநெறிகளின் தாயாக அவர் இருக்கின்றார். சரி, அடுத்து என்ன செய்யறாராம், முன் தலையானவன். இப்ப அவர் தான் நமக்கு தலைவன் பார்த்தோம், சிவபெருமான் தான் நமக்கு தலைவன் பார்த்தோம். அதை சொல்றாரு பாருங்க, உயிர்களுக்கு முன் தலையானவன் அப்படின்னா உயிர்களுக்கு அநாதி காலம் தொட்டு தலைமையாக இருப்பவன், தலைவனாக இருப்பவன், என்னைக்கும் அவர் தான் ஆண்டான், உயிர் அடிமை தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிவ சமவாத கொள்கைகளெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அந்த முக்தி நிலையில சிவமம் தன்மை கிடைக்குமே தவிர, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஆக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன வருது, எனை ஆண்ட. அப்பமும் நாம அவருக்கு அடிமை, அவர் தான் நம்மை ஆண்டு. என்ன வாசனாமலம் தாக்கினா நமக்கு என்ன வேணாலும் நிகழலாம். அதனால மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது போல இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான் நமக்கு தலைவன் என்பது இந்த பாடலிலும் மிக அழகாக உயிர்கட்கு முன் தலையானவன் என்று மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து நமக்கு பிறப்பை அறுக்குது அவரால் மட்டும்தான் முடியும். மசங்கள் சமன் மண்டை கையர் குண்ட குணமினிகள் இசங்கும் பிறப்பறுத்தான் இடம் இருந்தேன் என்று மிக அழகாக அந்த பாடல் சொல்கிறது. இதே பதிகம்தான், அதாவது திருவிழிமலை பதிகம்தான், ஈராய் முதல் பாடத்தோம் இல்லையா அதே இதுதான். மசங்கள் சமன் அதாவது மயக்க உணர்வுடையவர்கள், பிச்சை ஏற்கும் மண்டை என்னும் பாத்திரத்தை கையில ஏந்தியவர்கள், நற்குணமே இல்லாதவர்கள், குணமிலின்னு சொல்லியாச்சு, நற்குணமே இல்லாதவர்கள் அந்த சமண பௌத்தர்கள் நிற்க, அவங்கெல்லாம் அப்படி இருக்க தன்னை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு வினை வயத்தால் பொருந்திய பிறப்பை போக்கிறோம். அப்ப நம்ம பிறப்பு நீங்கிறது யார் கையில இருக்குன்னா சுவாமி கையில இருக்கு. ஆனா சுவாமி வகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த திருமுறைகளும் சித்தாந்தமும் இது என்ன சொல்றதோ அதுபடி நம்ம ஒழுகணும் என்றால் நம்ம நிச்சயமா பிறவி நீங்கி அவர் திருவடியில நிழல்ல இருக்கலாம் என்பதுல ஐயமே கிடையாது. இந்த மசங்கள்னா மயக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இசங்கும் அப்படின்னா இசங்கும் பிறப்பறுத்தான்னா வினை வயத்தால் நமக்கு அதாவது வினையாலதான் பிறவியே வருது நமக்கு. நிறைய சமயங்கள் வினையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனா நம்ம சொல்லக்கூடிய முப்பொருள்கள்ல பாசத்துல ஒரு பொருள் கண்டிப்பாக வினை இருக்கு. வினையாலதான் நம்ம அவங்கவுங்க செஞ்ச வினையால்தான் நம்ம பிறவிக்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வினை ஈட்டக்கூடாது, முக்கரணங்களாலே வழிபாடு செய்யுங்க, அப்பதான் வினை சேர்க்காம இருப்போம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆக இந்த அளவிலே இதை பார்த்து கொண்டு அடுத்தபடியாக அந்த பதியை பற்றி சொல்லும் பொழுது இவருடைய பாடல்கள் வேறு என்ன பாடல்கள் வருகிறது என்று நாம் பார்க்கலாம். நேற்று நம்ம தோடுடைய செவியன் பாடலை பார்த்தோம். இன்னைக்கு ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், அதாவது திருப்பாசுரம் என்று ஒரு பதிகம் புனல்வாதத்தின் போது அருளியது. கூன் பாண்டியன் அவன் சமண சமயத்தை தழுவிடுறான், அப்புறம் சமணர்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் நமது ஞானசம்பந்த பெருமானை வரவழைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தங்கின மடத்துக்கு தீ வைப்பதற்கு அவர்களுக்கு, அதாவது மந்திரத்தால் நாங்கள் தீ வைக்கிறோம்னு அவங்க இவன்ட்டு அனுமதி பெற்றாங்க. அவங்களுடைய மந்திரம் இங்கே பலிக்கலை. ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் போதுவார் இருக்க திசையில் கூட வேறு எதுவும் பலிக்காதுன்னு சேக்கலார் சுவாமிகள் சொல்லுவாங்க. ஆகையால் அடுத்தபடியாக அவர்கள் நெருப்பை மூட்டினார்கள், அதை மடத்தில் இருந்த அன்பர்கள்லாம் பார்த்து அவித்து விட்டார்கள். ஆனால் அடியார்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா குரு லிங்க சங்கம வழிபாடு பண்ணணும் தான் சைவம் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ அடியார்கள் தங்கி இந்த மடத்துக்கு தீ வச்சதுனால அது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறதுனால, அதே சமயம் மங்கையர்கரசியார் உய்யனும் கூன் பாண்டியனும் உய்யனும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பையவே சென்று பாண்டியர்காகவேன்னு சொல்லி அவனுக்கு வெப்பு நோய் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த வரலாறு. அதன் பின்பாக அந்த வெப்பு நோய் நீக்கிறதுக்கு சமணர்கள் முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால முடியல. அவங்க சொன்ன மந்திரத்தாலேயோ மணி மந்திரம் ஔஷதம் நீங்கவே இல்லை. அவங்க கமண்டலத்தில் இருக்க தீர்த்தத்தை ஊற்றுனா, அதாவது எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுன மாதிரி அவருக்கு திகு திகுன்னு மேலெல்லாம் எரிஞ்சுது, எரிச்சல் பட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பதிகம் பாடுறாரு, இவர் பேரை கேட்டால் அவருக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, இவர் பதிகம் பாடுறாரு, இவர் விபூதியை தடவுறாரு, அவருக்கு ஒரு பக்கம் வியாதி குணமாயிட்டு மறுபக்கமும் இவரே குணப்படுத்த சொல்கிறாரு. அப்போ இவர் குணப்படுத்தினார் திருநீற்று பதிகம் பாடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அனல்வாதம் இல்லை, அது வந்து சுரவாதம். அதன் பின்பாக அனல்வாதத்தில் தான் அந்த திருநள்ளாற்று பதிகத்தை நெருப்பில் போடுவாங்க, அவங்களுடைய சமய உண்மைகள் எழுதி போட்டது அப்படியே பஸ்பமாயிருது. ஆனால் இவர் வந்து நள்ளாற்று பதிகத்தை போட்டுட்டு தளிரில வளரொளி பதிகம் பாட அது அப்படியே வேகாமல் இருக்கிறது, அது பச்சை பதிகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது அனல்வாதம். அப்போ சுரவாதம், சுரம்ங்கிறது வெப்பு நோயை நீக்கினது. அடுத்து அனல்வாதம், இந்த நெருப்பில் இந்த நம்ம பதிகம் அழியாமல் இருந்திருக்கு சைவ பதிகம். அதன் பின்பாக புனல்வாதம், இது கங்கை அதாவது வைகை கரையில் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அங்கே சொல்லும்போது பாண்டியன் கேட்ப கிழந்த மெய்ஞானம் என்று அருணந்தி சிவாச்சாரியர் சொல்லியிருப்பாங்க 20-20. அது பக்குவ மாணாக்கன் வந்து கூன் பாண்டியன், ஞானாசிரியன் வந்து ஞானசம்பந்த பெருமான், தீஷா மண்டபம் வந்து வைகைக்கரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாசுரம் தான் உபதேசம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஒரு அருமையான பதிகம். அந்த பதிகத்தில் ரொம்ப நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு பாடல் இந்த பதிமுது நிலைக்கு இறைவனோட சிறப்பை பற்றி சொல்லும்போது, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர்விட்டுளன் எங்கள் ஜோதி, மாதுக்கம் நீங்கள் ஒருவீர், மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கீர், இறையே வந்து சார்மீன்களே என்று சொல்லுகின்றார். அதாவது நற்பண்பை உடைய பெரியவர்களே, உலகப்பற்ற விட்டுட்டு இறைப்பற்றை பின்பற்றுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். எங்கள் ஜோதி என்று சொல்லுகின்றார் இறைவனை. நாங்கள் வழிபடக்கூடிய சிவபெருமான் ஒளிமயமானவர், ஒளி பொருள் அவர். அவர் சுடர் விட்டுள்ள அவர் அப்படியே உங்களை தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்போதும் ஜொலித்து கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த தனது ஒளியை, அவருடைய ஒளியை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மனத்தில் காண்று மலை இருளை நீக்கி ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது அஞ்ஞானம், மலை இருள், அதை நீக்கி உங்களுக்கு ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான். ஆகையால் ஏதுக்களாலும் என்றால் கருதல் அளவையாலும், நேத்தே பார்த்த அளவைகளை, அடுத்து எடுத்த மொழியாலும் அப்படின்னா மேற்கோளாக சொல்லக்கூடிய உரை அளவையாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ஒரு அளவு இல்லாமல், அதாவது அளவுக்கு மிஞ்சி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆராய்ச்சியிலே தான் உங்கள் மனம் போகும், இறை வழிபாட்டுக்கு வரவே வராது. அடுத்து மனம் பற்றி வாழ்வின் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த ஒளிப்பொருளை எப்போதும் மனதில் தியானித்து கொண்டே இருங்கள். அப்படி என்றால் மாதுக்கம் நீங்கள் உருவீர் அப்படின்னா, அதன் பயனாக பிறவி, எது மாதுக்கம், பிறவி தான், அந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்கள் நீங்கலாம் என்று மிக அழகாக அவருடைய பதித்தன்மையை பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த மாதுக்கம் நீங்களால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா பேரின்பம். பேரின்பம்ங்கிறது தான் முக்தி, வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ப சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதியின் சொன்னதுனால இறைவன் உயிருக்கு செய்யக்கூடிய அருள் செயலும் மனம் பற்றி வாழ்வின் என்றதுனால அந்த அருள் செயல் கருத்துக்கு இணங்க உயிர்கள் செய்யக்கூடிய தவ செயலும் மாதுக்கம் நீங்கள் உருவீர் என்று சொன்னதுனால உயிர் செய்யக்கூடிய செயல் அதனால் வரக்கூடிய பயன் ரொம்ப அழகா எடுத்து சொல்லப்பட்டு அப்போ கட்டு நிலையிலிருந்து விடுபடுகின்ற பருவத்தை அடைந்த அடியார்களை நோக்கி நீங்க அத்துவித நிலை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிறந்த ஆச்சாரியனாக நமக்கு அதிலே உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே அதே பதிகத்தில் அடுத்து ஒரு பாடல், வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்தையார் அவர் எவ்வகையார் கொலோ என்று சொல்லுகின்றார். அவருக்கு தாயும் இலி தந்தையிலி என பிறப்பிலி இறப்பிலி. சரி, அப்படிப்பட்ட இறைவன் வெந்த சாம்பல், நேத்தே நம்ம பார்த்தோம் அவர் என்ன சாம்பலை பூசுவார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த உலகம் ஒடுங்கும் போது அந்த ஒடுங்கின பொருள் இருப்பதற்கு அந்த சாம்பல் இருப்பதற்கு கூட இடம் இருக்காது, அது அவர் மேனியில் தான் இருக்கும். அதைத்தான் அதில் சொல்லப்பட்டு அதை வந்து நறுமண பொருளாக அவர் விரும்பி உடம்பிலே அணிந்து கொள்கிறார் என்று சொல்லி தம்மை சிந்தியா எழுவார், வேற எதையும் நினைக்காம தன்னுடைய திருவடிகளை மட்டும் இடைவிடாது நினைத்து கொண்டு அந்த நிலையில யார் இருக்காங்களோ அவங்களோட வினையை தான் தீர்ப்பாராம். இப்ப நம்ம சொல்றோம் இறைவனுக்கு இரக்கம் இல்லையா, இறைவனே இல்லையாங்கிறது ஒரு கேள்வி, கண் இல்லையான்னு அடுத்த கேள்வி, இரக்கம் இல்லையா அப்படின்ட்டு. இப்ப நம்ம இந்த செயலை செய்யாமல் அவருடைய இரக்கத்தை நாம் அளவிட முடியுமா? கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவடி சிந்தனை நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா அப்பர் சுவாமி. அதனால எப்போதும் திருவடியவே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களுடைய வினையை அவர் தீர்ப்பார் அப்படின்னு பாக்குறோம். அப்படி எப்படி தீர்ப்பார்னு பாத்தீங்கன்னா ஆகாமிய வினை ஏற, இந்த இப்ப செய்யற ஆகாமியம் சஞ்சிதமா போய் சேரும். இந்த நெற்களஞ்சியத்துக்கு போற நெல் மாதிரி எடுக்க எடுக்க நெல் குறையும், அடுத்து மேலே கொண்டு நெல்லை போட்டுட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஆகாமியம் செஞ்சு செஞ்சு கொண்டு போட்டுட்டே இருக்கும்போது என்னைக்கு நம்ம வேணா காலியாகும். அதனால அது அவர் வந்து ஆகாமிய வினையையும் ஒழிக்கிறார். ஆகாமியத்தை ஒழிப்பதால் சஞ்சிதமும் ஒழிந்துவிடும் என்று பார்க்கின்றோம். அப்படி வினையை நீக்கி பிறவியை ஒழிப்பவர் யாருன்னா எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர், அவர்தான் இறைவர். அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய பெருமையை யாரால சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் என்று மிக அழகாக அதிலே நம்மிடம் வினவுகின்றார். சரி, எல்லாரும் மனம் கமலக்கூடிய பொருளை தான் மேல பூசுவாங்க, ஆனால் அவரோ இந்த சாம்பலையே மனம் கமலும் பொருளாக பூசிக்கொள்கிறார். உயிர்ல சிவமனம் விளங்கும் பொருட்டு அவர் இதை பூசிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நம் பொருட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கும் போது நாம் சிவச்சின்னங்களுள் ஒன்றாகிய திருநீற்றை எங்கனும் அணிந்து கொள்ள வேண்டும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று திருமூல தேவநாயனார் இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சரி, அப்போ சிந்தியா எழுதல் என்று ஒரு சொற்றொடர், சிந்தித்தலாகிய முயற்சியை துவக்கி அதிலேயே ஈடுபட்டு நிற்கணும். அப்படி நின்றால் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையின்னு திருமூல தேவநாயனார் கேட்டதைத்தான் இவரும் அவருடைய பெருமையை நம்மால் எங்கேனும் சொல்ல முடியும் என்று என்ன யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதுபோல இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லது ஒரு தெருவில் இருப்பவர்கள் அப்படி சொல்லிட்டே போகலாம், அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க எனக்கு இப்படித்தானே இருக்கு, இந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது தவறு. அவங்கவங்க வினைக்கு ஈடாத்தானே அனுபவமே வரும், இன்ப துன்பமே வரும். அது எப்படி ஒரே மாதிரி இன்பமும் ஒரே மாதிரி துன்பமும் எல்லாருக்கும் இருக்கும்? அப்போ துன்பம் வரும்போது இது மாதிரி யாராவது நினைக்கிறாங்களா? கிடையாது. அவங்கள விட நமக்கு துன்பம் குறைய வரணும், ஆனால் இன்பம் வந்து அவங்கள விட கூட வரணும். அப்போ அது தவறானது. இது எதுவுமே நம் கையில் கிடையாது, நம் வினைக்கு ஈடாக. அப்போ வினை செய்யும் போது கவனம் இருக்கணும், இந்த மாதிரி வினைகள்லாம் ஈட்டா நமக்கு என்ன மாதிரி தண்டனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமையில் நிற்பவர்கள். சரி, ஆதி மாண்புனா இறைவனுக்கு எட்டு பண்புகள் இருக்கு அப்படிங்கு நேற்று பார்த்தோம், அருட்பண்புகள். அதுல ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணம், அவர் வந்து ஆட்கொள்ளத்தக்க தகுதியுள்ள ஆன்மாக்களை மட்டும்தான், அந்த மாதிரி தகுதியுடையவர்களை மட்டும்தான் ஆட்கொள்கிறார். ஞானசம்பந்த பெருமானை ஆட்கொள்ளவில்லையா? அது போல கேட்பான் புகில், நீ ஆராய தொடங்கினா அளவில்லை. காண்டல் கருதல் உரை அளவைகளால் ஆராயும் அளவைகளுக்கு உட்பட்டது அல்ல, கிழக்க வேண்டாம். அதனால அதை பத்தியே நீ பேசவே வேண்டாம். கோட்பாலனவும் வினையும் குறுகாமை. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகங்கள் ஒன்பது கோள்கள், அவற்றின் வாயிலாக உலக வாழ்வில் நுகரப்படக்கூடிய இன்ப துன்பங்கள், அவற்றின் காரணங்களாகிய நல்வினை தீவினைகள் உங்களை சேராதபடி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்னென்ன பயிற்சி வருது, அதுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன், இதில் கோட்சார பலன் என்ன, தனித்தனியாக ஜாதக ரீதியான பலன் என்ன என்பதில் கவனம் செலுத்தாமல் நேரே என்ன செஞ்சிடணும், எம் தந்தையார், அதாவது எந்தை தாட்பால் வணங்கி, எனது தந்தையாகிய இறைவனுடைய திருவடியை தலை நின்று, நம்முடைய தலையை நிலைபெற வைக்கணும், இறைவன் திருவடியில் நம்முடைய தலையை வைக்க வேண்டும், வைத்து வணங்கி அவரையே வணங்கி. அடுத்து என்ன செய்யணுமா, அதிலே வந்து நம்முடைய இச்சை கிரியை ஞானம் எல்லாம் அதில் வந்து அடங்கணும், அதாவது வேட்கை அறிவு செயல் எல்லாம் அதிலே அடங்கணும். அப்படி அவரோடு அத்துவிதமாக நின்று வணங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் இதை கேட்டு நீங்கள் நடக்கவும், அளவுக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சிந்திக்க வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம் என்று குருஞான சம்பந்த பெருமான் கூறியது போல்தான் ஒவ்வொருவருக்கும் நிகழ்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அதிலே வலியுறுத்தி இருக்கின்றார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் அன்னிய அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருவாரூர் உறைவாய். திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வருது. ஏன்னா அதெல்லாம் அவங்க போகவில்லை என்றாலும் அந்த ஊர்ல அவங்களுடைய தாக்க மனசுல இருந்திருக்குது. பெரிய ஊர் அல்லவா திருவாரூர். பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் சுந்தரமூர் சுவாமி. திருவாரூர்ல பிறந்துட்டா போதுயா, அத்தனை பேருக்கு நான் அடிமையினர். அப்படிப்பட்ட ஊர் அல்லவா திருவாரூர். ஞான நாவுக்கரசர், அமரர் நாடாளாதே ஆரூராண்டையன் அம்மானி. பெருமானி உனக்கு தேவலோகமெல்லாம் இருக்குது, அங்க ஆட்சி செய்யலாம், அங்க விட்டுட்டு இங்கெல்ல தியாகராஜாவா இருக்கிற ராஜா. ராஜா எதுக்கு ராஜான? தியாகத்துக்கு ராஜா. அதான் தியாகராஜா. சில்லறைக்கு ராஜா இல்ல, சில்லறைக்கு ராஜா அது சில்லறை எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்கு, தியாகத்துக்கு ராஜா. இந்த தன்னை முழுமையாக மற்ற உயிரினங்களுக்காக ஒப்படைச்சு விட்டிய, அதான் தியாகம். உனக்குன்னு என்னப்பா, உனக்குன்னு ஒண்ணு எதுவும் இல்லையே, எல்லா உயிர்களுக்காக தானே. இந்த மாதிரி ஒரு ஆள் தன்னுடைய உயிர் முழுதும் அப்படியே மற்ற ஆன்மாக்களுக்கு தியாகம் பண்ணதுல வேற யாரும் இல்லப்பா, தியாகத்துக்கு நீ தாண்டா ராஜா, தியாகராஜா என்று. அதனால அமர நாடாளாதி, மனுஷன் இருந்தா தேவலோகத்தை ஆண்டிருக்கலாம், அத வேணான்னு ஆரூராண்ட என்னம்மா நீ திருவாரூரை போய் நீ ஆண்டியப்பா. என் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி. உன்னுடைய திருக்கண்ணால் நோக்கப்பட்டால்தான் நாங்கெல்லாம் வாழ முடியும், இல்லையானா முடியாதேப்பா. தாண்டகம் பாரு. இப்படி திருவாரூர் பெரிய அமைப்பு, அதனால் திருவாரூர் உறைவாய் என்று அவர்களுடைய மனதில் உத்தர கோசமங்கில் இருக்கின்ற பொழுதே இப்படி ஒரு தாக்கம். திருவா அது கூட விளங்கும் திருவாரூர் உறைவாய். என்ன விளங்கும்? அருள் வழங்கும். அருள் வழங்கும்படியான திருவாரூர்ல இருக்கின்ற பெருமானி மண்ணு உத்தர கோசம் அங்கிக்கு அரசி வாரூரு பூன்முறையால் பங்க. எங்க அம்மாவோடவே கூட இருக்கின்ற உமையொரு பாகனி என்னை வளர்ப்பவனி, என்னை வளர்ப்பவனி. எப்படி இருந்த வளர்த்தாய்? என்னை வளர்ப்பவனி. இப்ப நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டா, சின்ன பொடுசா வயிற்றுல இருந்து வந்த உடனே அரை குழந்தையா இருந்து, அப்புறம் அறையில இருந்து வெளியில வந்த பிறகு, அப்புறம் வெளியில அம்மாவோடய இருந்து அம்மா குழந்தையா இருந்து, அப்புறம் அப்ப கூட சின்ன பிள்ளை தூக்கப்பட சொல்லுவாங்க, ஏன்னா தலையெல்லாம் தாங்காது, அதனால தூக்கப்படாது. தாய்க்கு தான் தூக்க தெரியும், நமக்கெல்லாம் தூக்கணும் எங்கேயாவது கழுத்து சுருக்கி இது பண்ணுறோம், அதனால அப்படி இருக்கும். அப்புறம் இருந்து மெதுவாக அப்புறம் மற்றவங்க தூக்கி பக்கத்துட்டு தூக்கி எத்துவிட்டு தூக்கி இருந்து இப்படி இருந்து அப்புறம் ஆச்சு. இப்போ நான் 5 ஆண்டுகளுக்கு பின், 10 ஆண்டுகளுக்கு பின், 16 ஆண்டுகளுக்கு பின், 25 ஆண்டுகளுக்கு பின்னு வந்துட்டோம். தென்னை மரமா வளர்ந்தாச்சு, தீர்ந்து போச்சு. நம்ம வளர்ச்சி அவ்வளவுதான். ஆனா பெருமானிய, அதனால இந்த வளர்ச்சி வந்து உடல் வளர்ச்சி. என்னை வளர்ப்பவனி சைவ சித்தாந்தத்துக்கு போகணும். என்ன, இந்த உயிர் வேறு ஆணவம் வேறு என்று இல்லாத நிலையில கேவல நிலையில் இருந்து, அந்த கேவல நிலையில் இருந்த என்னை நீ என்ன பண்ண, என்னடா இங்க வந்து கிடக்கிற, இங்க இருக்கலாமா, இது நமக்கு உரிய இடமாடா, நீ எங்க இருக்க வேண்டிய புள்ளடா என்று சொல்லி மெதுவா அந்த குழந்தையை இதிலிருந்து, இந்த கேவல நிலையில் இருந்து அப்படி எடுத்து, இப்ப சகல நிலை, சகல என்ன, உயிர் வாழ்வு, இந்த உடம்பு கொடுத்து வாழ்கிற வாழ்வு, இந்த இதுல எப்படி வளர்க்கிறான், கொஞ்சம் நெஞ்சு வளர்ப்பு இல்ல, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்படி வளர்த்தான். ஏன், கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய அந்த மலம் நீக்கம் பெறணும் வந்துட்டு, அப்புறம்தான் சுத்த நிலை. இது கேவலம், இப்ப நாம் இருக்கிறதிலே சகலம். சுத்தம்ங்கிறது இந்த மலம் முழுமையாக நீங்க பெற்று பெருமானோடு கூட இருப்பது, அது சுத்த நிலை அல்லவா. இப்படி என்னை வளர்ப்பவனே. அப்ப கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கு கொண்டு வந்து, சகல நிலையில் இருக்கின்ற உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக புல்லாகி பூடாய் இப்படி எல்லாம் வந்து மனிதனாக கொண்டு வந்து, இப்பொழுது உன்னுடைய திருவடி கீழ் இருக்கும்படியான ஒரு அன்பனாக வைத்திருக்காயே, இப்படி வளர்ப்பவனே. அந்த வளர்ச்சி, இது உணர்வு வளர்ச்சி. நாம வளர்க்கிற வளர்ச்சி எல்லாம் வெறும் உடல் வளர்ச்சி. சிவ சிவ வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திரும்பாடி, அதுக்கு முன்னால் என்ன, சிவ சிவ அதான் வராது. நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் அருமையான மேற்கோள், நல்ல மேற்கோள். அது அந்த முன்னால் என்ன சொன்னோம், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்து கேவல நிலையில் ஆணும் வேறு இந்த ஆன்மா வேறின்றில்லாதிருந்த நிலையை மெதுவா பேதித்து வேறுபடுத்தி, இந்த சகல நிலை ஆகியிருக்கிற புல்லாகி பூடாய் எல்லாம் கொண்டு வந்து, இதுல கொஞ்சம் நாலறிவு அஞ்சறிவு அப்படிலாம் கொண்டு வந்து, ஆறறிவுடைய மனிதனாக வைத்து, அதன் பிறகு கொஞ்சம் நெத்தியில திஞ்சம் நவமாதம் முதல் தொடக்கம் இது, இது போதும். இந்த பேதித்து நம்மைங்கிறதே போதும். அது வந்து பிறகு இந்த மனிதனாக ஆக்கி, அப்புறம் கொஞ்சம் உணர்வு தெய்வீ உணர்வு எல்லாம் உண்டாக்கி, அப்புறம் கொண்டு வந்து இப்படி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடியேலோ எம்ப, இந்த இதான் ரொம்ப அருமையான வளர்ப்பவனி. பெரிய பேராசிரியர் எல்லாம் ஒரு எழுதினாங்கன்னா, இன்று வளர்த்தல் கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கும், சகல நிலையில் இருந்த உயிரை சுத்த நிலைக்கும் வளர்த்தல். என்னை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் என்றார் பின்னும், என்னை வளர்ப்பவனி வளர்கின்ற நின் கருள் நின் கருணைக்கு கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற நின்னை விடு என்னை விடுதி கண்டாய். பாருங்க, சில பேரு சில குழந்தைகள் அப்படி சின்ன பிள்ளைகள் இருக்கும், அம்மா தூய் தூய் தூய் வச்சு இப்படி மண்டியில் வச்சு உக்காராஜா உக்காராச்சாம்பா. இது நழுவி நழுவி நழுவி நழுவி கிளியே எங்கேயோ ஒரு ஒரு துண்டு காகிதம் கிடக்குது, அது மண்ணுங்கன்னுமா இருக்குது, அதை போய் எடுக்கணும். இதுக்கு அம்மா நல்லா இடுப்புல வச்சுக்கிட்டு ஏண்டா ராஜா நான் இடுப்புல உட்காடுறா அப்படின்னு வச்சுருந்தா, இது எங்கேயோ இந்த கிழிஞ்ச துண்டு, அது ஏதோ சாணி எங்கினியமா கிடக்கிற துண்டு, அதை பார்த்தவன அதை எடுத்தா தேவலான்னு இறங்குது. இறங்கு ஏன்டா இறங்குற, எதுக்குடா இறங்குற, இது கீழே இறங்குது ஏன், அவ்வளவுதான் இங்க இங்க இருக்கிறது அவ்வளவுதான். அது போல பாவம் இப்படி எல்லாம் சொன்னார். என்ன சொல்கிறார், வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், நீ உன்னுடைய கருமை கருணை கூர்ந்த கையில நல்லா அணைச்சிருக்கிற, அப்படி இருந்தும் கூட நான் என்ன பண்றேன், நீங்கி இப்பால் மிளிர்கின்ற எண்ணெய், அந்த ஓடுற துண்டு காயத்தை வச்சு அதை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அம்மா ரெண்டு சாத்த மக்கு பயல எது எடுத்தாலும் வாயில வைக்கிறது சி துப்பு சுப்பு அப்படின்னு இப்படி அடி வாங்கறது. நல்லாதான் இடுப்புல வச்சிருந்தால உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அம்மாட்டிய, ஜென்மம் இல்ல ஏன் இந்த கிழிஞ்ச காயத்தை எடுக்கணும், ரெண்டு குட்டு வாங்கணும், என்ன வாயும் மோரையும் சி அப்படின்னு அதெல்லாம் ஆசீர்வாதமா வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு. இப்படி வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், உன்னுடைய கருணையாய கையில நான் இருக்கிறத விட்டு விட்டு நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்ட, என்னை விட்டுடாதப்பா வெண்

இங்க பாருங்க, மதி என்னாது மதி கொடுந்து என்றார் பழைய உரையாசிரியர் மூன்றாம் பிரச்சந்திரநாதரின். ஏன் இது முழுமதி அல்ல, வளர்மதி, வளர்மதி. அதனால நம்ம குரு சுவாமிகள் வளர்மதின்னு கூட சொல்ல, பிள்ளை மதியினர், குழந்தை, குழந்தை சந்திரனாது. எது இந்த நான்காம் பேரா அஞ்சாம் பேரையெல்லாம் குழந்தை சந்திரன். நீங்க முடிச்சந்திரன் என்ன, பதினாறாம் நாள் தான் முழுமையான ஆளு, அஞ்சரடி ஆளு. அப்ப இதுல என்ன குழந்தை சந்திரன், பிள்ளை மதியினர். எங்க முத்துமார் சுவாமி பிள்ளைத்தம் இல்ல புனிருந்தேன். இங்க புனிருன்னு என்ன அர்த்தம், புனிருன்ன தொழு ஆப்பியம், புனிரு ஈன்றனிமை. அது குழந்தை பெற்று நான் அறையில இருந்து கூட வெளியில வரல. புனிரு பூனா நீனா ரூணா இந்த சொல்ல விட்டுட்டோம், அதனால தெரியாது. புனிரு சீக்குவல் டு ஈன்றனிமை என்று எழுதியிருப்பாங்க. ஈன்றனிமைன்னா குழந்தை பிறந்து இப்ப அறை விட்டு கழியாத காலம், அறை விட்டு கழியாத காலம். தொழு ஆப்பியம் பார்த்தீங்களா, அருமையா தொல்லாப்பி தூக்கி போட்டிருக்காரு. அந்த சொல்லலாம் போனதுனால இப்ப புனிருன்னா ஒண்ணு வழங்கல உனக்கு, என்னமோ தமிழா இருக்குது, பூனா நீனா ரூனா இருக்குது. போ என்ன பண்றது, இந்த இலக்கண அறிவோடு இலக்கிய அறிவோடு இருந்து உள்ள நுழையும் போது அதனுடைய அமைப்பு வேறதான், வேறதான். என்ன பண்றது, ரொம்ப அருமையான மேற்கோள் சொன்னீங்க. வெண்மதி கொடுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள் முடி உத்தர கோசமங்கிக்க அரசே. நீ பிறை பிரச்சந்தன் அணிந்திருக்கும்படியான நீண்ட முடியவுடைய உத்தர கோசமங்கில் இருக்கின்ற பெருமானி, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழிஞ்சுடரி. நீ எப்படி இருக்கிறாரு, பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம்னர், தோற்றம் உன்னுடைய வடிவுனர். இங்கேயும் பாருங்க, பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம் என்றார் சிறந்த உரையாசிரியர் ஒரு எழுதியிருந்தால். இதெல்லாம் கூட எழுதிட்டா பகுதியில் நல்லது, எங்க எழுத போறோம், இதெல்லாம் நல்லது. பொன்னையும் பொன்னையும் மின்னையும் தோற்ற செழிஞ்சுணர் என்றார். பொன் வடிவத்தாலும் மின் சடையினாலும் ஒத்தது. பொன்னை ஒத்ததுன்னா திருமேனி உடம்பு, மின்னை ஒத்ததுன்னா சடை. என்னை பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் எது மேனி, வீழ் சடை மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் என்றாராகலின் தூக்கி போடலாம். யாரு சேர்மான் பெருமாள்ல, இங்கே பொன்னையும் மின்னையும் ஒத்து என்று சொன்னாலும் இரண்டும் உடம்புக்கன்று, பொன் உடம்பிற்கும் மின் சடைக்கும் ஆம். என்னை பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மின்வண்ணம் என்றும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வெளிசடை என்றும் கூறினாராகலின். அது போடணும், அதெல்லாம் உரை, அதெல்லாம் உரை பா. அப்படிலாம் வந்து திருவாசத்தை என்னைக்கு கண்ணால பார்க்கும்போது தெரியலையே, தெரியலையே. இல்லைன்னா பொன்னையும் மின்னையும் ஒத்து இருக்க முடியாது, மேனி உடையவனே அப்படி செய்யலாமா? ஏன்னா மின்னலுங்கிறது தோண்டி தோண்டி மறையும், பொண்ணுங்கிறது அப்படியே இருக்கும். அதான் சேரமான் பெருமாள் பார்த்தாரு, பொன் வண்ணம் எவ்வண்ணம்னா உண்மை உடம்பு எப்பவும் சிவப்பாவே இருக்கும். இந்த சடை என்னன்னு கேட்டா, இப்படி திருமணம் அது தோன்றும், இப்படி திருமணம் கூடும், அது தோன்றும் மறையும். அது மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. எங்கதான் படிச்சாங்களோ, எந்த யூனிவர்சிட்டிலையும், இவங்க எல்லாம் கைலாய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம்ல, கைலாய பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க. அதனால சிங்கமா இருந்தது. நாம எல்லாம் இந்த சென்னையும் அண்ணாமலையும் படிச்சுட்டு பெக்க பெக்கன்னு உட்கார்ந்துருக்கிறோம். படிச்சா கைலாய பல்கலைக்கழகத்துல படிக்கிறோம், என்ன பண்ண சிவ சிவ. அதனால பாத்தீங்களா, இங்க எல்லாம் இப்படி எழுதுனா நல்லதுன்னு மின்

இங்க ஒரு ஓமை வருது பாருங்க, ரொம்ப அருமையாக. என்னன்னு கேட்டா, செழிகின்ற தீப்புகு விட்டிலில், இந்த விட்டில் பூச்சி இருக்கிற அது வந்து விளக்குகிட்டே தான் போகும். அது போல என்னுடைய உள்ளம் எங்க போகுது? பெண்ணின்ப வழியே போகுது. இந்த பெண்ணின்பம் என்பது இங்கே தீ செல்லுகின்றது விட்டு அங்க தீ விட்டில் போகும். இங்கே நான் அடியனாகிய நான் செல்லுகிறேன் என்று சொல்றது. அந்த இதெல்லாம் வைத்துதான் அவங்க சொல்றாங்க, இல்லறம் இல்லறம்னு அல்லவா. செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில், சின்மொழின்னாங்க. இந்த சின்மொழின்னு ஏன்னு கேட்டா என்ன பண்றது, குறுந்தொகை சில மெல்லியவே கிளவி, சில மெல்லியவே கிளவி. என்னுடைய தலைவி எப்படி தெரியுமா, ரொம்ப ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை தான் பேசுவா, அது மென்மையா இருக்கும். பல மெல்லியல் யான் முயங்குங்கானே. ஆனால் நம்முடைய தழுவி இருக்கும்போது இன்பம் மிகச்சிறப்பா இருக்கும். அப்ப இப்ப சொல்லு எப்படி வரும், சில மெல்லியவே கிளவி. கொஞ்சம் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை, ஒரு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை தான் பேசுவோம். சிவ சிவ சங்க இலக்கியம் அதனால சின்மொழியாரில், இங்க சின்மொழின்னு இருக்கு. சின்மொழின்னா நிறைய பேச தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல, எவ்வளவு பேசணுமோ அவ்வளவையும் குறைச்சு ஆனா ரெண்டு ஒரு சொல்லல விளக்க முடியாது ஆற்றல் ஆற்றல் அது அவங்களுக்குன்னு உரியது. சரி அப்படின்னா நம்ம நிறைய பேசலாமான்னார். திருவள்ளூர் வந்தார், திருவள்ளூர் வந்தார். இப்ப எங்க எல்லாம் சுத்தி சுத்தி வர்றாங்கன்னா, அப்பவே நம்ம இங்க எல்லாம் இருக்காங்களாட்டுக்கு. திருவள்ளுவர் அவர் பல சொல்ல காமுருவர் பண்ற, சில சொல்லல் தேற்றாதவர். மக்கு பயில அதுக்காக நீ பாட்டு விரிச்சு பேசிட்டு இருக்காதுல, கொஞ்சமா பேசி விளக்க தெரியாதவன் தான் நிறைய பேசுவான். பல சொல்ல காமுருவர் பண்ற, சில சொல்லல் தேற்றாதவர். ஒரு சில சொற்களிலே தெளிய வைக்க முடியாதவன் தான் பல சொல்ல வச்சுட்டு பறிஞ்சு பெஞ்சிட்டு போயிருப்பேன். அவே நீயும் சிலமில்லியவே கிளவி பேசுட, இந்த பெண்பாளார் மட்டுமல்ல சீவ சீவே. ஒன்னு திருக்குறள், ஒண்ணு குறுந்தொகை அல்லவா, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்மொழின்னு ஒண்ணு. சரி, செடிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பண்ணால் விழுகின்ற எண்ணெய். அந்த விட்டில் என்ன பண்ணுமா, நெருப்பு கிட்ட போனா சுடுது, ஆனா விளையும் விளையும் சுடும் விளையும். ஆனாலும் எப்ப விலகும்னாரு, அதுல கரிஞ்சு போனால் ஒளிய விட விலகாது. அது புத்தி, அது என்ன பண்றது, விட்டில் பூச்சின்னா சுடும் போது விலகும், திரும்ப போகுமே தவிர. ஆனா சுடுதேன்னு விலகினது விலகியே வராது, மீண்டும் மீண்டும் இருந்து என்ன ஆகுனா ஒரு தடவை அப்படி ரீன்னு போகும், பக்குன்னு பத்தி எரிஞ்சு போடும், ஒடிஞ்சு போடும். அது போல நான் கொஞ்ச நாள் தொடர்பு விட்டுறது, கொஞ்ச நாள் தொடர்பு விடுறது இருந்தாலும் ஆக கடைசியில் இந்த ஆன்மா அதுலதான் அழிய போகுது. அப்படி அல்லவா நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னேன். இதை நான் என்ன சொல்றேன், பிறருடைய நம்முடைய அனுபவத்தை அவர் வைத்து சொல்லுகிறார் என்று என்னுடைய கருத்து. சிலர் இது அவருடைய அனுபவமே என்று கருதி எனவே அவர் திருமணமானவர் சொல்றாங்க. சிவ சிவா

முடி உத்தர கோசம் அங்கிக்கு அரசி. எங்க உத்தர கோசம் அங்க எப்படி இருக்கும்னா, நல்ல மலர்கள், அந்த மலர்கள் அப்படியே பூத்து இருக்கும், அப்படி தேர் அப்படியே சொட்டிட்டு இருக்கும். அங்க அருகால், அருகால்னா ஆறு கால்களை உடைய வண்டுகள், அப்படி வண்ணு தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தெழுந்து போடுவதே நீங்காரம் கொண்டு. அப்படிப்பட்ட உத்தர கோசம் அங்கே நம்மால் பாண்டது அல்லவா, இந்த மாதிரி இருக்குமா உத்தர கோசம் அங்கே. அந்த உத்தர கோசம் அங்கைக்கு அரசி படி நின்று தன் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனி. நீ என்னை வலிய வந்து உன்னுடைய அருளாறுமுதத்தை ஊட்ட ஆரம்பிச்சா கூட நான் அதை வேணான்ட்டனே. சில குழந்தைகள் பாருங்க, நல்ல நெய் போட்டு இது போட்டு பக்குவமா எடுத்து மெதிச்சு அது ஆண்ணுப்பா ஆண்ணுப்பா அப்படிங்க விட்டுரும். எங்கேயோ ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு கொண்டக்கடலை சுண்டல் அது வந்து தப்பி போய் கிடக்குது கூட்டுறதுக்கு தவிர, அதை எடுத்து வாயில போட்டுக்கும். ஏன் ஜென்மம் போகணும் எப்படி? அதனால அதை பார்த்துட்டு அம்மாவை என்ன பண்ணுவாங்க, வருத்த விடல முண்டம் முண்டம் ஏண்டாது நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே பக்குமா ஆயில வச்சு ஊட்டினா அதை வேணான்ட்டு போய் எத்தனை என்னைக்கு போனது ஐயைய, இந்த முந்தா நாள் சுண்டல் போட்டது அது ஏதோ வேலைக்காரியும் தவறி போய் கூட்டினதுல அப்படி ஒதுங்கி கிடக்கு, அதை எடுத்து போட்டு. இதெல்லாம் பார்ப்போம் வாழ்க்கையில சின்ன குழந்தையில வச்சுட்டு வரும்போது எல்லாம் கண்ணால பாக்கிறது தான். அதனால இப்படி எங்க விட்டேன் எங்க வச்சோம் வடி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட. நீ பகுதியில இருந்து கொஞ்சம் சாப்பிட ராஜா ஆன்னு செல்லமில்ல கண்ணல்ல என்று ஊட்டினா கூட மறுத்தனி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என்ன பண்றது என்ன பாவம். மறுத்தனன் யானும் அருள் அறியாமையில் யன்மணியே. இப்படி எல்லாம் மறுத்ததுக்கு என்ன காரணம்னாரு, உனக்கு இருக்கிற அருளையும் எனக்கு இருக்கிற அறியாமையும் அல்லவா, உனக்கு எவ்வளவு அருள் இருக்குங்கிறது தெரியாமையினால நான் அப்படி மறுத்துட்டேன்ப்பா. என்ன பண்றது என் மணியே, வெறுத்து என நீ விட்டெழுதி கண்டாய். இப்படி நான் செய்வதனால சரி இவன் உருப்பிட போறது இல்ல, இந்த உருப்பிடா முண்டத்தை என்னது ஒழுங்கே போட்டும் போ என்று விட்டுடாதப்பா. நீ விட்டுட்டா என்னால வாழ முடியாது, நான் செய்தது என்னமோ தப்புதான், ஆனால் என்ன அது கருதி விட்டு விட்டால் என்னை யாருப்பா என்ன செய்வா, நீ தானே செய்யும். அதனால விட்டெழுதி கண்டாய் ரொம்ப அருமையா சொல்ற. வினையேன் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டு கொள், வினையின் தொகுதி ஒருத்து. நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் வினைன்னா கொஞ்ச நெஞ்சம் இல்ல, அப்படியே தொகுதியா கட்டா இருக்குது இந்த வினை கட்டு இருக்குதே, இதை வந்து வேற யாரும் விளக்க முடியாது, நீதான் நீ செஞ்சிருவ அப்படியே அறுத்துடுவேன். அறுத்துடுவியா எங்க இருக்குது சிவபுராணம், கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ கட்டோடு அழிப்பணும், கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ ஆனால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானி. அருமையாகும் சிவபுராணத்துல. நீங்க மற்ற 51 தலைப்பு மொத்தம் இருக்கு திருவாசகத்துல, சிவபுராணம் முதல் தலைப்பு, மற்ற 50 தலைப்புல எங்க படிச்சாலும் இதுல வந்து உழுந்து விடலாம் புத்து புத்துன்னு அப்படி இருக்கு. என்னமோ தெரியல, மற்ற நீங்க எந்த தலைப்பு எடுத்து பேசினாலும் மற்ற எந்த இந்த இங்க வந்து உழுந்து விடலாம் புத்துன்னு இப்படிலாம் பாடி இருக்கிறார். எனவே எங்க இருக்குது, ஆமா மறு வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள். நான் செய்திருக்கிற வினை கொஞ்ச நெஞ்சமல்ல தொகுதியினர், இந்த வினையின் தொகுதி என்று மட்டும் வைத்திருந்தால் இப்படி சொன்ன உடனே ஒரு தொல்காப்பிய சூத்திரம் ஞாபகத்துக்கு வரணும், வினையின் தொகுதி, வினையின் தொகுதி காலத்தியலும் என்று தொல்காப்பிய சூத்திரம். சரி, ஆகவே இந்த வினையின் தொகுதி நான் செய்திருக்கிற வினையானது கொஞ்ச நெஞ்சமல்ல, மிக பெருமை நிரம்ப இருப்பதனால அதை ஒருத்து முழுமையாக நீக்கி என்னை ஆண்டுகொள் உத்தர கோசம் அங்கிக்க அரசே. சரிப்பா இவ்வளவு வந்து நீ நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிற, ஆனா எனக்கு அதை செய் இதை செய்யுங்கிறியே என்னாரு கேட்டாரு. சொன்னார் பொறுப்பரண்டே, ஆமா
சின்னவங்க தப்பி தவறி தப்பு செஞ்சாலும் பெரியவங்க பொறுத்து கொள்வாங்க. நான் சின்னவன் அப்படிதான் தப்பு பண்ணுவேன், நீங்க பெரியவன் பொறுத்து கூடாதாப்பா. பாவம் உரிமையா கேக்குறாரு. பொறுப்பரன்றி யார் பெரியோர் எது சிறு நாய்கள் தம் பொய்யினையேப்பா. சிறு நாய்கள் இந்த மாதிரி சின்னஞ்சிறு என் போன்ற நாய்கள் எதுன்னு சொல்லிச்சுன்னா கூட ரொம்ப பெரியவங்க பொறுத்துக்கிற பழக்கம் இல்லையா சுவாமி. அதனால நான் நாயில ஒரு ஆளு சின்ன நாய் ஏதோ சொல்றேன், நீ பெரியவங்க அல்லவா பொறுத்து கூடாதா பாவம் எப்பா. இதெல்லாம் என்னமோ அவருடைய உள்ளத்துல அவர் செஞ்சிருக்கார். பொய்ய

விட முள்மிடற்று மையவனி மண் உத்தர கோசமங்கிக்கரசி செய்யவனி சிவனி சிறியேன் பவம் தீர்ப்பவனே பொய்யவனே. நீ என்ன பொய்னா நடந்ததை சொல்லாம உள்ளதை சொல்லாம இருக்கிற பொய் அல்ல. இந்த பொய்ப்பொருளிலேயே தலைப்பட்டிருக்கவனே. என்ன பொய்ப்பொருள்? உலகப் பொருள். இந்த பொய்யவனேனை பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகில் வழிபட்டிருக்கிற என்னை பொருள் என ஆண்டு என்னையும் ஒரு பொருளாக நீ கருதி செஞ்சிருக்கிற. எப்போ முன்ன ஆண்டாய் பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே. அருமை அருமை. பொத்திக் கொண்ட மெய்யவனே. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏதேனும் குளிர்கள் அப்படி இருந்து வச்சுங்க, அம்மா தூக்கிட்டு வந்தாங்கன்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாவம் பிள்ளைக்கு வந்து குளிருது, அப்படியே தான் முந்தானி எடுத்து அப்படி சுத்தி போட்டு பொத்திட்டு வாடராஜா உள்ளுக்கு போடும் உள்ளுக்கு போடும் நீர் கொண்டுடும் தும்முடா தும்முடா அப்படின்னு போயிடும். இல்ல அதுபோல என்னை பொத்தி கொண்ட இந்த பிறவி மாற்ற அந்த மாதிரி இதுல எல்லாம் வேணா ராஜா அது ஒன்னு தச்சதுன்னா அப்புறம் போயிடும் சொல்லிட்டு அப்படி பொத்தி கொண்டு வந்தாராம். பாவம் எப்படி எல்லாம் பெருமான் கர்ம செய்கிறான். இந்த உலகியல் அப்படியே வழிபட்டு இருக்கு. நீ பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ஐப்பசி கார்த்தி வந்துருதுன்னு சொன்னா பாருங்க பெண் பெண் அது மாரளித்தை எல்லாம் பனி வந்துருதுன்னா வேணா வேணா வேணா பனி பனி வாடாராஜா பத்தியா போத்திக்கணும். அப்படி கொண்டாந்து காப்பாத்துவோம். ஏன் நாம நாளைக்கு அவரை தாங்க போறோம்னா என்னமோ தாய் உள்ளம் தாங்குது. இது முண்டம் முண்டமா இருந்த முண்டமா இருந்தாலும் இருந்தது இல்ல ஏதோ கொஞ்சம் நெஞ்சா தாய் உள்ளத்தை பார்த்தாலும் பார்த்தது அது ஆண்டவன் தான் தரணும். அதனாலதான் தாய்

தாயை விட சிறந்தவன் தயாவான தயனை. இந்த தயை என்ற ஒரு வடிவெடுத்ததுன்னா அது நீதான்ப்பா. தயை உடையவன் அல்ல, தயை அந்த கருணையெல்லாம் காப்பாற்றி என்னுடைய என்னை வளர்த்திருக்கிறாய். நீயவனே விட்டெடுதி கண்டாய், விட முன்னிடற்று மையவனே. உன்னுடைய மிடற்று கழுத்து அது நஞ்சை உண்டதுனால் அப்படி கருத்து இருக்கிற உடையவன், கருத்து கருமையாக இருக்கிறது. மண்ணு உத்தர கோசமங்கை கரசே செய்யவனே. அது ரெண்டு பேர்த்துல மேனியாலும் செம்மை, அவன் செய்கின்ற கருணையினாலும் செம்மை உடையவன் அல்லவா. அதனால செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. என்னுடைய பிறவி, பவம்னா பிறவி, பிறவியை நீக்குவனாக இருக்கிறாய். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என்கொள் என்னும் வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். தீர்க்கின்றவாறு என் பிழையை, அதனுடைய பிழையெல்லாம் நீ நீக்கி என்னை ஆளுக்கு ஆளாக்கணும் தான் நினைக்கிற. அப்படி நீ அப்படி நினைக்கிற உன்னை நின் சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை. எனக்கு என்ன படுதுன்னு கேட்டா, பெரிய பொல்லாத கருணை செஞ்சிட்டாராக்கும் என்று வேர்க்கின்ற. இந்த வேர்க்கிறதுன்னா வேறுபடுகின்றதுன்னு அர்த்தம். வேறுபடுவது, வேர்த்தல், வேறுபடுதல். இப்பொருள் யாண்டையது. பொல்லன ஆங்கே புறம் வேறார், காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர். திருவள்ளுவர் பாபா பாபா பா. பொல்லன அங்கே புறம் வேறார். சில பேர் வந்து திடீர்னு ஒருத்தக்கு ஒருத்த பயிற்சிக்க மாட்டாங்க, பயக்கப்படாது. நேற்று வரைக்கும் பழகிட்டு நீ மூஞ்சல் முடிக்காதரா அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது. அப்படி திடீர்னு விட்டுப்படாது, விட்டா உனக்கு கெடுதல் வந்துடும். பொல்லன அங்கே புறம் வேறார், ஆனா அவனை வந்து மாறுபடப்படாது. காலம் பார்த்து அடாராடா திருவள்ளுவர்ல கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு வரணும் பழக்கத்தை, திடீர்னு பழக்கத்தை விட்டுறக்கூடாது. காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர். ஆனா மனசுல அவனை சுத்தமா நினைக்கப்படாது, சும்மா பேச்சுக்கு வரனாலே எங்கயா ரெண்டு நாள் கூட உங்களுக்கு ஆனா அடாராடா அப்படிங்கணும். ஆனா உள்ளத்துல தொலை அப்படின்னு இருக்கணும். காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். இங்க வேற்பர் அர்த்தம் உள்ளத்தை வேறுபடுவர் அர்த்தம். வேற்பர்னா வேறுவரும்னு அர்த்தம் இல்ல. இந்த சொல்லாட்சிகள் எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? அதான் அந்த பண்டைய பேராசிரியர் இருந்தது. ஒன்னு வந்து கூட பட்டணம் வந்துடும் உங்களுக்கு. திருக்குள் வரும், சிலப்பதிகாரம் வர்றோம், பொன்னானூர் வர்றோம், எங்கதான் படிச்சு அப்படி வந்துகிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் என்ன பண்றது? அந்த பேராசிரியர்களுடைய ஒரே தேவை. அதனால இங்க வேற்பர், இங்க வேறுபடுதல் என்ற பொருள். இப்ப சப்போஸ் அந்த அந்த அந்த திருக்குள் ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, சங்கடம் தான் நமக்கு. என்னமோ திருவருளால வருது. அதனால வேர்க்கின்ற என்னை தீர்க்கின்றவாறு என் பிழையை, நீ என்னுடைய பிழையை நீ நீக்கி என்னை செமிப்படுத்தினாலும் கூட நான் என்ன கருதுகிறேன், நின் சீரருள் என்கொள் என்று என்ன பெருமான் செய்துட்டார் என்று உன்னை கருதி நான் வேர்க்கின்ற என்னை, என்னுடைய உள்ளம் வேறுபடுகின்ற என்னை, வேறுபடுகின்ற என்னை

0: டாட்டாவின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்,

ஆர்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. எல்லாமல்ல திருவானைக்காவலிலே எழுந்தருளி கருணை புரிந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஜம்பகேஸ்வர பெருமானினுடைய இணையடியை மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். திருமந்திர தொடரினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7 தந்திரத்திலிருந்து சில ஆன்மீக செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு 8 தந்திரத்திலிருந்து சில கருத்துக்களை இறைவன் உணர்த்தியதை சிந்திப்போம். திருமந்திரம் மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் பொதுமையான கருத்துக்களை உள்ளடக்கி விஞ்ஞான அடிப்படையில் அவைகளெல்லாம் நிரூபிக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளுவர் போன்ற ஞானியர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய நூலாக திருமந்திரம் இருந்தது. இப்பொழுதும் உலகத்தில் வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டும் நூலாக திகழ்கிறது. இந்த நூலினை நாம் சிந்திப்பது என்பது இறைவன் நமக்கு அளித்த மிக பெரிய பேறு என்று நாம் கருத வேண்டும். நம்முடைய உடலிலே உயிர் இருக்கிறது, ஆனால் அந்த உயிரை யாரும் பார்த்ததில்லை. உயிர் ஒரு அறிவுடைய ஒரு பொருள் இருக்கிறது. இந்த உயிர் இருக்கிறது என்று நம்மால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உடலினுடைய அசைவை மட்டும் வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியுமே அன்றி யாருமே உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உயிரினுடைய நிலைகளை பற்றி காரண நிலைகள், காரிய நிலைகள் முழுமையாக பேசக்கூடிய பகுதி சுப்ர ஆகமம் என்ற ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை நாம் 8 தந்திரத்தின் வழியாக நாம் சிந்திக்கப் போகின்றோம். உயிர் இருக்கிறது, ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அது சூக்குமமாக கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கிறது. அது சூக்கும சித்து. சித்து என்று சொன்னால் அறிவுடைய பொருள். அப்போ இறைவனை பார்க்கின்ற பொழுது இந்த சூக்கும சித்தாக இருக்கக்கூடிய உயிரை விட இன்னும் நுண்ணியது இறைவன். அப்ப இறைவனை அதிசூக்கும சித்து என்று சொல்ல வேண்டும். அதாவது இறைவனையும் உயிரையும் நாம் ஒப்பு நோக்குகையில் இறைவன் அதிசூக்கும சித்தாகவும் இந்த உயிரானது சூக்கும சித்தாகவும் கொள்ள வேண்டும். இந்த உயிரினுடைய நிலைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறான். உயிரை இறைவன் படைக்கவில்லை. உயிர் அனாதியாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்.

0: இறைவன் எப்பொழுதிலிருந்து இறைவன் இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிர்களும் இருக்கின்றன. அந்த உயிருக்கு இந்த உயிர் பக்குவப்படுவதற்காக இந்த உடலை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். அப்பொழுதானால் இது நாம் வந்து பல பிறவிகளை எடுத்து எடுத்து வந்திருக்கின்றோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்று நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலே பார்க்கலாம். இது பல பிறவி. இது எத்தனையாவது பிறவி என்று நமக்கு தெரியவில்லை. பல பிறவிகள். இப்போ இந்த உயிரானது ஏதோ ஒரு ஒரு ஸ்டேஜில் முதல் பிறவி எடுத்திருக்கும். அப்போ முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு பேர் கேவல நிலை என்று பெயர். இப்போ இறை இந்த உயிருக்கு பார்த்திங்கன்னா காரண நிலையில் மூன்று, காரிய நிலையில் மூன்று அப்படி பிரிக்கணும். அப்போ காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைன்னு சொல்கிறோம். அப்படி காரியப்படுகின்ற பொழுது பிறவி எடுத்த பின்பு அதற்கு ஒரு ஐந்து அவத்தைகள், ஐந்து நிலை வேறுபாடுகள் உண்டு. அதைத்தான் நம்ம வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் என்று சொல்லுகின்றோம். இப்போ இந்த உயிர் காரணத்தில் காரநிலையில் அனாதி கேவலம் என்று பெயர். அதாவது முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு இந்த உயிரானது எப்படி இருந்தது என்று நாம் சிந்திக்கணும். அதான் இந்த திருமந்திரத்தில் உள்ள பாடல்களை நாம் மிகவும் நுணுகி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால் அதிலே விஞ்ஞான உண்மை புலப்படும். இந்த உயிரானது ஒரு இருட்டு அறையில் கண்ணில்லாத ஒரு குருடன் இருப்பது போல ஆணவம் என்ற அழுக்கிலே சிக்கிக்கொண்டு இருந்தது. இறைவன் அதிலிருந்து நமக்கு மீட்டெடுத்தான். அந்த உயிரை மீட்டெடுத்து நமக்கு இந்த உடலை, அதாவது அந்த அதுக்கு பேர் ஐந்தொழிலும் பேர், சூக்கும் ஐந்தொழில் செய்துவிட்டு பின்பு தூள் ஐந்தொழில் வழியாக நமக்கு இந்த இறைவன் நமக்கு இந்த உடம்பை படைத்தான். அப்போ அந்த கேவலம் என்ற நிலையிலே உயிர் எப்படி இருந்தது என்று கேட்டால், அந்த உயிருக்கு அப்பொழுது அறிவு இருக்காது, அந்த உயிருக்கு உடல் இருக்காது, ஆர்வம் போன்ற குணங்கள் இருக்காது, அந்த உயிருக்கு தனக்கென்று ஒரு விருப்பம் இருக்காது, செயல் இருக்காது, இந்த போக போக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, ஒரு மயங்கிய நிலையில் இருக்கும், ஆணவத்தில் மூழ்கிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலையில் இருந்தது, அந்த கேவலத்தில். அதன் பிறகுதான் அது இறைவன் அதற்கு ஒரு உடம்பை படைத்தான். படைத்து அந்த வினைகளுக்கு ஏற்ப, அங்கே ஒரு வினைகள் இல்லை, அங்கே முதன் முதலாக அந்த ஆன்மா அல்லது உயிர் ஆணவத்தை பற்றி இருந்த நிலையில் அந்த வன்மை மென்மை காரணமாக அதற்கு சூக்கும உடம்பு கொடுக்கப்பட்டு, சூக்கும உடம்பிற்கு பின்பு அது ஸ்தூல உடம்பு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த உயிரினுடைய வரலாற்றினுடைய ஆரம்பம். அந்த கேவல நிலை என்று சொல்லக்கூடிய ஆணவ சிறையிலே அறிவின்றி அமுக்தன், அறிவு இல்லாத ஒரு நிலை, சிந்திக்கக்கூடிய திறன் அந்த உயிருக்கு இல்லை. அராகாதி சேரான். அராகம் என்றால் விருப்பம் என்று பொருள். இந்த உயிருக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்பொழுது இல்லை. குறியொன்றும் இல்லா, அந்த ஒரு எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் இந்த உயிரானது நித்த பொருள். எப்படி இறைவன் நித்த பொருளோ அதே போன்று உயிரும் நித்த பொருள். எந்த கருவிகரணங்களோடும் கூடவில்லை, என கருவிகரணங்கள் இல்லை. கூடான் கலாதி. கலாதி என்று சொன்னால் கலையை ஆதியாக உடைய கரணங்கள், கருவிகரணங்கள். அதை நம்ம கலாதி என்று சொன்னால் கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லக்கூடிய ஐந்தும் கூட்டு. இந்த காலம் நியதி தனி. இந்த கலாதி என்று சொன்னால் இந்த கலைகளை ஆதியாக உடைய கருவிகள், அகக்கருவிகள் பேர். இது எல்லாம் சேரவில்லை. செரியும் செயல் இல்லான், ஒரு விதமான செயலும் இல்லை. தினக்கற்றல் இல்லோன். தினக்கற்றல் என்று சொன்னால் ஒரு ஆய்வு, ஒரு நிசிந்தனா சக்தி இல்லை. கிரியன் என்று சொன்னால் மயக்க நிலை. கிரியன் மலவியாபி கேவலந்தானே. மலவியாபினா ஆணவம் என்ற அழுக்கிலே அறியாமையால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலை. இது நம்மளுடைய சாத்திரங்கள் சிவஞான சித்தியாரில் இந்த பாடலுக்கு உள்ள விளக்கமாக அவர் இந்த பாடலிலே அருளியிருப்பார். சிவஞான சித்தியாரிலே இந்த உயிரினுடைய கேவல நிலையில் எப்படி இருந்தது என்று உயிரினுடைய நிலையை அவர் பட்டியல் போட்டு காட்டுகின்றார். அறிவிலன், அமூர்த்தன், நித்தன், அராகாது குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன், செயல்கள் இல்லான், குறியிலன், கருத்தா அல்லன், போகத்திற்கொள்கையில்லான், பிரிவிலன், மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. அப்ப திருமந்திரத்தில் நாம் என்ன சிந்திக்கின்றோமோ அதே கருத்தையே சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சிவாச்சாரியார் பதிவு செய்திருக்கின்றார். அப்ப இருட்டறையில் ஒரு கண் இல்லாத ஒரு குருடன் எப்படி இருந்தாரோ அதுபோல இந்த அந்த ஆன்மாவானது ஆணவத்தில் மூழ்கியிருந்த நிலை. அப்ப அதற்கு பிறகுதான் நம்ம கருவிகரணங்கள் இறைவன் நமக்கு கொடுத்தான். இந்த உயிர் நம் போன்ற உருவத்தை அடைகிறது, உடலை பெறுகிறது. உடலை பெறுகின்ற பொழுது அந்த உயிருக்கு என்ன நிலை என்றால் சகல நிலை என்று பெயர். இந்த கலைகளோடு கூடிய நிலை. அப்போ ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள், அது 36 தத்துவங்கள்னு சொல்லுவோம். அந்த 36 தத்துவங்களோடு கூடிய நிலை. இது 60 தாத்வீகம்னு இருக்கும். அப்போ 96 எல்லாவற்றோடும் கூடிய நிலைக்கு பேர் சகல நிலை என்று பெயர். நாம் இப்பொழுது சகல நிலையைத்தான் இருக்கிறோம். இப்போ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, உடல் இருக்கின்ற வரை இதுக்கு சகல நிலைன்னு பேர். இந்த உடல் நீங்கிய பிறகு இந்த ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியை சேரும். அப்பொழுது ஆன்மா சுத்தமாக இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று மலங்களும் நீக்கப்படும். இந்த சுத்தப்பட்ட இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனுடைய திருவடி அடைகின்ற பொழுது அதற்கு பெயர் சுத்த நிலை. இப்படி கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று இந்த ஆன்மாவுக்கு மூன்று நிலைகள் உண்டு. இந்த ஆன்மா காரியப்படுகின்ற பொழுது, இந்த உடலோடு சேர்ந்த பொழுது, இந்த சகல நிலையிலே இந்த உயிர் ஒரு நிலை வேறுபாடுகளை அடையும். இதைத்தான் நம்ம வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்று ஐந்து நிலைகள் உண்டு. இதையே வடமொழியில் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்று ஐந்து பெயர்கள். அப்போ இந்த உயிரானது கருவிகரணங்களோடு சேருகின்ற பொழுது அறிவு விளக்கம் பெறும். கருவிகரணங்களோடு சேராமல் இருக்கின்ற பொழுது அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த உயிரானது தங்கி இருக்கும். இப்போ நனவு பூர்வ மத்தியில், கனவு கண்டம், உறக்கம் மார்பு பகுதி அநாகதம், பேருறக்கம் நாபிஸ்தானம், உயிர்ப்படக்கம் மூலாதாரம். இப்படி இந்த உயிரானது இந்த ஒவ்வொரு இடங்களிலும் தங்கும். அப்படி தங்குகின்ற பொழுது இந்த உயிரானது சில கருவிகரணங்களோடு தொடர்பில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து 35 கருவிகளோடு அந்த உயிரானது சேர்ந்திருக்கின்ற பொழுது அதுக்கு நனவு நிலை என்று பெயர். 10 கருவிகளை விட்டு நீங்கிய பின்பு அந்த உயிர் அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அப்பொழுது 25 கருவிகளோடு கூடியிருக்கும். அதன் பிறகு 3 கருவிகளோடு கூடியிருக்கும், அது உறக்கம். 2 கருவிகளோடு கூடியிருக்கின்ற பொழுது பேருறக்கம். 1 புருடன் அதோடு மட்டும் இருக்கின்ற பொழுது அங்கே உயிர் படக்கம், அந்த உயிர் தனியாக செல்றுதல். அந்த பிராணவாயு புருடன் அப்படிங்கிறது வந்து பேருறக்கத்தில் இருக்கும், உயிர் தனியாக செல்லுகின்ற பொழுது அங்கே உயிர் படக்கம். இப்படி கருவிகரணங்களோடு உயிரானது தொடர்பு படுவதை வைத்து கொண்டு இந்த உயிரானது 5 அவத்தைகளை அடையும். இதுதான் 5 அவத்தை என்று பெயர். இந்த 5 அவத்தைகளை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி திருமந்திரத்தில் 8 பகுதி, 8 தந்திரத்தில் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிரினுடைய அளவை பற்றி ஒரு பாடலிலே உண்டு காணப்படுகிறது. இந்த உயிர் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்னதாக இருக்கும். இந்த பசுமாட்டினுடைய அந்த முடி, பசுமாட்டு வாலினுடைய ஒரு முடி எடுக்கணும். அந்த முடியை வந்து 100 கூறாக போட வேண்டும். அதில் ஒரு கூறு, அந்த ஒரு கூரை எடுத்து அதில் 1000 கூறு போடணும். அப்போ ஒரு முடியினுடைய 100,000 கூறு. 100,000 கூறுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்க வேண்டிதான். இதுதான் ஒரு உயிரினுடைய அளவு என்று திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் திருமூலர் சொல்லுகின்றார். கண்ணுக்கு தெரியாத உயிர், ஆனால் அந்த உயிருக்குள்ளே தான் நம்முடைய நாம் செய்த வினைகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. இதில் இந்த பாடல் சொல்கிறார் பாருங்க, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில், கோவின் மயிர் 100 கூறிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு அந்த ஒரு முடியை எடுத்து அதை 100 கூறு போடணும். மேவிய கூறது 1000 ஆயினாய், 1000 ஆயினாய். அப்போ அந்த 1.5 ஆகணும். ஆவியின் கூறு 100,001. அப்போ அந்த உயிரினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கே தெரியாது. இது உயிருக்கு உள்ள அளவை குறிப்பிடுகிறார்கள். இது ஆன்மாவினுடைய பயணம் அப்படிங்கிற சொல்லுகின்ற பொழுது நம்ம கேவல நிலையிலிருந்து வந்து சகல நிலையை கடந்து அதுக்கு பிறகு இறைவனுடைய திருவருள் பெற்று இறைவனுடைய திருவடியை அடைகின்ற வரை ஒரு ஆன்மாவினுடைய பயணம். இந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முக்தி நிலையை அடைய வேண்டும். முக்தி நிலையை அடைவதற்கு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இது ஒரு பாடலில் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்று ஒரு பாடல். ஓ, ஒரு யானையினுடைய வடிவம், அது மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட யானையை ஒரு யானை வடிவத்தில் வைத்து, யானை அந்த அளவுக்கு பெருசாக பெரிதாக வைத்து, அதையே அந்த வண்ணங்கள் தீட்டி பார்க்கறதுக்கு யானை நிற்கிற மாதிரியே இருக்கும். நாம் இங்கே கண்ணால் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே பார்த்தா ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்தப்பட்டது மரத்தால் செய்யப்பட்ட யானை. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, யானை என்ற வடிவம் தெரிகிறது, ஆனால் அங்கே மரம் தெரியவில்லை. ஆனால் மரம் அது உள்ளிட இருக்கிறது, காரணமாக இருப்பது அங்கே வந்து மரம்தான். ஆனால் அது காரியப்பட்டு காரியமாக தெரிகிறது, வெளியில் வந்து யானையாக தெரிகிறது. அப்போ யானையை பார்க்கின்ற பொழுது அங்கே மரம் தெரியவில்லை. அதே போல் உலகம் முழுவதும் இறைவன் இருக்கிறான், ஆனால் நான் இறைவன் காரணமாக இருக்கிறான் உலகம் முழுவதும். ஆனால் அந்த உலகம் முழுவதும் காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை பஞ்சபூதங்கள், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் தெரிகின்றன. இது இந்த கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீர் தெரியுது, நெருப்பு தெரியுது, காற்று தெரியுது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் அதை அதுக்கு உள்ளீடாக இருப்பது எது என்று கேட்டால் இறைவன். எப்படி அந்த மரத்திற்கு யானை தெரிகிறது ஆனால் மரம் தெரியவில்லை, பஞ்சபூதங்கள் தெரிகின்றன இறைவன் தெரியவில்லை. அந்த யானைக்கு மரம் காரணம், பஞ்சபூதங்களுக்கு இறைவன் காரணம். அந்த யானை மரத்தை மறைத்திருக்கிறது, பஞ்சபூதங்கள் இறைவனை மறைத்திருக்கின்றன. நாம் உள் அந்த கிட்ட போய் பார்த்து இது மரத்தால் செய்யப்பட்ட யானை என்று நாம் சொல்லும் போல தொட்டு பார்க்குறோம். அந்த யானையை பார்க்க, அந்த யானை உருவத்தை பார்க்குறோம், அது ஆடலை அசையல் அப்படியே இருக்குது. ஓஹோ, இது மரத்தால் செய்யப்பட்ட யானை அப்படின்னு நாம் முடிவுக்கு வர்றோம். அதே போல் இந்த பஞ்சபூதங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு உள்ளீடாக இருப்பது இறைவன். அப்படித்தான் நம்ம இறைவனை பார்க்கணும். முழுவதும் உள்ளே பரவி இருக்கிறான், மறைந்திருக்கிறான், கலந்திருக்கிறான். இதே இந்த ஒரு பாடல், அழகான பாடல். அதனால்தான் இந்த விஞ்ஞானப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்போ இந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த யானையை பார்க்கும்போது மரம் தெரியல, ஆனால் அந்த மரத்தில் மறைந்திருக்கிறது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரம்ன்ற கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுளை மறைத்தது பார் என்று சொன்னால் உலகம் அர்த்தம், பார் முதல் பூதங்கள். ஆனால் அந்த பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. இவையெல்லாம் அதிலே அடங்கி இருக்கின்றன. இப்போ அது ஒரு அழகாக சொல்லலாம். இப்போ தங்க நகை இருக்கும், நகையெல்லாம் செய்வாங்க, ஆனால் வளையல் செய்வாங்க, செயின் செய்வாங்க, மோதிரம் செய்வாங்க, இது மாதிரி பல வடிவங்களில் அந்த நகைகளை செய்வாங்க. ஆனால் எதை வச்சு செஞ்சுருக்காங்க? ஒரு பொண்ணை வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த நகையை பார்க்கிறார்களே ஒழிய நகைக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய பொண்ணை பற்றி யாரும் கவலைப்படலை, நகை மட்டும் தான் பேசுவாங்க. அப்போ நகைக்குள் பொன் மறைந்திருப்பது போல இறைவன் உலகெங்கும் மறைந்திருக்கிறான். இத அதனால் உலகத்தை பார்த்தால் இறைவன் தெரியாது, இறைவனை உணர்ந்தால் உலகம் தெரியாது. இதுதான் இந்த இதுக்கு பேர் இது தமிழில் எடுத்துக்காட்டு உவமையினு சொல்லுவாங்க. ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்குவது. அப்புறம் இந்த பதி பசு பாசம் என்று நம்ம சொன்னோம். இது பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் அது ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய நிலை அதெல்லாம் ஜடம் எப்படின்னு சொம்ப சொன்னோம். பதிப்பசு பாசம்னு சொன்னோம். அந்த பதிப்பசு பாசல பதியினை போல் பசுபாசம் அனாதி. இப்போ பதி அனாதி, பசு அனாதி, பாசம் அனாதி என்று நம்ம எல்லாமே மூன்றுமே எப்பொழுதும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளக்கம் நம்ம கொடுத்தோம். இப்போ அந்த விளக்கத்துக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நுட்பம் நம்ம ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அறிவு உண்டு, சிற்றறிவுன்னு பேர். அந்த இறைவனுக்கு உள்ள அறிவு பேரறிவு. இப்போ அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. எவ்வளோ ஆழம் பாருங்க. அறிவு ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, ஆனால் இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியும். சிற்றறிவு தான் இறைவனடிவு பேரறிவும் பேராற்றலும் உடையது. இன்பமும் துன்பமும் இறைவனுக்கு கிடையாது, ஆனால் இன்பமும் துன்பமும் ஆன்மாவுக்கு உண்டு. ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லானே இறைவனு சொல்கிறது. இப்போ இது அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. அப்போ இந்த உயிரே அனாதியாக இருக்கின்ற பொழுது உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாலெட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அனாதிதான். அறிவுக்கு அறிவாம் பதியும் அனாதி. இப்போ அறிவுக்கெல்லாம் அறிவு பேரறிவு, பேரறிவும் பேராற்றலும் இருந்தவன் இறைவன். அந்த இறைவனும் எப்பொழுதும் உள்ள பொருள், அதுவும் அனாதி. இப்போ அறிவினை கட்டிய பாசம் அனாதி. இப்போ பாசம் என்று சொன்னால் நம்முடைய வந்து மும்மல அழுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை ஒரு உதாரணமாக சொல்லுவோமே, செம்பில் களிம்பு போல இந்த உயிரில் ஆணவம் இருக்கும். செம்புன்னு இருந்தால் களிம்பு இருக்கும், உயிர்னு இருந்தால் ஆணவம் இருக்கும். அந்த ஆணவத்தை நீக்கணும். இப்போ ஆணவத்தை நீக்க நீக்க தான் நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும், ஆன்மாவுக்கும் ஞான பிரகாசம் கிடைக்கும். அதுதான் இறை வழிபாடு தேவைன்னு சொல்கிறது. தினசரி தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். ஒரு செம்பு பாத்திரத்தை தினந்தோறும் தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த களிம்பு தெரியாமல் இருக்கும். அது மாதிரி அந்த ஆன்மா சுத்தப்படுத்தணும்னு சொன்னோம்னா தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். இப்போ ஒரு ஒரு நெல்லுன்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு நெல்லுன்னா ஒரு உள்ள உள்ள அரிசி இருக்கும். இந்த அரிசியை வந்து நம்ம உயிராக நினச்சிக்கணும். அந்த அந்த அரிசியை வந்து மூணு பொருள்கள் மூடி இருக்கும். மேலே முழுவதும் மூடி இருக்கு பார்த்தீங்களா, கவராக இருக்கும். முழுக்க மூடி இருக்கிறது ஆணவம், அதான் உமிங்கிறது. அப்போ உயிரை ஆணவம் மூடியிருக்கிறது தான் என்ற எண்ணம், யான் என்னும் செருக்கு, சுயநலம், இதெல்லாமே இதெல்லாமே வந்து ஆணவத்திற்கு உட்பட்டவை. இந்த நெல்லு இந்த நெல்லுக்கு உமி இருக்கும், உமிக்கும் பக்கத்தில் தவிடுன்னு இருக்கும். இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவிட்டை யாரும் பார்க்கறது கிடையாது. அது அப்படியே என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக தீட்டி விட்டுருவாங்க மிஷினில் கொடுத்து. அந்த அந்த நெல்லுக்கு அந்த அரிசிக்கு மேலே சின்னதாக அந்த சேவப்பாக ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தவிடுன்னு பேர். அந்த தவிடுங்கிறது மாயை. அந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குருத்து மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும், அதுதான் வினை கண்மம்னு பேர். அது அந்த அது வந்து அதை வறுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அது நெல் முளைக்காது. அது ஒரு அரிசின்னு இருந்தால் ஒரு உமி இருக்கும், ஒரு தவிடு இருக்கும், ஒரு குருத்து என்று சொல்லக்கூடிய முளை இருக்கும். இப்போ ஆணவம் கண்மம் மாய் என்பது இந்த மூணுமே உயிரை கவர் உயிரை பொருத்தி இருக்கின்றன. இந்த மூணும் நீங்கினா தான் அரிசி ஆகும். அதே போல் இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கினால்தான் ஆன்மா சுத்தமடையும். இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் எத்தனை என்று பார்க்கணும். பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் முதல் பாடம் கடவுள் ஒன்று உயிர்கள் பல, இதுதான் முதல் நாள் பாடம். இப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர்ங்கிறார் திருவள்ளுவர். பல்லுயிர்னா நிறைய உயிருங்கிறார். இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளை இயற்றும் பொழுது திருமந்திரத்தினுடைய கருத்துகள் அங்கே இருந்தன. அதனாலதான் சொன்ன பல ஞானியர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய நூல் திருமந்திரம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமூல நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நல்ல யோகியர்களிலே அதிலும் நல்ல குரு வழியாக பாடம் கேட்டு வந்த அந்த குரு மாணாக்கர் என்ற அந்த வரலாற்று பாரம்பரியத்துல இது வந்தவர். அது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. இது தனித்தன்மைதான். மற்ற நயன்மாருடைய அமைப்பெல்லாம் ஒரு இன்னாருக்கு தோன்றி இன்னாருக்கு வளர்ந்ததெல்லாம் அப்பா அம்மா பேரெல்லாம் தெரியும். இது அதுக்கு சொல்லவே நல்ல ஒரு யோகி, பல ஆண்டுகள் வாழ்ந்த பெரியவர். அதனால் அவருடைய வரலாற்றை ரொம்ப எடுக்கும்போது சேர்க்கலாம். ரொம்ப அருமை. அவர் முதல்ல இங்க வந்து புதிய மலையில தான் இங்க இருந்தவர். தெற்கு இருந்து பிறகு அகத்தியர்களோடலாம் இருந்து வாழ்ந்தவர். பிறகுதான் இங்கே கைலாயம் போயிருக்கார். கைலாயம் போனது அங்க வாழ்ந்த பொழுது அங்கிருந்து மீண்டும் தென்னாட்டுக்கு வருகிறார். எதற்கு? தன்னுடைய அருமைய நண்பர் அகத்தியரை பார்ப்பதற்கு. அப்படி அது மாதிரி சொல்லிவிட்டாரு. தவிர அப்பா அம்மா பேர் போக்குவரத்து இத்தியாதி எல்லாம் ஒண்ணும் சொல்லுவேன். நல்ல ஒரு யானை யோகியினால பொறுத்தவர். அதனால் பின் எது சொல்லுகிறார் ரெண்டாவது தெரியவும் இல்லை. அந்த வரலாற்றை எப்படின்னா இப்படி ஆரம்பித்தார். அந்தியிடம் விரை கண்ணி அன்னலார் கைலையினில் நேரலை கைலாயத்தை கிடைக்கிறோம். இப்ப கைலாயமலை. முந்தை நிகழ் கோயிலுக்கு முதற்பெரு நாயகமாகி இந்திரன்மால் அயன் முதலாம் இமை அவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மர யோகிகள் ஒருவர். இதோ கைலாயம். கைலாயத்தில பெருமான் வீற்றிருந்தருள்கிறார். அப்படி வீற்றிருந்தருள்கின்ற பெருமானி நாளும் ஒவ்வொரு கணமும் பல்வேறு வணங்கி கொண்டு போகலாம். அப்படி வணங்குகின்ற பொழுது நெறிப்படுத்தி செய்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர் யாரு? நந்தி என்பவர். நந்தி திகழ் முதற் பெருநாயகமாகி இந்திரன்மால் அயன் முதலாம் இமை அவர்க்கு நெறியருளும். மற்ற அங்க இருக்கிற பெருமன் மற்றவர்களுக்கெல்லாம் கூட நல்ல நெறியை கொடுத்திருப்படியான நந்தி திருவருள் பெற்ற நான்மர யோகிகள் ஒருவர். அந்த நந்தி பெருமானுடைய திருவருள் பெற்றவர்கள் பல யோகிகள்ல இவர் ஒருவர். அது அந்த பல யோகியர்கள்ல யார் யார் என்பதை திருமூல திருமந்திரத்தில் சொல்லப்பட்டு மாலாங்கி அதுல ரொம்ப ரெண்டு விதம். அந்த சனகர் சனாதனர் இவங்கள்லாங்கிற அருள் பெற்றார். அதே போல அரியவன்களும் நாங்களும் போய் அருள் பெற்றவங்க எண்மர். அப்ப நந்தியிட்ட அருள் பெற்ற எண்மர் சொல்லி தங்கத்துல நெறி பெற்ற எட்டு பேரையும் சொல்றேன் கன்னடத்துல. இப்படிதான் அந்த குரு பாரம்பரியத்தை முதல்ல திருமூல திருமந்திரம் என்ன ஒரு இளைஞல்னா இந்த எல்லா 11 திருமணியும் ஏறத்தாழ மற்ற அந்த 10 திருமணி தவிர கூர்மானவரை ஏறத்தாழவே பிழை இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். ஆனா திருமூல திருமந்திரத்துல பல்வேறு பாட பேதங்கள் இருக்குன்னு சொல்றோம். அதோடு கூட அதுல யாரோ சில பேர் பாட்டு சேர்த்திருக்காங்க. எப்படி தெரியுது அப்படின்ட்டா அவர் பாடியது 3000 நல்லா அருமையா செல்ல பிள்ளைய எல்லாரும் சொல்றாங்க சேர்க்கலான்னு சொல்லி. இப்ப பாட்டதுன்னா 3047 இருக்கு. இப்ப இந்த 47 எங்க இருக்கிற 47 சேர்ந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. எங்கெங்க இப்படி போயிருக்கு? அப்போ எந்த இடத்துல இந்த 47 பாட்டு இருந்து அது பிறரால் செய்யப்பட்டதுன்னு இங்க வரைக்கும் யாரு கண்டுபிடிக்க? ஏன்னா பக்கா திருமூல திருமந்திர மாதிரியே அதையும் சேர்த்திருக்கிறார். ஆனா அவர் பாடினதா 3000 தான். எப்படி நான் 3047 ஆச்சு? அது பெரிய சிக்கல். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மற்ற திருமந்திரம் போலவே. ஆனா நம்முடைய தர்மியாஞ்சன பதிப்புலதான் அருணையா சிற்றில பால் எடுத்து இது அவரால் செய்யப்பட்டது அல்லாததாக இருக்கலாம் என்று சொன்னார். வேறவர்த்ததாங்கிறது சத்தியம். அது பின்னால சொல்றேன். ஐந்து கரத்தனைக்கும் திருமந்திரம் சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லா திருமந்திர பதிப்புலையும் முதல்ல இருக்கு சிவசிவர். அதனால அப்பினால வரப்போது சொல்லணும். எனவே அப்ப நந்தியம் பெருமானத்துல அந்த அவரை குருவாக கொண்டு தாங்கள் ஒரு எட்டு பேர் வந்தாங்க. தங்கள் பால் அந்த பாடம் கேட்டு மேல வந்தாங்க. இப்படித்தான் அந்த குரு பாரம்பரியம் வளர்ந்ததுங்கிற ஒரு கருத்தெல்லாம் பாருங்க. ஆனா திருமூலருக்கு அந்த திருமந்திரத்தில் காணும் தனித்தன்மைகள் நிறுத்தவிட ஒரு பிஹெச்டி பண்ணான்னா எவ்வளவோ எழுதலாம். ஏன்னா அந்த குரு பாரம்பரியம்ங்கிறதே சொல்றதே இங்கதான் சொல்லி மற்ற ஒன்பது பத்து திருவள்ளையும் பதினொன்னு அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி தொடங்குகின்றவர் அவருகின்ற பொழுதுதான் நாங்கள்லாம் அப்ப இருக்கும் போது எங்களுக்கு நண்பர் யாரு அகத்தியர். அப்படி தென்னாட்டில் அங்கே இருந்தோம். இருந்த பிறகு நாங்கள் எல்லாம் மாதிரி பாடம் கேட்க அங்கே எல்லாம் போய் பாடமெல்லாம் கேட்ட பிறகு அங்கே இருக்கும்போது மீண்டும் நண்பரை பார்க்கணுங்கிறது வந்தவர் தான் இப்படி அந்த வரலாறுன்னு வருது. இந்த மாதிரி இந்த 47 பாட்டு இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியலையா? இன்னொன்று அதுக்கு தலைப்பு போட்டிருக்காங்களே, தலைப்பெல்லாம் அவர் போட்டதில்லை, பின்னால் இருக்கிறத போட்டிருக்காங்க. அதனால சிலதெல்லாம் கஷ்டமா இருக்கு. கடவுள் வாழ்த்துன்னு போட்டு முன்னால ஒரு 56 பாட்டு கடவுள் வாழ்த்து, எந்த எந்த எந்த பெரியவங்களாவது கடவுள் வாழ்த்து 56 பாட்டு பாடிப்பாங்க? இல்ல, ஒன்றுதான் பாடுவாங்க. அத்தனை கடவுள் வாழ்த்துக்கிறீங்க. எனவே அங்கெல்லாம் தகராறு இருக்கு. கடவுள் வாழ்த்து ஒரு பாட்டு தான், முதல் பாட்டு ஒன்றுதான், ஒன்றவன் தானி என்று சொல்லுகிற முதல் பாட்டு தான் கடவுள் வாழ்த்தா இருக்குங்களா. அப்ப தலைப்புகள் இப்ப பாருங்க, 47 பாட்டை கண்டுபிடிக்க முடியாமல் ஒன்று. இனி அந்த கூடிய தலைப்புகள் உரியவாறு அமையவில்லை. எனவே தலைப்புகள் எப்படி உண்மையாக திருமூலருடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும் என்பதை யாரும் அறிய முடியல. அதனால் அந்த தலைப்புகளை எடுத்து ஆராயணும். இரண்டாவது மூன்றாவது அங்க சொல்லப்படுவதில் மற்ற திருமுறைகளை விட பட சொற்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறது திருமந்திரம் தான். அதனால அந்த திருமந்திரத்துக்கு பொருள் காண்பது போது நீங்க சில சொற்களுக்கு ஒரு மாதிரி காணுங்க, அதுலயும் கொஞ்சம் கருத்து மீண்டும் பட சொற்களா இருக்கணும். இன்னொன்று மற்றவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா சாதாரணமா வந்து இப்போ ஒலியியல் பத்தி அது மாதிரி பேசிட்டாங்க. அவர் என்ன எல்லாம் உள் நின்ற யோகத்தை பற்றி பேசு, யோகத்தை பற்றி எப்படி யாரு அறிய முடியும்? அது மாதிரி யாரு பயிற்சி யாரும் தரவும் இல்லை. அதனால் நியமம் நியமம்னு வெறும் அது திருஷ்டி ஒப்பிக்கலாமே தவிர அதனை சார்ந்து நின்று அதன்படி ஏதேனும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஏதேனும் பெற்றவங்க இருந்தாங்கன்னா தேவலாம் இல்லை. அதனால் அது ரொம்ப கடினமாக சொல்றது ஒன்று. இன்னொன்று மந்திரங்கள் சொல்லப்படுது. மந்திரங்கள்லாம் மந்திரங்கள் அவங்க பெரும்பாலும் மற்ற 11 திருமுறையில நகரத்தை முன்வைத்த மந்திரம் எது? நமச்சிவாய. சிகரத்தை முன்வைத்த மந்திரம் சிவாய். திருமூல திருமந்திரத்துலதான் இந்த ரெண்டுக்கு மேலாக இது சுருக்கி நமச்சிவாய் சிவாய்ங்கிறது ரெண்டு சூழல் பஞ்சாயத்துல எப்படி சொல்லுவோம் அதை விட அஞ்சு சுருக்கி எப்படிலாம் சரியான மந்திரமா சொல்லும் போது அல்ல சிவாய நம்ம என்று சொல்றோம் சரிங்களா, நமசிவாய் என்று சொல்லுகிறோம். ஆனா ரெண்டும் ஸ்தூல மந்திரம் சூக்கோ பஞ்சாசம்னு சொல்லுவோம் சரிங்களா. அவரை ரெண்டுமே எடுத்து அப்படி சொல்லும்போது இங்க நம்ம நம்முடைய வழிமுறையில் என்ன சொல்லணும்னு கேட்டா குரு மூலமா உபதேசிக்கப்படுற மந்திரம் எதுவோ அதுதான் அப்படி சொல்லணும். நமக்கு ரெண்டு மந்திரம் எது இருந்ததுன்னு பட்டிமன்றம் இல்லாம கூடாது. ஆமா, குரு மூலமாக தனக்கு அனுஷ்டானத்துல எந்த குருவும் எந்த மந்திரத்தை சொல்லுகிறாங்களோ அதை அப்படியே பிடிச்சு கொண்டான். இம்மையே உன்னை சிக்கன புரி நாம தாரம். அது வந்து சில திருமடங்கள்ல சிகரத்தை வைத்த மந்திரம் சொல்லப்படும், சில திருமடங்கள்ல நகரத்தை வச்சுருக்கோம். அதுல வேற்றுமைகள் இருந்தது குரு என்ன சொன்ன பிடிச்சு கொண்டு. ஆனா திருமுறையில் அந்த வேற்றுமையில இல்ல. திருமுறையில பார்க்கும்போது நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானிரு வித்தியும், நமசிவாயவே நானமின்ற வித்தியமே, நரசிவா நமசிவாயவே நன்னடி காட்டுமே என்றுதான் சொல்லப்படும். அதனால அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது சில திருவாசத்துல போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் என்று சொல்றேன். அவரே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அவருக்கு குருவருள்ள அந்த சிகரத்தை வைத்து கொண்டேன் இப்படிலாம் சரிங்களா. அதனால இதெல்லாம் ஞானியர்கள் பாலே வச்சு சொல்றது. நமக்கு என்னன்னு கேட்டா ரெண்டு மந்திரமும் இந்த சூழல் சூக்கம் என்று பின்னால இருக்கவங்க ஞான நூல்களை பிரிச்சிருந்தாலும் நமக்கு இதுல உயர்வு தாழ்வு கருதாமல் குருமூர்த்தியினால் நமக்கு என்ன உபதேசிக்கப்படுகிறதோ அது அப்படியே அப்பளுக்கு இல்லாமல் அது ஐயரவு இல்லாமல் உபதேசிக்கிறது. அதுதான் நமக்கு இருக்கிற இன்னைக்கு முறைகள் சரிங்களா. அதுல வருகின்ற பொழுது சிவாய நமங்கிறதோடு சிவ சிவாய என்றே இருக்கு, ஓட்டிவோம் நமச்சிவாய என்றே இருக்கு சரிங்களா. அப்படி இருக்கிற மந்திரம் இருக்கு. அப்புறம் அதுல அதுல இன்னும் குறிக்கி சிவய சிவ சிவய சிவ சிவ நடுப்பறைய மீண்டும் சிவ அப்படி வருகிறோம். அது வேற இருக்கு, அதெல்லாம் திருமலைதான் இருக்குது. அதே சுருக்குனா சிவ அதாவது இருக்குது சிவசிவ என்கிற தீவன திருமந்திரம் இருக்கு. அதையும் சுருக்குனா வெறும் சிகரம் மந்திரம் சிகரமே மந்திரம். அது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக திருமூல திருமந்திரத்துல தான் நாய் ஓட்டு மந்திரம். நாயை ஓட்டும் போது என்ன சொல்லுவோம்? அது மந்திரமா இப்படி சொன்னதெல்லாம் திருமூல திருமந்திரம். இதெல்லாம் வேற எந்த பத்தியும் 11 திருமலையும் படிக்க முடியும். இதனால வேற நமக்கு கஷ்டம் என்ன, இந்த மந்திரமா அந்த மந்திரமா இதுவா இதுவான். இது மந்திரங்களை சொன்னதோடு கூட இதை எந்திரங்கள்ல வச்சு அடைக்கிற அது 8-6 சக்கரம் அந்த சக்கரம் எல்லாம் வச்சு அந்த சக்கரத்துக்குள்ள இந்த திருவைத்து எடுத்து வைத்து உபாசிக்கணும்னு சொல்ற அந்த முறையே போயிட்டு யாரும் செய்யல. பார்த்தா நம்ம என்ன திருமண திருமணத்துல அது போட்டு காட்டப்பட்டிருக்கு 6-6 சக்கரம் 8-6 சக்கரம்னு. அதுலயும் சீனாவே அப்படி வரிசையா இருக்கிற மாதிரி இருக்குது, வானாசியமா இருக்குது இருக்கு. இது எப்படி எந்த முறையில அமைக்கணும், எந்த முறையில நம்ம உபாசிக்கணும் ஒண்ணு வழங்கல. ஆகவே நமக்கு எல்லா மற்ற திருமுறைகளை விட 10 திருமுறை தான் நமக்கு நம்முடைய அறிவுக்கு மேற்பட்ட எல்லைக்கு மேற்பட்ட பல செய்திகள் விளக்க முடியாத விளங்க முடியாத செய்திகள். அது ஒரு பெரிய அமைப்பு. அதனால அதுக்கு என்ன நம்ம அமைப்பு செய்யலாம்னா இப்ப இருக்கிற பதிப்பை கொண்டு பதிப்புகளை கொண்டு கொஞ்சம் செம்மைப்படுத்தணும். அதுல தர்மியாதீன பதிப்பு தான் பண்ணிக்கணும். அதான் நம்மளுடைய திருப்பண நாளில் பின்பற்றணும்னு சொன்னேன். ஏன்னா அவங்க அந்த பழைய முறையில் பதிச்சுட்டாங்க. இங்கதான் அந்த குருவருன்னு சொன்னா உண்மையா ஒன்றவன் தானி என்று வைத்திருக்கு. நீங்க அந்த பதிப்பில் நீங்க 5 கரத்தினே இருக்க சும்மா ஒரு முதல் பக்கத்துல போட்டுருக்காங்க. ஏன் அப்படி சொல்லுகிறோம்னு கேட்டா நமக்கு 5 கரத்தினிங்கிற பாட்டுல பிழையோ இல்ல, ரொம்ப அருமையான பாட்டு. நாய வணக்கத்துல நம்ம அருமையா சொல்லிக்கலாம், 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை பற்கள் அப்படியே இந்த பெரிய மாதிரி இருக்கணும். ஞான கொடுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை குந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே, ஒருவித தவறுமில்ல அருமையான பாடல் தான். ஆனால் சேக்கிரார என்ன சொல்லுகிறார், அந்த அரச மரத்தின் இருந்து அப்பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய கண் விழித்து பார்க்கின்றவர் அப்பொழுது ஒவ்வொரு பாடல் பாடினார். அப்படியான இப்ப நீங்க 3000 பாடல் இருந்தா 3000 ஆண்டுக்கு மேல் அப்படியே யோகியா இருந்தது. அப்படி இருக்க முடியுமா? முடியும். மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். சில பொருளா வச்சுக்காரீங்க சொல்றேன் ஐயா, அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு கேட்டா இங்க வாடா நிலத்துல இல்ல நிலம் மிசை எனவே அங்க வாழ்வாருங்க. ஏன்னா இவனை இவனை ரெஃபர் பண்ண முடியாது இல்ல, இந்த ஒரு நிலத்தின் மீது வாழ்ந்தான்னு சொன்னாதான் ஏதா ரொம்ப போனா 100 மேல தாண்ட மாட்டேங்குது அதுவே மிச்சமா இருக்குன்னு. நிலம் மிசை இந்த நிலத்துக்கு மேல செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து அதுல ஒண்ணு அப்பளுக்கு இல்ல. நீங்க இந்த நிலத்துல வாழ்வா நீடு வாழ்வான்னு சொன்னாதானே என்ன சார் அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இல்லை நீங்க இப்படி சொல்லிட்டா வந்தே இல்லையா சொல்லிட்டு. ஆகவே இப்படி எல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது அது ஒரு அமைப்பு. அதற்கு என்ன பெரும்பாலும் அருமை யார் கொஞ்சம் பார்த்து எழுதியிருக்க குடும்பம் வரை இருப்பத இத சில பாட்டு இது இடைச்சர்களாக இருக்கலாம் என்று காரணம் காட்டி எழுதுறோம் இல்லைங்களா. அதையெல்லாம் நம்ம மீண்டும் பார்க்கணும். அதோடு கூட இந்த பாடபேதம் பார்ப்பதற்கு இந்த நம்ம அண்ணாமலைன்னு ஒருவர் வந்து இதுல மதுரையில அவர் வந்து தமிழ் ஆராய்ச்சி உடையவர், அவர் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் இந்த பாடபேதம் எல்லாம் தொகுத்திருக்கிறதாக கேள்வி. அந்த பதிப்பு ஒண்ணு வச்சுக்கணும். கூடுமான வரை இன்னைக்கு இருப்பதில் தர்மியாதீன பதிப்பு வைத்துக் கொண்டு செய்வோம். இருப்பதில் கூடுமான வரை ஆராய்ந்து தெரிஞ்சிருக்கோம். அவரும் சில பகுதிகள்லாம் ரொம்ப கடினமா இருக்குதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டா சில உள்ள அனுபவங்கள் அது நமக்கு எப்படி புரியுங்க, நம்ம வெளியிலேயே ஏதோ கன்னத்தில் போட்டு வந்துடும் அவ்வளவுதான். இந்த மாதிரி இருந்து அந்த தனித்திருந்து அதில் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி எங்க உற்று நோக்கி செவத்துல ஒத்து நோக்கிறான். ஆமா அதுதான் உனக்கு தெரியுது. அதனால இங்க உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி அப்படியே தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அந்த வடிவம் அப்படியே உள்ளத்துல முடியும். உள்ள கிழியில் உருவெழுதி சரி அப்படி உருவாயிடுத தியானம் பண்ணோம்னா அதுக்கு படைக்க வேணாமா, பட்டி போடுறதா என்ன பண்றதுன்னு, தேங்காய் பழமோ மற்றதோ கொண்டாட வேணாண்டா சக்கரை பொங்கல்லாம். உயிர் ஆவணம் செய்துட்டு இந்த உயிரையே அதற்கு நிவேதனமாக அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. குருநாதா அது மூணு எல்லாம் உங்கள்கிட்ட தானே பாருங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னப்பா இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ இதெல்லாம் பேசுறாரு. அந்த உயிர் ஆவணம் செய்துட்டு ஐயா இந்த மாதிரி உள்ளுணர்வுல அது மாதிரி தியானம் பண்ணி அதன் வாயிலாக சிவலிங்கமாக அந்த திருவேணி தோன்ற அந்த நம்முடைய உயிரையே அதற்கா நிவேதனம்னு என்ன இருக்கான், உயிரையே அதன் அடியில வச்சிடறதான் தான் வேறு இல்லாத அப்படியே திருவடியில வச்சிடறது. பாவனம் செய்துட்டு உன் கை தந்தால் இதுக்கெல்லாம் உன்னுடைய அருளும் இருக்குமானால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி. அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவோடு பெருமான் ஒட்டி இருப்பான். இதுதான் நம்முடைய திருமறையில ஒட்டிட்ட பண்பின் உருத்திரப்பல் கனத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ கும்பவாயி. மயிலாப்பூர்ல ஆமா மட்டிட்ட பண்பு ஏமா ஏண்டா திருவாதிரைன்னு சொன்னா ஊர்ல அடிவங்க வந்தாங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து நெய்வேலில இருந்து இந்த மாதிரி எங்க இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி ஐயா தாத்தா உங்களுக்கு தண்ணி வேணுமா தாத்தா நான் தர்றேன் தாத்தா என்ன தாத்தா ஆயிரத்தி கொஞ்சம் படிக்கிறேன் தாத்தா இப்படி எல்லாம் பரிமாறி வேடா என்ன கொழி வேடா போக மாட்டேன். ஒட்டிட்ட பண்பில் எந்த ஒட்டி அந்த உயிரோடு அந்த பெருமானுடைய திருவுருள் ஞானத்தை அப்படி ஒட்டி இருப்பாங்க. நம்ம திருவுந்தியார் எட்டு கொண்டாரமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்திபர். திருமுறை வேறு சித்தாந்தம் வேற. அந்த எட்டு கொண்டாராக இருக்கிற பெருமானோட இந்த உயிரானது ஒட்டி கொண்டு வந்துட்டா இந்த உலகம் அவங்களுக்கு என்ன தெரியாது. விட்டார் உலகம் என்று உந்திபர் இந்த உலகத்துல என்ன எங்களில் இன்னி ஆயிரு எமக்கேலோர் எம்பாவாய். சூரிய கிழக்கு வச்சு மேற்க போனேன்னா வடக்கில வச்சு தெற்கு போன போனான். ஏன் அந்த உலகத்தை பத்தி எங்களுக்கு வழி இல்லை. அந்த ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல் கணத்தார்க்கு அட்டு இட்டல் அட்டுன்னு போட்டு போட்டு சாப்பிடறத பார்த்து எது அவங்களுக்கு அதிக கறி கம்மியா இருக்கோ அதை பார்த்து பொரியல் கம்மியா இருந்ததுன்னா பொரியல் விருப்ப மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் தின்னுங்க தாத்தா அப்படின்னு கூட்டு கம்மியா இருந்ததுன்னா கூட்டு அப்படின்னு கேட்டு போடுறது இல்லை பார்த்து போடுறது. சிவசிவ இப்படி எல்லாம் இருந்தே ஓவியாப்பாங்க. இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த அமைப்பை எல்லாம் ஓரளவுதான் நம்ம உணர முடியுமே தவிர உழுது உணர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் காரணம் நம்ம அனுபவத்தினால யாரும் பின்பற்றவில்லை. அதான் வெறும் வாய் வழியா அப்படி போயிட்டு ஆகவேதான் இந்த பெருமான் எங்க இப்ப அந்த ஞானியரோடு இங்க இருக்க கைலாயத்தை நான் மறையோகிகள் ஒருவர் அல்லவா நந்தி திருவருள் பெற்ற நந்தியம்பெருமானத்துல பெற்ற அந்த நான்கு பேர்ல இவர் ஒருவர். யாரு நம்முடைய திருமூலர். மற்றவர் தான் அனிமாதி வரும் சித்தி பெற்றுடையார். சித்தி சித்திகள் என்னன்னு கேட்டா அனிமா மயிமா லயிமா என்றெல்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டா இந்த உலகத்தையே அப்படியே ஒரு ஒரு துரும்புல கொண்டு வர முடியும். இந்த ஒரு சின்ன பொருளை ஒரு பெரிய உலகமா விரிக்கவும் முடியும். அப்ப அவங்க என்ன நினைதாங்களோ நினைத்த செய்ய முடியுமான்னு ஆற்றல் அது அதான் சித்தின்னு பேரு. இந்த சித்திகள் எல்லாம் பெற்றவர் அவர். அல்ல அனிமாதி வரும் சித்தி பெற்றுடையார் கொற்றவனார் திருக்கையிலே மலை நின்றும் ஒரு நாள் பார்த்தார். அவருக்கு அப்படியே மனசுல தோணுச்சான் அகத்தியர் நம்ம பொதிய மலையில இருக்கார் நாம கையில இருக்கிறோம் போய் நம்ம அகத்தியரை பார்த்துட்டு வருவே நண்பராச்சேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வராராம். இங்கிருந்து கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வராராம். அப்படி வருகின்றவர் நின்றும் குரு முனிபால் உற்றதொரு கேண்மையினால் ஏற்கனவே அவர்கள் ரெண்டு பேருக்கு இருந்த நட்பினாலே உடன் சில நாள் உறைவதற்கு கொஞ்ச நாள் பொதிய மலையில தான் கைலாயத்தில் இருக்கிற நாம் பொதிய மலையில தான் இருப்போமே என்று கருதி புறப்பட்டாராம். புறப்பட்டு நற்றமணின் பொதிய மலை நன்னுதற்கு வடி கொண்டார். அப்ப என்ன விமானத்தில் பறக்க முடியுமா? ஆனா அவங்க பறக்கலாம் ஜலமேல் நடக்கலாம் வேறொருவர் காணாமல் வானத்து உலாவலாம் பின்னவரை ஏவல் கொள்ளலாம். யாரு தாய்மன்னர் தாய்மன்னர் வேறொருவர் காணாமல் உலக இப்ப இந்த இதுலயே அவங்க அருமையா உட்கார்ந்து காலையில இருந்து இருந்திருக்கலாம் நம்மோட சாப்பிட்டுருக்கலாம் ஆனா தெரியாது. ஆனா வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் பின்னவரை ஏவல் கொள்ளலாம். ஏய் அங்க என்ன யாரப்பா மேல கற்பக தெருவுல இந்திரன் இவாங்க எல்லாரும் காபி விடு என்ன நேரம் யார் பெருமாள் இந்திரன் வந்து ஐயா வடியடியும் இப்படி எல்லாம் ஞானிகளுக்கு உண்டுன்னு சொன்னார். தாய்மானாரும் நம்முடைய நம்முடைய சித்தாந்தத்துல நான் தான் சொல்லிட்டு கடைசியா சித்தாந்த நெறியில தவறாமல் இருக்கிறனும் தாய்மானார். அதுக்கப்புறம் யாரும் நம்ம சித்தாந்த சென்னடியோடு தழுவி வந்தவர்களாக இல்லை. தாய்மானாரும் அதிகமா மேடைக்கு வரல அதனால அந்த பாடல் அதிகமாக இல்லாமல் போச்சு. ரொம்ப அருமையான அமைப்புடையது. ஆனா நம்முடைய திருப்பராய் துறையில சாமி பதிச்சிருக்காங்க சித்தாந்தம் அவங்க வேதாந்த முறையில உரைகின்றாங்க. ஏன் அப்படி சித்தாந்தினா நீங்க மடத்துல வளர்ந்தீங்க சார் அதனால சித்தாந்திங்க அல்ல. ஒரே வருடம் என்னன்னா இந்த அத்துவிதம் அத்துவிதம்ங்கிற சொல்லுக்குத்தான் பொருள் சொன்னதுல எல்லாரும் வேறுபடுறாங்க. துவிதம்னா ரெண்டு ஆனா ரெண்டு அல்லாதது அப்ப ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எனவே ஆன்மாவும் ஆண்டவனும் ஒண்ணுட்டாங்க வைத்தேதாந்திகள். இதான் சமயம் அல்ல ஆன்மாவுக்கு இருக்கிற தன்மை குப்பை ஆண்டவனுக்கு இருக்கிற தன்மை எங்கேயோ இருக்கு. அதனால எட்டு கொண்டாருமே தொட்டு கொண்டுதான் நிக்கலாமே தவிர அவராக ஆயிட முடியாது. அதனாலே துவிதம்னா இரண்டு, ஆனா இரண்டு அல்லாமை அப்படின்னு இரண்டு அல்லாமைன்னு புத்தி பேற்றில பெருமானுடன் இந்த ஆன்மா சேருகின்ற பொழுது ஆண்டவன் ஆண்டவன் தான், உயிர் உயிர் தான், ஆனாலும் அந்த ஆண்டவனிடத்திலிருந்து நீங்காமல் அந்த உயிர் இருப்பதனால ஒன்றாயிருக்கு. திருநாவுக்கரசு சொல்லும் போது சேர்க்கிறார், திருநாவுக்கரசு எப்படி இருந்தார், ஒன்றானார்னு சொல்லல, அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணைந்திருந்தார், தடிவி இருந்தார். அதான் நம்ம சித்தாந்த முக்தி. இந்த அத்விதங்கிற சொல்லுக்கு இப்படி பொருள் காணுமே தவிர வேற மாதிரி பொருள் காண்பது தவறுன்னு யார் கண்டிச்சார், தாய்மானார், தாய்மான கண்டிச்சிருந்தார். ரொம்ப அருமையா பொய் கண்டார் காணாத, அவங்க எல்லாம் பொய் கண்டவங்க என்ன பண்ணாங்கன்னா அத்விதங்கிறதுக்கு என்னென்னமோ உரை பண்ணாங்க. பொய் கண்டார் காணாத புனிதம் எனும் அத்விதம், இந்த அத்விதம்ங்கிற சொல்லே ஒரு புனிதமான சொல்லாம். அதற்கு யார் உரை கண்டார், நம்ம சிவஞான போதம் அவருடைய மெய்கண்டார் தான் உண்மை உரை கண்டார். பொய்கண்டார் காணாத புனித மேனும் அத்துவித மெய்கண்டநாதனருள் மேவுநாள் என்னாலோ என்று மெய்கண்டாருடைய திருவடி என்னை கடைவதோ, அருள் சிவாச்சாரியுடைய திருவடி என்னை கடைவதோ, சுந்தருடைய திருவடிக்கு எப்படி ஆகுதோ என்று புலம்புற. ஆதலால் சித்தாந்த சென்னீர் நின்று வழுவாதிருந்த இன்னைக்கு இருப்பதுல அவரோட அதுக்கப்புறம் யாரும் தோன்றல, தாய்மானால் தான் அவருடைய நூலும் வரும். எனவே இப்படியாக அவர் என்ன பண்றார், அங்கிருந்து வருகிறாராம், வருகின்றவர் புதிய மலையில் இருந்து திருக்கேதாரம் அருமை. இங்கேயும் பல பேர் போயிருப்பாங்க, கேதாரம் எனது என்று ஏதோ நாங்களும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால கேதாரம் எல்லாம் போனோம். ஆனா அந்த கேதாரம் போகின்ற பொழுது ஒண்ணு குதிரையில போகலாம் அல்லது தூக்கிட்டு போவாங்க, இதுல போலாம். இந்த புறம் அப்படியே மலை, இந்த புறம் படிய பாதாளம், அதனால இப்படி போகின்ற பொழுது குதிரை மேல ஏறி போனா குதிரை ஏதேன்னு கொஞ்சம் இறக்கு பண்ணிச்சுன்னா ஒரு அடி அடிப்பான், அவன் மொழி தெரியாத ஆளு இந்தியாவில் அடிச்சா இப்படிங்க, இவன் என்ன பண்றது, இப்படி பண்ணா இந்த புறம் கல்லடிச்சு விடும், இந்த புறம் விழுந்தான்னா விழுந்தால் விழுந்தது, ஆனாலும் அருமையான கேதாரம் என்று தெரியுது. எனவே அந்த திருக்கேதாரம் வழிபட்டு அங்கிருந்து வடக்கே இருந்து வர்றார் மா முனிவர் பண்ணு புகழ் பசுபதி நேபாளம். நேபாளம் இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே போலாம், நேபாளம் வரைக்கும் காசி நேபாளம் எல்லாம் இங்க இருக்கிற மாதிரியே இருக்கலாம், சட்டை ஒண்ணு விட வேண்டியதில்லை, அப்படியே நல்ல இயற்பான இந்த இயற்கை வளம் எல்லாம் இருக்கு. அந்த நேபாளம் பணிந்தேத்தி துண்ணுசடை சங்கரனார் ஏற்ற தூணீர் கங்கை அன்னமலி அகந்துறை நீர் அருங்கரையின் மருங்கறிந்தார். கங்கை கரைக்கு வந்தாராம் அருமையா, வந்து கங்கை நீர் துறையாடி கருத்துறை நீள் கடலை ஏற்றும் அங்கனர் தாம் மகிழ்ந்தருளும் அபிமுத்தம் பணிந்தேத்தி, காசியில் இருக்கிற அபிமுத்தம்னா இந்த பெருமான், அந்த பெருமானை வணங்கி நின்று மங்குள் வளர் வரைந்த மண்ணு பருப்பதம் திருப்பருப்பதம், அதெல்லாம் நம்முடைய பாடல் பெற்றது எல்லாம் நம்முடைய நால்வர்கள் இங்கிருந்தவாறே பாடியிருக்காங்க. பருப்பதம் இறைஞ்சி திங்களணி சடையார் திருக்காலத்தை மலை சேர்ந்தார். அவர் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சோ, இவர் பாத்தீங்களா பாட்டுல ரெண்டு மூணு பாட்டுல எங்க வந்துட்டார், நம்ம திருக்காலத்துக்கு வந்துட்டார் இல்ல, வந்து நீடு திருக்காலத்தின் நிலவு தானுவை வணங்கி அங்க பெருமானை வணங்கியவர் ஆடு திரு அரங்கான ஆலவனம். ஆலவனம் என்ன, திருவாலங்காடு, வனம்னா காடு, ஆலம்னா தெரியும் ஆலங்காடு, அது ஆலவனம்னாரு. ஆகவே ஆலவனம் தொழுதேத்தி என்னுடைய காரைக்காரமையார் சென்று வணங்கி இருக்கிற இடம் எப்பொழுது இருக்கிற இடம், தேடும் இருவர்கரியார் ஏகாம்பரம் பணிந்து ஏப்பா, அங்கேருந்து ஒரு கால் வச்சா காஞ்சி மாநகர் வந்துட்டார. மாடுயர் மாமதிர்காஞ்சி வளநகரில் வைகினார் அங்கிருந்து நற்பதி அங்கு அமரயோக முனிவர்களை நயந்து போய் பாருங்க. காஞ்சிபுரத்தில் நல்ல முனிவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, காஞ்சி மாநகர் அங்க இருக்கிற முனிவர்களோட எல்லாம் கலந்து இருந்து கற்பொரிசை திருவதிகை கலந்தெறிஞ்சி, நம்ம திருவதிகை பண்டுட்டி வந்துட்டார், திருவதினா தெரியாது பண்டுட்டினா ஜிவ ஜிவ நாம் செய்த தலைவருக்கு அல்ல, திருவதிகை கலந்தெறிஞ்சி கரைக்கண்டர் அந்த இப்ப இதுக்கு தில்லைக்கு வந்துட்டோம் அவர் அல்லவா, அதுக்காக சொன்னேன். அங்கிருந்து காஞ்சி நகர்ல இருந்து நற்பதி அங்கமரியோக முனிவர்களை நயந்து போய் கல்புரிசை திருவதியை கலந்திரஞ்சி கரைக்கண்டர் அற்புத கூத்தாடுகின்ற அம்பலம் சூழ் திருவீதி அருமையானுடைய தில்லையம்பதி. பொற்பதியாம் பெரும்பற்ற புலியூரில் வந்தணிந்தார், தில்லைக்கு வந்து பெருமானை வணங்கி போட்டிருந்தாராம். அதன் பிறகுதான் எவ் உலகம் உய்ய எடுத்தருளிய சேவடியாரை செவ்விய அன்புற வணங்கி சிந்தை கழிவர திளைத்து பவ்வியசை மெய் உணர்கின்றன் வரும் ஆனந்த கூத்தை அவ்வியல்வில் கும்பிட்டங்கு ஆறாமை அமர்ந்திருந்தார். அந்த திருக்கூத்தை கண்ட உடனே அவருக்கு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. என்றால் அந்த கூத்தை நின்று வெளியில வருவதற்கே இல்லை. அதனால உன்னை கும்பிட்ட கண்கள் காண்கொண்டு மற்றினி காண்பது என்ன அப்படின்னு நடராஜ பெருமானை பார்த்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போகவோ அல்லது பார்க்கணும்னு இருக்க வேண்டியது போதும். அப்படி ஈர்க்கப்பட்டு அங்கேயும் வழிபாடு செய்தாராம். அப்படிப்பட்டவர் தான் தடநிலை மாளிகை புலியூர் தண்ணில் உறைந்திறங்கி போய் அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே. விடம் அடித்ததென கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வெறியிறு நிறையாத காவிரியின் கரையணிந்தார். அங்கிருந்தவாறு காவிரியிலே அப்படி வந்தாராம். வந்து காவிரி நீர் பெருந்தீர்த்தம் கலந்தாடி கலந்தேறி ஆவினரும் கண்துறையும் ஆவடு தந்துரை அணிந்து சேவில் வரும் பசுபதியார் செடுங்கோயில் வலம் வந்து மேவு பெரும் காதலினால் பணிந்து அங்கு விருப்புருவார். நம்ம திருவாவூர்துறைக்கு வந்து அங்கிருந்து அருமையா பெருமானை வலம் வந்து வந்தாராம். திருவாவூர்துறை ஒரு நல்ல யோகியர் எல்லாம் இருந்தாராம். திருமாளிகர் தேவர் இல்ல, இன்னொருவர் கூட கருவூர் தேவர், நல்ல சித்தர்கள் இருந்த இடம் திருவாவூர்துறை, திருமாவளி இருந்த இடம், இந்த மாதிரி எல்லாம் பெருமக்கள் எல்லாம் இருந்த இடம் திருவாவூர்துறை. திருவாவூர்துறை அணிந்தார் அதுக்கு வந்தாராம். வந்த பொழுது ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த அங்க அப்படியே இருந்தும் போது ஒரு நாள் அப்படியே வெளியில வருகிறார். வரும்போது ஒரு நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சின்னா அந்நிலைமை தானத்தை அகலாததொரு கருத்து முன்னியெடும் குறிப்பினால். என்னமோ அவர் வந்தவருக்கு இதுவரைக்கும் அப்படி இப்ப எங்க இருந்திருக்கா, கைலாயம் நேபாளம் அப்படிலாம் வந்து திருக்காலத்து இப்படிலாம் வந்திருக்காரு. இங்க வந்த உடனே இனி ஒரு இடம் போக வேணா, இங்கேயே இருந்துடலான்னு ஒரு நினைப்பு அவருக்கு திருவருளால் தோன்றியிருக்கு. திருவாவூர்துறை சரி அப்படி இருந்தாராம். இருந்தபோது ஒரு நாள் அங்க இருந்து அப்படியே அந்த சுற்றுப்புறத்துக்கு வருகின்ற பொழுது என்னாச்சாம், பின்னும் அதன் அகன்றேகுவார் பேண வரும் கோக்குளங்கள் பொன்னி நதி கரைப்புறவில் புலம்புவனை எதிர்கண்டார். அப்படி வர்றவரு அங்க இருக்கிற பசுக்கள் எல்லாம் ஒரே அலறிட்டு இருக்கு. என்னடா பசுக்கள் அலறதுன்னு போய் பார்த்தோம்னா நடுப்புற ஒரு ஆள் இறந்து கிடக்கிறான். ஆனா சுத்தி இந்த பசுக்கள் எல்லாம் அது பக்கத்துல நின்று அம்மா அம்மா அனு கத்துக்கிட்டே இருக்கு.
3: காலையில் எல்லாம் ஒன்பது எட்டு மணி எட்டரை மணிக்கு போனான் எல்லாம் அவங்க மாடு அவுத்து விடுவாங்க, அவங்க எடுத்துட்டு ஓட்டிட்டு விடுவாங்க. மாடு மேயறதுக்குன்னு புல்வெளி இருக்கிற இடம் இருக்கும், அதில் நல்லா மேய்ச்சிட்டு மணி மூன்றரை நாலு ஆச்சுன்னா எல்லாம் மீண்டும் கொண்டு அவங்க வீட்டில் விட்டுருவாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த பழக்க வழக்கம், யாரும் மாடு மேய்க்க தயாராகவும் இல்லை, மாடுகளும் இல்லை, மேயறதுக்குரிய இடமும் இல்லை, எல்லாமே இல்லை. எல்லாம் நில் ரிப்போர்ட்டுங்கிறானே, நில் ரிப்போர்ட் இனிமேல் தானே வரப்போகுது கிடையாது. இப்படி யாரு ஆதலால் அந்த அந்த மூலன்னு பேரான். அந்த பெயருடையான் இப்படி மேய்த்து கொண்டு தினமும் சரியான ரொம்ப அழகா செய்வான். தீபாவளி பொங்கல்னா அவங்க எல்லாம் எல்லாரும் வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அதனால பார்த்தா அந்த பசுமாடுகள்லாம் ஒன்னு ஒரு நாள் கூட கையில குச்சி வச்சு கையில குச்சி இருக்கும் பயத்துக்கு அடிக்க மாட்டேன். அப்படி தங்கமா மாடு மேய்ச்சு அவன் என்னவோ மேய்ச்சிக்கிட்டுதான் எல்லாம் மாடெல்லாம் மேயுது. மேயும் போது ஒரு 10 மணியோ 11 மணியோ இருக்கும் போது பசுக்குன்னு இருந்தவன் பொக்குன்னு இறந்துட்டான். இறந்த அப்படியே கீழே விழுந்துட்டான். இந்த பசுக்கள் மேயற மாடுகள் அப்படியே அங்கங்க இருந்து அதுக்கெல்லாம் ஐயரி உண்டல்ல, மாவும் மாக்களும் ஐயரி உணவே என்றார். அதனால நம்ம சில மாக்கள் இருக்கிறோம், அவர்களும் மாடுகளுக்கெல்லாம் அஞ்சறி உண்டு. அதனால அந்த அறிவு இருப்பதனால என்ன கேட்டா, பொக்குன்னு விழுந்தபடியே இதனால இப்படி பார்த்துதான் மாடெல்லாம், மாடு பார்த்தா காணாம் மேய்க்கிறாள், கையில குச்சி வச்சுட்டு இப்படி இருப்பான், என்ன பாக்குற, என்ன இப்பதான் தண்ணி வேணுமா, இன்னும் கொஞ்சம் மேய்ங்க கொஞ்சம் மேய்ங்க அப்புறம் கொண்டு போலாம் அப்படின்னு பேசுவாங்க. ஆமா அப்படிலாம் பேசுவாங்க மாடுகளை, அதுவும் உணர்ந்து இருக்கும். அப்படிலாம் இருக்கணும். இப்ப கூட இது போது இதை இறைக்கும் போது கூட அந்த முன்னும் பின்னும் வர்றது ஏத்தெல்லாம் இருக்குது. காலம் அப்படி ஆமரம் 3:30 கட்டுவாங்க, 5:30 to 6 ஒரு வயல் தான் பாயும். அப்படிலாம் நிலங்கள் இருக்கு, அதெல்லாம் அப்படிதான் இறைச்சி பார்த்து நாங்க அந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது 2:00 அது மாடு அது பின்னால வர்றது கஷ்டப்படும், பின்னால போறதாவது போயிடும். அப்ப எல்லாம் பேசுவாங்களே, போட ராஜா ஆச்சுடா 2 வயல் ஆச்சு, இன்னும் ஒரு வயல் எங்கே அப்படி கட்டி விடுப்பாங்க, வச்சு தார் குச்சி வந்து குத்த மாட்டான். அந்த அருமை இருப்பதனால் அந்த மாடுகளும் இவ்விடத்தில் அன்பார்கள். இப்படிலாம் இருக்குமே, கிராமங்கள்ல அப்படிலாம் இருந்த காலம் தான் ஒரு காலம். எனவே இந்த மாதிரி இந்த இறந்த உடனே எல்லாம் வந்து விட்டுதான். அந்த மாடுகள் எல்லாம் வந்து என்ன செய்யுது, பதினோரா பாட்ட அதான், முந்தை முறை நிறை மேய்ப்பான் மூல எனும் பெயருடையான் வந்து தனி மேய்க்கின்றான். தான் ஒரு ஆள் மட்டும் அத்தனை மாடு மேய்க்கிறானா, வினை மாலை முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அந்த ஊழ் வாழ் நாளை வெந்தொழில்வன் உற்றுண்ண வேடி வேடி நிலத்தி விழுந்தான். எப்படியும் இவன் வந்தா வந்துன்னா உடனே அந்த இடத்துல கீழே விழுந்தான். மற்றவன் தன் உடம்பினை அக்கோக்குலங்கள் வந்தணிந்து ஆங்காங்க

0: அந்த அந்த அமைப்புல இந்த இவன் இறந்து விட சுத்தி சுத்தி அப்படியே வந்து கதறுதான். கடல் சுடல் வேண ஒன்னு அப்படியே சுத்துது, ஒண்ணு கதறுது, இன்னொன்னு மோந்து பாக்குதான். நல்ல பாவம் மோப்பனவாக நற்றவ யோகியர்கானா நம்பர் அருளாலே ஆ உற்ற துயர் இவை நீங்க ஒழிப்பன உணர்கின்றார். இந்த காட்சியை இவர் கண்ட யாரு, நம்ம திருமூலன். இந்த திருமூலன் அவன் மூலன்கிற பெயர். அவன் இவருக்கு வந்து இதுக்கு முன்னிருந்த பெயர் சுந்தரநாதன் தான் பேரு. மூலன்கிற பெயர் இந்த உடம்புல போன பிறகுதான். அதனால இந்த மூலன் அப்படியே இறந்து பட்டுக்கிறனே பார்த்தாடலாம். இவருக்கு பாருங்க, இப்ப ரெண்டு உயிர், ஒரு உயிர் உயிரே போட்டுது, இன்னும் மற்ற உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த இறந்த உயிர் நினைத்து வருந்தி அப்படியே சொல்லிட்டு வருது. அப்பதான் பார்த்தார் திருவள்ளுவர், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கரை. திருவள்ளுவர் அறிவு அறிவுன்னு நினைக்கிறேன், என்னமோ பகுத்தறிவுன்னு அறிஞ்ச மாதிரியும் என்னமோ வந்து நொல்லைங்கிறதும் அதுதான் பகுத்தறிவுன்னு நினைச்சிருக்காங்க. திருவள்ளுவர் அறிவு போய் சொல்றாரா, கொள்ளிருக்கார் பல குரல் சொன்னார். அறிவின் பயன் என்ன தெரியுமாடா அப்படின்னார், அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படின்னார். என்ன சுவாமி, பிறரின் நோயின்னு சொன்னா பிறரின் நோயின்னா நம்ம மனித எல்லைக்குட்பட்டது, பிரிதின் நோயினர். ஏன் பிரிதின்ங்கிறது, ஆடு மாடு எறும்பு போக்குவரத்து இத்தனை, அது ஏதேனும் ஒரு துன்பப்பட்டா கூட. இப்ப விட்டில் பூச்சி இருக்குது, ஒரு விளக்கேத்தி வச்சிருக்கிறோம், அது வந்து விட்டில் பூச்சிக்கு என்னன்னு கேட்டா அந்த விளக்கு கண்டு பாவம் அது வரும், வந்து அப்படியே சுத்தி இருக்கும், கடைசியில் விளக்குல உனக்கு வந்து போடும். அதுக்கான நம்ம என்ன பண்ணுவோம், சொன்னா சும்மா எல்லாம் ஆச்சு உனக்கு காலம் ஆகி போச்சு பாரு அப்படின்னு வேடிக்கை பார்ப்போம். அது என்ன அந்த மாதிரி அந்த ஓரறிவு கூட உடனே விளக்கு அணைச்சிட்டு ஏன்பா சுத்துற உயிர் கூடுமுடா ராஜா என்று அப்படி பேசுவார். அவ்வளவு அறிவுன்னா எந்த உயிருக்கும் எந்த வித இடையூறும் செய்யாம ஒரு கால் அந்த இடையூறு பட்டதென்றால் என்றால் நீக்க, இல்லையானால் துன்பப்பட்டு ஐயோ இவனு வந்துருதாப்பா என்று ஆதங்கப்படுவாவது இருப்பதுதான் அறிவு என்று. இதெல்லாம் இதெல்லாம் இருந்தா எப்படி இருப்பீங்க, உயிர்கொலை வருமா, புலால் விட்டல் வருமா, நாட்டுல வருமா, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கள். அந்த நோய் உன்னுடைய நோய் மாதிரி இருந்தாலும் அதுவும் உடம்பு தானப்பா, அதுவும் மாதிரி பாட்டானே, கண்ணு கட்டி போடுது, இது போடுது, மேயுது, சாப்பிடுது, இருக்குது, வாழுது, ஒரு காலத்துல இறந்து போகுது, உனக்கும் உதவுது என்றெல்லாம் சொல்லுகிறாரே. அதனால அந்த அறிவினால பார்த்தார் இவர். பார்த்த உடனே இத்தனை இந்த ஆணினங்கள் இந்த பசு கூட்டத்துக்கும் நமக்கு மகிழ்ச்சி பெறணும்னா என்ன பண்ணும், அந்த பையன் எந்திரிக்கணும், எந்திரிச்சா அந்த இதெல்லாம் மாடலாம் என்ன பண்றதுன்னு தான் உடம்ப, அதான் அந்த யோகத்தினால போய் கொண்டு வளர்த்த பாதுகாப்பா ஒரு மரத்து மேல வச்சுட்டு அந்த உட கூடு விட்டு கூடு வாய்தல்னு சொல்லுவாங்களே, அந்த இந்த இதுவும் கூடுதான், குருவியெல்லாம் தாங்கட்டது கூடு இல்லைங்களா, இது நாம ஆண்டவனே கட்டி மாட்ட போட்டுருக்கோம், ஏன்னா நமக்கு அந்த யோகி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். குருவியோ மற்றதோ தான் கூடு கட்டுது, இவன் இந்த கூடை கட்டுட்டுமே, இவன் வீடு கட்டுவேன், இந்த கூடு கட்ட மாட்டான். அதனால அது போல இருக்கிற அது மாதிரி அமைப்புல பார்த்தான் இந்த தன்னுடைய அந்த உடம்பை விட்டு விட்டு இந்த உடம்புல செலுத்தினாராம்.
1: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: அருளுடையவாயிய கடம்பவனேஸ்வரருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவதருமோத்தரத்திலே பாவவயல் என்கின்ற இயலிலே பாவங்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு பகுதி பற்றி இப்பொழுது விதிவுரை நிகழ இருக்கிறது.
3: சுற்றத்துளவர் தங்களையும் செருக்கி சினத்து செகுப்பானும் ஏழை உழவர் முதலிய தொழிலாளர்களுக்கு துன்பம் செய்வோனும் தருக்கள் தனையும் தனக்குண்ணி தருக்கும் அவனும் தருக்காலே. ஏழ தருக்கள் என்று சொன்னால் வந்து கனிகள் தருகின்ற மரங்கள், பசு மரங்கள். ஏழை மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை வளர்க்க வேணும், மரத்தை வளர்ப்போம் மழையை பெறுவோம் எல்லாம் கூட எழுதி வச்சிருக்கிறார்கள்ல. அதனால மரத்தை வளர்க்க வேணும், மரத்தை வெட்டக்கூடாது. ஆனா கனி தருகின்ற நல்ல மரங்களை வெட்டக்கூடாது. தரிக்குமோனும் தருக்கால உருத்தன் உயிர்க்கு உயிராய உப்பில் பரம நுரையும் இலை விருக்க இடபம் மவேதனையும் விடைத்தே ஒடிக்கும் வினையினும். அதனால பசுக்கள் இருக்கிற இடத்தையும் பரமன் இருக்கிற இடத்தையும் ஐயால் நெருக்கி பிடிச்சு தன்னுக்கு தனக்காக சேர்த்து கொள்வோனும். கோயிலிடம் பசுக்களிடம் முதலான இடங்களை பொது இடங்களை தன்னதாக சேர்த்து கொள்ளுவோணும். நெருக்கி இப்ப பாதையை நெருக்கிறான், கோயில நெருக்கிறான், பத்தாம அலைகிறான், பத்தாம அலைகிறான். ஏதோ

கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டா இல்லைன்னா கோயிலுக்குள்ளேயே வீடு கட்டி விடுவேன், கோயிலுக்குள்ளேயே வீடு கட்டி விடுவேன். ஏதோ பயந்துக்கிட்டு கொஞ்சம் காலம் இருக்கிறேன், இருந்துகிட்டு இருக்கிறேன். திருமேலையில் மலை மேலேயே கட்டிட்டேன், ஈங்கு மேலே மலை மேலேயே கட்டிட்டேன், மலை மேலேயே கட்டிட்டேன். மறுக்கொன் மலரை தனக்கெனவே பறிக்கும் அவல வலியனுமே. ஏழை பூவை வந்து தனக்கு என்று பறிக்கிறவனும், பூவை தனக்கென்று பறிக்கின்ற குற்றம் உள்ள வஞ்சையலாளனும். ஏழை பூவை வந்து சிவனுக்குத்தான் பயன்படுத்த வேணும், பூவை வந்து சிவனுக்கு பயன்படுத்த வேணும். பூவை திருடப்படாது, பூவை திருடப்படாது. பூவை திருடனதுனால ஒரே ஒரே மண்மாரி இது அடிச்சு பிடிச்சு. சாரமாமணி இவர் வச்சிருந்த நந்தவனத்தில் அரசனுடைய சோழராசனுடைய மனைவிக்காக அந்த அரசனுடைய ஆட்கள் பூ பூ பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி பல நாள் நடந்திருக்குது, வந்து பார்த்தா பூ அதிகம் இல்லை, எல்லாம் பறிச்சிருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு சாமி கிட்டே போய் சொன்னாராம். சாமி உடனே அந்த ஊரே அழிச்சு போடுறேன்னு மேற்கமாக திரும்பி ஒரையூரை மண்மாறி வீது அழிச்சு விட்டார். அப்படி வந்து ஒரையூர் மண்மாறி வீது அழித்தது உண்மை, உண்மை தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் கீழேலாம் அந்த பொருள் எல்லாம் இருக்குதான், பல இடங்கள் வெட்டி பார்த்தா அந்த அடையாளங்கள்லாம் இருக்கா. அப்படி தனக்கென்று பூவை பறிக்காமல் சிவனுக்காக பறிக்க வேணும். பரமர் திருவாலய மதனில் பணி செய்பவரை பசுவதனே அதிக செனலை முதலும் அவகாரகனும் அவமதியார். அதனால ஆலயத்தில் பணி செய்பவர்களை துன்பப்படுத்தக்கூடாது, ஆலயத்தில் பணி செய்பவர்களுக்கு உதவி செய்ய வேணும், ஆலயத்தில் துண்டு செய்கிறவர்களுக்கு உதவி பண்ண வேணும், அவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது. பசுவதனை அரிய செனலை அரிய செனல் அவை முதலும் அவகாரகனும். அதனால ஆலயத்துக்கு இருக்கிற பசுக்கள் நெல் முதலான பொருளை அபகரிப்பவன் அபகரித்தான் நிறைய இருக்கிற அவமதியால் தருகவென்று பொருளல்லார் தங்கை பொருளை தரிப்பானும். அதனாலே பொருளை கொடுக்க வேண்டும்னு சொல்லி பிடிவாதமாக அடித்து பறிப்பவனும், பிடிவாதமாக அடித்து பறிப்பவனும். அரணை அரிச்சித்து அதன் பலத்தை அரணை அரிச்சித்தன் பலத்தை பிறருக்கு பொருளுக்கு அளிப்பானும். இது ஒரு வாக்கியம், நல்ல வாக்கியம் ஐயா. சிவபெருமானை அர்ச்சனை பண்ணி அந்த பலத்தை பொருளுக்காக வேறு பேத்து கொடுக்குறவன் பூசை பண்ணுறேன்னு சொல்லி அதுக்காக பணத்தை வாங்கிட்டு பூசை பண்ணுறது அது ஒரு பெரிய குற்றம்ங்கிறார். இப்படி ஆளுகளும் சில ஆட்கள் இருக்குது, பூசை செய்யணுங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிவபூஷை பலனை அடுத்தவர்களுக்கு கொடுப்போம். அதனால அது ஒரு பெரிய தவறு. அது மாதிரி சில பேர் இருக்காங்க, நாமெல்லாம் அப்படி இருக்க மாட்டோம். அரணை அரிச்சித்தன் பலனை அரிச்சி ததன் பலத்தை பிறர்க்கு பொருளுக்களிப்பாலும், பொருளுக்காக பூஜை பண்ணுறதும். இப்படியெல்லாம் சொல்லி துக்கம் பிரிய சுகமடைய துணிவர் உலகர் அவர் உள்ளும். எல்லாருமே என்ன நினைப்பாருன்னா சுகம் வர வேணும், துக்கம் போக வேணும், அப்படித்தான் நினைப்போம். துக்கம் இல்லாமல் இருக்கணும், சுகம் இருக்க வேணும், அப்படித்தானே நினைப்போம், அப்படித்தானே நினைப்போம். துக்கம் பிரிய சுகம் அடைய துணிவர் உலகர் அவர் உள்ளும். துக்கம் பிரிய சுகம் அதனை துய்ப்பார் சிலரே சிலர் தாமே. அதனால சில பேர் தான் துக்கம் இல்லாமல் சுகத்தை அனுபவிப்பவர்கள், சில பேர் தான் சுகத்தை அனுபவிப்பவர்கள், பல பேர் துன்பத்தை அனுபவிப்பவர்கள். அப்படித்தானே உலகத்தில் இருக்குது, துன்பத்தை அனுபவிப்பவர்கள் பல பேர், இன்பத்தை அனுபவிப்பவர்கள் சில பேர். இலர் பலராகிய காரணம் ஒருப்பார் சிலர் பலர் நோலாதவர் என்பார் திருவள்ளுவர். அதனாலே துன்பத்தை அனுபவிப்பவர்கள் நிறைய பேர், இன்பத்தை அனுபவிக்கிற கொஞ்சம் பேர் தான். சிலர் ஆமே துக்கம் பிரியார் சுகம் பிரிவர், பல பேர் அதனால துக்கத்தை பிரியாமல் இருப்பார்கள், சுகத்தை பிரிவார்கள் பிரிவார். துணித்த இரண்டு தரத்தாருக்கும் புக்கவினை புண்ணிய பாவம் எனவே துணியா பூசுரரும். அதனால இந்த இரண்டு தரத்தாருக்கும் அந்த துக்கம் வருவதும் சுகம் வருவதும் புண்ணிய பாவங்களாலே வருவது, புண்ணிய பாவங்களாலே வருவது என்று உறுதி கொள்ளாத அந்தனனும் அதையாலே என்று இதனுடைய உண்மையை தெரிந்து மனத்திலே வைத்துக் கொள்ளாத அந்தனன். தன்னார் சமைத்த தடாகத்தை தருக்களதனை தாரத்தை பொன்னையனைய புத்திரரை பொறுக்கு கொடுக்கும் புள்ளியனும். அதனாலே தாரம் புத்திரரை பொருளுக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்றது, எத்தனை பேர் புத்திரரை பொருளுக்கு கொடுத்து தத்து புத்திரன்னு கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறானே, அது இந்த அந்த பக்கமெல்லாம் ரொம்ப
அந்த பக்கம்தான் ரொம்ப மனைவியே விற்பது, புத்திரனை விற்பது, அதற்கு மேலே தடாகத்தை விற்பதுங்கிறாரு. தடாகம் கண்ணீர் நிலையை குளம் முதலானது இவைகளை செய்யக்கூடாதுங்கிறார். தன்னே நன்னூன்புடையார் தனந்தனையும் நயந்து கொள்ளும் நலைமிலியும், நூன்புடையர் தவமுடையவருடைய தனத்தை நல்ல வார்த்தை பேசி தந்திரமா பறிச்சுக்கிறவன், தவமுடையவர்களுடைய தனத்தை நல்ல வார்த்தை பேசி தந்திரமா பேசி அவர்கள்ட இருந்து பிடுங்கிக்கிறான். நயந்து கொள்ளும் நலமிலையும், உன்னை பறிப்பல் எனப்பாரி உடமைதன்னை கொண்டு ஒழிப்பான், அதனால உன்னை காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு சொல்லி வந்து மனைவி கிட்ட இருக்கிறது அவர் சொந்தக்காரர் எல்லாம் பறிக்கிறவன் பறிக்கிறவன். இவனும் தேரல் அறுத்தும் தேமொழிய திளைக்கும் அறிவில் சிறியானும் வேறு சிலரை புருடனை விரும்பி தருக என வாங்கி பேரும் அவருக்கு பிழைப்பானும் பேணும் சென்னலும் பரதம்பார் கூறி கொடுத்து விருத்தியினை கொண்டே அறுத்தும் குடியனுமே. அதனாலே அடுத்தவர்கள் பொருளை பற்றி தருவேன் என்று சொல்லி வாங்கி அதற்கு மேலே மற்றவர்கள் பொருளையும் பெற்று கொண்டு அதன் மூலமாக பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறவனும் விருத்தியினை கொண்டே அறுத்தும் குடியானும் பிறல் கிட்ட பொருளை கொடுத்து அதன் மூலமாக அதால உணவை உண்டு கொண்டிருப்பவனும் குற்றமுடையான் வினை தணிக்க கொடுக்கும் பொருளை கொள்வானும், குற்றமுடையான் வினை தணிக்க குற்றங்களை செய்த ஒருவன் தான் செய்த குற்றங்களுக்கு கழுவாயாக அளிக்கும் தானத்தை பெறுகின்றவனும், இது ஒரு பெரிய சிக்கல். ஒருத்தன் பாவம் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்க, அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக தானம் பண்ண வருவான், அவன்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறார். சக்கரதையா வாங்கணும், யார்கிட்ட தானம் வாங்கணும்னு இருக்கிற இருக்குது இல்லவா, அதனால எப்படியாவது தானம் பண்ணவன நம்ம பாவம் போயிடாதா அப்படின்னு சொல்லி கோயிலில் ஒன்றி போட்டாரா அப்படின்னு சொல்லிடணும். தெரிஞ்சதுன்னா ஒருத்தன் பாவி பொல்லாதவன், அவன் வந்து நமக்கு சாப்பாடு போடுறேன் தானம் பண்ணுறேன் பொருள் கொடுக்குறான்னு வாங்கிக்கப்படாதான், அது சாக்கிரதையாத்தான் இருக்கணும், சாக்கிரதையாத்தான் இருக்கணும். குற்றமுடையான் வினைதணிக்க கொடுக்கும் பொருளை கொள்வான், விற்க தகுதி அல்லாத அன்னாதிகளை விற்பான், அதால அன்னாதிகள்னா உணவு முதலான பொருளை விற்க தகுதி இல்லாத பொருளை விற்பவன், இது விற்கக்கூடாது அந்த பொருளை, அந்த பொருளை விற்கிறவன், உணவை சோறு விற்கிறவன். கற்பால் வசிய முதற் செய்து கனகம் கொள்ளும் கரிசினனும், அதனாலே வசிய முதலான சின்ன வித்தைகளை காட்டி மந்திரம் மூலமா பொருளை பறிப்பவன், மந்திர வித்தையை காட்டி சித்து வேலை செய்கிறேன்னு சொல்லி பொருளை பறிக்கிறவன், அப்படி பறிக்கிறவனும் கரிசினனும். நிற்பார் நியமத்திவரெனவே நிகழ்த்த தொடங்கும் நெய்தியனும், அதையாலே பிறர் தன்னை நல்லவன் என்று நம்புமாறு சமய ஒழுக்கங்களை பிறர் அறியுமாறு மேற்கொள்கின்றவனும். அதனால பூசை ஜபம் அதுகளை புறத்தி யார் பார்த்து நம்மளை இவன் பெரியாள்னு நினைக்கட்டுங்க என்று சொல்றதுக்காக செய்யறவன். போலி போலி திருநறு உத்தராட்சம் பூசைங்களை புறத்தியா இருக்காக செய்யறவன், பார்த்த உடனே அவங்க மயங்கட்டுங்கிறதுக்காக அதுக்காக செய்கிறவன். கொடுத்து தனத்தை வேதம் முதல் கொள்ளும் அவனும், செல்வம் பொருளை கொடுத்து வேத சிவாகமன் நூலை வாங்குகிறவனும், அதனால வேத சிவாகமன் நூலை பொருளை கொடுத்து வாங்குவனும், பொருளை கொடுத்து வாங்குவனா பொருளை கொடுத்தான் நூலில் வாங்கின, அந்த பொருளை கொடுத்து வாங்குறேன்னு சொன்னால் கற்க வேணும், வேத சிவாகமன் நூலை கற்க வேணும். பொருளை கொடுத்து வாங்கிறது வேறு, சிஷிய பாவனையாக இருந்து கற்பது வேறு, குரு சிஷிய பாவனையாக இருந்து கற்பது வேறு. அதனாலே அப்படி பொருளை கொடுத்து வாங்குவனும், பொருள் கொண்டு படிப்புவனும், படிமத்தை பறித்தே ஒழிக்கும் பாங்கிலியும், திடத்தை இழந்து தரிசனங்கள் அனைத்தும் மதித்து திரிவானு, அடுத்த சமயத்து அயர் பசுநூல் வழி என்று அது கற்று அறிவானு. இது எப்படி சொல்றாருன்னா, ஒரு சிவவிரதத்தை தொடங்கி அதனை முழுமையாக நிறைவேற்றாமல் இடையிலே விட்டு விடுகிற ஒழுங்கு இல்லாதவனும், விரதத்தை தொடங்கி இடையிலே விட்டு விடுகிறவனும், தனக்கு பிறப்புரிமையாக கிடைத்த சைவ சித்தாந்த நிலையே மேலானது என்ற உறுதி நிலையை இழந்து, சைவ சித்தாந்த நிலையே மேலானது என்று உறுதி நிலையை இழந்து பிற மத தரிசனங்களை எல்லாம் பெரிதாக மதித்து நடப்போனும். அப்படி ஆள் நிறைய இருக்கான், நம்ம அங்கு சிகிச்சையும் வாங்கியிருப்பான், பூஜையும் பண்ணுவான், அப்புறம் அங்கேயும் போய் கலந்துப்பான், அதுவும் பெருசுமா அதுவும் பெருசுமா, புறச்சமயத்தில் வந்து நடப்பவனும்
தன் அயற்சமய வரை எழுதிய பசுநூலை முத்து நெறிக்குரிய பதிநூலாக கருதி கற்று ஆராய்கிறவனும். இப்படி அயற்சமயத்தவர் எழுதிய பசுநூலை, பசுநூல்னா உயிர் வர்க்கங்கள் கதைகளை சொல்லுகிற அந்த நூலை முத்தி நெறிக்குரிய பதிநூலாக கருதி கற்று அதுல பொழுத போக்கி ஆராய்கிறவன். இந்த நூல்கள் இருக்குதே, அந்த நூல்கள்ல வந்து பதிநூலு பசுநூலு பாசநூல்னு இருக்குது. பதிநூலு பசுநூலு பாசநூலு, உலகத்தை பத்தி அறிகிறது பாசநூலு, உயிர்கள் வர்க்கத்து கதையை சொல்வது பசுநூலு, கடவுளை பற்றி சொல்வது பதிநூல், சிவனை பற்றியும் சிவனடியார்கள் பற்றியும் சொல்வது பதிநூல்கள். அதனால பதிநூல் கற்க வேணும், பசுநூல் கற்கப்படாது. கற்கப்படாதுன்னா தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதிலே அழுந்தி அதையே பெருசா வந்து பேசிக்கொண்டு காலத்தை போக்கக்கூடாது. அதனால பதிநூலை கற்க வேணும், பதிநூலை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேணும், சொல்ல வேணும். அதனால உலக நூல்கள் வாதையற்று என்பார் அருணகிரிநாதர். அதனாலே அப்படி பசுநூல் வழி என்று அது கற்று அறிவான், அது வழியை சொல்லாது. இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி முத்திக்கு நெறி பதிவு அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுது, ராமன் உபதேசம் பண்ண அது பண்ண இது பண்ண, ஒன்றும் ஒன்றும் கிடையாது, அதில் ஒன்றும் கிடையாது. அறிவை அழிக்கும் அது அன்றி அவலை தருக்கும் அறைவானும். அதனாலே அறிவு வளர்ப்பது குறித்து பேசாமல் குற்றத்தை பெருக்கும் முறை கேட்ட சொற்போரில் ஈடுபடுகிறவனும், அறிவை வளர்க்கிற பேச்சா இருக்க வேணும். வாதுக்கு பேசுறவன் பேச்சே கேட்கப்படாது, வாதுக்கு வழக்குக்கு வழக்காடு மன்றம் எல்லாம் போடுறாங்கல்ல, அது போல காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும், காசு தேடி இயாமல் வாழப்பெறுவோரும், மாதுபாகர் வாழ்வே என நெக்குருகாரும், மாறிலாத மாகாணன் ஊர்வுக்கு அலைவாரே என்று திருப்போம். அதனாலே அறிவை வளர்க்கின்ற பேச்சை பேசணும், அதற்கு மேல குற்றம் பொருந்திய பேச்சுக்களை பேசக்கூடாது. வேறு கூடிட்டான்னா அவன் குத்த இவன் குத்த அவன் எப்படி இவன் எப்படி இது கெடுதல் அது கெடுதல் இப்படி சொல்லிட்டே காலத்தை போக்குறவர் இருக்கிறான். அதனாலதான் திருவாசகத்துல பேசில்தாம் ஈஸ்வரே எந்தா எந்த பெருமானே என்றே பேசி பேசினார். பேசில்தாம் அடியார்கள் என்ன பேசுவார்கள் என்றால் ஈசனே எந்தா எந்த பெருமானே என்று அவனுடைய போல பேசுவார்கள். அதனாலே அப்படி பேசுவனும் மறுவில் வடிவ வானவரை வன்னியதனை மந்திரத்தை பெருவித்தருளும் பெரியவனை பேணாது ஒளிந்து பிழைப்பானும். அதனாலே வடிவானவரை மறுவில் வடிவ வானவரை குற்றமில்லாத வடிவமுடையவர்களாகிய தேவர்களையும் கையால வன்னியதனின் சிவாக்கினியையும் மந்திரத்தையும் கொடுக்கின்ற பெரியோர்களை பேணாது, கையால ஆச்சாரியனை பேணாது, பேணாதுன்னா வழிபடாது பிழைப்பவனும், மறையோர்தமையும் பசுவினையும் மாமா மாமாத்து என் மனிதரையும் கையால பசுக்களையும் பெரியோரைய ஆதரிக்காமல் அவர்களுக்கு தீங்கு செய்வோம், அரசந்தனையும் அபவாத மறையும் அவனும், அரசந்தனையும் அபவாத மறையும் அவனும், அவன் முன்னும் முனிய முறியவனையே பிதிர்தேவருக்கு உதவாதவனும் ஒளிங்கிலியும், ஐயால நல்ல அரசனை குற்றம் சொல்லுவனும், அதற்கு மேலே உரிய வினையை பிதிர்தேவருக்கு உதவாதவனும், பிதிர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாதவனும். பிதிர்கள்னா சிரார்த்தம் திவசம் தர்ப்பணம் இதெல்லாம் இருக்குது பாரு, அந்த மாதிரி காரியங்களை விடாது செய்யவனும், அந்த மாதிரி செய்யாதவன் குற்றமுடையவன் ஒளிங்கிலியும். பரமசிவனும் அறநெறியும் பாவவிதமும் பரபதமும் நரகவிதமும் இலை என்று நவிற்றும் அவனும் நாடோறும், அதையால சிவன் ஒரு கடவுள் கிடையாது, தர்மம் கிடையாது, பாவம் கிடையாது, விரதம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது என்று சொல்லி திரிகிறவனும். அவன் அதிகபட்சம் நாத்திகம், அதிகபட்சம் அவன் நாத்திகம். இப்படிப்பட்டவனும் உடைப்பானவனும் உவகையுடன் பிரியாதுரையும் உறவினையும் கெடுப்பானவனும், அதற்கு மேலே நல்ல நட்புடையவர்களை எப்படியாவது பிரிச்சு வச்சு போடணும் சொல்லி அதுக்காகவே பாடுபடுகிறவன். அவன் பொல்லாதவன் பொல்லாதவன் கெட்டவன் சொல்லி நடுவில் ஒருத்தன் குண்டுணி இருந்து பிரிச்சு வச்சு விடுவான், அவனுக்கு குண்டுணின்னு பேரு, அவன் வந்து பிரிச்சு வச்சு விடுவான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப சிநேகமா இருக்கிறான், அவனை எப்படியாவது நம்ம கெடுதல் சொல்லி பிரிச்சு பண்ணணும்னு நினைக்கிறவனும், பிரியாதுரையும் உறவினையும் கெடுப்பானும், கிளர் சமயம் கிளப்பானவனும் குடுங்கிழவி புடைப்பானவனும், அதையாலே தன்னுடைய சமயம் அல்லாத மற்ற சமயங்களுக்கு தீங்கு செய்கிறவனும்,
மற்ற சமயங்களுக்கு தீங்கு செய்யப்படாது. அவன் பாட்டில் போய்கிட்டு தீங்கு செய்வனும். குடுங்கிழவி உடைப்பானவனும், குடுங்கிழவினா கிட்ட வார்த்தையை பேசுகிறவனும், கிழவினா சொல்லு, குடுங்கிழவி கொடுமையான வார்த்தையை பேசுவனும், புனர்கரையை கூபதடமும் புலனிலிருந்து துடைப்பானவனும். ஐயாலே புனர்கரை, குளக்கரை, வாய்க்கால் கரை, வந்து கூபம், கிணறு, தடாகம் இவைகளை எல்லாம் கெடுப்பவனும், துணையான தேவர் விமானம் துயக்குறவே, ஐயாலே தேவர்களுக்குரிய விமானம் முதலானவற்றை கெடுப்பவனும், இவைகளெல்லாம் இது செய்கிறவெல்லாம் பொல்லாதவன், இவைகளெல்லாம் இவை இந்த காரியங்களை செய்கிறவெல்லாம் பொல்லாதவன், அவன் போகிற இடம் நரகம் இப்படின்னு பாவத்தை சொன்னாரா. அதற்கு மேலே இந்த சாப்பிட்றது இருக்குது பாரு, சாப்பிட்றது அதை வந்து தனியாக சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, தனியாக சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, சாச்சி இருக்கணும். அதை வந்து நம்ம தாக்கம் ஒரு குறு சாரையை வேறொரு சாச்சி அறப்பசி ஆரியை நீரிடு சாஸ்திர வலிக்கறி தூரனை வேறுவிடு தவம் மூழ்கும் என்பது திருப்புகள். சாப்பிடும்போது ஒரு சாட்சி இருக்கணுமா, யாவ இருக்குமா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படியா, அதனால சாப்பிடும் போது ஒரு சாட்சி இருக்கணுமா, மனைவி புள்ள குட்டியாவது வச்சுட்டு சாப்பிடணும், அந்த நேரத்துக்கு அடியார்கள் சன்னியாசிகள் எங்க திறந்து எடுத்துட்டு இருக்க முடியுமா, அதனால சாப்பிடும் போது வாப்பா மாணிக்கு வாச உட்காருப்பா சாப்பிடுப்பா அப்படின்னா கூட உட்காந்து சாப்பிடணும். அப்ப ஒரு அடியார் உட்கார்ந்தாப்பிள்ளையாச்சு சாட்சியும் ஆகி போச்சு. இதுல சொல்றாரு இரவாதிருக்க செய்யும் மருந்தே எனினும், மருந்தே ஆயினும் விருந்தோடு என்பது யாரு சொல்றா, அவ மருந்தே ஆயினும் விருந்தோடும், விருந்து இல்லாத சோறு மருந்துன்னு ஒரு பழமொழி, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டட் பாற்ற என்பது திருக்குறள். அதனாலே விருந்து இல்லா வீடும் விழலுங்கிறாரு அவ. இப்படிலாம் பல இது நியாயப்படி பார்த்தா விருந்து இருந்துகிட்டே இருக்கணும், விருந்து இருந்துகிட்டே இருக்கணும், இருக்கிறவளாவது கூடி சாப்பிடலாமுல்ல. அதனால இரவாதிருக்க செய்யும் இருந்தேனும் சாவாமயத்தருகின்ற அமுதமாயிருந்தாலும் சரி அப்படிங்கிறார். அதனை இல்லகத்து துறவாதிருந்தார் அனைவரோடும் துய்த்தல் கடனே. அதனாலே இல்லகத்துல இருக்கின்றவர்கள் துறவாதிருந்தார் அனைவரோடும், இல்லகத்துல வீட்டிலே உள்ளவர்கள் அனைவரும் பசித்து பகிர்ந்து உண்பதே முறையாகும். அதனால உள்ளவர்கள் வீட்டிலே உள்ளவர்கள் கூடி அதை உண்பது முறையாகும். அனைவருடன் துய்த்தல் கடனே. துயக்குற்று பிறர் சொல் வழியும் பேணாதே, பெரியோர் தமக்கு நானாதே, சிறிதும் மறக்கம் செய்யாதே, தானே அருந்தும் சிதடனுமே. அதனால பிறர் சொல்லுகின்ற பழியையும் ஏற்றுக்கொள்ளாமல், அதற்கு மேலே பெரியோர்கள் இதை குற்றம் என்று சொல்லுவார்கள் என்று அதற்கும் நாணப்படாமல் கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் தானே அருந்துகின்ற சிதடர், தானே சாப்பிடுகின்ற சிதடர்கள், அப்படி செய்பவன் பொல்லாதவன்கிறாரு. ஆகவே இப்படி சொல்லப்பட்ட பாவங்கள், எனவே இசை இசைத்த இத்தொகையில் என்று இவர்கள் எல்லோரும் முனமே மொழிந்த பாதகத்தில் தனிய ஓபாதகம், இதெல்லாம் உபபாதகம்னு பேர். முதல்ல பெரிய பாதங்களை சொன்னாரா, பெரிய கல்குடியிலிருந்து கொலையிலிருந்து பெரிய பாதங்களை சொல்லி இதெல்லாம் உபபாதங்கள் பேர். அந்த பாதகங்களுக்கு கிளைப்பாதகங்கள், எட்டு ஆபிசு இது கிளை ஆபிசுங்கிற மாதிரி. முனைமே முடிந்த பாதகத்தை தனிய உபாதகம் மற்றும் வினையார் இணைவேல் விழியாறு இவற்றை புரியில் வேறல்ல ரினியா முனிவ விதற்கிணையு பாவ விதையும் உயம்புவுமே. அதனாலே இவர்கள் பாவிகள் என்றே அழைக்கப்படுவார்கள். அகத்திய முனிவனை இனி எப்பொழுது உரைத்த துணைப்பாதங்கள் நெருக்கமான பாவங்களின் வகைகளையும் சொல்லுவாம் கேட்பாயாக என்று அதற்கு மேலே சொல்லுகிறாரு. இப்படி பாவங்களை எல்லாம் இன்னது இன்னது இன்னது பாவம் என்று தொகுத்து சொல்லுவது இந்த பாவவியல். அது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, அது அடுத்த வாரத்திலே அவைகளை பற்றி வந்து தெரிந்து கொள்வது நலம். அப்படி பாவையலுக்கு அடுத்தா போல வருவது சுவர்க்கலாத பற்றியில நிறைய வருகிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட நூலிலே மனிதர்களுக்காக இது நல்லது இது தீயது என்று சொல்லி, இது நல்லது இது தீயது என்று சொல்லி அந்த தீயதிலிருந்து விடுபடுவதற்காக இப்படி இதெல்லாம் தொகுத்து சொல்லுகிறார். இதெல்லாம் தெரியாதவே இதை செய்து கொண்டேதானே இருப்பான், இதை படிக்காதவன் செய்ய தெரியாதவே செய்து கொண்டேதானே இருப்பான்.
அதனால இதை படிப்பதும் கேட்பதும் அவசியம், கேட்டபடி நடப்பதும் அவசியம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி பதையே.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

முக்தா உக்தா சதக்ரதோ சதக்ரதோ இதி சதக்ரதோ த்வாம் வரதந்து வரதந்துனஹ நோ கிராஹ கிர இதி கிராஹ அக்ஷிதோதி சனேத அக்ஷிதோதிரித்யக்ஷித ஊதிஹி சனேதிமம் இமம் வாஜம் வாஜமிந்திராஹ இந்திரஸ்ஸஹஸ்ரிணம் சஹஸ்ரிணமிதி ச

ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை தரிசிக்கும் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசனம் செய்ய இருக்கும் திருத்தலம் திருப்பாசூர் என்பது. இது சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் என்ற ஊரிலிருந்து பேருந்து மூலம் அடையத்தக்கது. இதற்கு சென்னையிலிருந்தும் திருவள்ளூரிலிருந்தும் அரக்கோணத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இந்த தலத்து தல விருட்சம் மூங்கிலாக இருக்கிறபடியால் பாசூர் என்ற பெயர் வந்தது என்றும், பசுமையான ஊர் என்பதால் அப்பெயர் வந்தது என்றும் காரணங்கள் கூறப்படுகின்றன. ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் இத்தலத்தின் மீது அருளிய தேவார பதிகத்தில் இதனுடைய இயற்கை வர்ணனையை பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். இனி இந்த

ஊருடைய அமைப்பை சற்று காண்போம். ஒரு பழைய கோட்டை ஒன்று இங்கு உள்ளது, அதன் அகழி துருந்து போயிருக்கிறது. கோயிலானது சோழகால திருப்பணிகளை கொண்டது. பெரிய சுற்றுமதிகளோடு கஜபிருஷ்ட விமானத்தோடு அமையப்பட்டுள்ள அழகிய திருக்கோயில் இது. கருங்கல் படிக்கட்டோடு கூடிய பெரிய தெப்பக்குளம் ஒன்றும் இங்கு இருக்கிறது. இந்த ஊருக்கு புண்ணியாவர்தம், புடசாரண்யம், மாணிக்கபுரி, பிரளயகாலபுரம், மாயாபுரி, தன்காதலிபுரம், அபயபுரம், சோழபுரம், பரஞ்சுடரானபுரம், மங்களமாபுரம், மால்வினை ராசபுரம் என பல பெயர்கள் தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்தலத்திற்கு விஞ்ஞான சம்பந்தருடைய தேவார பதிகங்கள் ஒன்றும் திருநாவுக்கரசுமாயனாரருடைய தேவார பதிகங்கள் இரண்டும் ஆக மூன்று பதிகங்கள் தற்போது அமையப்பெற்றுள்ளது. சுந்தரமுத்து சுவாமியுடைய பதிகம் கிடைக்கப்பெறாத போயினும் அவர் இத்தலத்தை குறிப்பிடுவதை அவருடைய பாடல்களில் நாம் காண்கின்றோம். இத்தலத்தினுடைய புராண வரலாற்றை பார்க்கும் இடத்தில் இது உமாதேவியால் வழிபடப்பெற்றது, இறைவனுடைய திருமேனியில் இடப்பாகம் பெற்ற வரத்தை அம்பிகை பெற்றாள். கரிகால் சோழனிடம் பகை கொண்ட சமணர்கள் ஒரு பாம்பு ஒன்றை குடத்திலிட்டு அனுப்பிய போது சோழனுக்கு உதவுவதற்காக இறைவன் பாம்பாட்டியாக வந்து அந்த பாம்பினை எடுத்து ஆட்டி ஒழினார். பட அரவு ஒன்று ஆட்டி பாசூர் மேய பரஞ்சுடரே என்று அப்பர் தேவாரம் குறிப்பிடுவதையும், நீள் அறவன் தன்னை பற்றி ஆட்டுவர் பாசூரடிகளே என அவர் குறிப்பிடுவதையும் இதற்கு சான்றாக கூறுவார்கள். இந்த கோயில் கிழக்கு நோக்கியது. ராஜகோபுரம் திருவாயிலில் அமைந்திருக்கிறது. இரண்டு திருச்சிப்புக்களை கொண்ட ஆலை மீது சுவாமிக்கு வலப்பாகத்தில் அம்பிகையினுடைய கோவில் இருக்கிறது. அந்த சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு, சோடச கணபதி எனப்படும் 16 வகையான விநாயக மூர்த்திகளுடைய சன்னதி விநாயக சபை என்ற பெயரிலேயே இருக்கிறது. இறைவன் தீண்டா திருமேனியோடு காட்சியளிக்கின்றார். சுவாமிக்கு பாசூர்நாதர், வாசீஸ்வரர் என்று பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகையினுடைய பெயர் பசுபதி நாயகி என்பது, மோகனாம்பாள் என்றும் தன்காதலி அம்மை என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தலவிருஷமாகிய மூங்கில் இருப்பதையும் நாம் காண்கின்றோம். சந்திரனும் கௌசிகரும் இங்கு இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். திருமால் மதுகைடவரை கொன்ற பாவம் நீங்குவதற்காக இன்று இறைவனை இங்கு வந்து வழிபட்டு அருகில் உள்ள திருவள்ளூரில் கோயில் கொண்டு காட்சியளிக்கின்றார். பஞ்சம் தீரும் வரையில் இறைவன் பொன் கொடுத்த வரலாறு ஒன்றும் குறிப்பிடப்படுகின்றது. பூஜைக்கான பாலை கொடுப்பதில் முட்டுப்பாடு ஏற்பட்டதால் அவ்விதம் இறைவன் அரியகோன் என்பவனுக்கும் அவனது மனைவி இம்மலைக்கும் அருளியதாக வரலாறு குறிப்பிடுகிறது. பாலை கொடுத்தவர்களுக்காக அந்த குணவதி அந்த பொன்னை கொடுத்தாளாம். ஆனால் பாலில் நீரை ஊற்றி கொடுத்தவர்களுக்கு அந்த பொன்னில் வாசியாம் வட்டத்தை இறைவன் பிடித்து வைத்ததால் இங்குள்ள இறைவனுக்கு வாசீஸ்வரர் என்று பெயர் உண்டாயிற்று என்றும் கூறப்படுகிறது. இந்த தலத்தில் இறைவன் இடபமாக போந்து வேடர்களின் திணைப்புலங்களை முதலில் அழித்தும் பின்னர் அவர்கள் வேண்ட அதற்கு இறங்கி திணைப்புணத்திற்கு வேலியாக மூங்கில் வடிவில் உதித்தும் அருசியதாகவும் புராணம் குறிப்பிடுகிறது. காஞ்சியை ஆண்ட கரிகால் சோழன் வேடர்கள் மூலம் இந்த தலத்தின் பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு இத்தலத்திற்கு வந்து தங்கி கோட்டை, அகழி, கோயில் ஆகியவற்றை அமைத்தான் என்று கூறப்படுகிறது. மூங்கிலில் முளைத்த நாதர் என்ற பெயருக்கேற்ப ஆலயத்திற்குள் மூங்கிலடியிலேயே இந்த சன்னதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு இடையன் நாள்தோறும் மூங்கில் புதர் வழியாக பால் கொண்டு வந்து வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் புதர் தடுக்கி அவன் இடறி வீழ்ந்தானாம். அப்பொழுது கையில் இருந்த பால் சிதறுவதும் வழக்கமாக நடந்து வந்தது. ஒரு நாள் கையில் இருந்த பால் முழுவதும் அந்த இடத்தில் கொட்டிவிட்டது. அப்பொழுது அவனுக்கு மிகவும் சினம் வந்தது. அந்த புதர் தானே அதற்கு காரணம் என்று நினைத்து அந்த புதரை வெட்ட முற்பட்டான். தனது கோடாரியால் அந்த புதரை வெட்டும் பொழுது அங்கு
மறைந்திருந்த சிவலிங்கம் காயப்பட்டு ரத்தம் தீரிட்டு வெளிவிட்டது. அதை கண்டு அஞ்சிய அந்த இடையன் அரசனிடம் சென்று தெரிவித்தான். அரசன் பெருமானுடைய திருவுருளை வியந்து அந்த இடத்தில் ஆலயம் எழுப்பி வழிபட்டான் என்றும் இத்தலத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு ஒரு பழம் பாடலை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். வேய் ஈன்ற முத்தரை வெட்டினான் ஓர் இடையன், தாய் ஈன்ற மீனி தயங்கவே நேயா கேள் எத்தனை நாளுக்கு இடருவான் பார்ப்புடத்தை அத்தனையும் வேண்டும் அவருக்கு என்ற அருமையான பாடல் நயம் மிக்கது. இங்குள்ள கோயிலில் 16 கல்வெட்டுகளை காண்கிறோம். இந்த பகுதி தொண்டை மண்டலம், ஈக்காடு கோட்டம், காக்கலூர் நாட்டு திருப்பாசூர் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜராஜன் காலத்தில் பூஜைக்காக அர்ச்சகர்களுக்கு 47 காசு கொடுத்த செய்தியும் இதில் அறிகின்றோம். விளக்கிற்காக 32 பசுவும் முரசிற்காக ஒரு இடமும் தரப்பட்டன. குலோத்துங்கனுடைய காலத்திலும் 48,000 ஒரு மகள் ஒரு திரு ஆபரணத்திற்காக 30 காசு கொடுத்தாள். 2 படி அரிசியும் கொடுத்தாளாம். ஒரு காலிங்கராயன் 10 விளக்குகளுக்காக 78 காசுகள் அளித்திருக்கிறான். வீரகம்பன் காலத்தில் ஒருவன் ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறான். இப்படியெல்லாம் பலதரப்பட்ட செய்திகள் இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. திருவாலங்காட்டை வழிபட்ட திருஞான சம்பந்த பெருமான் அங்கிருந்து திருப்பாசுவரை வந்தடைந்து இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் அமைத்து காந்தார பண்ணில் ஒரு இசை பதிகத்தை பாடி இறைவனை துதித்திருக்கிறார். இதில் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றிலும் உரைபவளும் இரவு பொழுதில் என் மனத்தை எழுந்தருபவரும் இந்த பெருமான் தானே. அப்படிப்பட்ட பெருமானை எப்படியெல்லாம் அழைக்கிறார்கள் தெரியுமா? மைந்தா, மணாளா என்றெல்லாம் அடியார்கள் அழைக்கிறார்கள். அப்படி அழைப்பதை கேட்டு மகிழ்கிறானாம் பெருமான். இதைத்தான் முதல் பாடலிலேயே அமைத்திருக்கிறார். தனது சிந்தையிலும் தலையிலும் செஞ்சொல்லிலும் இடையராது விளங்கக்கூடிய பெருமான் மாலை வந்து வழுகும் பொழுது என்னுடைய மனத்தை வந்து அடைகின்றார். அவரை மைந்தா மணாளா என்ன நகிழ்வார். அப்படிப்பட்டவருடைய ஊரல்லவா இந்த பாசுவர் என்று அற்புதமாக வர்ணிக்கின்றார் இந்த பதியத்தில். சிந்தை இடையார்

பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று ஆறும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார். ஊரும் அறவும் உடைய

தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கள். மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் திகிர்தனார் நெய்யாடுதல் அஞ்சு உடையார் நிலாவும் ஊர்கோலும் பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூரே பொங்காடரவும் புனலும் சடைமேல் பொலிவு எய்த கொங்கார் கொன்றை சூடி என் உள்ளம் குளிர்வித்தார் தம் காதலியும் தாமும் வாழும் ஊர்போலும் பைங்கண் பைங்கான் முல்லை பல்ல

திருவொற்றியூரை வணங்கிய பிறகு திருப்பாசூரை அடைந்த திருநாக்கர் சுவாமிகள் இறைவனை இன்தமிழால் பாடி துதித்த பதியங்களுள் ஒரு சில பாடல்களை நாம் இங்கு இறைவனுடைய சன்னதியில் பாடுகின்றோம்.

தனை கால் கொடு பாய்ந்தவர் காலனை கால் கொடு பாய்ந்தவர் படர்ந்த நாகத்தர்.

அப்பெருமான் இந்த தலத்தின் மீது அருளியுள்ள திருத்தாண்டக பாடல்களுள் ஒரு பாடலில், வாயால் பந்தல் அமைத்து வழிபட்ட சிலந்திக்கு சோழ மன்னனாக பிறப்பெடுக்குமாறு அருளிய பெருமான் தினமும் காவிரியிலிருந்து நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்த வெள்ளானைக்கு வீடு காட்டியருளிய பெருமையை இங்கு குறிப்பிடுகின்றார். சிலந்தியை கோச்செங்கணானாக ஆக்கிய வரலாறு தேவாரத்தில் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்த போதிலும் வெள்ளானைக்கு வீடு காட்டிய செய்தி இப்பாடலில் தான் குறிப்பிடப்படுகிறது. அப்படி சிலந்திக்கும் யானைக்கும் அருள் செய்த பெருமான் பக்தர்களுக்கு இன்னமுதாக விளங்கக்கூடிய பெருமான் இந்த பாசுவ பெருமான். அவனே பரஞ்சூடர். அப்படிப்பட்ட பரஞ்சூடரை கண்டு அடியேன் உய்ந்தேன் என்று விநாயக சுவாமிகள் இக்கூறுகி பாடுகின்றார் இந்த திருப்பதிகத்தில்.

0: சம்பளம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திரு ஆனைக்க சிலந்தி யானை ஜம்பு முனிவர் பூசித்த தலம். பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றான நீர் கருவறை சிவலிங்க மூர்த்தத்தின் கீழ் ஊற்று எடுத்து பெருகுவதாலும், மூர்த்தியே அப்புலிங்க மூர்த்தியானதாலும் இத்தலம் அப்புவிற்குரியதாக போற்றப் பெறுகிறது. எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி ஆனைக்கா அண்ணலை உச்சிக்காலத்தில் பூசிக்கும் நிகழ்வை போற்றும் வகையில், நாள்தோறும் உச்சிக்கால பூசையில் சிவாச்சாரியார் அம்பிகை சன்னதியிலிருந்து பூசைக்குரிய உபகரணங்களோடு புடவை கட்டி வருவது, இறை வழிபாடு செய்வது என்பது இன்றும் நாம் காணக்கூடிய காட்சியாகும். கோச்செங்கட் சோழனோடு தொடர்புடைய தலம். உறையூர் சோழன் காவிரியில் தவறவிட்ட முத்தாரத்தை திருமஞ்சனக்குடநீர் வழியாக தம் திருமுடியில் ஏற்றருளிய பிரான் ஆனைக்கா அண்ணல். நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பஞ்சப்பிரகாரம் வேறு எங்கும் காண்டற்கரிய கவினுடையது. கொள்ளிடம் காவிரி இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றடைக்குறையில் அமர்ந்த பிரான் வெண்ணாவல் அரசு. ஆறு ஆதாரத்தலங்களில் சுவாதிட்டானத்திற்குரியதாக போற்றப் பெறும் தலம் திரு ஆனைக்கா. தமிழ் வேதச்சோதி என்று முருகப்பெருமானை அருணை முனி போற்றி துதிக்கும் திருப்புகழ் பெற்ற அற்புதமான பதி. கச்சியப்ப முனிவர் பெருமானருளிய ஆனைக்கா புராணம் அருங்கலச் செப்பு ஆம். சிராப்பள்ளி குன்றுடையானை செந்தமிழ் மாலைகளாற் போற்றிப் பரவிய சிறபுறக்கோன் திருஞான சம்பந்த பெருமான் திருவானைக்காவிற்கு எழுந்தருளி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளைப் போற்றி துதித்துப் பாடியருளிய திருப்பதிகம் வானைக்காவில் என்பதாம். பண் கௌசிகம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்குற்றாலம், பண்குறிஞ்சி, திருச்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் தென் திருமுல்லை வாயில், பண் பியந்தை காந்தாரம். திருச்சி

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்குடமூக்கு, பண் பஞ்சமம், திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய தனி திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: users like you. Our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு தசாங்கம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திரு தசாங்கம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பள்ளி எழுச்சி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருப்பள்ளி எழுச்சி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
3: மனந்திற குறைத்தல்.
2: வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
4: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. மனம் சிறப்புரைத்தல், மனமுரசு கூறல், பிரசம் திகழும் வரை

பறை தோன்ற மகிழ்வூறு தோழி இறைவழக்கு நின்ற ஊரைத்தது. மகிழ்ந்துரைத்தல் இருந்துதி என்பாயின் இருந்துதி என்பயின் கொண்டவன்.

அது வாழ்க்கை நலம் கூறல் தொண்டினம் ஏவும் சுடற்கழலோன் தில்லை தொல் நகரில் கண்டையில் நம்மேவும் இனியவள் நின் கொழு நன் செழுமென்

ஏத்தது காதல் கட்டுரைத்தல். பொட்டனியான் முதல் போயிரும் பொய்போலிடையன போன் இட்டனியான் தவி சின்மலர் அன்றே மதிப்ப கோடான் மட்டனிவார் குழல்வையான் மலர் வண்டுருது அன்றே கட்டனிவார்.

தெய்வம் பனிய சென்றாலும் மண்வாழ்ந்து அன்றி சேர்ந்து அறியான் பயோவோ மணியே மணி அண்ணாபரே சின்ன பான்மைகளே வில் போலி நுதலி கட்பறிவித்தது வில் போலி நுதலி கட்பு அறிவித்தது கற்பு பயப்புரைத்தல் சிற்பம் திகழ் தரு தின்மதில் தில்லை சிற்றம்பலத்து புண்பந்தி என்ன சடையவன் பூவனம் அன்ன பொன்னின் கற்பந்தி வாய் வடமேனும் கடக்கும்படி கடந்தோ பதிவாயவே வைகள் செல்லாதவன் நீழ்களீரே கற்பு பயந்த அற்புதம் உரைத்தது கற்பு பயந்த அற்புதம் உரைத்தது மருதல் உரைத்தல் மன்னவன் தெம்முனை மேல் செல்லும் ஆயினும் மாலரீர் அன்னவ தேற்புறத்தல்கள்.

கலவி இன்பம் கூறல் ஆனந்த வெள்ளத்தழுந்தும் ஓர் அருயிரீருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்தீடை திளைத்தாலொக்கும்.

0: மகிழ் தோங்கு உளத்தோடிது உளை கூறியது மனம் சிறப்புரைத்தல் முற்றி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்க வாசக சுவாமி அருள் செய்த 8ஆம் திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதர் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: புதர் பிரிவு கல்வி நலம் கோரல் சீரளவில்லா திகழ் தரு கல்வி செம்பொன் வரையின் ஆரளவில்லா அளவு சென்ற அம்ப

பிரித்தது பிரிவு நினைவுரைத்தல். வீதலுற்ற தலைமாலையன் தில்லை மிக்கோன் கழகே, காதலுற்ற நன்மை கல்வி செல்வி தரும் என்பது கொண்டோதலுற்றார் உற்றுனர் உற்றார் சொல்லல் மல்லழல் காண்போதலுற்றார் நின்புணர் முலை உற்ற பரவுல.

எந்த அது கலக்கம் கண்டு உரைத்தல் கல்பாமதில் சிற்றம்பலம் அது காதல் செய்த வில் பாவிலங்கள் எம் கோணி.

வாய்மொழி கூறி தலைமகள் வருந்தல் பிரியாமை உயிர் ஒன்றாவதும் பிரிய பெரியதும் தரியாமையும் ஒருங்கே நின்று சாற்றினர் தை

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது காவற் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: காவற் பிரிவு பிரிவு அறிவித்தல். மூப்பானிடையவன் முன்னவன் பின்னவன் மூப்பூரங்கள் வீப்பாந்தியில் தில்லையார்.

பிரிவு கேட்டு இரங்கல் சிறுவன் பெருங்கை திங்கோட்டு குழை செவி செம்முகமா தெரு கட்டடிய முன்னுய செய்தோர்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயன். சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பகைத்தனி இணை பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: பகைத்தனி வினை பிரிவு. பிரிவு கூறல். நிகைத்தனித்தர் கரிதாம் இருவேந்தர் வெம்போர் மீடைந்த பகைத்தனிதற்கு படத

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி, அருளடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shayvam.org.
4: ஓம் சிவாய நமஹ. shayvam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இது நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு 9 திருமுறை பாடல்கள். பாடிப்பவர் சிவகுமார் மற்றும் வடிவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் இதுகாரும் ஒன்பதின்மர் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையாகிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடல்களை மிகவும் நேர்த்தியாகவும் அற்புதமான இசையமைத்து பாடிய திருத்தணி சுவாமிநாதனுடைய மாணாக்கர்கள் உயர்திருவாளர் திருமறைக்காடு எஸ் சிவக்குமார் அவர்கள், திருவாவடுதுறை எஸ் வடிவேல் ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கும், உயர்திருவாளர் டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள் வயலின் வித்வான் அவர்களுக்கும், மிருதங்க வித்வான் உயர்திருவாளர் நோரி கார்த்திகேயன் அவர்களுக்கு, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முகர்சிங் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் உயர்திருவாளர் ரகுநாதன் அவர்களுக்கு, எல்லாம் வல்ல ஆடல் வல்லானின் திருவருளால் தேவார இசைத்துறையின் இந்த இளைஞர் பெருமக்கள் மிகவும் பிரபலமாக வருவதற்காக உங்களுடைய எல்லோருடைய கரவொலியும் சேர்ந்து வாழ்த்தியமைக்க நன்றி.
2: திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பன்னீர் விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தகது அஞ்சு மருதி குடலி உமிழ்கின்றதே உக்குள் பற்று விட்டோ கருதி தொழு கழப்பாதமும் தைத்தலமும் பாதமும் கைத்தலமும் நான்குள் நெய்த்த சுருதிப்பதல்

அகழ் சோழ் மதில் தில்லை அம்பல கோத்த அடியமுகழ் சோழிலையும் முகைகளும் ஏயும் கொல கற்பகத்திலே திகழ் சோழ் மலர் மழை தோவி திரள் பயில் சிந்தையராய் புகழ் சோழிமையவர் போத்தி தொழு நில் பூங்கழக்கே பூந்தல் புழில் சோழ் புலியோர் புலி செம்புல

தொழில் செய்யப்ப தவர் யார் ஏற்பிடையாய் தாவு தொழில் பட்டடே தன்னல் மாலைய சாரதிய நேவிரத தொட

தில்லை அம்பலத்து மேதக கோயில் கொண்டோ சேயவள் வீரண குடிவாய் போதக போர்வை பொறிவாள் அறவரை பொங்குசின

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் சண்டேஸ்வர நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் சண்டேஸ்வர நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் அற்புத பத்து.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அத்தியாயம் 3. பார்வதி தேவியாரின் திரு அவதார சருக்கம்.
2: தக்கன் யாகம். பன்னிருவர் பதினொருவர் எழுவர் எண்ம திசைக்கிறைவர் பணி நாட்டுள்ளோர் கிண்ணரர் கிம் புருடர் சித்தர் யக்கரிமையவர் முனிவர் கிளையில் உள்ளோர் மண்ணு மலர் அவன் திருமால் கலைமடந்தை மலர் மடந்தை மகிழ்ந்து சூழ முன்னவனை இகழ்ந்து தக்கன் முடியாத பெருவேள்வி முடிக்கல்லுற்றான்.
1: ஸ்ரீ பார்வதி தேவியார் யாகத்திற்குச் சென்றது.
2: எந்தை செய்யும் மகம் பார்க்க விடையருள் என்றிறைக்கு செவி இசைத்தாள் உந்தை உந்தியிலாதிகழ்ந்தனன் என்றுரைத்தனன் நீ என வேண்டிப் பொறுப்பாய் என்று வந்தனை செய்தனல் அவளை நகை புரிந்து கடிது சென்று வருவாய் என்றான். கந்தமலர் குழலாளும் தந்தை மகம் தொடங்கு கனதலத்தைச் சார்ந்தாள் தாயரைக் கண்டடி தொழுதாள் அவள் தழுவாதிருந்தனள் தன் தந்தையான தீயவனைப் பணிந்தனள் அங்கவனும் இகழ்ந்தான் இகழ்ந்த செயலை நோக்கி பேயிருக்கும் சுடலை எனப் பிழை பிறந்து விடுக உங்கள் பெருவாழ்வென்று வாய்விறக்கும் கொடுமை சொல்லி மறைந்தனள் அச்செயல் அறிந்தான் மங்கை பாகன்.
1: வீரபத்திரர் தோற்றம்.
2: உள்நிலாவு வஞ்சி செல்ல ஒருவனாகி உய்யுமோ தன்னிலா முடிக்குள் நின்று தழலை முண்டிரைக்கையால் அண்ணல் வெம்பி முனிவு கொள்ளும் அளவில் நெற்றி விழிதனில் விண்ணடுங்க மண்ணடுங்க வீரன் வந்து தோன்றினான். மஞ்சு பற்றி உடல் கருத்து மணிமயூர முடியுடன் சஞ்சரிக்கும் மேரு என்ன இடிமுழங்கு தழலின் வாய் நஞ்சு கொப்புளிக்க நெற்றி நயனமும் கொதிக்க மேல் அஞ்சலித்த கையோடெங்கள் ஐயன் வந்து தோன்றினான். ஒழித்த சிங்க உரிபு யத்தின் உத்தரியம் ஆகவே கழித்தெறிந்த வல்லியத்தின் அதல் இசைத்த கச்சையாய் விழித்திமைக்கும் உன்னம் விண்ணின் வெளியடைத்த மேனியாய் அழைத்ததென்ன என்ன என்றன் ஐயன் வந்து தோன்றினான்.
1: தக்கன் வேள்வியை தகர்த்து மீள்வாயாக.
2: முக்கன் அத்தன் நீர் கோடாது கனல் கொடுக்கும் முகிலென தக்கன் வேள்வியைத் தகர்த்து மீழ்தி என்று சாற்றினான். அக்கணத்தில் உவகை பொங்கி அடிவணங்கி ஏகினான் பக்கம் நின்ற பூதநாதர் பாரிடங்கள் சூழவே.
1: வீரபத்திரர் புறப்பட்டது.
2: நஞ்சு கொப்புளிக்கு நாகம் நாலிரண்டு மாலையா அஞ்சிரட்டி பூதம் நீல ஆலவட்டம் வீசவே குஞ்சரங்கள் எட்டையும் குதம்பையாக இட்டவெண் கஞ்சுகத்த நால்வர் தூய கவரி நின்று வீசவே தீயிருந்த உதரவெம்மை விண்பிழித்து தீர்த்திடும் பேயிரண்டு நூறு நூறு காகளம் பிடிக்கவே வாயிரண்டு போலும் மாலை மதியிடந்த பூதம் ஓர் ஆயிரம் கவிக்க முத்தின் ஆதபத்திரங்களே மாயும் மாயர் தந்த சங்கு கோடி கோடி மருகவே தீயின் வாயின் ஊர்தி தந்த சிங்கநாதம் ஊதவே சாயும் எண்ணில் காலர் மேதி தந்த கொம்பிசைக்கவே ஆயிரங்களிற்றெருத்தனைத்த தேரில் ஏறினான். சிலகணங்கள் ஆனையான சிலகணங்கள் தேரதாய் உலவுகின்ற சிலகணங்கள் ஓடுகின்ற வாசியாய் மலைவு கொண்டு சிலகணங்கள் மனிதர் தேவராயின அழகைதானும் அளவிலாத அனந்த வேடமானதே.
1: வீரபத்ரன் போர்.
2: வீர ஏழ் அடங்க உண்டும் விடாகெடாது மீளுமே பார ஏழு பாரும் உண்டு பசிகெடாது படருமே கூறவேல் எரிந்து காலன் நாடு கொள்ளை கொள்ளுமே போரையே விரும்பி முன்னடந்த சென்ற பூதமே கொண்டல் ஏழையும் சிவந்த குஞ்சி மீது சுற்றுமே புண்டரீக ரண்டமும் புகை கொளுத்தி மீளுமே எந்தி சாமுகத்தை நாடியாக சாலை தேடுமே சண்டவாயு என்ன அங்கே தட்டி ஓடு பூதமே வெள்ள ஆழி மது நுகர்ந்து வீறுகின்ற சிலகணம் துள்ள வந்து புவனமுற்றும் சுற்றுகின்ற இறையை யார் தள்ளுகின்ற பேர்கள் என்று சாய்க்க நின்று நகை செய்யும் பள்ளி கொள்ளும் உடனெழுந்து பறிவு கொண்டு பாடுமே. பெதிர் சிலம்பு முரசு சங்கம் விருது பம்பை அதிரவே புதிய கண்டை மனித வண்ட புரிமதங்கம் மருக நீள் கதி கடந்து யாகசாலை கண்டு பூத கணமெலாம் அதித்தி மைந்தரான பெயர்கள் ஆவிவாரி வீசினார். காரில் ஏறி மையில் ஏறி கடாவில் ஏறி அலகை மேல் ஏறி நேறி மகரமேறி இரல ஏறி அழகையாம் பாரில் ஏறி மானம் ஏறி பசுவில் ஏறி எண்மரும் தேரில் ஏறி வந்த வீர சேனை மாள மோதினார். வாளி சூலம் வேல் உலக்க வஜ்ஜிரங்கணிச்சி வாழ் மீளி சேனை காவலாளர் வீழுமாறு வீசினார். கூலினால் இரண்டு சென்று கொடிய எண்மர் வரியலாம் ஆளியோடு எடுத்தெறிந்த அம்மனைக்கு நிகரவே அலகினால் இரண்டும் வீழ அமசை பூதம் ஓடவே மலைவு கண்டு திக்கு பாலர் வாகை மாலை சூடினார். நலிதல் கண்டு வீரன் வாளினால் இரண்டை ஏவினான் உலக பாலர் உடல் புகுந்துள் அமுதமுண்டுலாயதே. வீரபத்திரன் அழிவு தாண்டவம் மருங்கிழிந்து குயிலதாகி வஜ்ஜிரத்தன் ஏகினான் நெருங்கும் ஈசன் அழகை ஆளி நிறுதிவாயு வருணனும் சுருங்கினார் கடாவில் ஏறி துஞ்சினான் அழல்பிரான் பெருங்க ஏழும் ஈசன் அன்பர் பிறவி போல் அறுத்தனன் கச்சமற்ற அச்சமோடு கலையதான எச்சனார் எச்சனாக உயிரை வாரி உடல் உரித்தெறிந்தனன் பச்சை வல்லி அன்னையான பன்னிகாதி இரண்டையும் வஜ்ஜிரத்தினால் அறிந்து மாமன் முன்பு சென்றனன். தக்கன் தலை அறுபட்டது மிக்கருந்து சோமவானம் வீரவானமாகவே ஒக்க நின்ற யாகதண்டம் ஒன்று கொண்டு குன்று போல் தக்கனார் எதிர்த்தபோது தலையறிந்து தள்ளினான் அக்கணத்தில் ஒன்று சென்று அரைக்கணத்தைன்றதே. பசுக்கள் ஏறு ருத்திர பசுக்களாவி தன்னையும் பசுக்கள் ஆவி தன்னையும் மறுத்து தேவராவிய உசுக்கள் போல் ஒளித்திருந்த முனிவராவி தன்னையும் அசிக்க வீரன் விட்ட சூலம் அள்ளி அள்ளி உண்டதே. தேவர்களுக்கு தண்டனை. விழியினோடு அருக்கர் பல்ல வேரறித்து வாணிமா எழில் படைத்த துண்டம் நா இரண்டு துண்டமாக்கினான் கழலமைந்த கால்மிதிக்க அமுதமுண்ட கலைநிலா அழல் அவிக்கு மாறு தாளில் அப்பு வெண்ணை ஒத்ததே. காயம் மண்ணில் விட்ட தேவர் கரியமேனி அலகையாய் மாயமாகி முன்னையாகம் வந்து தோன்றி அமசையத் தூய சேனையாய பேர் தொடர்ந்து சாக அமசைதார் பேயதாய் இருக்கவும் பிணக்க கன்றதில்லையே. விதி புனைந்த ஹோம குண்டம் வேறுபட்டதென்னினும் புதிய சோறும் எள்ளினோடு பொரியும் வாய்ப்பு கட்டி முன் குதிகுள் நெய்க்கடாமெடுத்தொழுக்கு போதூர் கூலிதன் உதரகுண்டம் அனலெழுந்த ஹோம குண்டம் ஆனதே. அட்டதிக்கு பாலரும் பசுக்களும் குருக்களும் முட்டரான முப்பத்திற்று மூன்று கோடி தேவரும் பட்டபோது அவர்தமைகள் பழுதுறாது தன்னுளே இட்டபூத உதரம் உன்னையாக சாலை ஒத்ததே. கற்பகாலமும் கெடகணம் மிதிக்க அமரதம் அற்பமாம் உடம்பிரத்தம் ஆவிசாரமொத்ததால் பொற்பலார் இயக்க சித்தர் பண்டி சிந்து குடல்களால் சர்ப்பயாகம் ஒத்ததன்று தக்கர் செய்த யாகமே. சிறந்த திக்கு பாலர் ஆதி தேவர் சித்தர் முதலினோர் இறந்திறந்து போகவே தன் இறையிலே இயற்றினான் பிறந்து வந்து வந்து போர் பெருக்கினார் பிறந்த பேர் மறந்து வீழ வீரன் மோதி மலரினானை அண்டினான். செத்த தேவர் மீளவும் செருச்சய படைத்திடும் கைத்தலங்கள் வீழுமாறு கமலனானை மோதினான். முத்தலைக்குள் படையெடுத்து முண்டகத்தர் சிந்தை சேர் பத்துமைந்த சென்னியும் படிக்குளே பரப்பினான். அண்டகூடம் உண்டுமிழ்ந்த ஆதிமாயன் அமர்செயத் துண்டமேறு என விளங்கு கருடன் மீது தோன்றியே விண்டவாளி வருடமாக வீரன் மார்பில் வீசினான் கண்ட துண்டமாக வீரன் கையின் வாளி ஏவினான். வையம் உண்டம் மால்வெகுண்டு வாழ்வெதிர்த்து வீசினான் ஐயன் அங்கோர் வாளியால் அறுத்தெறிந்தோரம்பினாள் பையரா அருந்தி ஆவி பருகினான் மெய் கருகினான் கையில் ஆழி ஏவினான் பணிந்ததண்ணல் காலிலே. திருமால் ஒளிந்து கொண்டது. எந்த முன் அளித்த ஆழி எந்த தாளில் வீழவே அந்தமை ஒழிந்து பன்றி அரியின் வேடமாகியே வந்து வந்து போர் தொடங்கி வாளின் வேலின் பப்பினான் உந்தி வேறோர் சேலதாகி வாரி மீதொழித்தனன். அனைவரும் அழிந்தது. புவியுண்ட நெடுமாலும் பழையவடி புவியுண்டு போனான் வேதன் தவியுண்டு தலைநாளும் தடி உண்டார் இமயவர்தம் தடி உண்டார் கவி உண்ட கனகலமப்பே இறைச்சி அருந்து கனகலமேயானது. அவி உண்டு மனம் மகிழ்தற்கெய்து முனிவரெல்லாம் அவி உண்டாரே. சிவபெருமான் யாவர்க்கும் அருள் செய்தது. இங்கிதுவாய் முடிந்ததன் பின் வீரன் இறைபதம் பரவி இசைத்தான் எல்லாம். அங்கணனும் முனிவு ஆறி அருள் சுரந்து மகத்திறந்தார் காவியந்து. மங்கரிய பதங்களெல்லாம் பழையபடி உதவுதலும் வணங்கிப் போனார். சங்கரியை முன்பெற்றான் என் பெற்றான் தனக்காட்டு தலைபெற்றானே. ஸ்ரீ பார்வதி பிறந்தது. என்னாதன் தனை இகழ்ந்தோன் புதல்வி என உலகுரைக்கும் இடுக்கண் தீர தன்னாகம் தன் யோக சாதனத்தால் விடுத்திமவான் தவத்தினாலும் முன்னாக மைனாகன் தனை பயந்தமேனையது முயற்சியாலும் மின்னாக அவதரித்தாள் அமரரெல்லாம் கற்பகப்பூ வீசினாரே. ஸ்ரீ பார்வதி தேவியார் திருவவதாரம். சித்தாந்தொன்று சத்தி சிவத்திரண்டாய் ஞானமிச்சை செயலின் மூன்று கொத்தாகி குடிலெதரு நாதபிந்து இரண்டினுக்கும் கொழுகொம்பாகி முத்தாகிச் சிவனிடத்தே உருத்திரன் மால் அயன் முதலாம் முளைத்த மூல வித்தாகி நிறைவாளை பயந்தவர்க்கு முடிந்த தவம் விளம்பல்லாமோ. நாரதர் ஜாதகம் பார்த்தது. கலை வளரும் மதி போன்று சிவனை வெல்ல மதன் வளர்க்கும் கரும்பு போன்றும் பல கலையும் தெளிந்து பந்து கழங்கூசல் இயற்றி உமை பயிலும் நாளில் மலையரசன் இடத்தின் மறை நாரதனார் ஒரு நாளில் மகிழ்வாய் எய்தி உலகமெல்லாம் குடியிருக்கும் திருவயிற்றாள் இலக்கணம் பார்த்துரைக்கல் உற்றார். ஒரு பாதி சிவனின் வடிவம் ஆகும் என்றது. நெற்றியில் ஓர்புறத்தில் அரை நேத்திரமுண்டாம் ஒரு கை நெடிய சூலம் பற்றும் ஒரு ஸ்தனம்

0: உற்றவரவு இவைகள் என மலையரசன் மனமுருகி உவகையானான்.
1: ஸ்ரீ பார்வதியின் பணிவிடை.
0: வைய நீர்கங்கை பாயும் பணிவரை மருங்கின் நன்னாள் துய்ய நீர்ச்சடையான் வந்தங்கோர்தவம் தொடங்க கேட்டு வையகம் அளித்தாள் தாதை வள்ளலை பணிந்து மானை ஐயனின் தவத்து கேவல் கோடியென்றழித்து போனான். ஒங்குமால் அயன் மற்றுள்ளோர் ஒளிவிழா தவம் புரிந்தால் தங்கு பேர் அளிப்பான் தானோர் கருத்தினால் தபம் செய்வோதில் பொங்குழல் கனியும் போதும் முஞ்சியும் புனலும் கொண்டு பங்கியர் வரும் சூழ பணிவிடை பலவும் செய்தாள்.
1: பிரம்மனிடம் தேவர்கள் சென்றது.
0: இங்கி வயிருக்க தேவர் யாவரும் இமையோர் கோவும் பங்கயத் தவனை எய்தி பணிந்தனர் பதுமத்தோனும் அங்கவர்க்கிருக்கையின்தான் அவரவர் முகத்தில் சோர்வும் குங்குமக் குழம்பு நீத்த புயங்களில் குழைவும் கண்டான்.
1: தேவர்கள் பொலிவிழந்த நிலை.
0: வஜ்ஜிரம் முடிந்தீசானன் கணிச்சிவாய் மடிந்தும் காலன் முச்சிரம் வளைந்தும் மற்றோர் படையலாம் முறிந்தும் தேவர் மெச்சிர மகுடம் நித்தும் மெலிந்தமை விளம்பும் என்றான். அச்சுரர் தமக்கு கோமான் தாரகன் அழித்தான் என்றான்.
1: பிரம்மன் கூற்று.
0: காலையம்புயத்தோன் சொல்வான் காலனால் கனலால் காற்றால் மாலினால் என்னால் உன்னால் அவன் வலி தொலைக்கலாமோ ஆலமாமிடற்றான் சேயாய் அச்சலமாதிடத்தே தோன்றும் வேலனார் வெல்வார் உங்கள் சிறையலாம் விடுப்பான் என்றான். யோகத்தில் இருக்கும் ஈசன் உமைக்கு நான் தரிக்குமாறு வேகத்தில் இயற்றும் என்றே அயன் விடை கொடுத்தான். மீண்டும் மாகத்தில் அணுகித்தேவர் மதனனை நினைத்தார் மாறன் சோகத்தை ஒழிக்கும் தென்றல் தேருடன் தோன்றிச் சொல்வான்.
1: சிவன் தவத்தை அழிக்க மன்மதனை வேண்டல்.
0: எவன் தவம் அழிக்க மாதர் எவர்களை மயக்க நீவில் கவன்றதை துயரால் எம்மை அழைத்ததென் கருமம் என்றான். அவன்தனை இருக புள்ளி அமரர்கோன்னருளின் நோக்கி சிவந்தவம் அழிக்க வேண்டி அழைத்தமை தெரியச் சொன்னான்.
1: சிவனாரின் தவத்தை அழிக்க யாரே வல்லார்?
0: விண்ணிலார் மகவான் சொல்ல வெகுண்டு வேள் பயந்து கூறும் பெண் அலான் அலி ஆண் அல்லன் பிறப்பிலான் இறப்பும் இல்லான் கண்ணினால் அளவை நூலால் கருத்தினால் அளவா அந்த தன்னிலா முடியான் செய்யும் தவத்தையார் தவிர்க்க வல்லார்.
1: மன்மதன் மறுத்தல்.
0: கன்னிகை கௌரி ஈசன் கதமிலா பிரம்மச்சாரி சந்நிதி தன்மையாலே உயிரெல்லாம் தழையா நிற்கும் முன்னிய உயிர்கள் போல ஒடுங்கிடும் அவன் பால் செல்லும் மன்னிய பொருளும் தோன்றி மனத்திலே ஒடுங்குமாப்போல் தாமத குணத்தன் என்பர் சங்கரித்திடலால் ஈசன் சேமமாம் உயிர்கட்கெல்லாம் இழைப்பொழித்தருள்வதாகும். மாமலம் குணம் ஒன்றில்லை வடிவமும் கனலாம் என் கை பூமல சுரிந்த காலம் புகையழப் பொறிந்து போமே.
1: தேவேந்திரன் கூற்று.
0: உருவெனத் தெரியாதானை உருவினோடருவானை அருவெனத் தெரியாதானை அமர் செயல் அரிதென்றஞ்சி வெறுவரப் புகுந்தானந்த வேளையில் வேளை நோக்கி தருவனத்திடையில் வாழும் சதமகன் உரைப்பானான். மாயவன் உரத்தின் மீதும் மலரவன் நாவின் மீதும் நாயகன் சிரத்தின் மீதும் பொறுத்ததும் நலமே அன்றோ காயும் நல் கதிரின் மேனி கடைந்ததும் எனக்கும் இந்த ஆயிரம் நயனம் தந்த செயலும் உன் அண்மை அன்றோ.
1: மன்மதனிடம் வரங்கேட்டது.
0: செல்வதென்றமக்காயங்கே தருவது தேவர்காவி வெல்வது சிவனை வென்று கொடுப்பது காம வேட்கை சொல்வது மறுக்க வேண்டாம் எனச் சொல்லி துணைக்கை பற்றி நல்வரம் இதுதான் மதனவேள் நயந்து கூறும்.
1: மன்மதன் சம்மதித்தது.
0: அரண்சிலை மலை என்றாலும் அடுங்கணை அரி என்றாலும் வரம்புற இசைந்த நானும் வாசுகி அறவென்றாலும் கரும்பெனும் சிலையால் ஐந்து கணையனும் மலரால் நீல சுரும்பெனும் குணத்தால் வெல்வேன் எனச் சொல்லித் தொழுது போனான். சந்தன மணமும் தெய்வத் தமிழ் புது மணமும் கொண்டு வந்தது மலையத்தென்றல் வசந்த மந்திரியும் சேர்ந்தது. இந்துவும் நிலவாம் வெள்ளை வலையினை எரிந்ததெங்கும் கொந்தலர் இளமாயெல்லாம் கோகிலம் முழங்கிற்றன்றே. மல்லிகை முகையாம் சங்கம் மதுகரம் முழக்கம் செய்ய முல்லை சண்பகம் அசோகு முளரியே முதலாய் உள்ள எல்லையில் மலரும் தேனும் இறைத்தனரும் வைச்செம்பை கல்லினை உருக்கும் சொல்லார் குறிஞ்சியாள் கரத்தில் கொண்டார். மன்மதன் மங்கையருடன் சென்றது. பொங்கிய உடுக்களான புகரணி முகத்து செக்கர் தங்கு சிந்தூரம் ஆகும் தனியிருள் கரியும் கிள்ளை பைங்குர கதமும் செல்ல பனைமுலைப்பவளச் செவ்வாய் மங்கையர் எனும் போர் வீரர் வடிக்கண் வாழ்விதிர்த்துச் சென்றார். சிவனைக் கண்டு மன்மதன் ஒடுங்கியது. கோணிய கரும்பும் மைந்து குலமலர்கணையும் கொண்டு வாழ்நுதல் இறதி செல்ல மகரகேதனத்தினோடு தானுமாவனத்தைச் சேர்ந்தான் தவம் செய்வான் தனைக் கண்டஞ்சி நாணினான் அருகால் வண்டு நாணினான் நடுங்கினானே. மன்மதன் புஷ்பபாணங்களைத் தொடுத்தது. வெளித்தலத்தெதிர்த்தால் என்ன விளையுமோ தனக்கென்றெண்ணி ஒளித்தனன் முன்னே பின்னே உமையவள் வரவு கண்டு கழித்தனன் மயக்கமாமோ கனத்துகள் இறைத்து வில்லை வளைத்தனன் அழி நான் பூட்டி வடிக்கணை தொடுத்தான் மாறன். மன்மதன் எரிந்தான். ஒரு கரும்புருவச்சாபம் ஒடியினும் உலகம் ஈன்றாள் இரு கரும்புருவச்சாபம் உளையனும் எழுச்சியாலே பொருகனை தொடுத்தான் சென்று புறம் சுடும் கணையினானும் ஒரு கனை விடுத்தான் மாறன் உடலெல்லாம் கொளுத்திற்றன்றே. சிவபெருமான் கையிலே சென்றது. அறுக்க வெண் பஞ்சு போல அழல் கண்ணால் அனங்கனான திருக்குளன் கனலக் கண்டு தேவரும் திசையினோரும் வெறுக்குள ஒளித்தார் பூத கணத்துடன் விடையினானும் பொறுக்கென மறைந்து வெள்ளி பொறுப்பிடை புகுந்தானன்றே. சிவபெருமான் பார்வதியை பெண் கேட்டு வரச் சொன்னது. சங்கரன் மனத்தை வேண்டி உமையும் நல் தவமே செய்தாள் அங்கது புனரு மாறேழு முனிவரு கமலன் சொன்னான் மங்களமுறைக்க ஏழு முனிவரும் மகிழ்வாய் எய்தி துங்கவற்பிறையார்க்கிந்த சோபனம் சொல்லினார்கள். மலையரசன் மகிழ்ச்சி. மலையிறை மகிழ்ந்தானந்த மலையிறை புதல்வன் வள்ளல் குலம் ஏது பயந்தோர் நாமம் குடிப்பெயர் ஏது வாழும் தலம் எது புகழும் என்றான் தவத்தவ நகைத்துச் சொல்வார் அழகிலான் பிறப்பு நல்ல கிளை என அறிவித்தார்கள். மலையரசன் திருமண முகூர்த்த ஓலை தந்தது. பெருத்ததோ உவகையாகி பிறைமுடியன் பேர் நாளில் பொருத்தமும் நாளும் தேர்ந்து முனிவரைப் புகழ்ந்து போற்றி விருத்தியார் வரவு நாளும் குறித்திரை விடுத்தான் அன்னோர் பரித்தகங்கையினார்க்கிந்த படியெல்லாம் பணிந்து சொன்னார். அனைவருக்கும் திருமண முகூர்த்த ஓலை அனுப்பியது. இமயவர்பிறைவன் ஓலை முகத்தில் ஏகிரிக்கும் மேரு சிமயவால் வரைக்கும் செம்பொன் திகிரிமால் வரைக்கும் ஏழு தமரவான் கடற்கும் சித்த சாரணர் முனிவோருக்கும் அமரரான் அவர்க்கும் வஞ்சி மனத்தினை அறிவித்தார்கள். தேவர்கள் யாவரும் வந்தது. ஓலை கண்டளவே சேர்ந்த உததிகள் ஏழும் பூமி மாலையாய் செல்லுகின்ற மகிமசேர் நதிகள் ஏழும் நீலமே முதலாய் உள்ள கிரியலாம் நெருங்கிச் சென்ற கோலமா முனிவோர் சித்தர் இமயவர் குழாங்கொண்டார்கள். திக்கனைத்தும் அழகுபடுத்தியது.
1: அட்டதி கனைத்தும் தேரால் குடிகளால் அடைத்தார் விண்ணை மட்டர் விமானந்தன்னால் மாலையால் மறைத்தார் வீதி நெட்டிலை அரம்பை பூகம் நிறைகளால் நிறைத்தார் வெற்பில் தட்டிய புழுகினாலே மெழுகினா தரைகள் எல்லாம் தோரணம் சமைத்தார் முத்தின் தொடையலாம் தொழுத்தார் விண்ணில் பூரண கும்பம் வைத்தார் புதுமணி விளக்கும் இட்டார் ஆரணன் உலகும் மற்றை அழகையும் நமரர் நாடும் நாரணன் உலகும் வந்து காணவே நானும் மாறே. ஸ்ரீ பார்வதியை அலங்காரம் செய்தது. மணிவிளக்கனைய மின்னை மலையர மகளிர் கூடி கனிமலர் கங்கை ஆட்டி கலையினால் மருங்கை வாட்டி பனிமணி ஆரம்பூட்டி பரிமளத்தாமம் சூட்டி அணிநுதல் திலகம் தீட்டி அருமடை சடங்கு செய்தார். சிவபெருமானை திருமணக் கோலம் கொள்ளச் செய்தது. பூமணக் கோலம் செய்த பொடியணி புனித நாரை தாம்மணக் கோலம் செய்யும் சதுர்முகன் முதலோரிண்டி தூமணி துகில்கள் சாத்தி சுரதரு மாலை சாத்தி மாமணி பணியை நீக்கி மாமணி பணிகள் பூட்டி ஜடையிளம்பிரையை தங்கள் இறையெனத் தகைந்து சூழ்ந்த உடுக்குலம் என்ன முத்தால் ஒளிவிடும் மகுடம் சூட்டி அடைவுடன் விழியாம் திங்கள் ஆதவர் காதின் மீது குடியிருந்தன போல் செய்ய குண்டலம் இரண்டும் சாத்தி மணமக்களை மஞ்சள் ஆரத்தி எடுத்தது. வரம் பெற்ற திருமால் சாத்தும் மலவிழிக்கரிய ஜோதி பரம்பிய தனைய நீல பருமணி சிலம்பு சாத்தி விரும்பிய கோலம் செய்தார் இறையும்மாள் விடைமேல் கொண்டான் அறம்பயர் நெருங்கி தெள் நீர் அஞ்சனம் காட்டினார்கள். தகுதிக்கேற்ப அருள் நோக்கியது. குலவுமால் அணுகி போற்ற குமுதவாய் மலர்ந்தான் கஞ்ச மலரினான் வணங்கச் சற்றே மணிமுடி அதைத்தான் விண்ணோர் தலைவனாய் எதிர் நின்றேத்த தனிநகை புரிந்தான் தேவர் பலரும் வந்திரஞ்சி ஏத்த அவர்க்கெல்லாம் பார்வையின்தான். குடைபிடிக்க சாமரம் வீச வந்தது. முடித்த கங்கையால் பிறை கொழுந்தெழுந்து மேல் முகைத்து வெடித்ததாமென தவளவான் கவிகை மேல் விளங்க அடித்த கங்கையின் அருவியும் அம்புலிக் கொழுந்தும் தொடுத்து வீழுமார் என இரு கவரிகள் துளங்க வெற்றிலை தட்டு முதலானவை எடுத்து வந்தது. திருவிநாயகன் அடப்பை கொண்டு ஒரு புறம் சேர தருவிநாயகன் களாஞ்சி கொண்டு ஒரு புறம் சார விரவி நான் முகன் ஆலவட்டங்கொடு வீச பரவினாரதர் தும்புரு இருபுறம் பாட மங்களப் பொருள்களுடன் வந்தது. குற்றனான் அவன் கனகபாதுகை கொடு குருக காற்று வேந்தனும் திசையலாம் நரும்புகை காட்ட எற்று வாகன கடவுளும் சிறியவாள் எடுப்ப தோற்று மாதவர் கலைமதி விளக்கொடு சூழ ஆடை அலங்காரங்களுடன் வந்தது. சுரமடந்தையர் துயிலின் மஞ்சிகை பல சுமப்ப அரவமங்கையர் நவமணி பணி சுமந்தணுக பறவு கிண்ணரர் முதலினோர் வீணையார் பறிக்க பொருவில் நான் மறை நடந்திரை தலைமையை புகழ பனி நீர் தெளித்து வந்தது. இரகம் ஏழுமின் பசுக்களும் முனிவரும் கிளற உறவர் விஞ்சையர் இமயவர் மகிழ்ந்து கண்டுருக இருகரங்களால் உருத்திரர் மலர் மழை இறைப்ப திருவு பெண்கலை மடந்தையும் இமஜலம் தெளிப்ப பல்லாண்டு பாடியது. திக்கு பாலகர் தெரிவயர் திசை தோறும் திகழ மிக்க மாதர்கள் எழுவரும் சோபனம் விளம்ப இக்கு நேர்மொழி நீரர மகளிர் வாழ்த்தெடுப்ப தக்க விஞ்சையர் மகளிர் வல்லாண்டிசை தழங்க நாட்கருவிகளும் முழங்கியது. கண்டை பேரிகை குடமுழா முழவு காகளம் தவண்டை மல்லரி சல்லரி வலம் புரி ஒலிப்ப அண்ட கோளகை மடந்தையர் சிலம்புலி அதிர்ப்ப எந்திசா முகம் தனிலும் என்பிரம்புலி இசைப்ப இடபவாகனம் இமயகிரியில் இறங்கியது. எண்ணும் வெள்ளிமால் வரையடி இறங்கியதிடபம் அண்ணல் சேனையின் கொழுந்துமி மகிரித்தலமடைந்த விண்ணும் மண்ணும் எள் இடம் வர நெருங்கிய விமானம்
0: பண்ணும் ஆள் விடை நெறிகடந்தடைந்தது பதியே. மணக்கோலம் கண்டோர் குற்று. இமகிரி பதி அடைந்ததும் இமகிரி மடவார் நிமலனார் திரு அழகெலாம் விழிகளால் நிறைத்தார். உமைதவத்தினு கழிவிலை என புகழ்ந்துரைத்தார். அமர்ஜை காமனை அழித்த கண் எதுவென அறைந்தார். ஆகமார நிங்கிருக்கவும் உலகெலாம் அயர்ந்த யோகமீதிவர் இருக்கையால் மதன் உடல் ஒழித்து போகமீதிவர் விருப்புற உயிர்க்கவை புணர்ந்த மோகமாக்கிடும் முதல்லிவர் எனச் சிலர் மொழிந்தார். மாயபில் கைவேள் அழகிவர் எழில்மிகு வடிவில் ஆயிரத்தில் ஒன்றிலை எனத் தனை மதித்தவனை தீயிடத்துடல் குளுத்தியதவத்தினல் திறனே ஆயுமுத்தமர் அழிப்பரோ எனச் சிலர் அறைந்தார். இடபவாகனத்தில் இருந்து இறங்கியது. மாதுல் அன்பெரும் கிளைஞரும் மருகனார் திரளும் காதல் அன்பினால் எதிரெதிர் தழுவினர் கலந்தார். ஆதி அந்தமும் அதன் நிலை அளவிடல் அறியோன் வேதியன் கரம் பிடித்தினிதிழிந்தனன் விடையின். சிவபெருமான் திருமண மண்டபம் அடைந்தது. இலகு மங்கையர் அநேகர் நீராஞ்சனம் எடுப்ப உலக பாலகர் இருமருங்கினும் நடந்துதுங்க திலக மாதவன் இருகை மேல் உருகரம் சேர்ந்திட்டு அழகிலாமணி இழைத்ததோர் மண்டபத்தணைந்தார். ஸ்ரீ பார்வதி வலப்பக்கத்தில் அமர்தல். அரிய மண்டபத்தமைந்த பீடிகையின் மீது அடைந்தார். வரையிடை பிறந்தமை வளர் முலை சொல வருவார். குருமலர் கையில் ஏந்தி வந்த அருள்குடி இருக்கும் திருமுகத்தியை இறையவன் வலப்புறம் சேர்த்தார். திருக்கல்யாணம் முன்னை ஆரணன் வதுவையின் சடங்கெல்லாம் முடித்து வன்னி மேல் பொறி இறைத்தினை சொரிய மந்திரத்தால் என்னை ஆளுடை இறைவனும் ஏழுலகு இன்ற கன்னிசங்கரம் பிடித்துமு வலம் செய்தான் கலலை. மனம் முடிந்த ஸ்ரீ பார்வதி பெற்றோரை வணங்கியது. ஒற்றை வாழ்வலை ஒலித்தது சுருதியும் ஒலித்த சுற்றும் வானவர் இருடியர் மலர் மழை சொரிந்தார். பற்றி ஆசனத்திருந்தனன் அனைவரும் பணிந்தார். பெற்ற தாதையோடு அன்னையை பணிந்தனள் பெதும்பை. மன்மதனை எழுப்பியது. எரித்த காமனை தருதி என்றிமையவர் அயன்மால் ஒருத்தர் அன்றியே இறையவன் மகிழ்ச்சி கண்டுரைத்தார். மறித்த காமனை அழைத்தருள் புரிந்தனன் வள்ளல் பெருத்த அன்பினால் அனைவரும் விடை கொடு பெயர்ந்தார். கணபதி முருகன் தோற்றமும் தாரகன் அழிவும் அதன்பின் அண்ணலும் கௌரியும் முருகியொன்றாகி மதத்த ஆனையை குமரனை பயந்தனர் மகிழ்வாய். விதிர்த்த வேலினை குமரனு களித்திரை விடுத்தான் கொதித்த தாரகன் உயிர் குடி துவந்தனன் குமரன். பரமனும் பார்வதியும் பிள்ளைகளுடன் கையிலே வந்தது. மயிலெனத்திகள் மலைமகள் புருகரீவதனன் அயிலெடுத்த சங்கரனுடன் இமய வெப்பகன்று கைலை வெப்பில் வந்திமயவர் முனிவர்கள் கழிக்க எயிலுடை புறம் எரித்தவன் இருந்தனன் அப்பால்.
2: ஓம் நம சிவாய். Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம். தலம் திரு கேதாரம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
4: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ் திருச்சி.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பஞ்சபுராணம் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம்

0: வா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 42வது திருப்பதிகம் சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவ விளைவு என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகத்திற்குரிய ராகம் நவரோஸ் என்பதாகும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम नमः शिवाय। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் 12 திருமுறை பாடல். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராண பாடல்கள்.

ஓம் நம சிவாய். எழுந்தாக் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

திருஞான சம்பந்தர் தேவாரம், திரு நள்ளாறும் திரு ஆலவாயும், பண் நட்டபாடை, கம்பீர நாட்டை ராகம், தாளம் ரூபகம்.

திருஞான சம்பந்தர் தேவாரம், திரு அம்பர் பெரும் திருக்கோயில் தலம், பண் காந்தார பஞ்சமம், கேதார கௌளை ராகம், தாளம் ஆதி.

திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த தேவார பாடல். தலம் திருவிடை மருதூர், பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம்,

திருஞானசம்பந்தர் தேவாரம், தலம் திருக்கேதாரம், பண் செவ்வழி, ராகம் யதுகுல காம்போதி, திருஸ்திர திருப்புடை தாழ.

திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவார பாடல்கள் தலம் திருக்கடவுர் வீரட்டம் திருவிருத்தம் ராகம் ஆபோகி.

திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் திருக்குறுந்தொகை, தலம் திரு அரிசிற்கரை புத்தூர், ராகம் மாயாமாளவ கௌளை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: பலரும் சிறந்தியும் பூஜித்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கண்குள் புலர கடிதெழுந்து காலைப்புழிதில் கடன் ஒழித்து மங்கூர்றவடும் மலச்சோலை திருக்காடத்தி மருங்கடைந்து தங்கும் பரப்புவாதங்கி தன்பாரீதி தாழ் வணங்கி அங்கிலிருந்து தேக்கலுற்றால் அருகஞ்சலை போர் ஆட்டகே சிறப்புவாத நரையிடலில் மலிந்த வாகம் திருவருளில் பரத்துவாத முனிவரே யானே மிகவும் பாக்கியன்றார். பெருத்த காத தன்புதல்வர் இடத்தே வைத்த விராதனே கருத்து நிறைந்த கருணை என்பார் வைத்தே உலகம் காரணத்தார். அதனால பத்துவாக முனிவரை வணங்கினான். வணங்கி நான் தான் மிகவும் பாக்கியம் பண்ணினவன். என்னென்றால் தேவையிடத்துல இருந்து தரிசனம் பண்ணவும் ஞானம் உள்ள பெரியவர்களா இருக்கிற மூலத்திலே ஞான விஷயத்தை கேட்கவும் கொடுத்து வச்சிருப்பதனால நான் பாக்கியமுடையவன். அதனால இந்த மலையுடைய பெருமையை சொல்ல ஒன்று என்று கேட்டு எனது கருணை என்னுடைய நீ நிறைந்தால் அதனால் மகிழ்வு எனது மனநின் வாக்கமுறை இனிது பருகை எண்ணியதால். அதனால தேவையினுடைய வாக்கிலே வருகின்ற அந்த அவுணத்தை என்னுடைய செவியானது பருகை எண்ணுதல் மனம் எண்ணுதல். முதல்ல மனம் என்னதான் செவி எண்ணும், மனம் என்னதான் செவி எண்ணும். செவி கூட கேட்டுட்டு இருக்குமா, மனசு எங்கேயோ இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கும். ஆனா மனம் வந்து மற்ற குடிகளோடு ஒன்றினால்தான் ஒன்றுபட்டாக்க அவை எந்த பொருளையும் நன்றாக அனுபவிக்க முடியும். இப்ப காபி சாப்பிடறேன்னு ஒரு சொல்லுவாங்க, ஏதோ வேற விஷயத்துல எனக்கு என்ன இருந்துச்சுன்னா காபி இனுக்குதா இனுக்கலையா தெரியாது, வெக்கல போட்டுக்காங்களா இங்க பத்தாமல் என்று அதனால மனம் கருவிகளோடு ஒன்றுபட்டால்தான் அந்த கருவிகள் அந்த பொருளை நன்றாக அனுபவிக்க முடியும். மனம் ஒன்றுபடவில்லையானால் மனம் ஒரு பக்கம் இருந்தால் காது கேட்காது கண்ணு தெரியாது. அதனாலே நான் பாக்கியவான் புனித வடிவன் குழவி மறிந்துவிடும் பவளச்செடிகள் பாவைகள் புனித நதிக்கண் வரின் குழவி பொறுப்பே நினையது அழகேது. குமாரிலிருந்து இருக்கிற இந்த தலைப்பினுடைய பெருமை, இந்த பொறுப்பினுடைய பெருமை யாவர் இருந்து வழிபட்டோம், இந்த தலத்திலே யார் வந்து வழிபட்டார்கள், யாவர் இருந்து வரம் பெற்றோர், தேவதேவன் திருமுன்ன தீர்த்தமேது பலனேது, மூவர் தமக்கும் முதலாய முப்பட்பகவன் முகிழ்ந்தவனும் பூவர்களை புரிதருமி புரிதருமி பொறுப்பூற்றது என்பவருடையாய். அதனால இந்த தலத்திலே யார் வழிபட்டவர்கள், யார் வரம் பெற்றவர்கள், இந்த சுவாமிக்கு முன்னால் இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய பலன் என்ன, யார் மூவருக்கும் முதலாய் இருக்கின்ற சிவபெருமான் பொறுப்பினுடைய சிறப்பு என்ன என்றெல்லாம் கேட்கிறான். பக்தர் மருந்து தன்னுடைய புரிதல் உனக்கு பலனடலாம், அத்த இவற்றை உணர்த்துவதற்கு அமைந்தோ நீ என்று அவன் கூற தத்து திரைவன் ஒளி ஒழிக்கும் மணி ஒழிக்கும் தடவு கொண்டுவரை தன்புறையும் அத்தன் திருக்காலத்தை முதல் அனைத்தும் உரைப்பான் அருள்மொழிவன். மோரசு முழங்க மணிமுந்திரும் உத்தமாலை குடைநடத்த விரதம் துளிக்கும் நருந்துடைய பயத்தார் பாண்டர் படத்துமை ஒன்று அரசு புரியும் முடிமன்னர் அடத்திலாரை அறிவியும் யாம் புரசை வயப்போரு மாலியானை பொறுப்பில் புரிவி கிடக்கை போறையரே. அதனால அரசர்களாக இருக்கின்றவர்கள் வளரேது அரசர்களுக்கு போகத்தவதான் விருப்பம் இருக்கும். அரசர்களுக்கு உலக போகங்களில் தான் அதிகமா விருப்பம் இருக்கும். சோர நகனக வாசலின் உழவு தோல் முறை அஜித முடிதாக கோகையர் கவரி வீச வைரிய தோல்வழி புகழ மதகோப வாரண ரதப தாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழ்வு. இப்படி இருந்தா யுகம்மா ஞான உதயத்துல நினைப்போடும். தோரண கனக வாசலில் உழவு தோல் முரசு அதில முதிராத தோகை மன்னாதி மன்னன் வாழ்ந்த ராஜராஜன் வாழ் ராஜமாத்தன் ராஜ கம்பீரன் வாழ்வு. அப்படின்னா யுக ஓய்வருக்கு ஞான உதயத்துல நினைப்போம். தோரண கனக வாசலில் முழவு அருணகிரிநாதர் அப்படி படிச்சு பரம்பிடிச்சு கொடுக்குறாரு. தோரண கனக வாசலில் முழவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர் கவரி முதிராத தோகையர் கவரி முதிராத தோகையர் முதிராத தோகையர் கவரி வீச வைரிய தோல் வழி புகழ மதகோபரா வாரண ரதப தாகினி துரக மாதிர நிறைய அரசாணி வாடினும் வறுமை கூறினும் எனது வாழ்கள ஒழிய முடியவே. அதனால அப்படிப்பட்ட ஒரு அசமூகங்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த ஞானத்திலே விருப்பம் வர அந்த அசமூகத்தில இருந்து ஞானத்திலையும் விருப்பம் வருதுன்னா அவன் அளவில்லாத முடியும். சேரமான் பெருமான் நாயனாரு அவங்க பரம்பரையில் இருந்த ராஜா தவத்துக்கு போயிட்டாரு, வனத்துக்கு போயிட்டாரு. ராஜா ஆண்டு கொண்டிருந்த ராஜா வனத்துக்கு போயிட்டாரு தவத்துக்கு. அந்த காலத்துல வயசாச்சுன்னா தவிர்த்து போயிடுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தவிர்த்து போயிடுவாங்க. அந்த காலத்துல அந்த ராஜா போயிட்டாரு. கோலம் ஒரு பாடு அந்த பரம்பரையில அந்த ராஜ்யத்த ஆள ஆடு இல்லையா, மந்திரிகள் எல்லாம் வந்து விருந்த காலத்திலே சாமிக்கு தொண்டு செஞ்சு விட்டுருந்தாரு சேர்மான். அப்படி தொண்டு செய்து கொண்டிருந்தவரை வந்து மந்திரிகள் விண்ணப்பித்தாரா, தலைவரே நீங்க தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும், உங்க பரம்பரையில் நீங்க தான் இருக்கிறீங்க, வேலை வேற யாருக்கும் தகுதி இல்லை, நீங்க தான் ஆளணும் அப்படின்னு சொன்னாங்களாம் மந்திரிகள். இப்ப நம்மள ஒரு மந்திரி வந்து கேட்டான்னு வச்சுங்க, நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷம், எத்தனை மணிக்கு நான் இங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு வேண்டாம் சொல்லுவோமா? ஏதோ சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு ஜாதக நகர் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி மாவட்ட பொறுப்பு எனக்கு கொடுக்குறேங்கிறாங்க, மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குறேங்கிறாங்க, கிடைக்குமா பாருங்க. அது போட்டு போற வயசுலயே கேக்குறாரு. போது என்ன காரணம்னா அது இருக்கிற சுகத்தை கண்டுக சுகத்தை கண்டு, அதனாலே சேரமான் பெருமாள போய் கேட்டாங்க. அவரு சுவாமிக்கு பணிக்கிட்டு கொண்டு இருந்தார், புலர்மதனும் அல்லது திருமணத்து மட்டும் பூமாலை குணந்தேச்சு போந்து பாடி கொண்டு இருந்தாரு. அவரை போய் கேட்டாங்க, அவர் சொன்னாரா இருங்க நான் சாமியை கேட்டு வரையினாரா, அடியவனாய் உனக்கு படிச்சு வந்திருக்கிறேன், இப்பொழுது இந்த மாதிரி அரச பதவியை கொடுக்கறேங்கிறாங்க, உன்னுடைய பணிக்கு இடையூறு இல்லாம உன்னுடைய பணி நன்றாக நடக்கவோ அதோடு நான் அரசாடவும் தேவரின் திருவு செய்வதா இருந்தால் இந்த பதவியை ஏற்றுக் கொடுக்கிறேன். இப்ப பணி செய்யறோம், சாமிக்கு பணி செய்யறோமா, பணி செய்யும் போது நமக்கு ஒரு பதவி இருந்துச்சுன்னு வச்சுக்க, பதவி இருந்துச்சுன்னா பணம் நிறைய வருவா, நல்ல தருமத்தை வளரலாம். உண்மையில அவர் அப்படித்தான் செய்தார். யாரு பார் கொண்ட கொடை கலரி சரிவார்க்கும் அடியும் மேகம் போல குட்டினார். இப்ப நமக்கு தர்ம உலகம் இருக்குது, கத்தி இருக்குதா, ஒரு ஒரு மந்திரி பதவி இருந்துச்சு என்னவா தர்மம் செய்யலாம் உண்டா இல்லையா? புத்தி மாறாம இருக்கணும், மந்திரி பதவி உள்ள ஒருபாடு புத்தி மாறாம. அதனால இப்படி சாமியை கேட்டு வந்து சொல்றாரு, போய் தோத்தரம் பண்ணி கும்பிட்டு நின்னாரு, கடை விட்டு பார்த்தா கிரீடம் கொடுத்தார், அதன் பிறகு ஏற்றுக்கொண்டார். சாமியை உத்தரவு கொடுத்தார், சாமியை கிரீடம் கொடுத்தார், சேரமான் பெருமாட்டுக்கு சுவாமியை கிரீடம் கொடுத்திருந்தார். அதனாலதான் அவரு சுந்தர சுவாமி பின்னால குதிரை மேல போக முடியுது, குதிரை மேல. ஆகவே இப்படி ராஜாக்கள் இருக்கிறாங்க, உன மாதிரி ஞானத்துல விருப்பமுடையவர்கள் இல்ல, நீ இந்த வகையா தவம் பண்ணல, அதனாலதான் உனக்கு இந்த புத்தி வந்துருக்கணும்னு சொன்னாரா. பத்து வாசல் அர்ஜுனனை பார்த்து தான் ஆதரவா ஒழுக்கத்தா சார்ந்த குணத்தா தைரியத்தால் இதுமாவனத்த மன்னவரின் நீயே சால தின்னியனே, சால உயர்ந்து வழி வழியாய் தடையும் செல்வன் தயங்குதல்வி, ஏற அமைந்த பெருமைவற்று எறையும் செருக்கிலாதுவாய். ஆசிரியர் பார்த்து சொல்றாரு, எல்லா வகையான சிறப்பும் உனக்கு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சேலை இருக்கிறது, சகோதராதி முதலான பந்துக்கள் நிறைய இருக்கிறார்கள், தைரியம் இருக்கிறது, ஆண்மை இருக்கிறது, எல்லாம் இருக்கு, ஆனா உங்களுக்கு செருக்கு ஒண்ணு இல்லடாங்கிறா. நல்லா இருக்குல்ல சொல்றா, இத்தனை இருந்தா செருக்கு வரும், இத்தனை இருந்தா செருக்கு, கல்வி இருந்தா செருக்கு வரும், செல்வம் இருந்தா செருக்கு வரும், உசந்த காதியா இருந்தா செருக்கு வந்துடும், ஆளு தரமா இருக்கானா செருக்கு வந்துடும். இதெல்லாம் நிலையாதுன்னு தெரியல, இதெல்லாம் நிலைக்காது. தேச போல எவ்வளவு நாளைக்கு இருக்கும் செல்வம், எல்லாமே இருப்பது போல இருக்கு, இல்லாம போயும் எறையும் கொஞ்சம் கூட செருக்கில்லாமல் இருக்கிறாய். சீலம் மிகுந்த தாயாத சீலம் மிகுந்தாய் ஆதலினால் நிலக்கு கதையை தெரியவே மேலை நாளில் குருவனுக்கு சொற்ற முறையே அதனால இப்படிப்பட்ட பக்குவம் உடையவனாக இருக்கின்ற காரணத்தினாலே உனக்கு அதையை சொல்றேன். பக்குவம் உடையவனாக இருப்பதனாலே இந்த கதையை சொல்றேன். ஞானத்தை எல்லாருக்கும் உதேசிக்க கூடாது, ஞானத்தை எல்லாருக்கும் உதேசிக்கும். அவனுக்கு பக்குவம் இருக்குதா பருவம் இருக்குதான் பார்த்து உதேசிக்கும். சிவ தர்மத்தில சொல்றாரு, பருவம் உற்றவர் பாது உபதேசிகள், பருவம் உற்றவர், பருவம் பக்குவம் ரெண்டு ஒண்ணும் நல்ல பக்குவம், பக்குவம் என்று சொன்னால் மானவாதி மலங்களால் வருகின்ற தீய உணவுகள் எதுவும் இல்லாதபடி பணிவு பதம் அன்பு, அந்த மாதிரி நல்ல பக்குவம் உடையவனாய் சிவஞானத்தை விரும்புகின்றவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை சொன்ன குரு சிவரை ஒன்று போவான், சிவருமானுக்கு உண்டான எட்டு குடமும் அந்த குருவுக்கு உண்டாகும். அது இல்லாதவனுக்கு பக்குவம் இல்லாதவனுக்கு சொன்ன குரு நரகத்துக்கு போவான். பருவம் உற்றவர் பாகுப தேசிகன் பரமனுக்குள்ள எங்குணம் பற்றுவாள், பரமனுக்குள்ள பர பருவம் உற்றவர் உரை எடுத்துட்டே நல்லா கவனிங்க, பருவம் உற்றவர் பால் உபதேசிகள், பருவம் உற்றவர் பால் உபதேசிகள், பரமனுக்குள்ள எது குணம் பற்றுவான், பருவ அற்றவர்
2: வீட்டுக்காரி
1: சிசுனாவே இருப்பாங்க. சில அம்மா ஒண்ணுமே இருப்பான், என்னாலே வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டான். நம்ம அம்மா இருக்காரு பார்வதி எப்போதும் வாடாம. அது காரணம் என்னன்னா அவருக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கு. ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் இடமே இல்லையே புள்ள கடை. அதுல புத்தி சொல்ற முடியாது, அப்பனுக்கு புத்தி சொல்ல முடியாது. அப்பனுக்கு புத்தி இப்படிதான் ஏண்டா ஆட்ட வராது. வெள்ளி மாமலை மேல்மகள் வீடாகி, வெள்ளி மாமலை மேல்மகள் வீடாகி, பிள்ளைகளோ புத்தி சொல்லும் பிள்ளைகளாய், தெழுமுகம் வாடா வடிவுடையாள், மனையாளே ஆனக்கால் ஆடாரோ ஒட்டியப்படா அப்படி வந்து புலவர் பாட்டார். அதனாலே இப்படி வந்து எல்லா உலகத்தையும் சுத்தி வந்திருக்கிற உயிரானது நிறைய இருப்பதற்கு வந்து ஆதாரமாக இருப்பது சிவபெருமான் உண்டு முடிக்கிற ஆதாரம் இந்த மாதிரி தலைவர்கள். இது ஒரு பிரதானம். வேலையாக ஒரு இடத்துல இந்த உயிர் வந்து பெருமுகத்தை பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பது அவர் எழுந்தருள் இருக்கிற கடமுகள். இப்ப நம்முடைய நூல்கள் படிக்கும் போது இந்த நிலத்திலே தவஞ்சி நூத்தி பத்து, இந்த நிலத்துல தவஞ்சி இருவருளை பத்தாறுனால வருது. அதனால தலங்கள் அவசியம், தலங்கள் அவசியம். அதனாலதான் கோயில் இல்லா உயிர் குடியிருக்க வேண்டாம்ங்கிறதா, கோயில் இல்லா உயிர் குடியிருக்க. நமக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு, நமக்கெல்லாம் சாமி சலுகையா கொடுத்துருக்கார், பரிசா கொடுத்துருக்கார். இந்த தேகத்தையும் இந்த ஊரையும் இந்த சமயத்தையும், இந்த சமயத்தை இந்த சமயம் இந்த சமயமா இந்த சமயம் சமயம் தெரியாத மக்களுக்கு. அதனாலே இறைவனை கேட்டார் மகாவிஷ்ணு, அவன் உணர்ந்தவனாகி சிவருமான் அவற்றின் உணர்ந்தே அறையும் நாற்பது யூலாருக்கு மேலாய அறியணும் கடைந்தனன் அம்மா. அதனால இந்த நாற்பதியை சிறந்தது, இந்த நாற்பதியில சிறந்தது இந்த திருக்காலத்தி என்று கேட்டு விஷ்ணு வந்து தவம் பண்ணி அவளை பட்டார் என்று எந்த தலத்தை பற்றி புராணம் அறிஞ்சு பாடுறாரோ அந்த தலத்தை நட்சத்திரத்தை விட மேன்மையாக சொல்லுவார பாருங்க. அப்படிதான் சொல்லி அவங்க திருவானக்காவ பாடுறாங்கன்னா எல்லா தலத்திலும் மிக சிறந்தது திருவானக்கா. அதுக்கு என்ன காரணம் தெரியும், சாமி பஞ்சபூதமா இருக்காருல்ல, அடுத்த ஒண்ண மண்ணா இருக்கிறாரு. இங்கு திருவாரூர்ல மண்ணை சாப்பிட முடியுமா, நெருப்பை சாப்பிட முடியுமா, காட்டை சாப்பிட முடியுமா, ஆகாயத்தை சாப்பிட முடியும், தண்ணீரை சாப்பிட முடியும். அதனால திருவாரக்கா உயர்ந்தது. அதனால சாமிக்கு அமுதல் இங்கே சொல்றது இப்படி அமுதலிங்கீசர் தண்ணீருக்கு வந்தடைந்தார் ராகீசர் வந்தமாறு நதியில பந்தமுடன் அமுதமான தண்ணீர் உண்பாட்டில் ரெண்டு மூடங்களும் சொல்றாரு. இந்த தண்ணீர் அமுதம் மாறு சொல்றாரு சொல்றாங்க. எவ்வளவுதான் உசந்த உணவு சாப்பிட்டாலும் கடைசியில நம்பர் தண்ணீர் சாப்பிடலன்னு வச்சுக்கோ. ஆனா உண்மையில அமுதன் கலந்தரும் தேனும்னு அதனால தண்ணீர் உசந்தது, அதனால தண்ணீரால செய்யப்பட்ட இங்கே உசந்தது அப்படிங்கிற. அதனால எந்த புராணத்தை பண்ணாலும் அந்த அந்த தலத்தினுடைய பெருமையை உயர்வாக சொல்லுவது அது எல்லாமே உண்மை. அது ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. தென்மலை முனிவன், தென்மலை முனிவன் புணர்ந்ததன் பொருளை திரைமுறு காவிரியுடனே பொன்முகதியை ஒன்றென புணர்த்தும் புகழ்வது புகழ்மையது என்றார். தென்மலை முனிவனாகிய அகத்திய முனிவர் காவிரியை கொண்டு வந்தாரு, அதே போல பொன்முகரியும் கொண்டு வந்தார். பொன்முகரி என்னது இந்து வாரத்து காலத்துல அதுவும் அவர் கொண்டு வந்தது. அது பொழுது அகத்திய முனிவன் என்றால் உள்ளரும் தீர்த்தம் மூன்றரை கோடி உள்ளுமேல் ஆமிரு கங்கை மண்ணு சீர் கேதா கோதா வரியின் ஒளி வரம்பளவு துளவென்றார். அதனால காவிரியும் இந்த பொன்முகரியும் உயர்ந்தது. ரெண்டு ரெண்டு தீர்த்தத்தையும் அகத்தியெல்லாம் உயர்ந்தாரு, ரெண்டும் உதர்ந்தது. ஆனா காவிரியை விட இந்த பொன்முகரி உதர்ந்து காவிரியை விட. அது என்ன காரணம் தெரியுமா, கங்கையும் கோதாவரியும் வந்து இந்த பொன்முகரியில மூழ்கி அது வரப்பட்டு போச்சான். அதனால பொன்முகரி உயர்ந்திருக்க இப்படி அதனால என்ன நிறைய இது பெரிய கடல் போல கிடக்குதுன்னு பின்னாலே நமக்கு வேண்டிய விஷயங்களா வரும். எல்லாம் பூஜை செஞ்சாச்சலம் திருநெல்வேலி உருத்தராச்சலம் சிவலிங்கம் தவம் நிறைய ஞான விஷயமா நிறைய பார்க்கலாம். ஆகவே இப்படி சொல்லி அதுக்கு ஊர்பாடு சொல்லிடுறேன். இறையதோர் நதியும் அருந்தமிழ் முனிவன் இருந்தவன் மடைத்தடைத்ததனால் புனிதம் வீட்டதற்கும் சந்நிதி படமும் புண்ணியம் யாது செய்தும் முனிவன் அடைத்தான். சந்நிதிக்கு முன்னால் இந்த தீர்த்தம் இருக்கிறது. குடிகளை தடக்கை பகீரதன் தவத்தார் குணந்தவ பகீரதி காதி தனையடைந்ததிலேதன் திருமணம் ஜார்ந்திடப்பட்ட நத்தவம் போல். அதனால கங்கையை பகீரதன் கொண்டு வந்தான். அதனால அது வந்து இங்க சொல்றாரு நம்ம திருவாரூர் கண்டி உயர்ந்ததா காவிரி உயர்ந்ததா போட்டார். கண்டி உயர்ந்ததா காவிரி உயர்ந்ததா என்ன சொல்லுவாங்க எல்லாரும், எது உயர்ந்தது கங்கையை தான் சொல்லுவாங்க. இப்ப காவேரி குளிக்க போறேன்னா கங்காசனம் பண்ண போறேன்னு போறேன், கங்கைக்கு போறேன், கங்கையில குளிக்க போறேன், காஞ்சிக்கு போறேன்னு போறேன், திருவாரூர்க்கு வாங்க வரேன், காஞ்சியில காவேரியில குளிக்க வரேன்னு யாராவது வர்றது அவ்வளவு வளர்க்கறது காணும். அவரு சொன்னாரு, கட்டிபுரி சொன்னாரு, கங்கை உயர்ந்ததா காவிரி உயர்ந்ததா கனாவ போட்டு, கங்கை வந்து ஒரு மனுஷன் பகிரதன் தவம் பண்ண அதுக்காக வந்து அந்த கங்கை வந்த கங்கைய ஜன்னுமுனிவர்ங்கிறவரு விழுங்கிட்டாரு. அப்புறம் வேண்டா காது வழியா விட்டாரு கங்கை. அது போய் பகிரதனுடைய முன்னோர்கள் சாம்பலிலே எலும்புலே போய் பாய்ந்தது கங்கை. காவிரியை அகத்திய முனிவர் கொண்டு வந்தாரு. இந்திரன் விளங்கினான், இந்திரன் வேண்டினான், கொடுத்தது சிவபெருமான், கொண்டு வந்தது அகத்தியது. இந்திரன் வேண்டினான், விநாயகர் கவிழ்ந்து விட்டாரு. அது நேரம் சீர்காழி நந்தவனத்துல போய் பாய்ந்து பூஜைக்கு புத்தம் கொடுத்தது. எது உச்சது? கங்க நதி ஒரு வேந்த நிரப்ப ஒரு முனிவாயில் கடந்து மாண்டோர் அங்கமலி தர பூந்த உயரானை காவினைக்கு அமரும் பொன்னி துங்கமணி காண்டலத்தில் கறந்து விசிங்குறை வேண்ட துதிக்கை நந்தி இங்க உள்ள சிவபூசை குதறியது என்றால் சிறுவை எவற்றதாக, இங்க உள்ள சிவபூசை குதறியது என்றால் சிறுவை எவற்றதாக என்று காவிரியை பிடிக்கு விடுகிறார். அதனால காவிரியை தெய்வமா நினைவுங்க. இப்ப அது நினைக்காமையினால இருக்கிற பலவும் தெரியும். அதுக்கு காவிரிக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்துருக்கிறோங்கிறது நல்லா தெரியுதா? அதனால நமக்கு இவ்வளவு துன்பம் வந்துருக்கிறவங்க தெரியுதானா? இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்போது உணர அதனால இப்படிப்பட்ட நல்ல புண்ணிய தீர்த்தம் புண்ணிய தரங்களிலே இருக்க புண்ணிய கதையை கேட்க திருவுருள் நமக்கு எல்லாம் தொலைஞ்சி இருக்கிறது. இந்த புண்ணியம் இன்னும் நன்றாக வளர வேணும். வந்தவர்கள் தவறாம வந்து கேட்கணும், வந்தவர்கள் தவறாம வந்து கேட்கணும்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திரு கொடிமாட செங்குன்றூர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் அறிவு உறுத்தல்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: இடம் எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்றவூர்தி முருகன் திருக்கோயில்.
3: கந்தக் கடவுளே, தேவரருக்காக சேவல் கோழிகளையும் அழகிய மயில்களையும் காணிக்கையாக அளிக்கின்றேன். என் குலம் காக்கும் செந்தில் பெருமானே, என் மரபு தழைத்து ஓங்கும் பொருட்டு எமக்கு ஒரு புதல்வனை அருளி செய்யுங்கள் சுவாமி.
4: முருகா, கிருஞ்சிமலை பிறந்த தலைவனே, என்றும் வெற்றி உடவனே, எங்கள் தலைவருக்கு மகப்பேற்றினை அருள்வாயாக. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, அருள்வாயாக.
5: வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, இரவேல் முருகனுக்கு அரோகர.
6: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருவருளினால் தத்தை கருவுற்று இவ்வுலகம் உய்யும்படி பெருதற்கு அரிய ஒரு அரும் புதல்வனை ஈன்று எடுத்தாள். இடம் நாகன் இல்லம்.
4: தலைவரே, இப்புதல்வன் பிறந்த இவ்வேளையில் பெருமைக்குரிய நல்ல குறிகளை நான் கண்டேன். தாங்கள் புதல்வன் அளவிலா புகழுடையவனாகத்தான் திகழ்வான்.
3: அடே அப்பா, என்னால் தூக்கக்கூட முடியாத அளவிற்கு தின் என்று இருக்கின்றானே, இனி இவனை தின்னன் என்று அழைக்கலாம்.
0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
0: ஓம் நம சிவாய்.

0: ஆண்டுகள் பல சென்றன. திண்ணனார் சிறுவயதிலேயே புலி, கரடி மற்றும் பன்றிக்குட்டிகளுடன் விளையாடி பிறரையும் மகிழ்வித்து வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்தார். இடம் நாகன் இல்லம்.
1: மகனே, நீ இப்பொழுது வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்து விட்டாய். உனக்கு வில் தொழிலில் மேம்பட்ட முதியவரை கொண்டு முறையாக பயில்விக்கின்றேன்.
2: தங்கள் ஆணை தந்தையே.
1: வேலேந்தும் நம் கடவுள் முருகப்பெருமானின் கருணையினால் நீ சிலை தொழிலில் சிறந்து விளங்குவாயாக.
2: தந்தையே, வேடூர்குல தலைவராகிய தங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன்.
3: வீரம் செறிந்த திண்ணனார்
4: வாழ்க வாழ்க.
5: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
0: வில் தொழிலை முறையாகப் பயின்று யாவரும் அதிசயிக்கும் வண்ணம் திண்ணனார் வில்வித்தையில் சிறந்து விளங்கினார். மலையை சிலையாக வளைத்த ஈசன் அருளினால் திண்ணனாரும் வீரம் செறிந்த சிலை வேடராய் விளங்கினார். அவர்தம் தந்தை அது கண்டு மிகவும் மகிழ்கின்றார். இந்த நிலையில் நாகன் முதுமை உற்ற நிலையில் இருக்கின்றார். இடம் நாகன் இல்லம்.
6: தலைவரே, நம் பகுதியில் வனவிலங்குகள் அதிகரித்து விட்டன. குறிப்பாக வலிமை பொருந்திய புலி, கரடி, காட்டுப்பன்றி மற்றும் மான்கள் அதிகம் உள்ளன. நாம் மாதங்களில் செய்யும் வேட்டை தொழில் இம்முறை காலதாமதமாகிவிட்டது.
1: வேடுவர்களே, நான் தளர்ச்சி பெறும் மூப்பினை அடைந்து விட்டேன். இதுவரை கானகங்களை காத்து வந்த நான் வில் தொழிலும் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளேன். ஆகையினால் என் மகன் திண்ணனை உங்கள் தலைவனாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
7: தலைவரே, இத்தனை காலமும் தங்களுடைய சிலை ஆட்சியின் கீழ் இனிது வாழ்ந்திருந்தோம். தங்கள் ஆணையின் வழியிலே திண்ணனாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம்.
6: தலைவரே, வீரமுடைய திண்ணனை தங்கள் மரபிலே மிகவும் மேன்மையடைய பெற்றெழுத்தீர்கள். சிலை வேடராகிய தங்கள் மகனுக்கு இம்மலையாட்சி உரிமையை கொடுத்தருளுவது சாலவும் பொருத்தமே.
1: மிக்க மகிழ்ச்சி. மலைகளில் பொருந்திய பெருங்காட்டில் என் மகன் கன்னி வேட்டைக்கு போவதற்காக காட்டுத் தெய்வங்கள் மகிழுமாறு பலிவூட்ட வேண்டும். அதனை செய்ய நம் மரபின் வழிவழி வந்த தேவராட்டியாரை அழையுங்கள்.
6: உத்தரவு தலைவரே.
8: Om Namah Shivaya. You are listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
9: Om Shivaya Namah. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

ஒரு சின்ன நினைவு. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தான் தவத்தின் முதல்வர் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். எங்கே சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர்தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்பது பாட்டு. திருஞான சம்பந்தருக்கு அவ்வளவு பெருமை கொடுத்து வச்சிருக்கிறார்கள். அப்படி திருஞான சம்பந்தர் தேவாரத்தை நான் படிச்சு பார்த்த போது, திருஞான சம்பந்தர் தான் பெரியவர். அதனால திருநாவுக்கரசர் மட்டம்னு அர்த்தம் அல்ல. எப்போதுமே ஒன்னுன்னு இருந்தா அந்தாண்ட ரெண்டுன்னு இருந்துதான் இருந்துதான் தீரணும் இல்லையா? ஆமா. அப்புறம் மூணு இருக்கணும், அப்புறம் நாலு இருக்கணும். அப்படி திருஞான சம்பந்தர் தான் நம்ம சைவ சமயத்துல தலைவராக எண்ணுகிறார்கள். ஆனாதான் நான் உபதேசம் கேட்டுக்கிட்டது கூட திருஞான சம்பந்தர் மடத்துல, மதுரை மடத்துல தான் கேட்டுக்கிட்டேன். ஆமா, திருஞான சம்பந்தர் மதுரையில தங்கியிருந்தார். ஒரு சின்ன ஞாபகத்துக்காக சொல்றேன், சமணர்களும் சமயத்தை பரப்பினார்கள், திருஞான சம்பந்தரும் சமயத்தை பரப்பினார். திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துல தீய வைக்கலாமா? தப்பு இல்ல. இது என்னதான் இருக்கட்டும், இன்ஜினியர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். ராத்திரி 12 மணிக்கு நான் அவர் வீட்டுல போய் பெல் அடிச்சேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஏழுச்சு வரும்போதே பைத்தியக்காரன் எவனோ ஒருத்தன் 12 மணிக்கு பெல் அடிக்கிறாயா அப்படின்னு வந்து பாப்பாரு. வந்து பார்த்தாருன்னா நான் என்னன்னா, ஐயாவா வாங்க அப்படிம்பாரு. என்ன 12 மணிக்கு? நீங்க வந்தய்யா, என் கார் கெட்டு போச்சு, ரெண்டு பேரும் வழியில மறிக்கிறான், பயந்துகிட்டு உங்க வீட்டுக்குள்ள ஓடியாந்தேன் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டு வந்தீங்களே, என் வீட்டுக்குள்ள படுத்துங்க, காலையில போகணும். நான் 12 மணிக்கு நான் அடிச்சு தப்பு இல்லையா? ஆமா. திருஞான சம்பந்த தங்கியிருந்த வீட்டுல மடத்துல தீய வச்சாங்கள், வைக்கலாமா? வைக்கலாமா? தீயவை தீ

இந்த செய் அப்படின்னு சொன்னா சிகப்புங்கிற பொருள், சிகப்புன்னு பொருள் இல்லையா, சிவனும் சேப்பு, அதனாலதான் அவனுக்கு செய்யன்னு பேரு. தீயும் சேப்பா இருக்கும் இல்லையா, அந்த பார்க்கிறாரு அதை

ஐயவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே குடிகள் செய்த தப்புக்கெல்லாம் அரசன்தான் பொறுப்பு இல்லையா? ஆமா, வீட்டில் இருக்கிற தலைவன் தான் பொறுப்பு. வீட்டில் தவறு நடந்ததுன்னா யார் பொறுப்பு? தலைவன் தான் பொறுப்பு. நாம தான் பொறுப்பாகணும் இல்லையா? இல்லை இல்லை, என் மனைவி தப்பா சொல்லிட்டேன், என் பையன் தப்பா சொல்லிட்டான்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அடியார்கள் தங்கியிருக்கிற மடத்துல தீய வச்சு விட்டான், யார் பொறுப்பு? பாண்டியன் தான் பொறுப்பு. அதனால என்ன பண்ணாரு? இந்த நெருப்பு போய் ஆலவாய் சிவனை பிடிச்சுக்கிட்டோம்னு சொல்லல, இந்த நெருப்பு போய் பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம். அதுல பரம கருணையோடு சொல்லியிருக்கார், மெதுவா போய் பிடிச்சுக்கோ. ஒரு மனுஷன் திடுமனு மேல வந்து விழுந்தான்னா நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாது இல்லையா? பஸ்ல உட்காந்துக்கிறவன் தூங்கி இருந்து கொஞ்சம் விழுந்தாலே நம்மளால தாங்க முடியல. பிரேக் அடிச்சானா பொத்துன்னு மேல வந்து விழுந்தான்னா நம்மளால தாங்க முடியுமா? முடியாது. அதனால தீவினை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சோம்னா கூட நம்ம அனுபவிக்க முடியும், திடுமனு அனுபவிக்க முடியாது இல்லையா? ஆமா. அதனால என்ன பண்ணாரு? இந்த தீவினை பைய வேணா மெதுவான்னு அர்த்தம். பாண்டிய நாட்டுல பையன்னு சொன்னா மெதுவான்னு அர்த்தம். ஆமா, இந்த தீ போய் மெதுவா பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம்ட்டார். அதுக்கு சேர்க்கிறார் என்ன விளக்கம் எழுதுறாரு? வேகமா போய் பிடிச்சுக்கினாக்கா பாண்டியன் செத்து போடுவான். பாண்டியன் செத்து போனான்னா மங்கையரசியார் மங்களம் இழந்து விடுவார்கள். தெரிய குரத்திரையாரும் மங்கையரசியாரும் தான் மதுரைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இவரை இல்லையா? ஆமா, பாண்டியன் தான் சமணன் ஆயிட்டானே. ஆமா, அப்ப அவர்களுக்காக வண்டியாவது இவரு சரியா நடந்துக்கணும்ல. இந்த சட்டப்படி நடந்துட்டார் சரியான சம்பந்தர், சட்டப்படி நடந்துட்டார். நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறவங்க இந்த ரெண்டு பேரும் தான், முக்கியமாக மங்கையரசியார் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு மங்கள நான் தான் மிக முக்கியம் இல்லையா? தோடு முக்கியம் இல்ல, மூக்குத்தி முக்கியம் இல்ல, காப்பு முக்கியம் இல்ல இல்லையா? ஆமா, அந்த மங்களம் இழந்து விடுவாள் மங்கையர்கரசியர். அதனாலதான் மெதுவா போனார். மெதுவா போனா அந்த வெப்பு நோய் பாண்டியனை பிடிச்சுக்கிட்டு இல்லையா? மந்திர தந்திரங்கள்ல மிக கெட்டிக்காரன் சமணன். அதோடு இல்லாம கூன் பாண்டியன் அரசன், அவன்கிட்ட எத்தனையோ வைத்தியன்கள் இருப்பான். ஆமா, பார்த்தான், என்னென்னமோ செய்து பார்த்தான். அந்த வெப்பு நோய், அதாவது ஜுர நோய், இப்பவும் நாட்டில் பார்த்து நாட்டு பக்கத்தில் போனாக்கா சுரம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சுர நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் கடந்து துடிக்கிறான். இந்த மனைவியா இருக்கிறவ சீதமா அன்பாக பேசணும். மெதுவா கிட்ட போய் பாண்டியன்கிட்ட என்னங்க, திருஞான சம்பந்தர்னு ஒரு பெரியவர், சிவனுடைய அருளை பெற்றவர் வந்தாரு, அவர் தங்கியிருந்த மரத்தை தீய வச்சு பொழிச்சு விட்டாங்க, அடியார்கள் எல்லாம் தங்கியிருந்த மரத்துல தீய வச்சு கொடுத்துடலாமா, அந்த பாபம் தான் இப்படி உங்களை பிடிச்சுக்கிட்டது போல இருக்கு. அந்த திருஞான சம்பந்த

கூப்பிட்டா ஒரு சமயம் சரியா போனாலும் போகும் அப்படின்னு சொன்ன உடனே எப்போதுமே இந்த நோயாளி இருக்கான் பாருங்க, அவன் எத்தனை ஹிருதயத்தை அறுத்தா கூட பொறுத்துக்கிறான். சரி அப்படின்னா கூப்பிடு அப்படின்னுட்டான். எப்போதுமே வைத்தியம் சொன்னாலே மருந்து கசக்கத்தான் செய்யும், மருந்து கசக்கத்தான் செய்யும், ஆப்ரேஷன் பண்ணா வலிக்கத்தான் செய்யும். அக்கா பண்ணிக்காம இருக்க முடியுமா? ஆமா. கூப்பிடு. திருஞான சம்பந்தம் வந்தாரு, கத்தியும் கிடையாது ஊசியும் கிடையாது, கையில ஒரு விபூதி பைய வச்சிருந்தாரு, அதை எடுத்து பூச போனாரு. பூசாதே என்னட்டான், பூசாதையா அப்படின்ட்டான். பின்ன என்ன பண்ண சொல்ற, என்ன வைத்தியம் நான் கூப்பிட்டுருக்காங்க, நான் இருக்கிறத தானே பூசுவேன். அதுக்கு அவன் சொன்னா, இதில் இருக்கிறது சாம்பல் தானே? ஆமா சாம்பல் தான், திருநீறு சாம்பல் தானே இல்லையா? அதனால கோயில் மடப்பள்ளி கிடக்கப்பாரு சாம்பல், அந்த சாம்பல் எடுத்துட்டு வந்து போக சொல் அப்படின்னுட்டான். சரின்னு எடுத்த சொன்னாரு, எடுத்துட்டு வந்தா எடுத்துக்கிட்டு வந்து, எப்போதுமே நோய் வந்து இடது பக்கத்துல தான் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இடது பக்கத்துல பூசியா அப்படின்னுட்டான். இவர் கத்தியாலையும் இருக்கல ஊசியாலையும் குத்தல.

மந்திரத்தினால ஆகாதது ஒன்றும் இல்லை. வேதங்கள் பூரா மந்திரம் தானே இல்லையா? ஆமா, அது இந்த விபூதிதான். வானவர் மேலது நீர், வானவர்கள் பூஜை இருக்கிறதே இதுரா. நீ பூஜா, நீ பூஜாம கிடந்தீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? சுந்தரமாவது நீர் அதோட இல்ல. எந்த சமய நூலும் இசையோடு பாடுறது கிடையாது. நம்ம சமயத்திலேயே எடுத்துங்களா, தேவாரம் இசையோடு பாடுற அளவுக்கு திவ்ய பிரபந்தம் இருக்கா? இல்ல. ஓரளவுக்கு அருட்பா ஒட்டிக்கிட்டு வருது, ஓரளவுக்கு தான் அதுவும் கூட இல்லையா? ஆமா, மத நூல்னு சொல்லுகிற இன்னைக்கு சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, திருக்குறள், இதெல்லாம் இசை நூலா? கிடையாது. ஆமா, உலகலா உணர்ந்து ஓதற்கு அறியவன் தண்டமான் தேசியர் தான் பாடினார் இது. ஏன் அவரு தேவாரம் பாடி பாடி பழக்கம், எதை வேணாலும் பாடி விடுவார் இல்லையா? மிக கெட்டிக்காரர். ஆனா திருஞான சம்பந்தர் இசையோடு பாடினார். இசை கேட்கறதுக்கு மாத்திரம் இனிமையா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எந்த நோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு இசைக்கு. ஆமா, ஒவ்வொரு ராகமும் என்னென்ன தகுதி உடையது. இந்த ராகத்தை பாடினா இன்னது செய்யும், இந்த ராகத்தை பாடினா இன்னது செய்யும் அப்படின்னு கூட எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த விளக்கமாக இன்னும் வெளியே வரலையே தவிர ஒரு சிலருக்கு இருக்கு. எனக்கே தெரியுதே, சுந்தரமாவது நீர், தந்திரமாவது நீர், தானத்தின் எழுபுறப்பை அப்படின்னு எழுதுறாரு தெய்வ சேக்கிழாறு பெருமான் திருஞான சம்பந்தர் இல்லையா? அப்படி பாடியிருக்காரு அவரு. அதனால அது நிலைச்சு இருக்கு இன்னைய வரைக்கும். ஒவ்வொன்று பாடினா 60 வருஷத்துக்கு முந்தி எம் கே தியாகராஜ பாதம்னு ஒருத்தர், இன்னைக்கும் கூட சிடி இருக்கு. என்ன காரணம்? அந்த பாட்டினுடைய தன்மை. எம் கே தியாகராஜ பாதம் பாட்டு கேட்டுறீங்களா? இருக்கு, போ சிடி இருக்கு, வாங்கி கேட்டு பாருங்க. சினிமாவில் ஓஹோன்னு பாடி வச்சிருக்கிறாரு 60 வருஷத்துக்கு முந்தி. அவர் பாட்டை கேட்டுவிட்டு தான் நான் பாட வந்தேன். ஆமாம், என்ன சாரீரம் தெரியுமா? ஜில்லு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வைரம் மாதிரி. இப்பவும் இருக்கு, சீடி வந்திருக்கு. ஆமாம், கேட்டு பாருங்க. இப்போ இருக்கிறவன் யாராவது பாடினதை கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி எரிஞ்சிருவீங்க. ஆமாம், அது சாரீரமா அது? ஐயோயோ ஐயோயோ, வைர மாதிரி ஜொலிக்கும். சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது. தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். செந்துபர்வாயுமை மங்கள் திரு

இந்த மாதிரி எல்லாம் கோயில்ல பாடி இருந்தாங்க. கோயில்ல ஓதுவார்களை பாட விட மாட்டேங்கிறானு. அத பத்தி அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. அரசாங்கத்து கோயில் தானே இப்ப இருக்கிறது போறா, யார் கவலைப்படுறா? அவங்க கவலைப்படுறது போறா. இது எது உண்டியில என்ன வந்தது அதுதான் கவலை. இப்போ தேவாரம் பாடினாங்களா, வேதம் ஓதுனாங்களா, பூசை நடந்தாங்களா, நடந்ததா அப்படிங்கிறத பத்தி கவலையே கிடையாது நம்ம அரசாங்கத்துக்கு. ஆமா, அது எப்பவோ போயிட்டு இல்லையா? ஆமா, ஏதோ கடவுள் வாரியார் சாமிதான் ஒரு தடவை சொன்னார், இப்ப பெய்யுற மழையெல்லாம் மனிதனுக்கு பெய்யல, ஆடு மாடு செடி கொடிகளுக்காகத்தான் பெய்யுது அப்படின்னு. ஆமா, தேவாரம் பாடப்பட மாட்டேங்கிறார்கள். மடங்கள்ல கிடையாது, மடாதிபதிகள் கேட்கறது இல்ல, சைவர்கள் கேட்கறது இல்ல. சொற்பொழிவு தேவாரத்தை பத்தி சொற்பொழிவு தான். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறார்கள். இது யார் வந்து திருத்துறது? என்னைக்கு திருந்த போகுது? இவனு திருந்த போகும்போது சாமிநாதன் இருக்க மாட்டான், திருத்தணி சாமிநாதன் இருக்க மாட்டான், சீயாழி திருஞான சம்பந்தம் இருக்க மாட்டான், பழனி அவன் பேருல பழனியில ஒருத்தன் நல்லா பாடுறானு சண்முகுந்தரம் அவன் இருக்க மாட்டான். யார் இருப்பா? மந்திர மாபதி நீரே வானவர் மேலது நீரே அப்படின்னு பாடுறவன் தான் இருப்பான் இல்லையா? அப்ப நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா தருமபுர சாமிநாதன் வரமாட்டான். ஆமா, அதனால இப்பவே நீங்கெல்லாம் எல்லாருமா சேர்ந்து கண்டிச்சு இந்த விரிவுரை சொல்றதெல்லாம் நிறுத்துங்கடா. ஓதுவார்களை கூப்பிட்டு பாட சொல்லு நல்லா அப்படி சொல்லுங்க. ஆமா, தேவாரம் பூரா இசையோடு வந்தது. இந்த சைவ சமயத்தில் இருக்கிறவங்களும் இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, யார் தட்டி கேட்கறது? தட்டி நீங்களாவது தட்டி கேளுங்க. ஆமா,

0: அப்படின்னு பாட சொன்னாரா, மந்திரமாவது நேரு, இது மந்திரத்தை போன்றியது இந்த திருநேரு. இந்த விளக்கம் சொல்றவனுக்கு தான் மரியாதை. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, இசையோடு பாட செய்யுங்கள், அந்த தர்மத்தை நீங்களாவது செய்யுங்க. ஆமா, இன்னைக்கு பன்னீர் திருமுறை பாராயணம்னு வச்சுக்கிட்டு இருக்க இடம் பூரா இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்கள். ஆமா, இந்த தருமபுரம் மடத்துல மாம்பழத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மேல மாம்பழத்துல ஒண்ணு இருக்கு, அது எல்லாருமே கூடியவர்களையும் இசையோடு கேட்கறதுக்கு பாருங்க. இசைதான் மனிதனை வாழ வைக்கும். ஆமா, இசையோடு பாடின தேவாரம் 160 சிடி வந்தது. அப்படி மந்திரமாவது நீரு அற்புதமான தேவாரம். தினந்தோறும் நாம எந்திரிக்கும் போது இந்த விபூதியை பூசும் போது மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு 10 பாட்டுன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா 1வது சொல்லுங்க, நான் 10 சொல்லுவேன். ஆமா என்று சொல்லிவிட்டு இப்போ நாம திருத்தொண்ட தொகையில, திருத்தொண்ட தொகையில வர்ற அடியார்களுடைய கதையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறேன். நாவுக்கரசருடைய தேவாரம் சிலதை உங்களுக்கு நான் பாடி காட்டியிருக்கேன். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட, இத சொல்ல வரும்போது தெய்வ சேக்கிழார் பெருமான் தீதில்லாத திருத்தொண்ட தொகை அப்படின்னு. திருத்தொண்ட தொகை என்ற நூல் தீதில்லாத நூல், அதை பாடினால் நமக்கு ஒரு தீமையும் வராதுன்னு அர்த்தம். நீ கேட்கலாம், நீ சொல்றிய ஐயா அப்படின்னு, நான் சொல்லாத நாளே கிடையாது. ஆமா, இன்னைக்கு கூட 3 மணிக்கு எந்திரிச்சு, என்னுடைய வயசு தாங்குமா, என்னுடைய வயசு தாங்குமா, 3 மணிக்கு எழுந்திரிச்சு நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு யோகாசனம் போட்டுட்டு திருத்தொண்ட தொகை சொல்லிவிட்டு பஞ்சாட்சரம் சொல்லிட்டு சிவபூஜை செய்துவிட்டு சுதிப்பொட்டியை போட்டு பாடிவிட்டு 2 தோசையை தின்னுபிட்டு பஸ்ஸில் ஏறி உடையாந்துட்டேன். கந்தக்கோட்டத்திலிருந்து 1 மணி நேரம் பாடிவிட்டு இங்கே வந்துட்டேன். ஏன் நீங்க 10 பேர் தேவாரம் கேட்கறது காத்து இருக்காங்க, நான் வர வேண்டிய பொறுப்பு. இதுக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறேன் பாத்தீங்களா, 3 மணிக்கு. எனக்கு வயசு என்ன, 38 83 இல்லையா? ஆமா. ஆனால தீதில்லாத திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொன்னார். அதை ஓதுகிறவருக்கு எந்த விதமான தீமையும் வராது. எந்த மதத்திலையும் இப்படி ஒரு நூல் கிடையாது. ஆமா, அடியார்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பாட்டு இருக்கான்னு பார்த்தாக்கா பெரும்பகுதி இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, தில்லை வாழ்ந்த நடமுடியார் கொடியே திருநீர் திருநீர கண்டத்து, தில்லை வாழ்ந்த நடமுடியார் கொடியே திருநீர கண்டத்து குயவனார்க்கடியேன். நம்ம சமயத்துல தொண்டு செய்தவங்க 63 பேர். அது இசையோடு சொல்றார். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே அதை ஏற்பிக்க முடியே நிலையாந்தன் குடிமாறியார்க்க முடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிவிடு சொல்கொன்றையார் வருமண்டக்கடியேன் அல்லிமன் முல்லை என்றார் அவர் நீதி கடியேன் ஆரூரனாரூரிலம்மானுக்காளே. இத 10 பாட்டு இருக்கு. இத சொல்லி நான் ஆடிய கடத்த நான் விரும்பல.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org அன்னியக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம்.
3: நாம இன்புறுவதற்கு உலகமும் இன்புறும்னா இந்த அறிவு ஒண்ணுனாலதான் இன்புற வைக்கலாம். ஆதலால் தான் கற்றறிந்தார் காமுருவர். படிச்சவன் என்ன படிக்கிறேன் நினைப்பாண்டா? ஏ, நாம ஒருத்த இன்புறுவதற்கு இன்னொருத்த இன்புறுவது இந்த கல்வி என்ற ஒன்றினால் தான் முடியும். வேற எந்த ஒன்று வசதி வந்தாலும் ஏண்டா இந்த ஆளுக்கு பாருப்பா, ஒரு யாராவது ஒருத்தர் இல்லைங்களா, பொள்ளாச்சி மாலிங்க ஒரு பெரிய பிளஸ் வாங்கி கொடுத்தாலும் வச்சுக்க, ஐயா இந்த ஆளு நேற்று வரைக்கும் நம்மோட டங்கடங்கு நடந்து வந்தான், இன்னைக்கு பறக்குறேன் அப்படின்னு பத்தியும் அவனுக்கு. ஆனா இந்த அறிவு ஒன்றினால் தான் மகிழ வைக்கலாம். அதுக்கெல்லாம் பரிமேலகன் கொன்னு இருக்கிறான். பரிமேல வர இதுக்கு முண்ட என்ன எழுதுவான் இது? தாம் இன்பெறுவது தாம் இன்பெறுவதற்கு, உலக இன்பெறுவது உலக இன்பெறுவது கண்டு, காமுறுவர் காமுறுவர் கற்றறிந்தார் கற்றறிந்தார். உன் தலையில எருக்கு வட்டிதான் ஒரே உங்க ஒரு எழுதுனானே மனுஷன், தாம் இன்புறுதலாவது யாது, உலகை இன்புறுத்தலாவது யாரு? அதெல்லாம் ஆசைக்க முடியாதுன்னு. ஆமா, அந்த உரைய முதல்ல அதை படிச்சு விளங்குறதுக்கு யோகிதை இருக்கு அவனுக்கு. நீ அப்புறம் வா நீ மற்றது. அதனால அவனுக்கு வேணாங்கிறது, அந்த உரைய வேணாங்கிறது காரணம் என்ன கேட்டா, படிக்க தெரியல விளங்க தெரியல. இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றி வையல்லால் விருந்தி நினேனி விடுதி கண்டாய். அதனால நான் என்ன உன்னுடைய விருப்பம் தான், நம்ம எல்லாம் செய்யலாம். நீ விற்றாலும் சரி அல்லது ஒத்தி வச்சாலும் நீ வைக்கலாம், ஆனாலும் என்னை விட்டுடாதப்பா. உனக்கு எல்லா உரிமையும் உண்டு, ஆனாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பை செய்திடாதப்பா. விருந்தினேனே விடுதி கண்டாய். இங்க விருந்துங்கிறாரு, விருந்துன்னா என்ன அர்த்தம்? விருந்தினேனே விடுதி கண்டாய். தொல்காப்பியா, விருந்தே புதுமை, விருந்து என்பதற்கு புதுமை என்று பொருள். நான் புதிய அடியவனியை தவிர பழையடியார் அல்ல. புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. பாடா போன தொல்காப்பியம் வந்துடணும், வந்தாதான் சரியா வரும். ஆமாமா, நீங்க ஒரு நூலுக்கு ஒரேன்னு சொன்னா தொல்காப்பியத்திலிருந்து அப்படியே வந்துருக்கணும். வந்துருந்தாதான் பக் பக் பக்கம் போட்பாட்டா உரைத்துக்கீங்களா, பொருத்தமா இருக்கும். விருந்தினேனே இல்ல, இதெல்லாம் பரிமையில உரை படிச்சிருந்தீங்கன்னா விருந்து புதுமை என்று ஒரே எழுதியிருப்பார். தொல்காப்பியம் படிச்சவன் விருந்து புதுமை அகுது இருவகைப்படும், பண்டு அறிவுண்மையில் குறித்து வந்தாரும் அகுது இன்மையில் குறியாது வந்தாரும் என விளங்காது இந்த முண்டத்துக்கு. அதனால வேணான்ட்டான். விளங்க சொல்ல முடியுமா? அதனால தமிழ் தான் வர முடியும், அல்ல ஆங்கிலம் அல்லப்பா. விருந்து புதுமை அகுது பண்ட அறிவுண்மையில் குறித்து வந்தாரும் குறியாது வந்தாரும் என இருவகைப்படுவர். ஒன்பதாம் அதிகாரம் விருந்துக்கு எழுதுறாரு. இந்த பயலுக்கு பார்த்தான் ஒண்ணு விளங்கலன்னு பார்த்தான், சகாரா பாலைவனமா இருக்குன்னு நான் சொல்றேன் நீ என்ன சொல்லிட போற, கிழிச்சு விட போற, படிச்சு விளங்க தமிழ் அல்லவா, தமிழ் அல்லவா, அதெல்லாம் என்ன அருமை தெரியுமா? விருந்துன்னா போற பகல் சொல்லி வைக்கிறேன் காதல வச்சுங்க, அதெல்லாம் திருக்குறள். ஆனா நான் சொல்லிட்டேன், திருக்குறள் வந்து கும்போணத்துல நடத்தணும். நாங்க இந்த வழியா திருக்குறள் நடத்தணும்னு சொன்னா ரெண்டு குரல் ஒரு குரல் தான் போகும். ஆமா, நான் பரிமையர் உரையோட தான் நடத்துவேன். உங்க இடதுகை பெறுவல் ரேகை நான் கடந்து மாட்டேன். ஆமா, இடதுகை பெறுவல் ரேகை உரையெல்லாம் வைக்க மாட்டேன், மூச்சே பெரிய மாட்டேன். அப்படி இருந்தேன்னா நடத்துவோம். இன்றையில் வணக்கம் நன்றி ஓ அப்படின்ட்டு. ஆமா, விருந்துன்னா இப்ப நம்ம விருந்துன்னு சொல்றோம் இல்ல, அது ரெண்டு வகைப்படுமா? பரிமையாளன் அதெல்லாம் ஏற்கனவே அறிமுகமாகி இருந்து இன்னைக்கு வீட்டுக்கு வரவங்களும் விருந்து தான். ஏற்கனவே எங்க போறீங்க, சேலமோ அல்லது இதுக்கோ சென்னைக்கோ போறீங்க, எங்கேயோ நீங்க இறங்குறீங்க அந்த நேரத்துல, எங்க எக்மோர்ல இறங்குறீங்க. எக்மோர்ல இறங்குற பொழுது பாரிஸ் போகணும், பஸ்ஸே வராது. நீங்க மற்ற இடத்துக்கு எல்லாம் போகுது, பாரிஸுக்கு மட்டும் வராது. நானும் பாக்குற முக்கால் மணி நேரம் நின்றுதான் போறேன், என்ன பண்றது வராது. வராமல் இவரும் பெட்டி வச்சு விரும்பிச்சு, ஐயா நீங்க எங்க, நான் பாரிஸ் போகணும், நானும் தான் பாரிஸ் போகணும், எங்கெங்க நம்ம பஸ்ஸே வராதாட்டுக்கு, என்ன பண்றது போங்க, மற்றதெல்லாம் போகுது நம்மளுக்கு வரலையே, வரல இருந்து பாத்துட்டு இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிடலாங்களா, வேணா சும்மா சாப்பிடுங்க அப்படின்ட்டோம். படுத்துட்டேன், அப்புறம் நீங்க எங்க என்னன்னு கேக்குற, நான் வந்து ஐயா திருவண்ணாமலை, நான் வந்து பெங்களூரியா அப்படின்னு. ரொம்ப நல்லதுயா, அப்ப பாரிஸ் வந்து வாங்கய்யா என்று ஏறி போய் அங்க இறங்கிட்டு, ஐயா நம்ம ஒண்ணு கொஞ்ச நேரம் தான் பழகணும், இருந்தாலும் நீங்க கொடுத்த காஃபி என் உள்ளத்துல இருக்குது, இந்தாங்க ஐயா முகோரி, வாங்க முகோரி கொடுங்கய்யா என்று சொல்லிட்டு, ஐயா திருவண்ணாமலை வந்து தவறாம நம்ம வீட்டுக்கு நடிக்கலாம் சார், இதெல்லாம் அப்படி பரிமையில உரையை வாங்கி நடிக்கலாம் மக்கு பயிரோட படிக்க மாட்டேங்கிறீங்களே வந்துருங்க, நானும் வரையா, பெங்களூர் வந்தா வரையா என்று சொல்ல, இப்படி இருந்த விருந்து இது, இந்த மாதிரி இருந்து வந்த விருந்துன்னா ஏற்கனவே அறிமுகமாகி வந்த விருந்துன்னு அர்த்தம். அதான் பண்டு அறிவுண்மையில் குறித்து வந்தாரும், ஏற்கனவே எக்மோர்ல அறிமுகமாக இருந்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு இன்னைக்கு வந்தவரும் விருந்துதான். அகுது இன்மையில் குறியாது வந்தாரும் என அப்படி அறிமுகமே இல்லை. ஆனா வந்து தெருவேன், ஐயா என்னங்கய்யா, தெரியவே தெரியாது, அடியேன் காசி வாரணாசி அப்படியே தெய்வத்தலமெல்லாம் வணங்க வந்தேன், திருவண்ணாமலை வந்தேன், இங்கேயும் வணங்கினேன், வணங்கின பிறகு இங்க யாராவது அடியவர் இருக்காங்களான்னு கேட்டேன், உங்க பேரை சொன்னாங்க, நான் வந்தேன்னா அடாராடா வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க உட்காருங்கய்யா காசியா அப்படின்னு. இகுது இவர் யாரு, அகுது இன்மையில் குறியாது வந்தாரும். அப்ப விருந்து இருவகைப்படும், அறிமுகமாகி வருகின்றவர்கள், அறிமுகம் அல்லாது வருகின்றவர்கள், இருவரும் விருந்தி. ஆதரார் குடையும் பொய்கை கோலக்காவுடான் பூதாமூர்த்தியில் பாடினாங்கன்னா அப்படியே ஆண்டு. இந்த பாட்டெல்லாம் நல்லபடியா வரணுமே சாமி, அதுதான் அம்மனாம் அஞ்சு மாறி. அதனால இப்ப நூலுக்கு பணம் கூட பெற்றலாம், ஆனா நல்லபடியா வரணுமே வெளிவரணுமே திருத்தநாதி. ஓ துவாதசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலி முத்தம் தருகவி. யார் வாக்கு, குரல் சாமி வாக்கு, மீனாட்சியம் பிள்ளைத்தமிழ், அருமை அருமை அல்லவா. எனவே இப்போ என்ன இருக்குது, விருந்தினேனி விடுதி கண்டாய் நஞ்சமுதா அருந்தினே. நீ வந்து எல்லாரும் வந்து நல்ல உணவை அருந்துவாங்க, நீ விஷத்தையே நீ அருந்துறாய் அல்லவா. நல்லமுதா நஞ்சமுதா அருந்தினே மண் உத்தர கோசமங்கைக்கு அரசி, உத்தர கோசமங்கிலேயே இருக்கின்ற பெருமானி, மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே மருந்தினே. யார் இந்த பிறவி வயப்பட்டு இதிலேயே அழிந்து கிடக்கிறார் அவர்களுக்கெல்லாம் நீ மருந்தாக இருக்கிறாய். மருந்தன என்ன, அந்த பிறவியை நீக்கும்படியான மருந்தாக இருக்கிறாய். திருவள்ளுவர் 10வது குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு, இறைவன் அடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் போடான். சும்மா சின்ன பிள்ளைக்கு சொல்ல மாதிரி சொல்றது. அப்ப இந்த பெருவியாகிய பெருங்கடல் நீந்தன்னு சொன்ன யாரு, இறைவன் அடி சேர்ந்தாதான் இல்ல நீந்தார். நீங்க இந்த அறிவர்னு போறீங்களே, எந்த அறிவருடைய திருவடியை நாங்க சேர்ந்தா இந்த பிறவியை போக்க முடியும் சொல்லுங்க. உங்க உண்டாங்க நிறுத்தியா நிறுத்தியா, நான் இன்னைக்கே அடிமையாயிடுறேன். 10வது குறள், ஏன் அறிவராது மண்ணாங்கட்டியாவது கொண்டு குப்பையில போடுங்கடா அவங்க உரையப்பா. அதனால பிறவி பெருங்கடல் நீந்துதல் மருந்தினே, எதற்கு பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே மருந்தினே. யார் இந்த பிறவியாகிய பிணியில் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறாய். அதுதான் ரொம்ப அருமையாக, மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரானோய் தீர்த்தருளவல்லான் தன்னை. அப்பர் சுவாமிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க அருமையா பாடிட்டாங்க. போதுங்கிற நமக்கு இருக்கிற திருமுறைகளையும் சித்தாந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அகில உலகத்தையும் ஆடலாம் நம்ம, ஆனா படிச்சுக்கணும் படிக்கணும் அதான் முக்கியம் அல்லவா, படிச்சுட்டா ஆடலாம் தான். எனவே அப்படி மருந்தாக இருக்கிறாய். மடங்க 18-20 முடிச்சிருவோம். மடங்க என் வல்வினை காட்டினின் மன்னருள் தீ கொழுவும் விடங்கனே விடங்க. மடங்க என் வல்வினை காட்டை நின் மண் அருள் தீ கொழுவும் விடங்க. பெருமானி என்னுடைய இந்த தீவினைங்கிற அந்த ஒரு பெரிய காடு மண்டி முள்ளும் கல்லுமா கிடக்குது, அதுல கொஞ்சம் நெருப்பு வச்சு கொளுத்து விட்டா தேவலான். அந்த நெருப்பு எங்க இருக்குன்னு அவ்விடத்துலதான் இருக்குனர் என்னன்னர், அது அருள் நெருப்பு. அந்த அருள் நெருப்பை பத்த வச்சாத்தான் இந்த மாதிரி இருக்கிற வீணான பொருள் எல்லாம் போகும் அல்லவா, அப்படி நெருப்பு வைக்கணும்னர். எனவே இப்படியாக தீ கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா, என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகொள். பெருமானி இந்த பிறவியினை களையும் போது வேரோடு களைஞ்சிடணும். இனி பிறக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் பிறக்க மாட்டப்பா, 100 வருஷம் பிறக்க மாட்டேங்க கூடாது. இனி இந்த ஆன்மாவுக்கு பிறவி என்பது கூடாது. அப்படி செய்யணும்ப்பா, அங்க அதை நீதான் செய்ய வேண்டும். அதான் அவர் பிறவி பெருங்கடல் சொன்னார் பாருங்க. ஏன்னா இது லேசன் இல்ல, இது பெரிய கடல். இத போய் வத்தடிக்கணும்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெம்பு இருக்குடா, அது இறைவன் தான். அவர் சேர்ந்தார் நீந்துவர், சேராதார் நீந்தார். தள்ளு அவர் பேசாத, இந்த பக்கம் வராத அப்படி நெருப்பிட்டு கொளுத்துப்பா. என் தன்னை விடுதி கண்டாய், என் பிறவியை வேறொடும் கழிந்து ஆண்டுகொள். உத்தர கோசமங்கை கரசே கொடுங்கறி குன்று உரித்து அஞ்சு வித்தாய். அம்மா எப்பா இந்த மாதிரி வந்து ஊர்ல இருக்கிற காட்டெல்லாம் நெருப்போட்டு கொடுத்ததெல்லாம் எனக்கு முடியுமாப்பா அப்படின்னாரு. சிவ சிவ, உன்னால முடியாது, உலகத்துல இருக்காப்பா எது உனக்கு முடியாது. கொடுங்கறி குன்று உரித்து அஞ்சு வித்தாய். யானை ரொம்ப பெருசுன்னு பேரு, அது பாட்டு உன்னை துள்ளிட்டு வந்தது, அப்படியே வாடா ராஜா அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு விட்ட தோலை. அதெல்லாம் உன்னால தான் முடியும், வேற யாரால முடியுமோ? முடியாது. அதனால எல்லாற்றிலும் உடையவன் நீ, அதனால் உனக்கு முடியும்பா. வஞ்சி கொம்பினையே, வஞ்சி கொம்பினையே. ஆனா நீ என்னன்னு கேட்டாய், அந்த யானையை உரிச்சதுனால உங்ககிட்ட இருக்கிற அம்மாவே அப்படியே பயப்பட்டாள். ஐயோ அப்படின்ட்டாளாம். என்னன்னா யானை அப்படி வந்தது, வந்தவன என்னமோ ஒரு வாழைப்பழம் பூம்பழத்தை கொடுக்குற மாதிரி, அது கனிஞ்ச பழம், நீ பாட்டு காவட்டா இருந்து பிரயோஜனம் இல்ல, காவட்டை உரிக்க முடியாது. நல்ல கனிமான படம்னு சொன்ன, அப்படி எடுத்தவனே இப்படி இப்படி உரிச்சவன் தானா பாட்டுக்கு வந்துருது இல்லைங்களா. அப்படி யானை தோலை உரிச்சாரா, உரிச்சவன அம்மா வந்து பார்த்துட்டு, அது பதுசு மலையத்தூசன் மகள் அது. அதனால சிவசிவ சிவசிவ சிவசிவ. ஏன்னா ஏன் என்ன என்ன அப்படின்னாரு. ஐயோ அது யானை, யானை தோல் அப்படின்னு. அதெல்லாம் என்ன, அது என்ன பண்ணுது போ அப்படின்னு உரிச்சாராம். எனவே வீட்டில் இருக்கிற அம்மாவே பயப்பட்டுமா உரிச்சாராம். இப்படி எல்லாம் உரிச்ச உனக்கு அப்பா என்னுடைய இந்த தீவினை காட்டை நெருப்பு வைக்க முடியாதப்பா அப்படின்னார். அடுத்தது நம்ம கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமலமே, கொம்பரில்லா கொடி போல். அடாராடா, என்னைக்குமே இந்த கொடி படறதுன்னு சொன்னா நம்ம வீட்டுல அதுக்கெல்லாம் கொல்லையிலிருந்து இருந்தாதான் முடியும். மேலும் கொஞ்சம் கொத்துனு கொத்துனு ஏதேனும் படி கொஞ்சம் இந்த செடி எல்லாம் போட்டோம்னா போடலாங்க, பீங்கா செடி போட்டோம்னா அது அப்படியே கொடி வரும். வந்து என்ன கேட்டா, அந்த கொடி அப்படி அப்படி லேசா அப்படி இப்படி வரும்போதே ரெண்டு மூணு குச்சி அப்படி இப்படியே வச்சு ஊனிடணும். ஊண்டி அப்படி மேல வந்து மேலே பந்தலும் போட்டுட்டா அது படரும். அப்படி இல்லாம இது நல்லா நல்லா தலைஞ்சு இப்படி கொடி அப்படி வரும்போது ஒரு கொம்பு இல்லைன்னா கீழே அப்படியே படர்ந்து மண்டி போடும், மண்டி போடும். இதை பார்த்தா நாம் நம்முடைய தமிழர்களில் ஒருவன் கொம்பரில்லா கொடி போல் பாத்தீங்களா, ஒரு கொழுகொம்பு இல்லாம ஒரு கொடி இருந்தா என்ன பண்ணும், அப்படியே தவிச்சு போடும் பாவம் அல்ல. அப்படி கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே, கோமளம்னு அழகுடையவனே அர்த்தம். அழகனே வெம்புகின்றேனி விடுதி கண்டாய், பின்னர் நன்னுகில்லா உம்பருள்ளாய். தேவர்கள் கூட அன்பினால் காண முடியுமே தவிர தன் அகந்தையினால் காண முற்பட்டா நீ அவங்க இடத்துல காண முடியாது. உம்பர் உள்ளாய் மண் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே அம்பரமே, அம்பரம்னு மேலானவனே அர்த்தம். அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே, அப்பு ஆனவனே அர்த்தம். அப்பானவனே கூடாது, அப்புன்னா தண்ணி. அப்போ என்ன, இருநிலனாய் தீயாகி ஆனைவம்போரில் குறுந்தூரன புலனால் அலைப்புண்டு அலைப்புண்டேனை எந்தாய் விட்டெடுதி கண்டாய். இது அந்த நீத்தல் விண்ணப்பம். எந்தாய் விட்டெடுதி கண்டாய், என்னுடைய தாயனைய பெருமானே என்னை விட்டுவிடாதப்பா, ஆட்கொண்டனி என்னை மீண்டு விட்டுவிட வேண்டாம் என்று விண்ணப்பிக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், ஆனைவெம்போரில் குறுந்தூரன புலனால் அலைப்புண்டேனே. இந்த புலன்களால் இந்த ஆன்மா எந்தெந்த அளவில் மாறுபடுகின்றது என்பது எல்லா பெரும்பாலான பாட்டில் சொல்றேன். போன முறை கூட சொன்னேன், திருவள்ளுவர் ஐயர் அல்லவா திருவள்ளுவர், உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொன்னார். இந்த திண்மை என்ற அந்த ஒன்றினால்தான் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்க முடியும். அந்த திண்மை இல்லைன்னா கொஞ்சம் நெகிழ்ந்து போடும், நெகிழ்ந்து போடும். அந்த நெகிழ்ச்சியே இல்லாமல் கட்டுப்பாடா கொண்டு வரணும். எதனை? இந்த ஐந்து பொறிகளையும். கொஞ்சம் ஒரு நாள் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா தொலைக்காட்சி பார்க்கலாமான்னு வரும்போது அது கிடக்குது போய் என்னைக்கும் பார்த்ததுதான் தொலைக்காட்சி திருப்பிட்டோம்னா அப்புறம் தொலைக்காட்சி தான். அதனால கண்டிப்பா அதை இடிக்க மூடிவிட்டு போகணும். அதான் அந்த உரன் என்னும் தோட்டியால் திருவள்ளுவர்ல இந்த ஐந்து யானை மாதிரி, அதான் ஆணை வெம்போடிங்கிறதுக்காக சொன்னேன். இந்த ஐந்து பொறிகளும் ஐந்து யானை மாதிரி கட்டி எழுக்குமா நம்முடைய இந்த ஆன்மாவை. அதுல இந்த ஆன்மா எப்படி ஆகி போச்சுன்னா குறுந்தூரனு, இது ஒண்ணுக்கும் நடத்துகிற போராட்டத்துல, இந்த யானைகள் நடத்துகிற போராட்டத்துல இவ்வளவு உண்டு. பசும்புல் தலைகாண்பர் இதுங்கிற மாதிரிங்க, அதுவும் திருவள்ளுவர் தான். பசும்புல் தலைகாண்பர், ஒரு சின்ன பசும்புல் அப்பதான் ரெண்டு நாள் மழை பெஞ்சு அப்படி மேல வந்திருக்குது. இந்த இந்த மாதிரி இந்த வந்திருக்கிற இன்னைக்குதான் ரெண்டு நாள் ஆச்சு அப்படி மேல வந்திருக்கிற அந்த புல்ல, இது ரெண்டு மூணு யானை சண்டை போடும்போது அது காலில் இது அகப்பட்டுட்டுதுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பசும்புலுடைய தோற்றம் கீற்றம் எதுவுமே தெரியாம போடும். ஏன் இது யானை, அது பசும்புல், அது இப்பதான் வருது இவ்வளவு உண்டா? அப்போ இந்த உயிரானது அவ்வளவு மென்மையானது பசும்புல் மாதிரி, சும்மா இப்படி இவ்வளவு உண்டு வந்தது. இந்த ஐந்து பொறிகள் யானை மாதிரி, இது கால் பட்டதுன்னா போய் தூள் தூளா போடும். அதனால்தான் இந்த பொறிகள் வந்து ரொம்ப கடினப்படுது. கடிகள் கடினப்படுத்த காரணம் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய சிவபுராணம். முன்னே சொல்லியிருக்கிறேன், எல்லா பின்னால் இருக்கிற ஐம்பது தலைப்பில் இருக்கிற செய்திகளும் சிவபுராணத்திலேயே வந்துருது. இந்த அப்படி கூட ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். சிவபுராணத்தில் திருவாசகம் என்றே கூட எடுத்து எழுதலாம், எழுதலாம். இந்த 95 வரிகள்ல மின் பின்னால் இருக்கிற 50 தலைப்புகள்ல இருக்கிற செய்திகளும் அப்படியே இழையா இழையா ஓடிருக்கு, ஓடிருக்கு. அதனால நல்ல அந்த 50 தலைப்பையும் படிச்சுட்டு இந்த 95 வரியோடு இணைத்து பார்த்தோம்னா அப்படி அப்படி அப்படி இணைத்து இணைத்து பார்க்கலாம் போல ரொம்ப அருமையா. இங்க பாருங்க, இப்ப ஆனைவம் போரில் ரெண்டு மூணு யானை சேர்ந்துக்கிட்டு, அஞ்சு யானை, ஏன்னா இங்க அஞ்சு யானையில இருக்குது, ஐந்து யானை சேர்ந்து ஒரு சின்ன இப்பதான் பசும்புல் அப்படி தலை காட்டும் போது அதுல போய் இது வந்து விளையாடுச்சுன்னா அதை போய் நினைச்சு அழிக்க கூட வேண்டியதுல, இது கால் பட்டாலே போடும். இது நினைச்சு நினைச்சு அந்த பசும்புள்ள விட்டு போர் தொடுக்க வேண்டியதில்லை. அப்படித்தான் இந்த ஐந்து பொறிகளும் இந்த உயிரை அப்படி ஆட்படுத்தி வைக்கின்றன. அதான் அவர் சொன்னார், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. பெருமானி எனக்கென கொடுத்த மனம், இந்த மனம் எனக்காக இருந்தா பரவாயில்ல, அந்த அஞ்சோட தான் ஓடுறீங்குது. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, இதனாலதான் சுவாமி உனக்கு நான் அன்பு செலுத்த முடியாம தவிக்கிறேன். கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன். இந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, இது மணிவாச சொல்லிட்டு நான் தான் நினைக்கிறது அடி கூட. அவர் பெரிய ஞானி, நாம தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். இது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, அதை அதை கட்டிட்டு மாறடிக்குது இந்த மனசும். விலங்கு மனத்தால் மனம் அங்க போயிட்டது. இப்ப இந்த ஆன்மாவுக்கு யாரு தோணே? ஒருத்தரும் இல்ல. விமலா உனக்கு கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன் என்று நாம சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவர் கொட்டிட்டார். நாம் என்ன சொல்றது? சொல்லவோ சொல்லும் இல்லை. பெருமானத்துல விண்ணப்பிக்கிறது நமக்கு என்ன இருக்கு? நாம சொல்ல வேண்டிய அனுபவத்தை அவர் சொல்லியிருக்க. அதனாலதான் சொல்லி எனவே சொல்லி ஏத்துகப்பானே, அதுவே நம்ம சொல்ல வேண்டியதான். இல்ல அந்த சிவபுராணத்தையே சொல்லி பெருமானிட்ட விண்ணப்பிக்க வேண்டியதான், வேற என்ன செய்ய முடியும்? அதுல ஆனை வந்தூரில் ஆனை வம்போரில் ஐந்து யானைகள் செய்கின்ற கடுமையான போர்ல குறுந்தூரன ஒரு சின்ன செடி, அது நீங்க எப்படி திருக்குறள் சொல்லால் சொன்னால் பசும்புல் தலை காட்டுது, தலை காட்டுது. அந்த பசும்புல் தலை காட்டினால் அது எப்படி சிதைவாக அடிந்து போய்விடுமோ அதை போல, அதை போல புலனால் அலைப்புண்டேனை, இந்த பொறிகளினாலே நான் அப்படியே
4: துண்டப்பட்டு கொடுக்கிற எண்ணெய். எந்த விட்டெழுதி கண்டாய் பெருமானே, ஏதோ உன்னை திருவடியை பிடித்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் நான் சமாளித்திருக்கிறேன். இந்த திருவடியும் நான் விட்டு விட்டேன் என்றால் நிச்சயம் இந்த ஆன்மாவில் அடிப்படும். அதனால விட்டு விடாதப்பா. விட்டெழுதி கண்டாய் வினை ஏன் மனத்து. ஆனா இவ்வளவு கொடுமையான வினையுடைய என்னிடத்திலும் கூட நீ என்ன செய்ய, நீ எப்படி இருக்கிறாய்? தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து பா, என்னென்ன சுவைப்பொருள் உண்டோ அத்தனையும் சேர்த்துட்ட. சுவைப்பொருள்ல எது ரொம்ப தலையானது அப்படின்னு கேட்டா தேன் அல்லவா, தேன் அல்ல தேனையும். அடுத்தது பால், பாலையும். திருவள்ளுவர் பாலோட தேன் கலந்தே பனிமொழி தேன் வாலையிற ஊரிய நீர். அவர் பாட்டு சாயமா பண்ணிட்டு பாலோட தேன் கலந்தே பனிமொழி வாலையிற காமத்து பாலை கொண்டு தள்ளனர். ஆமா சுவைங்கிறது இவனுக்கு அந்த சுவைதானே தெரியுது. நாக்குரிசி படைத்த நாரிய புண்ணாக்குன்னு திட்டினார. அது மாதிரி நாக்குரிசி படைத்த நாரிய புண்ணாக்கு, அதனால எப்படி இருக்கு பெண்ணின்மம் எப்படி இருக்கும்? பாலோட தேன்கள் அந்தத்தி பனிமொழி வாழை இரு ஊரிய நீர் அப்படின்னார் ஞானிகள். அதனால அடபோட அதெல்லாம் சிற்றின்பம். இங்க தேனையும் பாலையும் ஏன் மீண்டும் மீண்டும் ரெண்டு பேரும் இந்த தேனும் பாலையும் சொல்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்காகத்தான் நீங்க அமிர்த திமுன்னு சொன்னோம் வச்சுங்க, ஏன் அமிர்தம் சாப்பிட்டான்? இது என்ன தேன் சாப்பிட்டுருக்க, சாப்பிட்டுருக்க பால் அது சாப்பிட்டுருக்க. அதனால நமக்கு இந்த தப்பான நம்ம முண்டங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், எது இந்த பால் இந்த, அதனால நமக்கு வழங்க முடியாது சொல்லி தொலைக்கணுமே சொன்னாரு. இல்லைன்னா அவனுடைய இன்பம் இன்னும் எங்கேயோ இருக்குது. ஆனா நமக்கு தெரிஞ்சது இதனால இந்த தேனையும் பாலையும் ஒத்து கண்ணலையும் கருப்பஞ்சாறு இப்ப எங்க பார்த்தாலும் நிக்குது. அமுதத்தையும் ஒத்து அதுதான் நமக்கு தெரியாதது. எது கடைசியில் இருக்கிற அமுதம் இருக்கு, சொல்ல கேள்வி என்னது அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அது என்ன, அது திரு அதையும் திருவள்ளுவர் விட்டார, அதையும் விட்டார, எங்க இருக்குது மானூர் அமுதத்தை எங்க விட்டார? தான் அமிர்தம் என்று உணரற்பாற்று எத வானின்று உலகம் வழங்கி வருதலால். இந்த இந்த உலகத்துல எதனால வாழுதுன்னு கேட்டா மேல் இருக்கிற மடியினாலதான் இந்த உலகம் வாழுதுப்பான். அப்படி வழங்கி வருதலால் அது என்னன்னு சொல்லணும்னாரு. தண்ணீர்னே சொல்லாதப்பா, தண்ணீர்னு சொல்லாத, தண்ணீர்னு சொல்லாதுன்னு சொன்னே ஜலம்னு சொல்லவும் கூடாதுன்னு தெரியும். அப்புறம் ஜலம்னு தனியா சொல்ல மாட்டார், விட்டுரு. அதனால தண்ணீர் ஜலம் இத்தியாதி பண்ணலாம் சொல்லக்கூடாது தெரியாரு. அமிழ்தம் என்று ஒரு பையன் அங்க தண்ணிய போய் அமிழ்தம்ங்கிறீங்களே சாமி என்ன உணரற்பாற்று மக்குப்பையில எனக்கு தெரியாத தண்ணி, தண்ணி தண்ணி தான், ஆனா அதை எப்படி உணர்ந்து கொள்ளணும்? அமிழ்தம் என்று உணர்ந்து கொள்ளணும். ஏன் வானின்று உலகம் வழங்கி வருதல் அது இல்லைன்னா நம்ம எல்லாம் இருக்க முடியாதா? இருக்க முடியாது. என்ன வான் சிறப்பு தான் என்ன அந்த வான் சிறப்பு அவர் சொல்லும் போது எங்கேயோ இருக்குது, எங்கேயோ இருக்கு சிவம். அதனால அமிழ்தம் என்று உணரப்பாற்று என்றெல்லாம் சொன்னாரு. சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று, அது எங்க? சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று. சார் நான் இது எல்லாரும் எப்பவும் கிடைக்கிற மாம்பழம் கம்பளம் இருக்கும்போது நான் கதவை திறந்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன், கிடைக்காத அமிழ்தமா ஒரு தரம் கிடைச்சதுங்க, அது வேற தரம் கிடைக்காது, அதனால ஏன் காதை கதவை எழுத்து போட்டு ஜன்னல்லாம் அட அப்படின்னு சாப்பிடுறார். சாவா மருந்தனினும் விருந்து புறத்ததா தானுண்டல் வேண்டற் பாற்று. ஜன்னலை திறட, கதவை திறட, குடிச்சிட்டு சாப்பிடுற மக்குப்பையில சாவா மருந்தனால மட்டும் தனியா சாப்பிடுறதா? எனவே சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று. எனவே இட்லியும் காப்பியும் சாப்பிடும் போது ரெண்டு குடுத்துட்டு சாப்பிடும் கூட தானா தெரியுதில்ல. சாவா மருந்தாலே அப்படி சொன்னா இட்லி காப்பி தோசை பூரியில குடுத்துட்டு சாப்பிடும். ஏன்னா சாவா மருந்துக்கே சொல்லிட்டா இட்லி தோசை பூரி இத்தியாதிகள் எல்லாம் அடங்கி போகுது. பிடிச்ச புடி மேல் புடியா பிடிச்சிட்டாரு. சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று. இதெல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்க தெரியுங்களா? ஒருத்தர் சொன்னா அதுக்கு ஒரு விருந்து புறத்துதா தான் உண்டல் சாவா மருந்து அப்படி சொன்ன. ஏ திருவள்ளூர் சொல்றதெல்லாம் கேட்காதுல. ஏதேன்னு கிடைச்சதுன்னா முதல்ல கதவையும் ஜன்னலையும் அட நல்லா வச்சு மக்கு, அதுதான் நம்ம புழைக்கிற வழி. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து, அதான் புழைக்கிற வழி. எனினும் வேண்டற் பாட்டு, ஐயா நான் செத்தே போனாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்டு சாவறேன்னு வாடா. அப்படி ஒரு உரை ஒருத்தர் எழுதினர், இன்னொருத்தர் எழுதினர். ஒவ்வொருத்தரால என்ன பண்றது, விருந்து புறத்தா தானுண்டல் சாவாம் சாவாம் பிடிச்சது. நீ வந்த விருந்து வீட்டுல திண்டில் இருக்கு, நீ சாப்பிடறது நீ செத்ததுக்கு சமானம் விடனர். இல்லையா அப்படி சொல்லாதீங்கய்யா, அவர் தான் ஐயா நீங்க கடைக்கு போய் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க என்று அவர் அருந்து எனினும் வேண்டற் பாட்டு. வெளியில் இருக்கவர் அப்படி அருந்துன்னு சொன்னா கூட, ஐயா நீங்க ஒரு உருண்டை வாயில போட்டாதான் நான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் என்று கூப்பிடுறா. பா திருக்குறள் பார்த்தீங்களா, ஐயன் திருக்குறள், இழுக்க இழுக்க இன்பம் தரும். நீ எங்கேயோ போடப்படாது, ஆமா இங்கேயே இருக்கணும், திருக்குறளையே இருக்கணும், எங்க ஐயங்கிட்டே இருக்கணும், விட்டப்படாது. பாருங்க மூணு முறை என்ன, விருந்து புறத்துதா தான் உண்டல் சாவாம், அருந்து எனினும் வேண்டற் பாட்டு. விருந்து புறத்துதா தான் உண்டல் சாவாம் அருந்து எனினும் வேண்டற் பாட்டு. இப்படி இல்ல, அதான் திருவள்ளுவர், அதான் திருவள்ளுவர். யோகியதையா படிக்கணுமே, படிக்கிறத மனதுல வச்சுக்கணுமே, ஆண்டவன் தான் காக்கணும். எனவே இப்படி உருந்த தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இவற்றையெல்லாம் ஒத்திருக்கிறானாம் பெருமான். அது மட்டுமல்ல, ஊனையும் இந்த உடம்பு என்பினையும், இந்த ஊனையும் சரி உள்ள இருக்கிற எலும்பையும் சரி, உருக்கான்ற உண்மையனே அவற்றையெல்லாம் கூட உருவும்படி ஆச்சிருக்கிற நீ உண்மையன். உண்மை என்ன, மூணு சொல்லி என்னன்னா உண்மையன் மிகச்சிறந்தவன் என்று பொருள். அப்படி மிகச்சிறந்தவனாக இருக்கிறவனாக உன்னை நான் எப்படியோ சேரும்படியா நீ செய்துட்ட, செய்த என்னை விட்டெடுதி கண்டாய், விட்டுவிடாதப்பா என்பதுதான் விண்ணப்பம். விட்டுவிடாதே என்று சொல்கின்ற விண்ணப்பம். இங்கே ஆனை வெம்போரில் குறுந்தூறு என விட, ஏன் யானையை சொன்னாரு இருக்கிற போர்ல, ஏன் சிங்கத்தை சொல்றது புலிகுட்டியை சொல்றது? ஐயன் திருவள்ளுவர், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தோன்று உண்டாக செய்வான் வினை. கொன்னு இருக்கா மனுஷன், ஏன் யானை போர் செய்யும் போது என்ன பண்ணும்னாரு, அது பக்கத்துல இருந்து பார்க்காதரா, அங்க அப்படியே சுத்துற மாதிரி ஒன்ன சுத்தி விடும். நீ ஒரு நல்ல மலையில ஏறிக்க, கீழே யானை இதுங்கட்டும், கவலை இல்லாம அடே பலே பலே எங்க இன்னும் துதிக்க நீட்டு அப்படிங்கலாம். ஏன், ஜென்மத்துக்கு மலை மேல ஏற முடியாது. அதனால எனவே தனக்குள்ள ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்கலாமே தவிர, நம்ம பார்த்த ஒரு கால் அதுக்கு ஒரு கோவம் வந்ததுன்னா கூட செய்யறதுக்கு வக்கு இல்லை. ஏன், அது உடம்பு பெரிய சரீரம், மலையில ஏற முடியாது. அல்ல குன்றேறி யானை போர் கண்டத்தால் எதுக்கு சாமி சொன்னீங்க, தன்கைக்கு ஒன்று உண்டாக செய்வான் வினை. எந்த ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு வேலை செய்யணும்டா, அவர் தருவார் இவர் தருவார் அப்படி பாத்துக்கலாம் இப்படி பாத்துக்கலாம்னு ஒன்னையும் தொடங்காதடா ராஜா, கையில இருக்கணும் தொடங்கும். என்ன பாப்பாளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா, சரி எவ்வளவு இருக்கு, 10 lakhs 10 lakhs இருக்குற, அவன் எவ்வளவு கேட்டாலும் சரி, மாப்பிள்ள 5 lakhs கேட்டாலும் சரி, இந்த எடுத்துட்டு மீன் 5 லட்சத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லி தர. என்னங்க ஒரு அப்பா 50 ரூபா இருக்குது, 5000 ரூபா இருக்குதுங்க, அது எதுக்குடா போதும், ஒரு புடவை வாங்க போதுமா என்ன, அவர்கிட்ட கேட்டிருக்கானுங்க, அவர் ஒரு என்ன ஒரு பத்தாயிரம் தரையிருக்காங்க இவர்கிட்ட.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: நம்ம அப்பர் பெருமான் திருவாயு ஒழிய சிவாய நம என்று நீரடிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்ப அங்க சிவாய நமங்கிற மந்திரம் அவரு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். இத திருமந்திரம் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கணும். திருமந்திரத்துல சிவாய நம என சித்தம் ஒருக்கி அவாய மறவே அடிமையதாக்கி. அப்ப சித்தத்துக்குள்ள கொண்டு போகணும். சித்தம்ங்கிறது கொஞ்சம் உள்ள நுழையணும். அது மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் என்ற நான்கு அகக்கருவிகள் உண்டு. அல்ல, சித்தம் என்பது பதிவுகள், இந்த பதிவுகள் உள்ள பகுதி. அந்த பகுதிக்கு நம்ம கொண்டு போகணுமா, பதிக்க வைக்கணும். சிவாய நம என சித்தம் ஒருக்கி என்ன ஆகும், அபாயம் அறவே, கவலை இல்லையா, எந்த விதமான பிரச்சனையும் வராதான். அபாயம் அறவே அடிமையதாக்கிங்கிறார். இதே கருத்தை இன்னொரு இடத்துல சொல்றார் திருமூலர். தெளிய ஓதி சிவாய நமவென்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. இந்த கூடுன்னு இந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த கூட்ட பொண்ணாக்கணுங்கிறார். இந்த கூடு வந்து எப்படி பொண்ணாகும், ஒளி உடம்பா மாறணும் அப்படிங்கிற. இந்த குளிகைனா இந்த சித்திரங்கள் வச்சிருப்பாங்கிறாங்க, ஒரு மாத்திரை மாதிரி வச்சிருப்பாங்க, குளிகை மணி மாதிரி வச்சிருப்பாங்க, அது இடுப்புல வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த அந்த குளிகை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண உலோகத்தை வந்து பொண்ணா மாத்துறது. இப்ப இரும்ப பொண்ணா மாத்தலாம், செம்பா பொண்ணா மாத்தலாம், இதெல்லாம் சித்திரங்களுடைய கலை அது. அதனால குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையங்கிறார். அப்ப இந்த உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ரகசியம் சிவாய நம என்று ஓத வேண்டும்ங்கிறார். தெளிய ஓதணுமா, சிந்தித்து தெளிந்து அதனுடைய பொருள் புரிந்து உள்ளீடு உணர்ந்து அதை நாம் வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது இந்த உடம்பு பொன்னாகுங்கிறார். நல்லா சிந்திக்கணும். உயிர் பொன்னாவது வேறு, உடம்பு பொன்னாவது வேறு. உயிர் முதல்ல பொண்ணு ஆகணும். இந்த உயிர் பொன்னாவுதல்ங்கிறது தான் சிவாய நம என ஓதின் செம்பு பொன்னாகும்னார். அப்ப உயிரில் இருக்கக்கூடிய களிம்பை நீக்கணும். அப்ப சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுன்ட்டார் ஒரு பாடல்ல. இப்ப இந்த பாடல்ல சிவாய நம என்று ஓதினா உடம்பே பொன்னாகுங்கிறார். இப்ப உயிர் பொன்னாகும், உடம்பு பொன்னாகும்னா உயிர் வந்து சிவத்தன்மை அடையும். சரி, உயிரோட சேர்ந்த உடம்பும் சிவத்தன்மை அடையும். இதுக்கு இந்த சிவாய நமங்கிறது வழிவகுக்கும். இப்போ இந்த உடம்பு எப்படி ஒளி உடம்பாக மாறும். இப்ப சாதாரணமா இந்த டியூப்லைட் அப்படி சொல்லுமே, டியூப்லைட்னா அதுக்கு தமிழ்ல குழல் விளக்குன்னு, குழல் விளக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இழைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ள கரண்ட்டு போகும். அது உள்ள கரண்ட்டு போகும் பொழுது அது வந்து முதல்ல அது வந்து உள்ள வந்து சுத்தமாயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து மின்சாரம் கிடைக்கும், அது ஒளியாக இருக்கும். அது வந்து உயிர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த டியூப்லைட், இந்த குழல் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்த விளக்கு முழுவதும் ஒளியா இருக்கு. அப்போ உள்ளே இருக்கிறது உயிர், வெளியில் இருக்கிறது உடம்பு, உயிரோட சேர்ந்த உடம்பும் ஒளித்தன்மையை பெறும். உயிர் சிவா சிவ அந்த உயிர் வந்து அந்த சிவாய நம சிவாய நம் என்று மந்திரத்தை சொல்லி சொல்லி சொல்லி அந்த உயிர் சிவமாம் தன்மை அடைகின்ற பொழுது அந்த சிவத்தோட சேர்ந்த உடலும் சிவத்தன்மை அடையும். இப்போ ஒளி உடம்பாக மாறும். அதனாலதான் பொன்னாக்குவன் கூட்டையேங்கிற கூடுன்னு அந்த உடம்புன்னு அர்த்தம். இதையும் நம்மளுடைய திருநாகுரு சுவாமிகள், இதே அப்பரடிகள் ஒரு பாடல்ல இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பெருமையை சொல்றார். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும், பார்த்தீங்கன்னா ஐந்து பூதங்கள், சில திடீர்னு பார்த்தீங்கன்னா அல்லல் வந்து, சில பத்த சுனாமி வருது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எர்த்து குவாக்குங்கிறாங்க, ஒரு கடல் சமுத்திரம் பெருகுதுங்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளம், இப்படி ஐந்து பூதங்கள். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும் வல்லவாறு சிவாய நம என்று. நல்லம் மேவிய நாதன் அடித்தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. வினைப்பகை வீடு வீடுமேனா விடுபடுதல் அர்த்தம். அப்ப நம்ம பஞ்சபூதங்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சிவாய நம என்ற மந்திரத்திற்கு உண்டு. அப்புறம் பெருமான் அருளியது. அப்புறம் அந்த அதிசூக்க பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நிலை, இதுல பாத்தீங்கன்னா இது இதுக்கு பேரு காரண பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். இதுதான் நம்ம சிவாய சிவ. இந்த சிவாய சிவ அப்படிங்கிறது தான் இந்த ஏ வந்து நடுவில் இருக்கும். இந்த பக்கமும் சிவ, இந்த பக்கமும் சிவ. அப்ப சிவாய சிவ, சிவய சிவ. இப்ப ஏ என்ற ஆன்மா நடுவில் இருக்கும். இந்த பக்கம் சி என்ற சிவம், இங்க வா என்ற பராசக்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி என்ற சிவம், பக்கல பராசக்தி. அப்ப சிவய சிவ, அப்ப ரெண்டு பக்கமும் சிவ, நடுவுல ஏ. அப்ப அங்க நம என்றது இல்லை, அங்க மறைப்பாற்றலும் இல்லை, ஆணவமும் இல்லை. அப்ப அந்த இதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு பேர், சிவய சிவ. எழுத்துக்கள் கூடினாலும் குறைந்தாலும் திருவங்கிந்த எழுத்துதான். இது வந்து நம்மளுடைய சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியத்தில் சொல்லியிருக்கிறார். ஆளை வந்து அது சிவய சிவ என்ன இன்னும் அப்படியே சிவய சிவ சிவய சிவ சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த யா என்ற ஆன்மா சிவத்துக்குள்ள ஒடுங்கிடும். ஆனால் சிவசிவங்கிறது இந்த சிவசிவ எங்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் மாவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. அப்ப ஏன் என்னாச்சு அப்படின்னா ஏ என்பது சிவத்துக்குள் ஒடுங்கிவிட்டது. அது வந்து நல்ல மேல்நிலையை சொல்றாரு அந்த அந்த மந்திரத்தை. அந்த சிவய சிவதான் காரண பஞ்சாட்சரம். இத நம்முடைய திருமந்திரத்துல இந்த திருமலர் இந்த இடத்தையும் சொல்றார். சிவாய சிவ சிவ என்றென்று சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே. எப்ப எப்ப ஆனந்தம் கிடைக்கும் பேரானந்தம்னா சிவத்தோடு இணையும் பொழுது சிவானந்தம் கிடைக்கும். அப்ப ஆனந்தம் கிடைக்கும் போது அங்க ந கிடையாது, ம கிடையாது. இப்ப சிவத்தோடு கூடிய நிலை, இது நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு நம்முடைய தேவாரத்துல பதிவு பண்றார். திருப்பாளைத்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு நம்முடைய தஞ்சை மாவட்டத்துல, அந்த பாபநாசத்துக்கு அருகில் இந்த ஊர் இருக்கு. அந்த ஊர் பதிகத்துல அப்பர் பெருமான் இந்த பாட்டை பாடுறார், பாடிய பதிவு பண்றார். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புரு மண்ணினார் மறவாது சிவாய வென்று. நமங்கிற வார்த்தை இல்ல பாருங்க, சிவாய வென்று. எண்ணினாருக்கு இடமா வெளியில் வானகம் பண்ணினார் அவர் பாளைத்துறையரே. திருப்பாளைத்துறையில ஒரு பாடுறார், சிவாய என்று எண்ணினார்க்கு இடம். அப்போ இந்த காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை திருமூலர் தன்னுடைய ஒன்பதாம் தந்திரத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அடுத்தது இந்த மகா காரணம். இந்த மகா காரண பஞ்சாட்சரம்ங்கிறது சிவ. இந்த சிவ என்பது முக்தி பஞ்சாட்சரம் தான். இதுல பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப இன்னும் கொஞ்சம் நுழை, இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். இது அங்க மட்டும் சிவ மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்த சொல்லும் போது திருமந்திரத்துல ஒரே ஒரு வரியில விளக்கிடுறாரு. யாவை அழுத்தும் சிவ எழுத்தை அழுத்தும் எழுத்து அறியாரேங்கிறாரு. எழுத்தை அழுத்தும் எழுத்தை அறியாரே. அப்ப எந்த எழுத்தை யார் அழுத்துறா? சிவ என்று இரண்டு எழுத்துக்கள். ஏ என்ற எழுத்தை அழுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ என்ற ஆன்மாவை சி என்ற இறைவனும் வ என்ற சக்தியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். ஆ சிவ இத திருவருட் பயன். ஏன்னா திருமந்திரமும் சைவ சித்தாந்தமும் சேர்ந்து தான் போகும். அது திருவருட் பயன்ல இந்த இந்த இடத்த வந்து சொல்றாங்க, வா சி அருளி ய, அதாவது சேர்ந்து வரும், வாசி அருளியதைன்னு வரும். இப்போ வா சி அருளி ய தை வாழ்விக்கும். எதை வாழ்விக்கும்? ய என்ற ஆன்மாவை வாழ்விக்கும். அப்ப யாருக்கு? அந்த ஆன்மாவுக்கு. வா சக்தி சீயை அருளும். அப்ப அம்பால் பராசக்தி அந்த சிவத்தை ஆன்மா

அப்புறம் ஐந்தாவது நிலை, இன்னும் கொஞ்சம் ஆழம். இதுக்கு பேரு மகாமனு பேரு. இந்த மகாமனுங்கிறத சீங்கிறது முக்தி பஞ்சாட்சரம் தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது அனுபவம், சீங்கிறது அனுபவம் தான். அப்படியே சொன்னோம்ல இந்த அசபா மந்திரத்துல சொன்னோம், நம்ம அசபா மந்திரத்துல அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே காத்து உள்ளே காத்துலயே இருக்கும். சோகம்னு இந்த வெளியில வராது, சவுண்டு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இந்த யோக அனுபவத்தில் சி அப்படிங்கிறது, அப்போ சிங்கிறது அங்கே ஒன்று தான் இருக்கும். அந்த அந்த யாங்கிற ஆன்மா என்ன செய்யும், வா என்ற சக்தியை கடந்து சிவத்தில் போய் ஒன்றிடும். அதுக்கு ஒரு மகாமனு. அப்போ அந்த பேரானந்தத்துல ஆன்மாவானது அழுந்தி இருக்கக்கூடிய நிலை. அங்கே சிவத்தோடு இருக்கும் பொழுது அங்கே நீ என்றோ நான் என்றோ இல்லாமல் அந்த ஆன்மாவானது அறிவுருவாயின் இருக்கும். இது நம்ம தாய்மானவர் இந்த இடத்துல தாய்மானவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு பண்றாங்க. நீ என நான் என வேறு இல்லை என்னும் நினைவருள தா என மோன குருவாகி வந்துங்கிறார். இது நம்முடைய தாய்மானவர் ரொம்ப அருள் அனுபவம் பெற்றவர். அதே மாதிரி நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர், யானாகி என்னை விழுங்கி, யான்ங்கிறது அங்க என்ன உடுமை இல்லை, யானாகிய என்னை விழுங்கி, அப்ப நான் என்பது இல்லைங்க, வெறும் தானாகி நின்றது தற்பரமே. அங்க வந்து அங்க ஒன்றுதான், சிவத்தோடு கலந்த நிலை. அந்த சிவத்தோட கலந்த நிலை தான் நமக்கு முத்தி நிலைன்னு பேரு. இது நம்முடைய மாணிக்க வாசகர் அச்சோபதியத்தில் பதிவு பண்றாரு. இதை வந்து முத்தி நேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என்ன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. இது நம்முடைய திருவாசகத்துல மாணிக்க வாசகர், சிவமாக்கி என்னை ஆண்ட. அப்ப ஆளுகின்ற நிலையில் சிவம் மேலே, ஆளப்படுகின்ற நிலையில் இந்த ஆன்மா சிவத்துக்குள் அடங்கிய நிலை. இந்த முத்தி நிலையை பற்றி அங்க பேசுறாங்க. அந்த மோன சமாதி என்று ஒன்றை பார்க்கணும். அப்ப அந்த மோன சமாதிங்கிறது மௌன நிலை, செயலற்ற நிலை. அந்த பேச்சு இல்லாத நிலை, உணர்வு இல்லாத நிலை, உரை இல்லாத நிலை, உரை கடந்த நிலையில எல்லாம் முடிந்து இறைவனோடு ஒன்றிய நிலைக்கு பேரு மோன நிலைன்னு பேரு. இந்த மோன நிலைய அதுதான் முடிவு, அதான் மௌனம்னு பேரு. மௌனமா இருந்தோம்னா மன ஓட்டமே இருக்கக்கூடாது. அந்த மௌனத்துல பாத்தீங்கன்னா தானும் அழிந்து, அப்ப தான் என்று சொல்லக்கூடிய நிலை தன்மயம் இழத்தல், அப்படியே ஒடுங்கிடணும். அப்படியே அந்த எப்படி இந்த அந்த உலக விவகாரங்கள் எல்லாம் இல்லாம அப்படியே இறைவனோடு ஒன்றி மௌனமாக இருக்கக்கூடிய நிலை. தானும் அழிந்து தனமும் அழிந்து, அப்ப சார்பு பொருள் எல்லாம் நீங்கிடும். தம்மனை விட்டு உடைமையெல்லாம் இருக்காது. நீடு ஊனும் அழிந்து, அப்ப உடல் என்ற நினைவு இருக்காது. உயிரும் அழிந்துடன், உயிர் அழியாது. உயிர் வந்து அங்க வந்து உயிர் வந்து அழியாத பொருள். ஆனா மோன சமாதியில உயிர் வந்து செயலற்ற நிலையில இருக்கும். அப்புறம் அந்த வானும் அழிந்து, இந்த வெட்ட வெளியெல்லாம் அங்கே நிலை கிடைக்காதுங்க. வெட்ட வெளியில தான் நம்ம இருக்கோங்கிற எண்ணமும் மறந்துடுவோம். அப்புறம் மனமும் அழிந்து, மனம்னா அங்கே வந்து சிந்தனா இருக்காது. நானும் அழிந்தமை நான் அறியேனே, நானும் அழிந்தமை, அப்போ அங்கே நான் என்ற உணர்வும் இருக்காது. இதுதான்
இறைவனோடு ஒன்றிய

ஒரு சிவயோகியினுடைய நிலை. அந்த நிலைக்கு கொண்டு போகணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படி இருக்கணும். என்னோட திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அந்த அனுபவத்தை சுட்டு காட்டுறார். எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அருள் நூல்கள் எல்லாமே ஒரே மாதிரி கருத்தை சொல்லும். ஊன் கெட்டு, உயிர் கெட்டு, உணர்வு கெட்டு, என் உள்ளமும் போய், நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டோமோ. இந்த தெல்லேனம் கொட்டாமோங்கிறது வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இந்த பதிவு செய்கிறார். ஊன் கெட்டு, அப்போ இந்த உடல் என்ற உணர்வு இல்லை. உயிர் கெட்டு, நான் உயிரோடு தான் இருக்கிறோமா இங்கிறது தன்னை மறந்த நிலை. உணர்வும் கெட்டு, என் உள்ளமும் போய், அப்போ நான் என்ற உணர்வு, நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்க வாசகருடைய சிந்தனை இறையோடு கலந்த சிந்தனை. இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய திருமூலருடைய சிந்தனை இறைவனோடு கலந்த சிந்தனை. அப்புறம் அந்த மீண்டும் இந்த பிறவிக்கு வராத நிலை, இந்த மீண்டும் பிறவிக்கு வராத நிலையில தான் அணைந்தோர், சிவபெருமானுடைய திருவடியை அணைந்தவர்கள், அது அணைந்தோர் தன்மைன்னு பேர். இப்போ ஒரு ஆற்று நீர் அது கடல்ல போய் கலக்குது. இப்போ கடல்ல கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது மீண்டும் நாட்டுக்கு வராது. அதுபோல இந்த முத்தி பெற்ற ஆன்மாக்கள் இறைவனோடு கலந்த பின்பு அது மீண்டும் மறுபிறவி எடுக்காது. அப்போ இந்த இந்த இந்த தண்ணி அந்த தண்ணியில் கலப்பது போல சித்தாகிய ஆன்மா சித்தாகிய இறைவனோடு கலத்தல். சித்திற்கு சித்தன்று சேரிவிடம் வேறு உண்டோ, இது திருமந்திரம் தானே. அப்போ அந்த அணைந்தோர் தன்மையில பார்த்தீங்கன்னா இறைவனோடு கலந்த நிலையில் சொல்றாரு, அவர்களுக்கு மறுபிறவி இல்லை, பாசம் இல்லை. அப்ப கடவுளோடு மெர்ஜி ஒன்றாகிய நிலை. அப்ப ஒன்றாகிவிட்டால் இதை தவிர வேற மார்க்கமோ வழியோ சிந்தனையோ தேவையில்லை. இறைவனை கண்ட பின்பு வேறு எதுவும் பார்க்கக்கூடாது. சிவத்தோட ஐக்கியமானதுதான் அது. இது இந்த தன்னுடைய அனுபவத்தை சொல்றாருங்க. ஒழிந்தேன் பிறவி, அப்போ திருமூலருக்கு மறுபிறவி இல்லை. தன்னுடைய அனுபவத்தை சொல்றார், ஒழிந்தேன் பிறவி. உறவென்னும் பாசம் கழிந்தேன். இந்த பாசம்ங்கிறதெல்லாம் உறவு, இன்னைக்கு உள்ளதெல்லாம் உறவுன்னு சொல்றதெல்லாம் பாசம். அந்த பாசம் அத்தனையும் வேஷம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விலகிக்கிட்டே வரணும். அப்போ நான் அது விலகலைன்னா கூட கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், எனக்கு கொஞ்சம் விலக்கி கொடுப்பானாவது வேண்டிக்கணும். ஏன்னா இது போன ஜென்மங்களில் செய்த இந்த வினைகளினுடைய தொடர்ச்சி இப்போது நமக்கு பாசங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் கடவுளுடைய அருளால் தான் அதை நீக்கணும். அதை விட ஒரு வரியில் சொல்றார் திருமூலர், கடவுளும் நானும் ஒன்றானேன். அதுதான் சார் மெர்ஜின்னு பேர். ஒன்றுங்கிறது தான், ஒன்று அப்படின்னா இரண்டு பொருள்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டு பொருள்கள் அங்கே இருக்கின்றன, ஒன்று கடவுள் இன்னொன்று உயிர். ஆனா இரண்டும் ஒன்றாக இருக்கின்றன. அப்பொழுது அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்த அந்த ஆன்மா பக்குவப்பட்ட நிலையில் முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்படி முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கொடுக்கின்ற நிலையில் இறைவன் மேலே, வாங்குகின்ற நிலையில் ஆன்மா கீழே. மனித நிலையில் சாதாரண நிலையில் உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவன், முக்தி நிலையில் இறைவனுக்குள் உயிர். அந்த நிலைக்கு வந்துடும். இறைவனுடைய வியாபகத்துக்குள் இந்த ஆன்மாவானது இருக்கும். அப்ப அந்த பேரானந்தத்தை பருகி கொண்டே இருக்கும். அதுதான் முடிநிலை. அதான் அந்த திருவடி பேருங்கிறது தான். இந்த திருவடியிலே அந்த பேரானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். மீண்டும் பிறப்பு இல்லை. அதுதான் கடவுளும் நானும் ஒன்றானேங்கிறது இந்த முத்தி நிலையில சொல்லக்கூடிய பகுதி. அழிந்து
ஆங்கு இனி வரும் மார்க்கமும் வேண்டேன். அவர் எல்லா மார்க்கமும் முடிச்சிட்டாரு. சித்தர் மார்க்கம் முடிச்சிட்டாரு, யோக மார்க்கம் முடிச்சிட்டாரு, ஞான மார்க்கம் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடவுளோட மெர்ஜாயிட்டார். கைலாயத்திலிருந்து வந்திருக்கார், நில உலகத்திலிருந்து கைலாயத்திற்கு சென்று மீண்டும் கைலாயத்திலிருந்து மீண்டும் அவர் பூலோகம் தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கெல்லாம் திருமந்திரத்தை அருளிவிட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது செழும் சார்புடைய சிவனை கண்டேனே, அதான் கண்டவர், சிவனை கண்டேன் அவரே சொல்றார், சிவனை கண்டேன்கிறார். மாணிக்க வாசகரும் சொல்றாரு, கண்டேன் யான் அப்படிங்கிறார், யா கண்ணால் யானும் கண்டேன். இவங்க கண்டவங்க இவங்கெல்லாம் இறைவனை கண்டவர்கள். அதுதான் அவங்களுடைய பதிவுகள் நமக்கு தேவை. அப்புறம் இந்த நமச்சிவாய பழம்னு பேர், அதுக்கு பேர் இந்த நமச்சிவாய பழத்தை யார் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய இனிமை தெரியும். உலகுக்கு ஒரு தெய்வம், உலகுக்கு உயிராவது அது யார், நமச்சிவாய பழம். அந்த நமச்சிவாய பழத்தை நான் சாப்பிட்டேன், அது இனிமையா இருக்கு, அதை நீங்களும் சாப்பிடுங்கிறாரு. தின்று கண்டேருக்கு இது தித்தித்தவாறு. அதனால இந்த இறை அனுபவத்தை யார் ஒருவர் உணர்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இனிமை தெரியும், பேரானந்தம் புரியும். இப்படி நம்மளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கே தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசுவதற்கு, பெரிய புராணம் வருவதற்கு அடியெடுத்து ஆரம்ப நிலையிலே திருத்தொண்ட தொகை பாடி அருளினார். அப்ப தொண்டருடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டி விட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்றார். அது கைலாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பாடலை தேவாரத்திலே பாடுகின்றார். அதான் அந்த செல்லு எப்படி நம்முடைய திருமூலர் கைலாயத்திலிருந்து இங்கே வந்து திருமந்திரத்தை அருளிவிட்டு எப்படி கைலாயம் சென்றாரோ அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கு நமக்கு தேவாரத்தை அருளிவிட்டு அவர் கைலைக்கு செல்கின்றார். இதே போலதான் அவரும் போயிருப்பார். தானெனை முன் படைத்தான், அந்த வெள்ளையானில போயிட்டு இருக்காரு, அப்படியே திருவஞ்சை கழகத்திலேருந்து போறாரு.

0: நாயினே நை பொருட்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அருமையான வரிகள். எப்படி அந்த கைலாயத்திற்கு எப்படி சென்றாரோ அதே போல நம்முடைய திருமூலரும் நம்முடைய திருமந்திரத்தை நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு அவரும் அங்கே சென்றார். நம்முடைய திருமந்திரத்தை நாம் பயில வேண்டும். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தால், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. இந்த திருமந்திர தொடரில் பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய சைவம் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு திருச்சி சைவ சித்தாந்த மாணவர் அன்பிற்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமந்திர ஞான வேள்வியாகிய இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இலக்கணம் சிறப்பு பூசணி ரெண்டும் சொல்லி செல்லாதுன்னு ஒருமையில சொல்லப்படாது. தந்தையும் பிள்ளையும் வந்தார்கள் சொல்லணும். தந்தையும் பிள்ளையும் வந்தான் சொல்லப்படாது, ஏன்னா ரெண்டு பேரை சொல்லிட்டு. இங்க சிறப்பு பூசணி சொல்லும் போது ரெண்டும் செல்லாதுன்னு அந்த தூங்குறது ஒருமை விகுதி. செல்லா இது போல தானம் தவம் இரண்டும் தங்கா அங்க தூ அல்ல, ஏன்னா ரெண்டு சொன்ன அந்த கருத்தில அந்த தூ நாம் விகுதி வரக்கூடாது இலக்கணம். ஆனா அங்க தானம் தவம் இரண்டும் தங்காண்டாரு, இங்க சிறப்போட பூசணி செல்லாதுன்னு தூணா போட்டிருக்காரு ஒருமைப்பட்டது. இது கேட்க வேண்டிய வேணும் சொல்ல படிச்சிருந்தோம் என்ன. இங்க சிறப்பும் பூசணியும்னு சேர்த்து உண்மை கொடுத்திருந்தா செல்லான்னு தான் சொல்லணும். சிறப்பொடு பூசணி என்று அந்த ஒடு கொடுத்ததுனால் செல்லாது என ஒருமையால் கூறினார். இலக்கணமடா தொடப்படாதுங்கெல்லாம். ஆமா ஆமா, ஒரு பக்கம் ஆழ்மையான இலக்கண அறிவு, இன்னொரு பக்கம் சமய அறிவு, இன்னொரு பக்கம் அரசியல் அறிவு, இன்னொரு பக்கம் அமைச்சருடைய மாண்பு, அடாராடா இன்னொரு பக்கம் இல்லற மாண்பு, இன்னொரு பக்கம் பெண்டிருடைய குணநலன்கள் காமத்து பால்ல கொட்டியிருக்காரு. இவ்வளவு இருந்தா தான் திருக்குள்ள நுழையலாம். இல்ல வணக்கம் நன்றி எழுதுனத படி, முதல்ல நுழைய வேணாம். கொட்டி வச்சிருக்கிறாங்க, அதை படிக்க கொட்டி வச்சிருக்காங்க. யோகிதையா படிக்க நாதி இல்லையே, கல்லூரியும் எடுத்துட்டானுல, பரிமையில வர வேண்டான்ட்டான். சிறப்பு வேண்டாடே ஏசார், இதுல எது வரும் அப்படின்னாரு. அஞ்சாண்டு வினாத்தால எடுத்துக்க, அதுல எது வருது அதெல்லாம் பாருங்க, தீர்ந்து போச்சு. எனவே வேள்வி நற்பயன் வீழ்புணலாவது, அந்த வீழ்புணல் நல்ல மழை. இப்ப திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து சொன்னவன் அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு தானே வச்சார். அந்த அதிகார முறை கூட ஏ நாட்டுக்கு தலைவனாக இருக்கிற பெருமானுடைய வழிபாடு நாட்டில் இருக்கணும், காலகாலத்துல மழை பெய்யும், இந்த ரெண்டு அடிப்படை. அதனால அடுத்தது வான் சிறப்பு. அடுத்தது நீத்தார், நீ நான் இருந்த பிரயோஜனம் இல்லட, நல்ல ஞானியர்கள் இருக்கணும். அதான் நீத்தார். எதை நீத்தார்? உலகியலை நீத்து அருளியல்லையே இருக்கிறோம். நீத்தார் மூன்றாம் அதிகாரம். அவங்களால சொல்லப்படுவதாண்ட அறம், நீ நானும் சொல்லுவது அறம் இல்ல. அடுத்தது அரண் வலியுறுத்தல். அந்த அறம் ரெண்டு வகைப்படும்டா ராஜா, இல்லறம்னு ஒண்ணு, துறவரம்னு. இல்லறம் எப்படி தெரியுமா? அஞ்சாம் அதிகாரம் இல்வாழ்வு. ஆறாம் அதிகாரம் இல்வாழ்க்கைக்கு எந்த மனைவி வேணும்டா? தங்கமான பொண்ணுடா, வாழ்க்கை துணிநலம். ரெண்டு பேர் இருந்த போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா ஐயா குழந்தை குட்டி, ஏழாம் அதிகாரம் மக்கள் பேரு, எல்லாம் அன்பா இருங்கடா அன்புடைமை எட்டாம் அதிகாரம். அடுத்தது நீங்க மட்டும் சாப்பிட்டா போதாதடா விருந்தெல்லாம் ஒன்பதாம் அதிகாரம். இனிமையா பேசுங்க, இனிமையா வாழ்ந்த இனிமே அதிகாரம் எப்படி இருக்கு? அதை ஒருத்த மாத்தலாம், அதை ஒருத்த மாத்தலாம். குட்டி சோறா போவோம், மாத்தலாமா அதிகாரத்தை மாத்தலாமா? என்ன நீ யார்? திருவள்ளுவர் கழகங்கள்லாம் இருக்குது, இன்னும் இல்ல. வேள் வினற்பயன் வீழ்புணலாவது நாளும் அச்சனை நல்லுறுப்பு ஆதலால். இந்த அர்ச்சனைன்னு வரும்போது திருவள்ளுவர் நினைக்காம இருக்க முடியல பாத்தீங்களா, அவரும் அர்ச்சனை சொல்லுகிறார். சிறப்படு பூசணி செல்லாதுன்னு. எனவே வழிபாட்டிற்கு வேண்டியது தண்ணீர் முக்கியம், ஆதலால் அது சொன்னாராம். இரண்டாவது அடுத்தது ஆளும் மன்னனை வாழ்த்தியது. இப்ப வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும், அடுத்தது வீழ்க தன்புணல், அடுத்தது வேந்தனும் ஓங்குக அரசனை ஏன் சொன்னார்? ஆளும் மன்னனை வாழ்த்தியது அச்சனை மூளும் மற்ற இவை காக்கும் முறைமையால். இது மாதிரி அந்த அரசனுக்கு என்ன பாருதுன்னா, இந்த நல்ல திருக்கோவில் வழிபாடுகள் நல்லா நடக்கிறதா என்பதும், அதை ஆற்றுகின்ற மக்கள் நல்ல பண்புடையவர்களா இருக்கிறா என்பதையும் காப்பதற்கு தாப்பா அரசன் இருக்கிறான். எனவே அரசனை அடுத்து வாழ்த்தினான். திருவள்ளுவர் நாட்டை பற்றி இலக்கணம் சொன்னார், நாடன்ப நாடாவள தனதெல்லாம் சொன்னார், ஒன்பது குரல் சொன்னார். பத்தாவது குரல், ஐயா நீங்க சொன்ன ஒன்பது குரலுடைய இலக்கணம் ஒரு நாட்டுக்கு அமைஞ்சிருக்குது, போதுமா ஐயா அப்படின்னா, இந்த ஒன்பது குரல்கள்ல சொல்லப்பட்ட நலங்கள் எல்லாம் பாய்ந்திருக்கிற நாடு ரொம்ப அருகியது இருக்கிறது, ரொம்ப கடினம் தான், எப்படியாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சிதான் இருக்கும். சரி, அப்படியே ஒரு கால் இந்த ஒன்பது நான் குரல்ல சொன்ன அந்த நன்மைகள் அமைந்திருந்தாலும் இப்ப நான் சொல்ல போறது இல்லைன்னா போயிடும். ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றி, இந்த ஒன்பது குரல்ல சொல்லப்பட்ட நீதிகள் எல்லாம் அமைப்புகள் எல்லாம் ஒரு நாட்டில இருந்தாலும் பயன் இல்லை. எது இல்லைன்னா வேந்து அமைவு இல்லாத நாடு, அரசியல் நல்லா இல்லைன்னா அத்தனை உருப்படாது, அரசனா வர்ற முண்ட சரியில்லைன்னு வச்சுங்க இந்த ஒன்பது இருந்து உருப்படாது. இதெல்லாம் நீ மாத்தலாமா? இதுதான் கடைசி குரல். ஆங்கு அமைவு எய்திய கண்ணும், நான் இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு நாட்டுக்கு அமைந்திருந்தாலும் பயன் இல்லை, எது இருந்தா அரசாட்சி இருங்க, இதெல்லாம் மாத்தலாமா? எனவேதான் மன்னனை வாழ்த்தியது இங்க அரசன் இருந்து எல்லாவற்றையும் காப்பதுனால. அல்ல இப்படி எல்லாம் காற்றா காத்தால் என்ன வருமனாரு, ஆழ்க தீயது தீமையெல்லாம் ஆழும். அந்த தீமை என்னன்னாரு, ஆழ்க தீயதென்று ஓதிற்று அயல் நெறி வீழ்க என்றது. அயல் நெறி சைவ நெறி அல்லாத பிற பிற நெறிகள் இந்த அளவில ஒரு பக்கம் அந்த உயிர்களை பற்றியும் இன்னொரு பக்கம் இறைவனை பற்றியும் ஒத்தே சொல்லப்பட்டு ஒத்தே சொல்லப்பட்டு மக்களினுடைய நன்மையை விடுத்து ஆண்டவனுக்கு செய்யன்னு யாருமே சொல்லல, யாருமே சொல்ல. திருமூல திருமந்திரம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை கெஞ்சர் மாதிரி இருக்கு. திருமூல என்னப்பா காலையில ஆண்டவன் வடிப்பட்டியானாரு, எங்கெங்க பூ கிடைக்குது, ஒன்னும் பூ கிடைக்கல, நம்ம வீட்டு கொள்ளையில இமில ஆட்டுருவாங்க, அடாராடா பூ இருக்குடா, பின்ன என்னங்க எங்க ஊர்ல ஒரு வேப்பமரம் இருக்குன்னா, அடாராடா வேப்பம் இருக்குத, சிவசிவ நல்ல அத்தியாச்சனை, பச்சை இலையா இருக்கட, அதை பிரிச்சு போடுங்க, அது அப்படியே தாமரையா இருந்து, அது நூறிதழ் தாமரையா இருந்து, இதழ்கள் எல்லாம் சுருளாமல் இருந்து, வண்டுகள் மொய்க்காமல் இருந்துன்னு சொன்னா ஒரு வயலும் பண்ண மாட்டான், பண்ண முடியாது. யாவர்க்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, இப்படி எல்லாம் சொன்னாரு. யாவர்க்குமா அடுத்தவனுக்கு சாப்பாடு போடுனா, சாமி நாங்களே நாலு நாலஞ்சு நாள் புள்ள குட்டியோட இல்ல சாமி, அப்படியாடா ராஜா உங்க குடும்பம் சாமி குச்சேலர் கட்டாருங்க போங்க, வேண்டா ராஜா என்னைக்கு சாப்பிடுங்க, ஏதோ பத்துனா பன்னெண்டு நாள், அந்த பத்துனா பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும் போது இவ்வளவு போட்டு தினமும் போட வேணும். யாவர்க்கும் ஆம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீ என்ன பத்து நாளைக்கு ஒரு உண்டினா அன்னைக்கு சரி எனக்கு இவ்வளவுதான் சதர திருவள்ளுவர் ஒல்லு வகையா அரவியனி, சரி இவ்வளவு போட்டுட்டா ஒரு குழந்தைக்கு போயிடும் சார், அது சாப்பிடுவினாரு, ஒரு அரைப்பருக்கு எடுத்து ஒரு எறும்பு ஓடிச்சுன்னா அதுகிட்ட போட்டு எறும்புக்கு அரைப்பருக்க போடும். இப்படி எல்லாம் எளிமைப்படுத்தி சொன்ன அறம் நம்முடைய அறம், ஒருத்தர் கொடுத்தர் விஞ்சினர் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலும் அந்த அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும் போது இது முடியாதா, இதெல்லாம் சொன்ன. எனவேதான் இப்படி இந்த மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னதாம். ஆழ்க தீயதென்று ஓதிற்று அயல் நெறி வீழ்க என்றது, வேறெல்லாம் அறன் நாமமே சூழ்க, பெருமான் நாமமே சூழ்கன் அந்த பாட்டில நிறைவுபடுத்துறாரு. ஏன் பொருள்னாரு, அரண் பெயர் சூழ்க என்றது தொல்லுயர் யாவையும் வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவி. அருமை அருமை. அங்க பாட்டுல என்ன இருக்குது, வாழ்கந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க அப்படின்னாரு. அரண் நாமமேன்னு இருக்குது, அரனுடைய பெயர் இருக்கு, என்ன பெயர்னர், அரண் பெயர் என்ன, திருவைஞ்செழுத்து தான். யார் சொன்னார், திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில், அவனுடைய பெயர் என்னன்னு கேட்டா பாருங்க, நம்ம எல்லாரும் சொல்லுங்கிறதா இன்சியல் இல்ல, இன்சியல் இருந்து அதை வேற ஞாபகம் வச்சுக்கணும். ஏன், தாயும் மீலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி, அவனுக்கு ஒரு தாய் தந்திருந்தா சிவபெருமான் நம்முடைய பெருமான் ஆக மாட்டான். ஆமா, நாமே வணங்குறாளுக்கு அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை தான் வணங்கணுமே தவிர இவரை விட்டுருலாம், நம்ம வாங்கன்னா வாங்கத்தான் சிவபெருமான் உட்காருக்கு சார் குடிப்போம். சிவசிவன் தாயும் மிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடும் காயில் உலகனைத்தும் கற்போடி காழலோ, பெரியவங்க எல்லாம் கொட்டி வச்சுட்டான், நீ கொட்டி வைக்க வேண்டிய வேலையே இல்லை. ஆகவேதான் அரண்நாமம் எங்கும் சூழ்க என்றார், அரண்நாமம் என்று பொதுவையால் கூறினாரேனும் திருவைந்தெழுத்து வாழ்க. பாருங்க, அப்ப ஒரு பாடலுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாடல், இப்ப எல்லாம் நம்ம தலைப்பு கொடுக்கறமே, நாங்க பேசுறவங்களுக்கு எங்களுக்கு எங்க எண்ணத்துல விடாதீங்க, நீங்க தலைப்பு கொடுத்து பேசணும், மணி பணிவோடு கேட்டுக்கணும். அப்படி கொடுத்த இடம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்ன, இப்ப நீங்களா அருணையார் வஜ்ரவேலு முதலியார் நம்முடைய இவர் பழனி ஈசான சிவாச்சாரியார் அவங்க எல்லாம் இருந்த காலத்துல திருநெல்வேலியில தலைப்பு இதை கொடுத்தாங்க. வேற எந்த உலகத்திலேயே எங்களுக்கு அந்த மாதிரி தலைப்பு கொடுத்தது. ஒருவருக்கு என்னன்னு கேட்டீங்களா, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். நிமிஷம் என்ன தெரியுமில்ல, 20 22 நிமிஷம், 20 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னா ஒரு சிறு அந்த கடிகாரத்துக்கு முன்னால தெரியும், 22 ஆச்சுன்னா சரி அது எவரேனும் தாமாக செலுத்த அப்படி சொல்றோம். ஒருவர் ஈசான சிவாச்சாரியர் தலைவர், அது வஜ்ரவேலுமேலியார் அருணவேலுமேலியார் அபிசு துரசாமி பிள்ளை இவங்கெல்லாம், ஒருத்தருக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், இன்னொருத்தருக்கு வீழ்க தன்புணர், இன்னொருக்கு வேந்தனும் ஓங்கு, இன்னொருக்கு ஆழுக தீயது, இன்னொருக்கு எல்லாம் அரண் நாமிய சூழ்க. தலைப்பென்ன, வையகம் துயர் தீர்கவி. தமிழகத்திலேயே இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து பேசுகிறோம் திருநெல்வேலி உண்டு. வையகம் துயர் தீர்கவி என்பது தலைப்பு. இப்ப அதுல 5 பேரும் 5 20 100 5 210 110 நிமிஷம் தலைவர் ஈசான் தங்கம் வருங்களா, அவர் என்ன சொன்னார், அந்த 22 நிமிஷம் ஆன உடனே அந்த ரெட் லைட் வந்துடும், ரெட் லைட் வந்துடும், 20 நிமிஷம் ஆன உடனே புளு லைட் வரும், 22 நிமிஷம் ஆன உடனே சிவப்பு லைட் வந்துடும், சிவப்பு ஒளி வந்துடும், நீ உட்கார்ந்து வந்து பெல்லாம் அடிக்கப்படாதுல்ல. அதனால அவர் சொன்னார், இங்கு 5 பேர் பேசுறாங்க, நம்ம ரொம்ப சிறப்பு, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மணித்துளிகள் 22 மணித்துளிகள் அல்லவா, அப்படி அப்படி அந்த மணித்துளிகளை மீறுகின்ற பொழுது சிவப்பு ஒளி காணப்படும், அதை அடியேனும் நான் காண வேண்டும். எனக்கு தலைவருங்கிறதுனால என்ன 20 நிமிஷம் எல்லோரும் காண வேண்டியது சிவப்பொழிதானே, சிறப்பென்னும் செம்பொருள் தானே என்று சொல்லி, ஏன்னா எனக்கு தலைவருங்கிறதுக்காக 20 நிமிஷத்துக்கு மீற வேணா, எனக்கு 20 நிமிஷம் ஆனா சிவப்பொழி வந்துட்டும், எல்லோரும் காண வேண்டியது செம்பொருள் தானே, அதனால் அடியேனும் அதை காண வேண்டும், தலைவருங்கிறதுக்காக போட்டு வளர்த்துருக்க. அப்ப அவரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். அப்படியே நேரத்தையும் ஒதுக்கி தலைப்பையும் கொடுத்தா தான் நாங்க உருப்படுவோம். பணிவான விண்ணப்பம், எங்க விருப்பத்து விட்டோம்னா கடலூர்ல பேசுறது பாண்டிச்சேரியில, பாண்டிச்சேரியில பேசுறது அதுல பேசி பேசி நேரத்தையும் அதிகமா கொடுத்தா என்ன ஆகும் அல்லவா, என்னமோ ஆகும் விடுங்க. முதல் பாடலுக்கு 4 பாடல்கள் விரிவுரையாக செய்திருக்கார். இனி அடுத்த பாடலுக்கு தொடங்குறார். அரிய காட்சியர் என்பது அவ்வாதியை தெரியலாம் நிலையால் தெரியார் என, உரிய அன்பனில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்லடையாங்கிறங்கள் பேசினார். ரொம்ப அருமை, அவர் ரொம்ப அரிய காட்சியர்னா காண்பதற்கு ரொம்ப அருமைன்னு சொன்னாங்களே, அப்படி அருமையா இருப்பதை எப்படிதான் காண்பது, இப்ப அவன் எளியன்னு சொன்னா போய் எல்லாரும் பார்க்கலாம், அவர் தான் ரொம்ப அறிவு காண்பதற்கு ரொம்ப அருமைன்னு சொன்ன உடனே வணக்கம் நன்றின்னு தான் வெளியில் வந்துருவான். என்ன பொருள்னு கேட்டா, நீங்க எங்கேயுமே இருக்குது எல்லா பதியங்களும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு பக்கம் ஒரு அரியர் என்று சொல்லுவேன் பாருங்க, அரியானை அந்த நர்தம் சிந்தயானை, அருமையா போச்சு, அரியானை அவன் எல்லா உயிர்களுக்கும் அரியவனாக இருப்பான். ஆனா அதே ஆண்டவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அந்த நர்தம் சிந்தயானை அப்படிங்கிறாரே, நமக்கு என்ன என்ன அப்படி முதல்ல அரியவன் எல்லாருக்கும் அரியவன், அப்புறம் அந்த நர்த சிந்தையான் இருக்காங்கிறார். அப்ப என்ன பொருள் என்றால், யாருக்கு அரியவன் யாருக்கு சிந்தையில இருப்பான், நான் காண்பேன் யான் காண்பேன் என்ற முனைப்போடு செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் அவன் அறியவன். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, நீ காட்டாவிட்டா நான் எப்படிப்பா காண்பேன், நீ காட்டுவித்தால் நான் காண்பேன் என்று யார் அன்பா போறாங்களோ அவர்களுக்கு காண்பேன். ஆகவே அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, இந்த முனைப்போடு செல்கின்றவர்களுக்கு காண முடியாது, முனைப்பற்று நீதான் காட்டு, எனக்கு யாருப்பா காட்டுவான்னு சொன்னா தானா காட்டுவான். அதுதான் அந்த அரியன் எளியன் என்று சொல்வதற்குரிய வேற்றுமை. அரியான் யாருக்கு, முனைப்பாக சென்றவர்களுக்கு, யாருக்கு எளியான், நீ காட்டினாலே யார் காட்ட முடியும் என்று சொல்லுவனுக்கு அந்த நர்தம் சிந்த யானை அருமறையினகத்தானி, இதெல்லாம் சொல்லுகிறார். அது போல இங்கேயும் அரிய காட்சியர், இந்த அரிய காட்சியர் யாரும் காண முடியாதுன்னு சொன்ன ஏன் அப்படின்னா, அவ்வாதியை தெரியலாம் நிலையால் தெரியாரன, அவனை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு நிலை இருக்கு, அந்த நிலையில தெரிஞ்சுட்டாதான் முடியும். அது யாருக்கே தெரியலன்னார், அப்பா பிள்ளைக்கே தெரியல, யார் அப்பா, வைகுண்டத்தில் இருக்கிற அப்பா, யாரு புள்ள, பிரம்மலோகத்தில் இருக்கிற புள்ள, என்ன பண்ணிச்சு ஓடுனா, ஏப்பா நம்ம ஆண்டவனை காணுவோம், நான் அதாண்டா நினைச்சேன் அப்படின்னு, என்னப்பா செய்வோம்னாரு, ஏ நீ முடிய காண, நான் அரிய காண்டேன், ரெண்டும் போச்சு, நான் காண்பேன்னு போச்சு. போச்சு போச்சு போச்சு போச்சு, முடிவும் காணல. இதுவும் கீழே போச்சு போச்சு போச்சு, அடியும் காணல. என்னப்பா அப்படின்னு, என்னடா ராஜா நீ முடியினாரு, நீங்கப்பா அப்படின்னு, சரி வாங்க அப்படின்னாரு. என்னடா பண்றது, ஏன் காண முடியல. இந்த தாண்டகம் வந்தது ஞாபகத்துக்கு என்னன்னா, அரியானை அந்த நரதம் சிந்த யானை என்ற ஞாபகம் வந்தது. ஏண்டா அப்பர் சுவாமிகள் அந்த நரதம் சிந்த யானைங்கிறாரு, நாம ரெண்டு பேரும் போயும் காண முடியல. எனக்கு அதான்ப்பா தெரியல அப்படின்னு, எனக்கு அதான் தெரியல. சேர்க்கிறார் அங்கிருந்து வந்த என்ன அப்படின்னார். தம்பியும் அப்பா அம்மா பேசிக்கிறார், இந்த மாதிரி சுவாமி எங்களுக்கு போய் பார்த்தா நானும் போத்தேன், பார்த்த பார்த்த அடியில போயும் ஒண்ணும் காணாம், தம்பியும் போனா போய் போய் போய் முடியும் காணா அப்படின்னாரு. இதை வந்து ஞானசம்பந்தர் எட்டாவது பாடல்தோறும் பாடியிருக்காரு தெரியுமா, தன் பதியத்துல தன் தந்தையும் தமையனும் ஆகிய இருவரும் காண முடியாது என்று பாடியிருக்காரு தெரியுமா. ஒன்பதாவது பாடல் ஒன்பது தெரியுமா, ஆமா அவர் கூட பாடியிருக்காருனாரு. ஏன் அப்படி பாடினார், தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார். அதெல்லாம் பாட்டினுடைய விரிவுரை. யார் தன்னை வணங்கி உன்னை காண வேண்டும் என்று வணங்கி அந்த பணிவோடு வருகின்றார்களோ அவருக்கு என்ன அருளுவான், தொழுவார்க்கே அருளுவான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன போனாங்க, வழுவான மனத்தாரே, என்ன வழு, குற்றமான மனசு, நான் காண்பீன் அப்படிங்கிறாங்க. அந்த முனைப்பு வர்ற வரைக்கும் இந்த ஜென்மம் இல்ல, ஏழு பேரும் எடுத்தாலும் காண முடியும். அதனால வழுவான மனத்தாலே யாரு தேட போனாங்க, மாலாய மால் அயனும் அப்பாவும் பிள்ளையுமா. எப்படி போனாங்க சாமினார், உருமாறி போனாங்கப்பா. இழிவாகும் கருவிலங்கும், சேக்கிலாருடைய பாட்டு, இழிவாகும் கருவிலங்கும். அப்பா போனார், நான் அடிய காண்பேன்னு போகும்போது அடிய காண்பதற்கு என்ன பண்றது, மண்வெட்டி கிண்ணுவெட்டி கடப்பாறு எல்லாம் வேணா, ஒரே ஒரு பிராணி தான் மூக்குலியே நோண்டும். அது என்ன பிராணி அப்படின்னு, அது இன்னதுன்னு சொல்லப்படாதான் சேர்க்கிறார். இழிவாகும் கருவிலங்கும், அது என்ன பிராணி சாமினாரு, நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாரும் இழிவா சொல்லுவாங்க, கண்ணங்கரேன்னு இருக்கும், அது எது அடுத்த வாரம் அப்படின்ட்டாரு சேர்க்கிற விளையாடுறது. இதுன்னு சொல்லப்படாதோ. மணிவாசர் பார்த்தா சாமி நீ அப்படி சொன்ன வழங்காதனாரு, பெருமாளும் பன்றியா சென்று நராச்சேவடி வம்பு இல்ல, அடுத்த வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால இவரு இதெல்லாம் திருமுறை விளையாட்டுகள் சேர்க்கிறார். இழிவாகும் கருவிலங்கும் எனக்கு ரொம்ப சுவையா இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னதுன்னு சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைய முடியாது அப்படின்ட்டு சொல்லாவல். அப்ப நம்ம கிட்டே பழகும்பா, ரொம்ப இழிவா சொல்லுவோம், சுச்சோ இங்க பக்கம் வராத அப்படிமா. அது எப்படி இருக்கும், கண்ணங்கரேன்னு இருக்கும், அது எது அப்படின்னா, அது அது அவ்வளவு, அதுக்கு நாமளும் சொல்லப்படாது, ஆமா அது அது அப்படின்னு. ஏன்னா சொல்லப்படாதுன்னு நினைக்கிறாங்க, நாம எப்ப சொல்லாம சிவ சிவ. ஆனா மூன்று எழுத்து இருக்கும், இது எங்க இளைஞர்களுக்காக, மீச முடிச்ச குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, அதனால இவரு தான் அந்த சொல் நான் சுக்கா சேர்க்கிறார். இழிவாகும் கருவிலங்கும் புள்ள பறவையுமாய், ரெண்டும் போய் என்னாச்சு, எய்த்து ரெண்டும் இதுக்கு சிறகே ஒளிஞ்சு போற போச்சு, அதுக்கு மூக்கு நோண்டி மூக்குல ரத்தம் அப்படியே கொட்டுது, கொட்டி விட்டு இப்படி மேல பாக்குது. ஏண்டா ராஜா நீ பாத்தியா அப்படின்னாரு, இல்லப்பா இல்ல அப்படின்னு ஒளியும் ஒளி பாத்தினாரு. அப்ப வேணா நீங்களும் வந்துருங்கப்பா, முடியல அண்ணா, நானும் அதான் நினைச்சேன், ரத்தம் கொட்டுது. இது சேர்க்கிறாரால் தான் இதெல்லாம் சொல்லு. இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்த்து, ஒன்னும் காணாமையினாலே எங்க டிவிஜி இருக்கணும் அல்லவா, நம்ம டிவிஜி இருக்கணும்னு சொன்னேன் எங்க ஐயா. இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்த்து எழாமை இல்ல, விடும் போது மீண்டும் அதனால காண முடியலப்பான். அப்ப யாருக்கு காணற்கரியன், காண்டற்கரியன், இந்த நான் காண்பேன்கும் போது இருக்கும்போது காண முடியாது. திருவள்ளுவர் பாருங்க, யான் எனதென்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். கருத்து ஒண்ணுதான், இந்த யான் என்றோ என்னுடையது என்னுடையது என்றோ அந்த ரெண்டும் வரக்கூடாது. இந்த ரெண்டு செருக்கு அறுத்தால் வானோர் உலகம் அல்ல, வானோர்க்கு உயர்ந்த உலகம், அங்கதான் மோட்சத்தை பத்தி பேசுற இடம். அது தவிர வேற எவனால பித்து பயன் குறையல். வானோர் உலகம் எது, வானுலையும் தெய்வத்துழைக்கப்படுங்கிற அதெல்லாம் ஒரு காலம் தேவலோகம் தான். வானோர்க்கு உயர்ந்த உலகம் அதுதான் வீடு பேரு முத்தி பேரு என்றார். இதெல்லாம் சொல்லுகிறாரப்பா, அல்லது வானூர் உலகத்துக்கு உயர்ந்த உலகம் என்ன உலகம், அப்ப அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவாப்பா, அதுக்கெல்லாம் யான் எனதாரணமா வேண்டியதில்லை, சில்லர் இருந்தா போதும். யான் எனது அற்றாதான் பாக்கலாங்கிறாரு. அந்த உலகம் எதுவா இருக்க முடியும்? இங்கிலாந்து எடுக்கப்படாது, சில்லற இருந்தா பாத்துடலாம், மலேசியா பாத்துடலாம், எங்க வேணாலும் பாத்துடலாம். ஏன் சுக்கரமன் சந்திரமன்லாம் கூட பாத்துக்கலாம். அப்ப அதெல்லாம் அல்லன்னு அர்த்தம். சுக்கரமன்ல சந்திரமன்ல நீ வேற நீ போய் கொடி கட்டிட்டு பறந்துட்டு வந்துட்டீங்க. அல்ல அதுக்கு யான் எனது என்று அற வேண்டியது இல்லை. என்ன குவாலிஷன் அதுக்கு? யான் எனது என்று அற்றால் தான் அந்த உலகத்துக்கு போலான்னு இருக்க. சில்ல இருந்தா போலாம்னா நீ சொல்ற சந்திரமன்ல சுக்கரமன்லாம் வச்சுக்கோப்பா. புத்தி வேணா என்ன சொல்றாருன்னு அது எது? இப்போ நானும் போனது இல்லப்பா, போனா நான் ஏன் இப்படி பேசுறேன்? நான் மோட்சத்துல இருப்பேன். அந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும், அதான் வீடு பேரு, வீடு பேரு. அதனால நானும் பார்த்ததெல்லாம் வீடு பேரு, மோட்சம் பார்த்தது இல்லதான். ஆனாலும் அவர் கருத்து என்ன? குரு சுவாமிகள், யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா. குரு சுவாமி எப்படா பெருமான் திருவடி பார்க்கலான்னாரு? நமக்கு இந்த யான்கிறது எனதுங்கிறது என்னைக்கு அற்றுதோ அன்னைக்கே திருவடி பார்க்கலான். அடே மோன பரானந்தம் முடியாக ஞானம் திருவுருவாய்த்து சேலறிவு கண்ணா அருளதிவி அடாரா. எனவேதான் இங்கே எந்த பாட்டு பிரியர் என்பது அப்படி இந்த பாட்டுக்கு என்ன பொருள் கேட்ட? அவர் என்னைக்கு யாருக்கு அருமையானவர் அல்ல என்பது வாதியை தெரியலாம் நிலையால். அப்ப தெரிய வேண்டிய நிலையில தெரிஞ்சா ரொம்ப எளியவர் தான். தெரிய முடியாது அந்த நிலைக்கு போகாம இருந்தோம்னா என்னைக்குமே காண முடியாது என்பது பொருள். ரொம்ப அருமை. உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்ல அடையாளங்கள் பேசினார். அந்த நல்ல அடையாளங்கள் பேசினார். ஏன்னா அரிய காட்சியர். அதுக்கப்புறம் அந்த பாட்டு எப்படி இருக்குது? பாட்டு எப்படி இருக்குது? ஆமா, அரிய காட்சியர். அப்புறம் தமது அங்கை சேர் எரியர். அவர் அடையாளங்களோடு பேசினார். என்ன என்ன அடையாளம்னாரு? தன் கையில நெருப்பு இருக்குமா, ஏறு உகந்து ஏறுவர், காலமாட்டில ஏறுவாராம். கண்டமும் கரியர், கழுத்து கருப்பா இருக்கும் இல்ல. காடுரை வாழ்க்கையர், எங்க இருப்பார்? நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, அப்படி இருப்பாரு. சரிங்களா? காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியார் அறிவாரவர் பெற்றியே, யாரப்பா அறிய முடியும் என்கிறார். அப்போ இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா, அரிய காட்சியர் ஏன் சொன்னார்? காண வேண்டிய வகையில் காணணுங்கிறதுக்காக. அப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்னார்? அவர் எப்படி இருப்பார் என்பதையும் அடையாளங்களோடு பேசினார். இந்த பாட்டுக்கு உரை இது. இந்த பாட்டுக்கு உரை நம்முடைய சேர்க்கிறார் சொன்னது. இப்படி சொல்லியிருக்க. அடுத்து அடுத்த பாட்டு பாருங்க. ஆயினும் பெரியார், அந்த பாட்டிலேயே இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனாலும் ரொம்ப அவர் வந்து கழுத்துல இதா இருக்கும், காலமாட்டுலதான் ஏறுவார், வந்து சுடுகாட்டுலதான் இருப்பான்னு சொன்ன உடனே நீ வந்து ரொம்ப எளியவர் நினைச்சிடாது. ஆயினும் பெரியார் அவர் என்பது மேய இவ்வியல்வே என்று விண்முதல் பாய பூதங்கள் பல்லுயிரண்டங்கள் ஏயும் யாவும் இவர் வடிவு என்றதாம். அருமை அருமை. அது மட்டுமல்ல, உலகத்துல வந்து எந்த எங்கெங்க இருக்குதோ எல்லா இடங்களிலும் அவன் எங்கும் இருக்க. நம்முடைய இதுல அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருத்தினார். அப்படின்னா அவருடைய ஒளிதான் மிகப்பெரிய ஒளி, மற்ற எல்லா ஒளியும் அதற்கு அடங்கிய ஒளி. திருவசிப்பாவில ஒளி வளர் விளக்கே உலத்திலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்கொடியே என்றெல்லாம் சொல்றாங்களே, அவருடைய ஒளிதான் என்றும் நீங்காத ஒளி, பேரொளி. மற்ற ஒளிகள் எல்லாம் அவனால் அமைக்கப்பட்ட ஒளி என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொல்றாங்க. அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் காண்க. திருவாசகம் இந்த சூரியன் ஒளி வச்சதான் வந்தா, மதியிட்ட தன்மை வச்சதான் தான். இப்படியாக இதற்கு உரை காணணும் என்று சொன்னார்.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
5: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல், பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் ஆடிய பரமம் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமாமறுப்பொன்றுடித்தொரு கரத்தித்தரித்துயர் கிரிபுறத்தெழுதும் கவளமாகளிப்பின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து

என்னதவன் செய்ததுவோ தென்னாடிங்கன் எவ்வுலகம் துழுதேத்த இறைவன் ஆட கண்ணல் மொழி உமையவளும் கண்டு ஞான கருத்தில்லா உயிர்களுக்கும் கதியை தந்தாள். இன்னபடி செய்வதற்கு இமையோர்தம்மால் ஏலாது இரு முனிவர் செய்து வைத்தார். அன்னவரை மறவாது வணங்கி வாழ்த்தி ஆனந்த பெருவாழ்வை அடைவோம் நாமே.

வந்தான். நல்ல விரிய முளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாம் ஐந்தெழுத்தை உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நல வாசகமாவையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவன் அடியை சிரத்தில் வைப்பான்.

நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 74வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு திருவருளை அடைவதற்கு பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே வேதாகமங்களாகிய நூல்களையும் அருளாளர்களையும் அருளி செய்து அதற்கு மேலாக அவன் ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து தீக்கையை செய்து அதன் மூலமாக மும்மலங்களை நீக்கி சிவமாக ஆக்கி தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். இந்த உண்மையும் இந்த நன்மையும் வேறு எந்த சமயங்களுக்கும் கிடையாது. உயிர்கள் மலங்களை உடையது, சிவம் மலமில்லாதது. உயிர்கள் குற்றமுடையது, சிவம் குற்றமில்லாதது. குற்றமுடைய உயிர்களை குற்றமில்லாதவனாகிய சிவபெருமான் தானே வந்து அந்த உயிர்களுக்கு இருக்கின்ற குற்றங்களை போக்குகிறார். அந்த போக்குகிற ஒரு திருமேனிதான் ஆச்சாரிய மூர்த்தமாக குற்றங்களை போக்குகிறவன், உயிரிடத்தில் இருக்கிற மலக்குற்றங்களை போக்குகிறவன் குரு, அறியாமையை போக்குகிறவன் குரு, ஆணவமாதி மலங்களை போக்குகிறவன் குரு. அவன் குருவாக வரவில்லையானால் உயிர்களுக்கு இந்த உயர்வு கிடைக்க மலத்தை நீக்க வாய்ப்பு இல்லை. அதனால அந்த அனுபூதியில கூட குருவாய் ஒருவாய் அருள்வாய் உவனே என்று அந்த கந்தர அனுபூதியிலே குருவாக வரவில்லையானால் ஞானத்தை பெறுவதற்கு வழி இல்லை. ஞானம் பெறவில்லையானால் மலம் நீக்கமாக, மலம் நீக்கமாகவில்லைனா என்ன குற்றம் அப்படிங்கிறீங்களா? பிறவி வந்து கொண்டே இருக்கும். பிறவி வந்தால் என்ன என்கிறீர்களா? பிறவியினால் துன்பம் போகும். துன்பம் போக வேண்டுமானால் மலம் போகும், மலம் போக வேண்டுமானால் ஆச்சாரியனாக வரவேணும். அப்படி சிவபெருமான் ஆச்சாரியனாக வந்து அருள் செய்த இந்த வரலாறு மாணிக்க வாசகர் வரலாற்றிலே தான், வேற எந்த நாயன்மார் வரலாற்றிலேயே இப்படி கிடையாது. ஆச்சாரியனாக வந்து உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டது மாணிக்க வாசகர். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெறுவன் போற்றி திருவகவல்லியன். அருவரத்து அருவமாய் எட்டாததாய் பரமாய் நின்ற அந்த சாமி குருவீரி தாங்கி பூமியிலே வந்து ஆன்மா இருக்கிற இடத்துக்கு வந்து அருள் தானே வந்து எனது உள்ளம் போகும். அது மாதிரி அவன் வரவில்லையானால் உயிர்களுக்கு வாழ்வு கிடையாது. எந்த வாழ்வு? சிவலோக வாழ்வு கிடையாது. சிவலோக வாழ்வை பெற வேண்டுமானால் பொய்ப்பொருளில் இருக்கிற பற்று போக வேணும், பொய்ப்பொருளிலே பற்று வர வேணும். சிவலோக வாழ்வு பெற வேண்டுமானால் பொய்ப்பொருளாகிய உலகப் பொருளில் இருக்கிற பற்று போக வேணும். மெய்ப்பொருளாகிய சிவபரம் பொருளிலே பற்று வர வேண்டும். ஆனா உயிர்களுக்கு எப்படியோ ஒரு பற்று இருந்தே தெரியும், எங்கேயோ ஒரு பக்கத்தை பற்றி கொண்டுதான் இருக்குமே தவிர தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை விட்டா அதை பற்றும், அதை விட்டா இதை பற்றும். எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார், விட்டால் உலகம் என்று உந்திவர், வீடே வீடாக என்று உந்திவர் என்பது திருவுந்தியார் என்கிற ஒரு ஞானம். சிவத்தை தொட்டவர்கள் உலகத்தை விட்டு விடுவார்கள், சிவத்தை தொடாதவர்கள் உலகத்தை விட மாட்டார்கள்.
ஆன்மா எதையோ ஒன்றை பற்றி கொண்டிருக்குமே தவிர தனியா இருக்கிறதுக்கு அதுக்கு திறமை கிடையாது. அதனாலே திருவாதவுரிகளாகிய மாணிக்க வாசகர் முன்ன பிறப்பிலே திருநந்தி தேவராக கைலாயத்தில் இருந்தபடியினாலே அவர் மூலமாக சைவ சமயத்தை விருத்தி செய்ய வேணும் என்பதற்காக அவரை திருவாதவுரில் அவதாரம் செய்ய வைத்து முதலமைச்சர் பதவியை கொடுத்து குதிரை வாங்க வர செய்து இவர் குருவாக வந்து திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருந்து அவரை சிவமயமாக ஆக்கி அதன் மூலமாக திருவாதகம் திருக்கோவையார் என்கின்ற ஞான நூலை பாடச் செய்து அதன் மூலமாக உயிர்களை ஆண்டு கொண்டு மாணிக்க வாசகர் திருவாசம் பாடவில்லையானால் சிவனை பற்றி நமக்கு தெரியாது. அந்த நூல் மூலமாக சிவனை காண்போம், நூல் மூலமாக சிவனை காண்போம். அதனாலே இந்த ஒரு உபகாரம் பேருபகாரம் உபகாரம் பேருபகாரம் நல்ல தகுதியுள்ள ஒரு பிரம்மஞானிக்கு அருளை வாரி கொடுத்து அவர் மூலமாக பல கோடி காலம் பல கோடி மக்களுக்கு உபகாரம் நிலையே இது பெரிய உபகாரம். அதனாலே அவருக்கு எல்லா வகையான தீக்கைகளையும் பண்ணி அதுக்கு மேலே ஞான உபதேசம் பண்ணினார். அந்த ஞான உபதேசம் தான் பதிபசுபாச உபதேசம். அப்படி அந்த பதிபசுபாச உபதேசங்களிலே பசு என்பது உயிர்கள், உயிர்கள் வினை உடையது, வினை உடையது, வினை செயல்கள், செயல்கள் நினைத்தல் பேசுதல் செய்தல், நினைத்தல் பேசுதல் செய்தல் இந்த மூன்றினாலே வினையை ஈட்டிக் கொள்ளுது, சேர்த்துக் கொள்ளும். அதனால் இந்த மூணும் சிவசம்பந்தமாயிருச்சு, வினை இல்லை. அதுக்கு இல்லாத மாதிரி ஞானம் உள்ள கேட்டு பக்குவம் வந்து இந்த தன்மைக்கு வரும் சாமானியம் அல்ல. அதனால அந்த வினைகள் ஒவ்வொரு பறவைகளிலும் செய்த வினைகள். அதனால அந்த வினைகள் மூன்று வகையாக இருக்கும். அந்த மூன்று வகையாக இருப்பது கூட்டமாக இருக்க செஞ்சதும் இந்த தேகத்துக்கு அனுபவிக்கத்தக்கதாக எடுத்து வந்திருக்கிறவனே பிராரப்தம், அப்புறம் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறது ஆகாமியம். இந்த மூன்று வகையான வினையும் அது தொலையவர் தொலைஞ்சாத்தான் பிறவி இல்லாமல் போகும். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மையான நன்மையான விஷயம். இதெல்லாம் வேற சாமான்யமா வேற நூல்களிலையும் அதை வேற சமயங்களிலே காண முடியாது. பிறவியை தொலைக்கிறது சாதாரணமானவனு தெரியாது. இப்ப உடம்பு எடுத்துருக்குதா, இனிமேல் உடம்பு வராமல் போகுது, உடம்பே வராமல் சிவத்தோடு கலந்து கொள்ளும். கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, அது அக்னியோட சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகுது? கற்பூரங்கிற பேச்சு கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, அது அக்னியோட சேர்ந்துருச்சுன்னா கற்பூரம் உருவமே இல்லை. அந்த அக்னி என்ன ஆகுது? ஆகாயத்தோட சேர்ந்து ஆகாயம் ஜபத்தோட சேர்ந்து. கற்பூரம் ஒரு முக்கியமான தத்துவம், கற்பூரம் காட்டுதல் ஒரு முக்கியமான தத்துவம். கற்பூரம் எப்படி அக்னியோடு சேர்ந்து தான் இல்லாமல் போகுதோ அதே போல சீவன் சிவனோடு சேர்ந்து தான் இல்லாமல் போகுது. அதனாலே இப்படி சிவாக்கினியினாலே சிவஞானமாகிய சிவாக்கினியினாலே ஆன்மாவினுடைய மலங்களை எல்லாம் சாம்பலாக்கி ஆன்மாவுக்கு பரப்பு இல்லாமல் செய்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான வித்தையுடையவன் சொல்வார். அதனாலே அந்த வினைகள் மூன்று வகையாக சஞ்சிதம் பிராரத்தாகாமியம் என்கின்ற மூன்று வகை வினைகள் கொஞ்சம் கூட இருக்கப்படாது, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்க, கொஞ்சம் இருந்தா அதுக்கு ஒரு பரப்பு வந்துடும், கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரப்பு வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னா
வயசாக வயசாக பற்றுக்களை விட்டுக்கிட்டே வரணும், பற்றுக்களை விட்டுக்கிட்டே வரணும். சாமானியமா விட முடியாது, சாமானியமா விட முடியாது. அதே சிவசம்பந்தமாக அந்த பற்றுக்களையும் சிவசம்பந்தமாக ஆக்கி கையாலே சிவபூசையை செய்து சிவஞானம் உள்ள கேட்டு சிவனிடத்திலே தினந்தோறும் விண்ணப்பம் பண்ணி கொள்ள வேண்டும். திருந்தா அமனர்தம் தீநெறிப்பட்டு தகைத்து முத்தி தருந்தாள் இணைக்க சரணம் புகுந்தே வரை எடுத்த பொருந்தா அரக்கனுடன் நினைத்தாய். திருப்பாதிரி புலியில் இருந்தாய் அடியேன் இனி பரவாமல் உந்து என்று உள்ளே என்று அவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி. அதனாலே அப்படி வினைகளை தொலைப்பதற்கு இந்த தீக்கை முறையிலே ஆச்சாரியனாக மாணவனாக இருந்து தீக்கை முறையிலே ஆண்டு கொள்ளும். அப்படி தீக்கை முறையிலே ஆண்டு கொள்ளும் போது அந்த வினையை என்ன பண்றாரு சாமி தெரியுமா? மூன்று வகை வினையிலே கூட்டமாக இருக்கிற வினை அது அனுபவிச்சா ஏராளமா பரவி வரும். அப்போ அதனால என்ன பண்றாரு? பார்வையினாலே அந்த வினையை சாப்பலாக்குறாரு. அந்த மொத்தமா இருக்கிற செஞ்சித வினையே சாமி கண்ணாலே கடாச்சித்து அந்த வினையை சாம்பலாக்குறாரு பார்வையினால. ஆச்சாரியனுடைய பார்வை விரிந்த சஞ்சித வினைகள் விரிந்தன்னா அளவில்லாமல் இருப்பது அன்புடன் நாம் விழிக்க வந்தன. உண்மையே வைத்திருக்கிற பிரியத்தினாலே நாம் விழிக்க நம்முடைய நயர்திசையினாலே உன்னுடைய சஞ்சித வினையை சாம்பலாக்கிட்டேன். பார்வையினாலே ஆச்சாரியன் பார்வையினாலே சஞ்சித வினைகள் சாம்பலாகும். அது இந்த ஆச்சாரியன் பரமாச்சாரியன் இவனுக்கு வேலை ஆச்சாரியனே கிடையாது. இவன் பார்வைக்கு சொல்லவா வரும்? நெற்றி கண்ணை திறந்த மன்மதன் சாம்பலாகிட்டான், நெற்றி கண்ணை திறந்த மன்மதன் சாம்பலாகிட்டான். அதனாலே நயனதிச்சையினாலே சஞ்சீவனையை சாப்பலாக்கிட்டு இந்த பிறப்பிலே பொருந்து வல்வினை உடல் உடனகும். இந்த பிறப்பிலே பிராரத்தம் என்கின்ற அந்த வினையானது உடம்போடு தொலை, உடம்பு இருக்கிறவர்கள் இந்த வினை இருக்கும். பக்தர்களாய் இருக்கிறவர்களும் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அது காரணம் என்னன்னா பிராரத்தம் அனுபவிச்சு தான் தீர்க்கணும், அனுபவிச்சு தீர்க்கணும், அனுபவிச்சு தீர்க்கணும். அதை ஞானிகளுக்கு எப்படின்னா வாசனாமலமா போகும் அதிகமா தாக்காம. அப்பர் சுவாமிக்கு வினை இருந்துச்சு. அந்த வினையை என்ன பண்ணாரு? சமணர்களை விட்டு பல வகையான சூழ்ச்சிகளால் அவருக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்து அது மூலமா அந்த வினையிலே அந்த சூழ்ச்சியில அவரை வெற்றி பெற செய்து பெருமையை உண்டாக்கிருச்சு. சமணர்கள் செய்த வேலை கொல்லலாம்னு செய்த வேலையானது திருநாவுக்கரசுக்கு பெருமையை கொடுத்துருச்சு. நஞ்ச கலந்து சோறு கொடுத்தேன், பாச்சுவத்தில் நஞ்சு கலந்து கொடுத்தேன், சாப்பிட்டு கூட நல்லா இருந்தார். நெருப்பறையில் வச்ச 7 நாள் நல்லா இருந்து வெளியில் வந்தார். யானையை விட்ட அந்த யானை வந்து விட்டவனை எல்லாம் மிதிச்சு கொண்டுட்டு இவரை சுற்றி வந்து கும்பிட்டு விட்டு போயிடுச்சு. கடைசியாக கல்லில் கட்டி போட்டேன், கல் மறந்துச்சு. இதனால் அவருக்கு பெருமை வந்துச்சு. அவன் கொல்லலாம் நினைச்ச செய்த அந்த செயலல்ல, இவருக்கு என்ன வந்துச்சு? பெருமையை தந்தது. கல்ல மிதக்க பண்ணிட்டாருப்பா, நஞ்சு அமுதமாக்கிட்டாரு, நெருப்பு தடாகமா போச்சு, யானை வணங்கி போச்சு என்று பெருமை உண்டாகுது ஞானிகள். அதனாலே அந்த வினை வரும், அவங்க ஞானிகளை பாதிக்காம போயிடும், பெருமையை கொடுக்கும். அது உடலோடு தொலைவது. எது? பராரத்தவனை உடலோடு தொலைவது. பொருந்துமல் வினை உடல் உடன் அகலும். புந்தி சேரருள் வருவினை போ. வருவினைங்கிறது தினந்தோறும் செய்கின்றவன். இப்ப இந்த பக்குவத்துக்கு வந்தவர்கள் தீவினையை செய்ய மாட்டார்கள். இப்ப நம்மெல்லாம் தீவினையை செய்ய மாட்டோம். ஒரு உயிரை கொல்ல மாட்டோம், தகாத வார்த்தையை பேச மாட்டோம், பொல்லாத உணவை உண்ண மாட்டோம், வேற தீய காரியங்களில் பிரவேசிக்க மாட்டோம், ஏமாற்றம் வஞ்சகம் பொய் சூது களவு இதுக்கெல்லாம் போக மாட்டோம், போக மாட்டோம் இல்ல. இதுக்காகவே இந்த துறைக்கு வரணும். இந்த துறைக்கு வந்தா இந்த பழக்கம் வந்துடும். எங்கே சில பேர் இந்த துறைக்கு வந்து கூட அதெல்லாம் செய்யறாள் இருக்கிறேன். எங்கேயோ சில அதிகபட்சம் போகும்.
ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அடுக்கிலா துறவு அடக்கம் அன்புடு அச்சித்தலாதி இடுக்கிலா அறங்களானால் இறங்குவான் புனியர். முதல்ல நல்ல பழக்க வழக்கம் வந்துடும். நல்ல செய்யத்துறைக்கு வந்தா நல்ல பழக்கம் உண்டு, புரியுதா? அதுக்கு மேல என்ன செய்வோம்? நல்லது செய்வோம், தீயதை விலக்கி நல்லது. அது இயமம் நயமம்னு சொல்றோம். தள்ள வேண்டியதை தள்ளுவது, கொள்ள வேண்டியதை கொள்ளுவது. அப்படி தபசபங்களை செய்வோம், தபசபம் பூசைகளை செய்வோம். தபசபம் பூசைகளை செய்யும் போது சிவசம்பந்தமாக செய்து, அதுவும் உன்னுடைய செயலே. நான் பூசை செய்கிறேனா அது உன்னுடைய செயல், உண்ணுகிறேனா அது உன்னுடைய செயல், உறங்குகிறேனா அது உன்னுடைய செயல், எல்லாம் நீயே செய்விக்கிறாய் என்று எண்ணினால் வினை இல்லாமல் போகும். அது என்ற வினை உடலோடு ஏகும். திருவொரு பயன் என்றவன் என்ன இந்த பராட்டவன், என்றவனை உடலோடு ஏகும், ஏறுவினை தோன்றும்.

0: வருவினை போக்கும்.
1: மூவகை வினையும் தொலைஞ்சு வச்சப்ப ஆச்சாரியனுடைய பார்வையினால சஞ்சிதவனை பூச்சு பிராரத்தவனை உடலோட துறையுது. ஆகாமியவனை தினந்தோறும் செய்கிற வழிபாட்டினாலே வாராமல் தினந்தோறும் வழிபாடு செய்கிறோமா, தபசபங்களை செய்கிறோமா? அப்படி தபசபங்களை செய்யும் போது, சிவசம்பந்தமாக தபசபங்களை செய்யும் போது அது சிவபுண்ணியமாக மாறிவிடுகிறோம். ஆகாமியவனை இல்லை, மூவனையும் தீர்ந்து வச்சுன்னா பிறவி இல்லை. அதனாலே இப்படி மூன்று வகையானவனையும் தொலைந்து விட்டது. அதற்கு மேலே அருந்துயர் பொருள் உயிருடம்புனவே அல்ல. இப்பொழுது நீ என்னிடத்திலே சீடனாகி தீக்கையை பெற்று இப்ப சிவசம்பந்தமாக ஆகிவிட்டபடியினாலே எல்லாம் என்னுடையது ஆகிவிட்டது, உன்னுடையது அல்ல. உன்னுடைய பொருள், உன்னுடைய உடல், உன்னுடைய உயிர் எல்லாம் என்னுடைய. சாமி சொல்றார், உடல் பொருளாக மூன்றும் என்னுடையது. தந்தது ஒன்றனை கொண்டது என்றது. மாணிக்கவாசனுடைய பொருள், உடல் ஆகிய எல்லாவற்றையும் ஜெயருமான் பெற்றுக் கொண்டார். உன்னுடையது அல்ல, அருந்துயர் பொருள் உயிர் உடம்பு உணவே அல்ல, நம்மனவாகும். நம்முடைய உன்னுடைய உடல் நம்முடையது, அதற்கு மேலே பொருள் உயிர் எல்லாமே நம்முடையது. அதனால்தான் திருச்சதகத்தில எல்லாம் பல இடங்கள்ல இந்த மாதிரி சாமி வந்து தகுதி இல்லாதவனுக்கு அருளை பண்ணினாரு, அந்த சாமி பிரிஞ்சு போயிட்டார், பிரிஞ்சு போயிட்டார். அவ்வளவு பிரிஞ்சு, அவ்வளவு அருளை செய்த சாமி பிரிஞ்சு போன ஒருப்பாடு நம்ம இருக்கலாமா? அவ்வளவு அருளை செய்த சாமி பிரிஞ்சு போன ஒருப்பாடு அப்படின்னா உடலை விட்டு விடுவேன், விட்டு விடுவேன். ஆனா உடல் அவனுடைய, உடல் அவருடைய, நமக்கு அதிகாரம் இல்லை. அதனாலே இப்படி உடல் பொருளாவையும் நம்முடையது. உனைப்போல் இருந்த நங்குருவடிவை நின் கருத்தில் இருத்துவாய். உன்னை போலவே மானுட வடிவம் தாங்கி இப்பொழுது ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து உனக்கு உபதேசம் பண்ணமாறு இந்த திருமேனியை நீ மனத்திலே வைத்து தியானம் பண்ணுவாய். இருந்த நங்குருவடிவை நின் கருத்தில் இருத்துவாய். பொருள் இதுவென முடிந்தோ. நல்ல பாட்டு. மூவகை வினை தொலைவது, அந்த மூன்று வகையா இருக்கிற உடல் பொருளாவிய நம்முடையது. உன்னை போலே இங்கே படற்கையிலே வந்து உனக்கு உபதேசம் பண்ணினேனே இந்த திருமேனியை நீ தியானம் பண்ணுவாயாக. இதுதான் உண்மையான சைவ சித்தாந்த பொருள். இந்த நிலை வந்து சாதாரணமா கிடைக்கிறது இல்ல, அது மாணிக்கவாசகர் தான் அப்படி கிடைச்சு. இது சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை. பொருள் இது வேண, மந்திரோபதேசத்தை பண்ணி அதுக்கு மேல ஞானோபதேசம். ஞானோபதேசத்தை கேட்டதுனாலதான் மந்திரோபதேசத்தினுடைய பெருமையும் மற்ற பதிவசுவாச உண்மையும் குருவினுடைய பெருமையும் மனத்தினுடைய தன்மையும் பிறத்தினுடைய துன்பமும் எல்லாம் அந்த ஞானவசத்துல தான் வரும், மந்திரவசத்துல வராது. மந்திரம் தானே சொல்லுவாங்க, வேற பொண்ணு சொல்லுவாங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்த இந்த நூல் உபதேசத்துலதான் இதெல்லாம் வரும். அதனாலதான் நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கிடன்னார் குருவரி, அருமையான ஒரு நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கிடம். நோய் என்பது பிறவி நோய், நோய் என்பது பிறவி நோய், உடல் நோய் எல்லாம் நூலால் நன்றால் நன்றாக நினைவு. அதனாலே நூல் நூல்களோடும் நூல் உரைக்கின்ற ஆசிரியனோடும் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், ஞான நூலோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஞான நூலோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். பாசுகின்ற வரையில பட்டை வாங்குற வரையில என்ன பண்ணுவான் அந்த பட்டை வாங்குறவன், புத்தகத்தை வச்சுக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பேன், தலை மாட்டிலே வச்சிருப்பேன், நினைச்ச நேரம் எல்லாம் படிப்பேன். புரியுதா? அப்படி படிக்கலன்னா பாஸ் பண்ண முடியாது.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம்

0: திருமுறை முதல் பதிகம் ஐந்தாவது பாடல் அருண்துணையை.
1: ஓம் சிவாய நம.
2: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் தில்லையில் பெருமானை வலம் வந்தவாறு பாடியருளிய பெரிய திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
1: 1 திருமுறை 45 பதிகம் முதல் பாடல் துஞ்ச வருவாரும்.
0: ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆலங்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி. இடையாமத்திலே பிள்ளையார் கனவிலே பெருமானும் எழுந்தருளி எம்மை பாட மறந்தனையோ என்று அருளிச் செய்தனர். அதனை உணர்ந்த பிள்ளையார் வியந்தெழுந்து கருணையை போற்றி துஞ்ச வருவாரும் என இப்பதிகம் பாடி அருளினார்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. Om Shivaya Namah. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 5ஆம் திருமுறை 48ஆவது பதிகம் 4ஆவது பாடல் ஒரி புலன்களை. ஓம் சிவாய நம.
1: தலம் திரு கச்சி ஏகம்பம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் இரண்டாம் திருமுறை 40வது பதிகம் முதல் பாடல் எம்பிரான். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்ட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் நம சிவாய்.